ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் செவிமடுத்த திருமுறைகளை போற்றிப் பெறவும் மெய்யன்பர்களே, உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு நமஸ்காரம். குருவருளையும் திருவருளையும் சிந்தித்து தொடங்குகிறேன். கேட்போர் மகிழ இசையால் புலப்படுத்தும் மொழிநடை இசைத்தமிழ் ஆகும். பாடல் மற்றும் இசை கருவிகளின் இன்னோசை தாளம், இவை மூன்றும் ஒத்து இசைந்து இயங்குவதே இசை என்பர். இசை பாடலை வாரம் என்றும் அழைப்பார்கள். இன்னோசையும் பொருள் தெளிவும் அமைந்தது வாரப்பாடலாகும். சிவபெருமான் பாலை கொடுத்தும் சூளையை கொடுத்தும் ஓலையை கொடுத்தும் ஆட்கொண்ட அருளாளர்களான திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறை அருளை இன்சொல்லால் இன்னிசைப்படுத்தி பாடினார்கள். இறை காட்சியினை கண்ணாரக் கண்டு அவன் திருவருளில் திளைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி பாடியவை தேவாரப் பாடல்கள். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு இவ்வருளாளர்கள் அருளியவையே மூவர் தேவாரம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் விடிவெள்ளியாகவும் அறியாமையை போக்கி மெய்யறிவை தந்தருளி நம்மை நெறிப்படுத்துவதாகவும் மூவர் தேவாரம் செயல்படுகிறது. இவற்றை நமது அனுபவத்தில் கொண்டு வந்தால் இணையில்லாத இன்பம் கிடைக்கும். தேவார பாடல்கள் தொட்டையிடமெல்லாம் அருள் மணக்கும், பாடுவோர் வாய் மணக்கும், கேட்போர் உள்ளம் மணக்கும். சமண அரசை சைவ அரசாக மாற்றியது தேவாரம். எங்கெல்லாம் தேவாரம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் சிவபெருமான் எழுந்தருளி கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம். நாம் செய்யப்போகும் நற்கருமங்கள் செவ்வனே நிகழ்ந்தேருமா என்பதை தெரிந்து கொள்ள தேவார புத்தகத்தில் கயிறு சாத்தி பார்க்கிற பழக்கத்தை சைவ பெருந்தகையாளர்கள் இன்றும் வழிமுறையாக பின்பற்றுகிறார்கள். இத்துணை சிறப்பு வாய்ந்த தேவார பாடல்கள் பொதுமக்களிடம் சென்று சேர்தல் வேண்டும் என்பதே எங்களாவல். பதிகம் முழுவதையும் பாடினால் அப்பதிகத்தின் முழுமையான பயனை அனுபவிக்க முடியும். எனவேதான் பண்ணுக்கொரு பதிகம் என்று 23 பண்களுக்கு 23 பதிகங்களை பண்முறைப்படி பாட இறை அருள் கூட்டியுள்ளது. எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய சிவபெருமான் அருளாட்சி புரியும் திருத்தலங்களை மூவர் பாடிய பாடல்களால் பாடி பரவுவார், செய்த பாவங்களில் இருந்து விடுபடுவார், முன் செய்த வினை பயன்களிலிருந்து நீங்கப் பெறுவார். சிவபெருமானுடைய பெருமைகள், திருவருள் திறங்கள், திருத்தலங்களின் வரலாறுகள் ஆகியவற்றை தேவாரம் அற்புதமாக சொல்கிறது. அறிவு விளக்கம் ஏற்பட வேண்டுமா? தேவார பாடல்களை பண்ணோடு பாடுங்கள். பிறர் பாடுவதை செவிகுளிரக் கேளுங்கள். சிவாலயங்களில் திருமுறைகளை பண்ணோடு பாட வேண்டும் என்ற வழக்கம் தொடரும்படி செய்வோம். காலையிலும் மாலையிலும் தீப ஆராதனை வேளையில் பஞ்சபுராணம் பாடுகிற நல்ல நெறியை வலியுறுத்துவோம். இக்குறுந்தகடு கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் ஊரிலிருந்து வெளிவரும் 63 சைவ சமய இலக்கிய மாத இதழ் குழுவின் சார்பில் வெளியிடப்படுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பண்முறைப்படி பாடுபவர் திருமுறை கலாநிதி டி தம்பையா ஓதுவார் ஆசிராமன். தேன் போல தித்திக்கும் வயலின் இசை வழங்குபவர் இசை கலைமணி டி சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம். உள்ளம் கவர வைக்கும் மிருதங்கம் வாசிப்பவர் லய சிரோன்மணி ஆர் முன்னப்பன் சுசீந்திரன். முகவுரை வழங்குபவர் புலவர்பா நாராயணன் இதழ் ஆசிரியர் 63 மாத இதழ் கொட்டார்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவலிவலம், பண் பழம் தக்கராகும். திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருத்தண்டலை நெல்நெறி பண் கௌசிகம் திருச்சிற்ற

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு கடுவாய்க்கரை புத்தூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை, திருக்குறுந்தொகை, திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருநாகேச்சரம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
0: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம் ஏழாவது கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய குறும்பை முலை என துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் சுவாமிகளின் புராண வரலாறு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: வரலாறெல்லாம் சேக்கிழார் பெருமானுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டா, அவர் மந்திரியா இருந்தார், அதனால பல செய்திகள் அவருக்கு கிடைத்திருக்கும் என்பதோடு மட்டும் அல்லாமல் தேவாரத்தில் வருகிற பகுதியெல்லாம் நல்லா நுணுகி ஆராய்ந்திருக்கிறார் அவர் என்றுதான் என்னுடைய கருத்து. தேவாரத்தை எழுத்து எழுத்தா பண்ணி படித்து பார்த்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான் என்று என்னுடைய எண்ணம். சரி, ஆக இந்த பதியத்தை பாடினார். கரை சேர்ந்து விட்டது, திருக்கொள்ளம்போது தரிசனம் பண்ணிவிட்டார். போகிற வழியில சில சமணர்களும் பௌத்தர்களுமா சேர்ந்து, என்ன மதுரையில நீ செய்து விட்டாய், நாங்கள் தோத்து விட்டோம் என்று நீ எண்ணுகிறாயா? கிடையாது, பரசமய கோளர் என்று சின்னம் ஊதக்கூடாது தெரியுமா அப்படின்னு சண்டைக்கு வந்தான். சாமி ஒண்ணும் சொல்லல, பேசாம இருந்துட்டார். அவர் சாமி கூடவே ஒருத்தர் இருந்தார், சம்பந்த சரணாலயர் என்று அவருக்கு பேர். அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து திருஞான சம்பந்தர் முன்னே பாடிய ஒரு திருப்பதிகத்திலிருந்து ஒரு பாட்டை எடுத்து சொல்லுகிறார். அதுவும் கேதார கவுளதான். நல்ல புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர்

அஸ்திரம், அது சொல்லக்கூடிய அம்புல இருந்து வருகிற அஸ்திரம். அஸ்திரம் அத்திரம் அவனஞ்சடுத்துமே என்ன அப்படின்னு எப்பவோ பாடிய பாடல் அது. அவருக்கு உபநயனம் ஆகும் போது பாடிய திருப்பதியத்தில 10வது பாடல் அது. அதை எடுத்து பாடினார், அவன் தலையில இடி விழுந்தது என்று வரலாறு சொல்லுகிறார் தெளிவ சேர்க்கிறார் பெருமான். ஏய்யா இவங்களுக்கு எல்லாம் இந்த வம்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏய்யா அவன் தலையில இடியை விட வைக்கணும், அவனை ஏய்யா கழுவுல ஏத்தனும்னா கழுவுல தானே தான் ஏறினான். பெரிய புராணத்துல சம்பந்தர் ஏற்றினார்னு கிடையாது, திருப்பூர்ல மாத்திரம் சமணரை ஏற்றிய பெருமாளேன்னு முடித்துக்கிட்டார் அவர், அவ்வளவுதான். உபசாரமாக சொல்லப்பட்டதை தவிர திருஞான சம்பந்தரே கழுவுல ஏற்றினார் என்று வரலாறுல இல்லை. அது அரசனுடைய கடமை, தானே ஏறி விட்டான். அதே மாதிரி இங்க வந்து இவர் பாடினவுடனே அந்த அடியார் தான் பாடினார், அவன் தலையில இடி விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. திருநள்ளாத்துக்கு செல்கிறார் சாமி. அங்க போய் சாமிய ஒரு கேள்வி கேட்கிறார், நீ எதற்காக மதுரைக்கு வந்தாய்? நாங்க வாதுல வாதம் செய்யும் போது நீ வந்தாய் அல்லவா, உன்னுடைய புகழ் பதியம் தானே அங்க கிடைத்தது, நீ ஏன் ஆலவாய்க்கு வந்தாய் அப்படின்னு கேட்கறது மாதிரி ஒரு பதியம் பாடுறார் சுவாமி. அவர் பதில் சொல்லியிருப்பார், அவருக்கு தெரியும் இல்லையா, நமக்கு தெரியுமா இல்ல. அப்படி கேள்வி கேட்கறது மாதிரி ஒரு திருப்பதியும் பாடி வச்சிருக்கிறார், அதற்கு வினா உரை என்றே

பாடக மில்லடி பாவையோடும் படுபிணக்காடிடம் பற்றி நின்று நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பெருமான் இது என் சொல் சொல்லாய். நீ ஏன் அலவாய்க்கு வந்தாய், எதற்கு வந்தாய் சொல் கேட்கிறார். நம்பெருமான் இது என் சொல் சொல்லாய், சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவருடும் தொழுது ஏற்றி வாத்த ஆடகமாடும் நெருங்கு கூடல் அளவாயின்.

இப்படி ஒரு திருப்பதியத்தை பாடுறார். அப்புறமா தான் நாம நாவுக்கரசரை விட்டு பிரிஞ்சோமே அந்த பேர் அறிவு எப்படி போகுது பாருங்க. மதுரையில இருந்து அந்த அற்புதமான பதிகத்தை கொடுத்த நல்லாற்றியம் பெருமானை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சார் பாருங்க. அந்த நினைப்பு, அந்த நன்றி உள்ளம் அங்க வந்துட்டார். இப்ப அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. நாம திருநாவுக்கரசரை திருமறைக்காற்று எரிந்து பிரிந்தோம் அல்லவா அப்படின்னு எண்ணுகிறார். அப்ப கேட்கிறார், நாவுக்கரசர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு. அப்பருக்கு 51வது வயசுலதான், திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. ஆக அப்பர் காலத்திலேயே அவர் பிறந்து அப்பர் காலத்திலேயே அவர் ஜோதியில மறைஞ்சிருக்கிறார். நாவுக்கரசர் ஆண்டவனுடைய அருளை பெற்றார்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே சீர்காழிக்கு போய் அவர் திருவடியில விழுந்து வணங்கினார் அப்பர். அப்போ ஜோதியில மறைஞ்சிக்காருன்னு எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார் இல்லையா. ஆமா, ஒரு தெய்வ குழந்தை ஜோதியில் மறைந்து விட்டதே ஒன்று வருத்தப்பட்டிருப்பார். அவர் எப்படி வருத்தப்பட்டிருப்பார் நினைக்கும் போது தாங்கவே முடியல இல்லையா. ஆமா, அது அப்பர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டார். திருப்பந்துருத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். திருப்பந்துருத்தில ஒரு மடம் கட்டி கொண்டு அங்கே இருந்தார். அதை கேட்கிறார் பெருமான் சொல்லும் போது, திங்களும் ஞாயிறும் தோயும் மடம் கட்டி கொண்டிருந்தாராம். அப்படின்னா அவ்வளவு உயரம், திங்கள் சந்திரன், ஞாயிறு சூரியன், இது ரெண்டும் தோய்கிறதுனா அவ்வளவு பெரிய மடம் கட்டி இருக்கிறார்னு அவர் சொல்லுகிறார். சமீப காலத்திலே அந்த மடம் பாழா போய் சூரியனும் சந்திரனும் உள்ள வர ஆரம்பிச்சான். அதனை ஒழுங்கு பண்ணி அந்த மடத்தை ஒழுங்கு பண்ணவர் உத்தன்றாம பிள்ளை. மடத்தை சரியாக மறுபடியும் செவ்வையாக கட்டி அந்த உத்தன்றாம பிள்ளை என்பவர் ரெண்டு போர்டு கமிஷனராக இருக்கும் போது தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். தேவார சம்பந்தமாக எது செய்யணும்னாலும் உடனே செய்து விடுவார். அவர்தான் அந்த மடத்தை சரி பண்ணினார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக திருப்பந்துருத்தியில இருக்கிறார் அப்பர் சாமிகள் என்று கேள்விப்பட்டார் திருஞான சம்பந்தர். நேர திருப்பந்துருத்தி போறார். திருப்பந்துருத்தியில அப்பர் சாமிகள் அந்த மடம் கட்டி கொண்டிருந்தார். அந்த மடம் இருக்கிறது. அங்கே இருந்துதான் தலையே நீ வணங்காய் பாடினார்கள் என்று கூட வரலாறுல வருகிறது.

கைகால் குப்பித்தோடி கடிமாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரவனே கைகால் குப்பித்தோடி அக்கையார் பயனின் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையாலட்டி போற்றி என்னாத அக்கையார் பயன் என் கால்களார் பயனின் கரைக்கண்டன் உரை கோயில் கோலக் கோபுர கோகரணன் சூடா கால்களார் பயனின் உற்றாராருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றாராருளரோ திருமான் திருப்பங்களோ ஈசன் பல்கணத் தென்னப்பட்டு திருமான் என்றுதான் சேவடிக்கு சென்றங்கு திருமான் திருப்பங்களோ தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் உடனும் தேடி தேடுனா தேவனை என்னுடைய தேடிக் கண்டு கொண்டேன். இந்த அற்புதமான திருப்பதிகம் திருப்புந்துருத்தி மடத்திலிருந்து பாடப்பட்டது என்று தெய்வ சேக்கிரார் பெருமான் எழுதி வைக்கிறார். எந்த திருப்பதிகம் எங்கே அருளியது, ஏன் அருளியது என்றெல்லாம் நமக்கு தெளிவாக சொன்னவர் தெய்வ சேக்கிரார் பெருமான். அவர் இல்லாவிட்டால் மாணிக்க வாசகர் பிடித்த பத்து எப்ப பாடினார் நமக்கு தெரியுமா? அடைக்கல பத்து எப்ப பாடினார் நமக்கு தெரியுமா? ஏதோ ஓரளவுக்கு திருவிளையாட புராணத்துல வருகிறது போலும், இந்த வாதவூர் புராணத்துல ஓரளவுக்கு வருகிறது போலும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா இந்த தெளிவு அதுல இருக்குமாங்கிறது இந்த சந்தேகம். நான் அதெல்லாம் நான் படிச்சாகணும், அப்புறம் பாத்துக்கோ. ஆக அங்க ஒரு திருத்தாண்டகமும் பாடியிருக்கிறார் சுவாமி.

சுவாமிகள் திருப்பந்தூரத்திலே இப்படி பதியம் பாடிக்கொண்டு இருக்கிறார். திருப்பந்தூரத்தியை நோக்கி இவர் சிவிகையில வருகிறார். பல்லக்குல ஞானசம்பந்தர் மிகுந்த கூட்டம். இவர் பல்லக்குல வருகிறார்னு தெரிந்தது நாவுக்கரசருக்கு. அந்த கூட்டத்துல யாரும் அறியாமல் போய் அவருடைய சிவிகையை போய் தாங்கிட்டார். எப்படி இவரால இப்படி புகழ்படைத்த பெரியவர், எல்லாருக்கும் தெரிந்தவர், எப்படி எல்லாருக்கும் தெரியாம இவர் போய் அந்த சிவிகையை போய் தாங்கிட்டார் அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. திருப்பந்தூரத்துக்கு வந்து விட்டது பல்லக்கு. இவர் பல்லக்கை தூக்கிட்டு வர்றார். பெரிய புராணம் சொல்லுகிறது அப்பர்தான் எங்குத்தார் அப்படின்னு கேட்கிறார். பல்லக்கில் உட்கார்ந்துக்கிட்டு சேக்கிழார் சொன்னதை அப்படியே சொல்ற அப்பர்தான் எங்குத்தார் அப்படின்னு கேட்டாரு. திருநாவுக்கரசர் செப்புவார், ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம் மடிகள் இப்பொழுது தாங்கி வரப்பெற்றேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டவன பொத்துன்னு கீழே குதித்தாரு. நான் என்ன தவம் பண்ணினேன் உன்னுடைய சிவிகை தாங்கி வருவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் இந்த வரலாறை தொடங்கும் போது இந்த சிவிகையிலிருந்து அவருக்கு பல்லக்கு முத்து பல்லக்கு கிடைச்சதிலிருந்து தொடங்கினேன். இப்ப இந்த முத்து பல்லக்கு அவர் தாங்கி கொண்டு வந்தார், அவரோடு அப்பரோடு இவர் இருந்தார் என்று நான் நிறைவு செய்கிறேன். ஞாபகரசர் கேட்கிறார் திரு ஆலவாயை பற்றி, மங்கையரசியாரை பற்றியும், நெடுமாறனை பற்றியும், புரட்சியை பற்றி இவர் சொல்லுகிறார். இதை கேள்விப்படுகிறார் அப்பர் சாமிகள். இதோ நான் மதுரைக்கு செல்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று வரலாறு வருகிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய புராணத்திலே சைவ சமயத்தை நிலைநாட்ட இவ்வளவு பாடுபட்டு இந்த சமயத்தை நமக்கு காப்பாற்றி கொடுத்து சென்றிருக்கிறார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய தொண்டு என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது இந்த இடம்தான் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டிவிட்டு, இதே மாதிரி சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு அப்பர் சுவாமிகள் என்ன செய்தார் என்று கொஞ்சம் நாம் சொல்லிவிடலாம் என்று எண்ணினேன். அது முடிந்ததற்கு அப்புறமா சுந்தரருடைய வாழ்க்கையில திருவொற்றியூரில் இருந்து திருவாரூர் வரலையும் அவர் செய்த அற்புதங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். இப்பொழுது அப்பர் சுவாமிகளை நாம் நினைத்து பார்ப்போம். அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்தனும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறேன், உங்களுக்கும் தெரியும். அப்பருக்கு 51ல், திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. சிவகுருநாத பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். திருநாவுக்கர சுவாமிகளுடைய புராணத்தை தொடங்கும் போது சேக்கிரார் பெருமான் பாடிய திருப்பாடல்

ஆவுக்கரசு அப்படின்னே தொடங்குறார். புராண தொடக்கமே அப்படி திருநாவுக்கரசே தொடங்கி விட்டார். சைவத்தில் ஒன்று உண்டு, ஞான சம்பந்தர் என்பது ஐந்தெழுத்து மாதிரி, நாவுக்கரசு என்பது ஐந்தெழுத்து போன்றது, திரு நம்பியாரூரன் என்பது ஐந்தெழுத்து போன்றது, மணிவாசகர் ஐந்தெழுத்து போன்றது. அதனாலதான் திருஞான சம்பந்தர் பெயரை சொல்லியே ஒருத்தர் முத்தி பெற்றார், திருநாவுக்கரசுடைய பெயரை சொல்லியே ஒருவர் முத்தி பெற்றார், சுந்தருடைய பெயரை சொல்லியே ஒருவர் முத்தி பெற்றார் என்று சொல்லுவார்கள். அதனால இவர் சாமி என்ன பண்றாரு, எடுத்த எடுப்பிலேயே திருநாவுக்கரசு வளரு திரு

சுவாமிகள் அவதார திருத்தலம் திரு ஆமூர், திருவாமூர் திரு ஆமூர் என்று சொல்லுவார். அவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். தந்தையார் பெயர் புகழனார், தாயார் பெயர் மாதினியார். இவருக்கு ஒரு தமக்கை உண்டு, திலகவதியார். திருநாவுக்கர் சுவாமிகளுக்கு இளமையிலே தாய் தந்தையிட்ட பேர் மருள் நீக்கியார். நம்ம மயக்கத்தெல்லாம் நீக்கக்கூடியவர் அவர் என்று பொருள் சொல்லுவார்கள். திலகவதியாருக்கு திருமணம் செய்ய நினைத்தார்கள். அந்த மணவாளன் பேர் கலிப்பகை. விதிவசத்தால் திருமணம் நடைபெறவில்லை. அவன் போர் வீரன், போரிலே இறந்தான். இந்த அம்மா தானும் இறக்க நினைக்கிறார்கள். தம்பியார் சொன்னார், நீ தகப்பனும் தாயும் இறந்து விட்டார்கள், தகப்பனும் தாயும் போய்விட்டார்கள், உன்னை நம்பி இருந்தேன், நீ பிறந்தா உனக்கு முன்ன நான் போயிடுறேன்னு சொல்லிவிட்டார் சுவாமி. மருள் நீக்கியார் தம்பியார் உளராக என்று சொல்லுகிறார் சேக்கிரார். தம்பியார் உளராக வேண்டும் என்று வைத்த தயாவினாலே இவர் உயிரை மாய்த்துக் கொள்ளாமல் தாங்கி இருக்கிறார். அவர் இருந்திராவிட்டால் திருநாவுக்கரசர் சமணனாகவே போயிருப்பார். சமண மதத்திலிருந்து திருப்பி வந்து அவரை ஆட்கொண்டது, திருநீர் அளித்து அவரை திருவதிகை வீரட்டானத்தில் பாடச் செய்து திலகவதியார் அல்லவா? ஆமா. விதிவசத்தால் நம்பர் அருளாமையினால் என்று சொல்லுவார் சேக்கிரார் பெருமான். நம்பர் அருளாமையினால் பரசமயத்தை குறுகினார் மருள் நீக்கியார். அங்கே அவருக்கு பெயர் தர்மசேனர். திலகவதியார் தினந்தோறும் திருவதிகை வீரட்டானத்திற்கு சென்று ஆண்டவனிட்ட விண்ணப்பித்தார், தம்பி இப்படி சென்று விட்டானே, அவன் திரும்பி வரும் நாள் எது அப்படின்னு. கனவிலே சொன்னானாம் ஆண்டவன், அவனுக்கு சூளை நோய் கொடுத்து திருப்புகிறேன் என்று. அமைதியாக இருந்தார்கள். பாடலிபுத்திரத்தில் இருந்த தர்மசேனருக்கு வயிற்றில் நோய், தாங்க முடியாத நிலை. இதிலே தன்னுடைய சமயக்காரனை அனுப்பி அக்கா கிட்ட போய் சொல்லிவிட சொல்லுகிறார், தாங்க முடியாத வயிற்று நோயினால் நான் கட்டப்படுகிறேன் என்று. நான் வரமாட்டேன், அவனை வர சொல்லு, போகாத இடந்தனிலே போக வேண்டாம் என்று சொல். இதுதான் பொருள். தம்பியார வர சொல்லுகிறார், யாரும் துணை இல்லாமல் சூளை நோய் மாத்திர துணை. சூளை நோயோடு வருகிறார். தமக்கையார் வந்து வணங்குகிறார். தமக்கையார் திருநீர் அளிக்கிறார். திருநீர் அவர்தான் அவருக்கு குரு. இதுவரையும் திருநீர் அணியாமல் இருந்த தர்மசேனர் உடம்பெல்லாம் திருநீரை அணிந்தாராம், உருவார அணிந்தார் என்று சொல்கிறார். திருவாளம் திருநீரு திலகவதியார் அளிப்ப உருவார அணிந்தார் என்று வருகிறார். இதுவரைக்கும் அணியில பாருங்க, இதுவரைக்கும் அணியாததெல்லாம் சேர்த்து அணிந்து விட்டார். திருவதிகை வீரட்டானத்துக்கு அழைத்து போய் பாடு என்றுதான் சொன்னார். என்ன அர்த்தம்? பாடிவிட்டால் பரமசிவனுடைய அருள் கிடைத்துவிடும் என்பதுதான் பொருள். அதைத்தான் பின்னால சொன்னார் சுவாமி, விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினில் பதிர்ச்சி ஆகும், துளக்கில் நன் மல தொடுத்தல் தூயவில் ஏறலாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அதிகதாம் அருளுமாறே. தொண்டிலெல்லாம் மிக உயர்ந்தது சிவன் கோயிலுக்கு போய் பாடுதல் தான் என்று நமக்கு நாவுக்கரசர் சொன்னது முதல்ல அவங்க அக்கா கொடுத்த சொத்து, அக்கா கொடுத்த அறவுரை. அப்போதுதான் சுவாமி பாடுகிறார். உத்தாயினவாறு அதற்கு இப்பொழுதெல்லாம் என்னென்னமோ பொழுது எழுதுகிறார்கள், நான் அதுல போய் கை வைக்கல, வேண்டாம். உத்தாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். இனிமே நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று சொல்லுவது போல் இருக்கிறது. தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகைக்கெடில வீரட்டானத்து.

ரெண்டாவது பாட்டு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், உமக்கு இடமாக வைத்தேன் சொல்லிருக்கலாம் இல்லவா. உமக்கேன்னா வேற ஒருத்தனுக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், இணையாது ஒரு போதும் இருந்தறியேன். சேக்கிழார் பெருமான் என்ன சொன்னார், நம்பர் அருளாமையினால் அந்த சமயம் போனார் சொன்னார். திருப்பி என்ன சொல்லிட்டார் தெரியுமா, நம்பர் அருள் செய்தமையினால் திரும்பி வந்துட்டார்னு எழுதிட்டார். ஆமா, நினையாது ஒரு போதும் இருந்தறியேன், கஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடைக்கி உடைக்கி நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து விடீர், அஞ்சேலும் என் நீர் அதிகை கடில வீர

0: புறங்காட ரங்கா நடமாட வந்தாய், ஆத்தான் அறக்கந்தனை வாழ்வரைக்கு அடத்திட்டருள் செய்த அது கருதாய், வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கியிடாய். இந்த சூளையில வயிற்று நோய் தாங்க முடியல, அந்த வயிற்று நோய் தாங்க முடியாம எழுந்து நிக்கிறார், கீழே விழுந்து கட கட கட கட கடன் பிறண்டிருக்கிறார். சொல்றார் சாமி, வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய், ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இப்படி பத்து பாட்டு பாடின உடனே பத்தாவது பாட்டு வரணி அந்த வேதனை தீர்ந்ததாக இல்லை அல்லவா? சரி, வேதனை அந்த சூளை நோய் தீர்த்தார்னு சேர்க்கிறார், எழுதிவிட்டார். எப்படி எழுதினாரு, எப்படி எழுதினார்? அதற்கு காரணம் இருக்கிறது, சேக்கிடார் எழுதியதற்கு காரணம் இருக்கிறது. எனக்கே தெரியுமே காரணம், சேக்கிடாருக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியாம இருக்க முடியும், தெய்வ புலவர் அல்லவா? ஆமா, இந்த இன்னைய நிகழ்ச்சியில இதெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டினேன்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: தலம் திருநாரையூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் பழம்பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: Thank you. நன்றியாக Thank you. அவர் அணிகளம் 24/7 spiritual channels from shivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திரு ஆக்கூர் தான் தோன்றி மாடம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருநின்றியூர்.

0: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: 85வது திருப்பாடல், திருஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருவாக்கு, 3வது திருமுறை, 37வது பதிகம், திரு பிரம்மபுரம். அடையலார் புறம் சீரி அந்தனர் புறம் சீரி, அந்தனர் ஏத்த மாமட மாதொடும், பெடையலாம் கடல் காணல் புழுகும் பிரம்மபுரத்து உர கோயிலான், தொடையலார் நறுங்கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு ஈடு காரணம் காண்கின்றே. ஆன்மா தான் நிற்கின்ற ஒவ்வொரு நிலைக்கும் பெருமான் என்ன பரிசு தருகிறான்னு சொல்லி காட்டார். முதன்முதலிலே இந்த சரிய நிலையிலே நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு இந்த பாடலே வருகிறதா? கொன்றையான் தொழிலே பரவி, முற்கூறிய பாடலில் நிலை பெருமாள் எழுதியன்னு சொன்னார் இல்லையா, அதில் அந்த நிலையிலே நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு இடையிலார் சிவலோகம் எய்தும், அவர்கள் சிவலோகம் சாலோகத்தன்மையை பெறுவார்கள். அதை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய சரிய நிலையிலே நின்றவர்களுக்கு அங்கே சாலோக பதவி கிடைக்கும் என்று சொல்லி காட்டப்படுகிறது. இதில் நம்முடைய சீர்காழி சிற்றம்பல நாடுகளுக்கு முருகப்பெருமான் சிற்றம்பல நாடுகள் கடைக்கு உபதேசம் செய்தார். முருகன் தனக்கு உபதேசம் செய்ததை சீர்காழி சிற்றம்பல நாடிகள் அழகாக திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவல் என்ற நூலை செஞ்சிருக்கிறார். அது முருகன் உபதேசித்ததாக அந்த சரியை சொல்றார் பாருங்க. காலையில் எழுந்து கடிமலர் பறித்து மாளிகை தொடுத்து மதி முடி கடவுள் பூஷணைக்கு உதவி புனித ஆலயத்தின் வாசல் விளக்கிட்டு அழகோடு மெடுக்கிட்டு ஆறு காலமும் சென்று அறுபதம் இறங்கி ஏருளார் அடியார்க்கு ஏவல் பூண்டு ஒழுக. அடுத்ததான் ரொம்ப முக்கியம். இத்திரம் முதலா இயற்றுதல் சரியை சுத்த சாலோக்கியம் தூய்க்கும் என்று இசைத்தான். இந்த சரிய நிலையிலே நிற்பவர்களுக்கு சாலோகம் சிவலோகத்திலே புகுவதற்கு அவர்களுக்கு ஒரு பக்குவம் வந்துவிடும், உள்ளே புகுந்து விடுவார்கள். இதைத்தான் சொல்லி காட்டுகிறார். அடையலார் புறஞ்சீரி அரண் ஏத்த மாமட மாதோடும், பெடையலாம் கடல் காணல் புல்கும் பிரம்மபுர துறைக்கோன். அந்த பிரம்மபுரத்திலே பெருமாள் வீட்டுக்கு சொல்லி காட்டுகிறார். அங்கே பெண் பறவைகளெல்லாம் ஆண் பறவைகளோடு சேர்ந்து அங்கே இன்புற்றிருக்கின்றது, அழிப்புற்றிருக்கின்றது. பெடையலாம் எப்படி கடல் காணல் புல்கும்னா, எனவே இந்த ஆண் பெண் பறவை ஆண் பறவையோடு இருந்துதான் அதுதான் வாழ்வு என்று மனக்கணிக்கு. இதே போலதான் ஆன்மாக்கள் சிவத்தை சென்றுதான் சார்தல் வேண்டும் என்பது அங்கு சூசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோயிலிலே இருக்கின்ற பெருமான் உயிர்களுக்கு சரிய நிலையிலே நிற்பவர்களுக்கு சாலோக பதவியை தருகிறார் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே இது இந்த சாலோக பதவி முதலிலே கிடைக்கிறது. எது அப்படியே சிவபெருமானை நெருங்குகிறார்கள். தான்மா அதிலிருந்து இன்னும் மேல போகும். அடுத்து 86வது திருப்பாடல், சம்பந்த தேவாரம், 1ஆம் திருமுறை, 21வது பதிகம், திருச்சிவபுரம், 4வது திருப்பாட்டு, நல மலி தரும் என்று வருகிற அருமையான பாடல். இதிலே இந்த திருப்பாடலின் கண்ணு இங்கே யார் ஒருவர் கிரியை நிலையிலே நிற்கிறார்களோ அவர்களுக்கு சாமீப நிலையினை கொடுப்பார் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த கிரிய நிலையிலே உள்ளவர்களுக்கு சாமீப நிலை எப்படி அந்த ஆன்மாக்களுக்கு, இதற்கு முன்பாக சாலோகம், இந்த சாலோகம் என சொல்லக்கூடியது அந்த சிவலோகத்துக்கு போயிருவாங்க. சிவலோகம் பறந்தது, எண்ணற்ற ஆன்மாக்கள் இருக்கிறது, ஆனால் சிவபெருமானை நெருங்குகின்ற அந்த தன்மை, அந்த சாமீபம் என்ற பதவியினை அடுத்து கொடுக்கிறார். எப்படி? நரை மலிதர் நல மலிதர், நலை மலிதரும் அன்றொடு முகை நகுமலர் புகை மிகு வளர்வொளி நிறை புனல்வொடு தனை நினைவொடு நியதமும் வழிபடும் அடியவர் குறைவில் பதமனை குறைவில் பதம் அணை அவர் தர அருள் குணமுடையர் உரை பதி வனபதி சிறை புனல் அமர் சிவபுர நினைவவர் ஷயமகள் தலைவரே. இந்த திருச்சோபுரம் இந்த தேவாரத்துல மூன்று திருப்பாடல்களையும் தொடர்ந்து மேற்கோளாக நம்முடைய உமா விஸ்வாச்சாரியர் வைத்திருக்கிறார். இந்த சிவபுரத்திலே இருக்கின்ற பெருமானானவர் அங்கே கிரியாபாதத்திலே உள்ளவர்களுக்கு சாமீப தன்மையை கொடுக்கின்றார். அவர் யார்? இந்த சிவபுரத்தை நினைப்பவர்களுக்கு ஷயமகள் தலைவராக இருக்கக்கூடிய பதத்தை அருளை கொடுப்பவர் என்று சொல்லிக்காட்டுகிறார். இந்த கிரியை என்றால் என்ன என்பதை ஸ்ரீநாடு சிற்றம்பல நாடிகள் சிற்றஞ்சூர் சுப்பிரமணிய அகவலிலே முருகப்பெருமான் தனக்கு உபதேசம் செய்ததை சொல்லிக்காட்டுகிறார். சரியை என்பது புறபூஜை, கிரியை என்பது அகத்தும் புறத்தும் பூசித்தல். எப்படி வருகிறது? பொய் வகை நீக்கி பூதம் முதலா ஐவகை சுத்தி மெய்வகை விளக்கி மனம் பொழி தந்தவர்க்கமா மலர்கள் இனந்துணல் தூபம் எழில் குளம் தீபம் தவு நெய்வேத்தியம் தாம்பூலம் முதலாய் வரும் உபச்சார வகை பல இயற்றி அந்த இருள்தோடு அகம்புறம் இறைஞ்சி சுகங்கிழர் அங்கிலொடு கடன் முடித்து போற்றுடும் லிங்க பூஷனை கிரியை சாற்றும் சாமீபம் தருமென பகர்ந்தான். இப்படி இந்த கிரியாபாதத்திலே இருப்பவர்களுக்கு சாமீபம் சிவபெருமானுக்கு அணுக்கமாக சென்று தரிசிக்கின்ற பேற்றை கொடுக்கிறான். அன்னார பருகி அந்த பெருமானை நாம் கழிக்கின்ற ஒரு பெரும்பேற்றை கொடுக்கிறான். அதைத்தான் இந்த 86வது திருப்பாடலிலே நம்முடைய ஞானசம்மந்த பெருமான் அங்கே கூறியதாக அங்கே திருச்சிபுரம் பதிகத்திலே சொல்லி காட்டுகிறார். அடுத்த மேற்கோள் இதற்கு அடுத்த திருப்பாட்டல், அதாவது இதே ஞானசம்மந்த தேவாரம் 1வது திருமுறையிலே 21வது பதிகம், இந்த 21வது பதிகத்தில் சிவபுரத்தில் 5வது திருப்பாடல், இதிலே யோக நிலையிலே இருப்பவர்களுக்கு சாரூபத்தை கொடுக்கிறான். யோக நிலையிலே உள்ள ஆன்மாக்களுக்கு சாரூப நிலையிலே கொடுக்கிறான். சரிய நிலையிலே நின்றிருக்கின்ற போது நாம் அந்த சரியையை உணர்த்துகின்ற நாவுக்கரசி சுவாமிகளை நினைக்க வேண்டும். கிரியையை நாம் சிந்திக்கின்ற பொழுது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை சிந்திக்க வேண்டும். அப்பொழுது இருக்கின்ற யோகவாதத்தை நினைக்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைவு கொள்ளுதல் வேண்டும். அதை அழகாக இந்த யோக நிலையிலே இருப்பவர்கள் சிவனது உருவத்தை பெறுகிறார்கள் என்று அடுத்த திருப்பாடலை சொல்லிக்காட்டுகிறார். சினமலி அருவகை மிகு பொருள் சிதை தருவகை வழி நிறுவிய வழின காற்று யோக நிலை சொல்றார். வழி நிறுவிய மண்ணுன் உணர்வோடும் மலர்மிசை எழுதரும் பொருள் நியலமும் உணர்பவர் தனது எழில் உருவது கொடு தனது எழில் உருவது கொடுதல் அடைதரு பரன் உறைவது நகர் மதில் கனமருவிய சிவபுரம் நினைப்பவர்கள் நினைப்பவர் கலை மகள் தர நிகழ்வரே. ஆக இந்த சரியாபாதத்திலே நின்று கிரியாபாதத்தில் முடிந்து போய் யோக ஞானத்திலே வருகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோகம் என சொல்லக்கூடியது தன்னுடைய காற்றினை அடக்கி இடகளை பிங்களை சுருக்கி சுடுமுனை வழியாக ஏற்றி இந்த ஆன்மாவை மூலாதாரத்திலிருந்து அந்த காற்றை எழுப்பி சுடுமுனை மேலாக இது வந்து ஆதாரத்திற்கு வந்து நிராதாரத்திற்கு சென்று அங்கே பிரம்மரந்திரத்திலே இருக்கின்ற சிவபெருமானை பற்றுவது. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த யோகத்திலே வல்லமை பெற்றவர் அழகாக சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய திருப்பாடல்களிலேயே சிம்மாந்து சிம்புடித்து என்று அதை சொல்லி காட்டி சிந்தை வைத்து உகந்து திறம்பா வண்ணம் சிம்மாந்து சிம்புடித்து அப்படியே நேராக நின்று அமர்ந்து இந்த கண்களை மூக்கின் நுனியை காணும்படியாக செய்து காற்று ஏற்றுன்னு சுந்தரமூர்த்தி நாயனர் திருவாக்கில் சொல்லி காட்டிருக்கிறார். இந்த யோக நிலையை வல்லவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாரை திருமணம் செய்தார். பறவையார் நாயன பறவைநாச்சியாரை திருமணம் செய்த முடித்த பின்பு அந்த முதல் இரவிலே எந்த நிலையிலே இருந்தார் என்பதை சேகுலார் சொல்லி காட்டுறார். ஒரு முதல் இரவை படம் பிடிச்சு காட்டுறார். சிவம் உணர்த்த பரமேனாச்சார் அங்கே இருக்கின்ற பொழுது மங்கையோடு யோகு செய், மங்கையோடு இருந்து யோகு செய்வான் ஆகிய அந்த சிவத்தை யோக நிலையிலே இருந்து அப்பொழுதும் சிவத்தையே கண்டார். அவ்வளவு அருமையான செய்தி பாருங்க. தடுத்தாட் கொண்ட புராணத்தில் சேக்கலார் பெருமான் சொல்றார், எப்படி அழகாக பன்னாலும் பயில் போகம் பரம்பரையில் விரும்பினார். பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் விரும்பினார். தென்னாவலூர் மன்னன் தேவர்கிரான் திருவருளால் மின்னாரும் கொடிமருங்கள் பறவையனும் மெல்லியல்லன் பொன்னாறு முறைமூங்கள் புனர்வுபடே சார்பாக பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் விரும்பினார். சுந்தரமூர்த்தி நாயனார் யாராக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், சிவபெருமானது வடிவம். ஆக இந்த யோக நிலையை உள்ளவர்களுக்கு சாருபம் கிடைக்கும். அந்த யோக நிலையிலே உள்ளவர்கள் சாருபத்தை பெறுவார்கள் என்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சான்று. சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் யார் என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் யார் எனில், திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் திருமண படலத்தில் சொல்லி காட்டுறார். அங்கே மீனாட்சி கல்யாணம் நடக்கிறது, திருமண படலம். நம்முடைய பெருமானுக்கு அங்கே அலங்காரம் செய்கிறார்கள். அப்படி அலங்காரம் செய்கின்ற பொழுது அந்த ஒப்பனைக்கு ஒவ்வொருவரும் பக்கத்தில் எதை எதை கொடுத்தார்கள் என்று சொல்லி காட்டினார். அந்த திருமணத்திற்கு ஒப்பனை செய்கின்ற பொழுது நம்முடைய பெருமானுக்கு திருமேனியின் மேலும் திருநீரை சாத்துவதற்கு, அவருக்கு மையெல்லாம் திருநீர், மேலும் திருநீரை சாத்துவதற்கு அந்த ஆளார சுந்தரன் வந்து கப்பரை ஏந்தி கொண்டிருந்தாராம். அந்த சுந்தரன் மாலையும் அவர் தான் கையில் எடுத்து கொடுத்தாராம். திருவிளையாடல் புராணத்தை சொல்லி காட்டுகிறார், அந்த மாதியிலான் நிழல் ஆடியின் நிழல் போல் வந்த சுந்தரன் சாத்து நீரோடு திருமாலையும் எடுத்து ஏத்த. கண்ணாடி நிழலிலே இருந்து அந்த சுந்தரன் அங்கே இருந்து கொடுத்தார். அழகா சொன்னார். அதாவது ஒரு சுமை, ஒரு சமயம் அம்மைக்கு ஒரு ஆவல் வந்து விட்டது. சுவாமி இப்படி சாம்பலை பூசிக்கொண்டு எலும்பை அணிந்து கொண்டு பாம்புகளை ஆபரணமாக அணிந்து கொண்டு ஆமை ஓடு பண்டி கொண்டு இட்டுக் கொண்டிருக்கிறாரே, அழகாக அவருக்கு நம் அலங்காரம் பொருள்களை வைத்து அலங்காரம் செய்தார்னா அலங்காரம் பண்ணா. அப்படி அலங்காரம் பண்ணிய உடனேயே அற்புதமான கோலத்தை அம்மை கண்டு கொண்டிருந்தார். அம்மை கழிப்பதை கண்டு தன்னுடைய கோலம் எப்படி இருக்கிறது என்று சுவாமி அங்கு இருக்கின்ற கண்ணாடியிலே தன்னுடைய திருக்கோலத்தை கண்டார். திருக்கோலத்தை காணுகின்ற பொழுது அந்த அம்மையானவள் சுவாமி கண்டுபிடித்துக் கொண்டிருப்பதை கண்டு, அம்மையே இந்த கோலத்தை நீ என்றும் காணும்படியாக சுந்தரா நீ வருக என்று ஆடியில் இருக்கின்ற தன்னுடைய நிழலினை காட்டினார். தன்னுடைய அழகு திருக்கோலம் ஆடியிலே இருப்பது ஒரு அழகு திருமையை கொண்டு வெளிப்பட்டது. அவர்தான் சுந்தரர். இவர்தான் பின்னாளிலே அந்த பார்க்கடையிலே எழுந்த ஆலகால விடத்தை கொண்டு வந்த காரணத்தினாலே ஆலால சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே ஆலால சுந்தரர் என்பது சிவனது வடிவம். இது எதை காட்டுவதற்கு எனில், இறைவனானவர் அந்த யோக நிலையில் இருப்பவர்களுக்கு அழகாக அங்கே தன்னுடைய வடிவத்தை கொடுக்கிறார் என்று அங்கே இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மை தெரிஞ்சு கொள்ளணும், சிவனது வடிவத்தை பெற்றவர்களுக்கு அந்த சிவன் சாருமலை பெற்றவர்கள் சிவனது வடிவம் அப்படியே இருக்கும். முருகப்பெருமானை வழிபட்டவர்களுக்கு முருகனது வடிவம் அப்படியே இருக்கும். விநாயக பெருமானை வழிபட்டவர்களுக்கு விநாயக பெருமானது வடிவம் அப்படியே இருக்கும். அதனால் நாமெல்லாம் கைலைக்கு போகின்ற பொழுது இந்த கைலையிலே பார்த்தனா ஏராளமான சிவன் வருவார்கள் போவார்கள். ஏன், அவர்கள் சாருமத்தன்மை பெற்றவர்கள், அவர்களுக்கு நீலகண்டம் மட்டும் இருப்பதில்லை என்று சொல்வது உண்டு. ஆகையினால் இவர்களுக்கு அபர சிவன் பேர். இதே மாதிரி முருகனே அபரமுருகன் இருக்கார். அந்த அபரமுருகனில் ஒருவர் தான் திருஞான சம்பந்தர் என்று சொல்வது உண்டு. ஆகையினாலே தான் திருச்சிரமரம் மீனாட்சி சுந்தரம் இல்லை, மதுரை திருஞான சம்பந்தர் 15 அந்தாதியிலே நம்முடைய முருகப்பெருமானாகவே ஞானசம்பந்தர் பெருமானை வைத்து அங்கே தோத்திரம் பண்றார். எனவே நல்ல ஆன்மாக்களுக்கு, அனைந்தோர் தன்மை பெறுகின்றவர்களுக்கு தன்னுடைய வடிவத்தை கொடுப்பார். திருவிளையாடல் புராணத்தில் விருத்தகுமார பாலரான படலத்திலே அங்கே அம்மையாகிய கௌரியானவள் அம்மையை இணைந்து அந்த அம்மையினுடைய பீஜமந்திரத்தை கூறி பக்கப்பட்ட காரணத்தினாலே மீனாட்சி அம்மையினுடைய வடிவத்தை பெற்று கைலை சென்றால் அந்த புராணத்தில் சொல்லி காட்டுகிறது. செப்பீஸ்வரர் என சொல்லக்கூடிய அந்த சிராத முனிவருடைய புத்திரர் சிவனது வடிவத்தை பெற்றார். அதிகார நந்தி, அதிகார நந்தி சிவனது வடிவத்தை பெற்றது. 4 கைகள் உண்டு, என்ன வித்தியாசம்? சிவபெருமானுடைய 4 திருக்கைகள் மான்மழு ஏங்கி இருக்கும், ஒன்று அபயகரம், மற்றொன்று வரதகரமாக இருக்கும். ஆனால் இந்த அபர சிவனாகிய இந்த அதிகாரநந்தி இடம் எப்படி இருக்கும் என சொன்னால், மான்மழு அதிகாரநந்திக்கு உண்டு, ஆனால் மற்ற இரண்டு கைகள் கூப்பியபடி இருக்கும், தான் சிவனுக்கு அடியவன் என்று காட்டுவதற்காக. இதே போலதான் ஞானசம்பந்தர் பெருமானை அபரமுருகன் என்று சொல்வதற்கு உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் நமக்கு காட்டுவதற்காக சாருவத்தன்மை பெற்று இந்த உலகிலே வந்தார் என்று சொல்வது உண்டு. எனவே இத்தனையும் சொல்லப்பட்டது, சாலோகம், சாமீபம், சாருவம் என சொல்லக்கூடிய இத்தனையும் அபரமுத்தின்னு பேரு. அதற்கு மேலாக உருவதுதான் சாயுஜம் என சொல்லக்கூடிய பதமுத்தி. இந்த பதமுத்தி எது என்பதை 88வது திருப்பாடலில் சொல்லி காட்டுகிறார். 88வது திருப்பாடல் நம்மந்தர் சேவாரம், இதில் வரக்கூடிய 21வது பரிகம் திருச்சிவபுரத்திலே 6வது திருப்பாடல், சுருதிகள் பல என்று தொடங்குகின்ற திருப்பாடல். சுருதிகள் பல நலமுதல் கலைகள் துகளறுவகை பயிர்வடும் மிகு உருவியல் உலகு அவை புகழ் தர வழிவழுகும் எயிர் பொறியொழியது அருள் தவம் முயல்வார் தனது அடிய அடைவகை. தனது அடிய அடைவகை சாயுஜ்யம் திருவடியிலே சென்று உண்வது. அடைவகை நினை அரண் உரைப்பதி திருவழுர் சிவபுர நினைபவர் திகழ் குல நிலநிடை நிகழுமே. இதே நம்முடைய மணிவாசக பிறந்ததை எந்த நிலையிலே இருந்தார் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. இந்த சாரூப தன்மை பெறுவது, இந்த ஞான நிலை என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது, சரியே கிரியை யோகம் ஞானம். இந்த ஞான நிலை என்பதை, இந்த ஞான பாதம் எது என்பதை திருவாதவூரர் புராணத்தில் இருக்கிற செய்தி சொல்றேன். திருவாதவூரர் புராணம் என்பது நம்முடைய மணிவாசக பிறந்ததைக்கு அங்கே சரித்திரத்தை சொல்லக்கூடிய நமக்கு பிரமாணமான நூல். அதிலே மணிவாசக பிறந்ததைக்கு தீட்சி செய்து உபதேசம் செய்கிறார். 4 பாதத்தை உபதேசம் பண்றார். அதுல ஞானவாதத்தில் என்ன உபதேசம் செய்திருக்கிறார், இதையெல்லாம் ஏன் தொட்டு காட்டுகிறேன் என சொன்னார். எந்தெந்த நூல்களிலே இந்த செய்திகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து நினைவூட்டுவதற்காகத்தான். எனவே ஞானவாதம் என்றால் என்ன, எந்த நிலையில இருப்பார்கள், பரந்த வான்களை முழுதும் ஆகமனூர் பகுதியும் பல சமயம் சாத்திரமும் தெரிந்து தேர்ந்து அதில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியை பொருளென மனந்தெளிந்து புரிந்து போந்துள்ள சித்தறிவு அனைத்தும் போக்கி மணிவாசக நிலைய நினைச்சு பார்க்கணும். அவ் அறிவு என சிவபோதம் விரிந்து தோன்றும் நெஞ்சுடைய வித்தகரே மேன்மையான நம் மெய்ப்பதம் அடைவர். இவர்களுக்கே நாம் சாகித்யத்தை கொடுக்கிறோம் என்று திருவாதவூரர் அடிகளுக்கு நம்முடைய திருச்சிக்கம்பலத்தான் அங்கே உபதேசம் பண்ணியிருக்கிறார். இதே செய்தியை அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய சிவஞான சித்தியாக சொல்லி காட்டுகிறார். சன்மார்க்கம், இதான் சன்மார்க்கம்னு மேலான மார்க்கம். சகாகலை புராணம் வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்கம் பொருந்தும் நல்லவும் கீழாக மேலாம் பதி பசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமொடு ஞாதிருவும் நாடாவண்ணம் பின்மார்க்கம் சிவனுடமை பெற்றி ஞான பெருமை உடையோர் சிவனை பெறுவர்தானே. எனவே இந்த ஞானவாதத்திலே நின்றவர்கள் சிவனை சென்று அங்கே பொருந்துவார்கள் என்று அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுருதிகள் பலநல முதல் கலை துகள் அறுவகை, இந்த செய்தியைத்தான் இங்கே நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். பயிர்வோடு மிகு உருவியல் உலகு அவை புகழ் தர வழி ஒழுகும் எயிரும் பொறி வழி அருள்தவம் உயர்பவர் தனது அடி அடைபவர் நினை அரண் உரைபதி திருவளர் சிவபுர நினைபவர் திகழ் குலம் நிலநிடை நிகழ்மே. ஆகையினாலே இவர்கள் சிவத்தை சென்று பொருந்துகிறார்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். 89வது திருப்பாடல் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 5வது திருமுறை 91வது பதிகம் பொது 9வது திருப்பாடல். இந்த மேலான கதியடைந்த ஆன்மா ஏற்கனவே முதல் பாடலில் என்ன துன்பம் அடைந்தது என்று இந்த ஆன்மாவுக்கு உணர்த்தப்பட்டது. இப்போ நாவுக்கரசி சுவாமிகள் இந்த திருப்பாடலில் எப்படியெல்லாம் துன்பப்பட்டு நான் தெரியாமல் இருந்தேனே அப்பேற்பட்ட எனக்கு இப்பொழுது உன்னை அடைந்தவுடன் நான் எப்படி இந்த வெள்ளத்தேனை பருகிக் கொண்டிருக்கின்றேன் என்று அழகாக இங்கே சொல்லிக் காட்டுகிறார். தெள்ளத்தேரி தெளிந்து சித்திப்பதோர் உள்ளத்தேரல் அமுத ஒளி வெளி கள்ளத்தேன் அடியேன் கவலை கடல் வெள்ளத்தேனுக்கு எவ்வாறு விளைந்தது. இதை எப்படி கொண்டு விட்டனோ, கள்ளத்தேன் கடியேன் தான் நிற்க வேண்டிய நன்னெறியிலே நில்லாது சமண நெறியிலே சென்றிருந்த கள்ளத்தன்மை உடைய அடியேனுக்கு கள்ளத்தேன் அடியேன் கவலை கடல் வெள்ளத்தேனுக்கு கவலை கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு எவ்வாறு நிகழ்ந்தது, எவ்வளவு ஆனந்தம் நிகழ்ந்தது, எந்த ஆனந்தம்? தெள்ளத்தேரி தெளிந்து கருவி கரணங்கள் எல்லாம் நீங்கி ஆன்மாவாகிய என்னையும் தெளிந்து பண்ணித்திருந்த அந்த தத்துவங்களையும் அறிந்து தெளிந்து சிவமாகிய உன்னையும் தெளிந்து தித்திப்பதோர் உள்ள தேரல் அமுத ஒளி வெளி அருமையான தித்திக்கின்ற ஒரு அமுதினை நான் அணிந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக் காட்டுகிறான். இறைவனை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது மணிவாசக பெருந்தகை பரங்கருணை தடங்கடல் நான் இந்த பரங்கருணை தடங்கடலை இதை அனுபவிக்கிறது. கடல்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன நினைக்க வரும், அது உப்பு பருகிறதுக்கு இயலாது. அப்ப இறைவன் கருணையை கடலுக்கு சொல்லிவிட்டேன் மணிவாசகர் வந்து தெல்லையத்தில் சொல்லி காட்டுகிறார். பருகிற்கு இனிய பரங்கருணை தடங்கடல். ஆக அந்த அந்த சிவானுபவம் இன்பம் இருக்கிறதே, அதை அப்படியே தான் ஆனந்த பரவசம் விட்டு அனுபவித்துக் கொண்டே முத்தி நிலையிலே இருக்கும். அதைத்தான் இந்த 89வது திருப்பாடலே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 90வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு 6 திருமுறை 27வது பதிகம் திருவாரூர். இதிலே எந்த கருத்தினை அழகாக நம்முடைய சுவாமிகள் சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், இந்த ஆன்மாவானது உடம்பிலே இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஆன்மா புலன்கள் வயப்பட்டு அந்த போதத்தையே தூக்க விரும்புகிறது. அப்பொழுது பக்குவப்பட்ட நம்முடைய திருநாவுக்கரசர் சுவாமிகள் அங்கே திருவாரூருக்கு வருகின்ற பொழுது, ஏ மனமே உன்முருவில், உன்முருவில்னா உருங்கிறது உடம்பு, உன் என்பது நினைத்தல் உண்ணல், நினைத்திருக்கறிய உடம்புக்குள்ளே இருக்கின்ற உன்முருவில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்து உறுப்பினது குறிப்பு ஆகும் ஐவீர் நுங்கள். இந்த உடம்புக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்ற ஐம்பொறிகளே நீங்கள் மண் உருவத்து இயற்கையால் வைப்பீர்க்கு ஐயோ. நீங்களெல்லாம் இந்த உயிர்களை எல்லாம் அந்த பொறிபுலன்களோடு அங்கே சேர்த்து, பொறிபுலன்களே இந்த ஆன்மாவை நீர் சேர்த்து அந்த ஆன்மாவை என்ன பாடுபடுத்துகிறீர்கள்? நீங்கள் படுத்துவதற்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்களே போதாது, ஆனால் என் ஒருவனிடம் மட்டும் அது உனக்கு பொறிகளே உங்களால் இயலாதுங்கிறார். அழகா சொல்லுகிறார், மண் உருவத்து இயற்கைகளால் வைப்பீர்க்கு ஐயோ. எல்லா உயிர்களையும் பொறிபுலன்களோடு, பொறிபுலன்கள் அந்த ஆன்மாவை சீரழித்துக் கொண்டிருக்கும், வையகமே போதாது. யானே என்னிடம் உன்னுடைய ஜம்பம் பலிக்காது. வானோர் பொன்னுருவை தென்னாரூர் மண்ணுக்கெல்லாம் சிவக்கொழுந்தை புகுந்து சிந்தை தன் உரு வைத்து வைத்து தந்தவனை எந்த இடனை தலைப்படுவேன் புலைப்படுவான் தருக்கே மின்னே. நான் எப்படி இருக்கின்றேன்? நான் வானோர் பொன்னுருவை தென்னாரூர் மண்ணும் குன்றை புவிக்கெல்லாம் சிவக்கொழுந்தை புகுந்து என் சிந்தை தன்னுருவை தந்தவனே. நான் என்னுடைய கருவி கரணங்கள் அனைத்தும் சிவமயம் ஆக்கிவிட்டே என்னுடைய நெஞ்சத்திலே சிந்தத்திலே அவன் சிந்தையிலே அவன் புகுந்திருக்கின்றான். அப்பேற்பட்டவனுடன் நான் அவனிடமே தலைப்பட்டு இருக்கிறேன். எந்த இதனை தலைப்படுவேன்? இந்த ஆன்மா சிவத்தை மட்டுமே கண்டு தலைப்பட்டு கொண்டிருக்கும். துளைப்படுப்பான் தருக்கேன் மின்னே. நீ என்னுடைய மனத்தை பிசக வைக்க, மாற்றி வைக்க நினைக்காதே. தருக்கே மின்னே போங்கள், எங்களிடம் நீ ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலினுடைய கருத்து என்ன? சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு உலகப்பற்றும் இல்லை, உலக போகமும் இல்லை, அவரது கருவி கரணங்கள் எதனாலும் தாக்கப்படாது. அந்த புலன்கள் அனைத்தும் சிவத்தின்பாலே தலைப்பட்டு இருக்கும். ஆகையினாலே ஐம்புல வேடர்களின் சேட்டை இந்த அனைந்தோர் தன்மை உள்ளவர்களுக்கு கிட்டாது என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு பாடல், 91வது திருப்பாடல், அப்பர்பெருமான் திருவாக்கு, 6 திருமுறை, 98வது பதிகம், பொது நாம் யாருக்கும் என்று தொடங்குகின்ற அருமையான பாடல். இது எல்லோருக்குமே பாராயணமாக உள்ள அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் என சொன்னால், இந்த பாடலானது ஆனந்த கழிப்பு இருமாந்து இருப்பன்களோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு என்று திருவங்கமாலை வருகிற அந்த இருமாப்பு, அந்த இருமாப்பு என்பது பெருங்கழிப்பு. இந்த பெருங்கழிப்பு வருகின்ற பொழுது எதனையும் கண்டு அஞ்சாமல், அதாவது இதுவரை தான் எதையெல்லாம் கண்டு அஞ்சினோமோ அதை கண்டு இனி அந்த ஆன்மா அஞ்சுவது இல்லை. அதை பூரா அழகாக சொல்லிக்கிறார். நான் சிவபெருமான் ஒருவனுக்கே அடிமையானவன், வேறு யாருக்கும் அடிமை அன்று. நாம் யாருக்கும் குடியல்லோம், நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நமனை அஞ்சோம், இந்த உயிரினை அந்த உடலில் இருந்து குறிப்பதற்கு யமன் ஒரு நாள் வந்தே தீருவான். அழகாக சொல்லி காட்டுகிறார். தோற்றம் உண்டே இறப்பு உண்டு சுந்தர சொல்லி காட்டுறார். ஆனால் என் பக்கம் யமன் வர இயலாது. ஆகினால்தான் நாம் யாருக்கும் குடியல்லோம். குடி என்பது ஆண்டான் அடிமை. எவரும் எனக்கு அரசன் அல்ல பூமியிலே. ஆனால் எனக்கு அரசன் என சொல்லக்கூடியது சிவம் ஒருவனே பின்னால சொல்வார். நாம் யாருக்கும் குடிமையில்லை, எவனுக்கும் அடிமை இல்லை, எவருக்கும் அஞ்சப்போவதில்லை. நமனை அஞ்சோம், எல்லோரையும் பற்றுவான். என் பக்கத்தும் வந்தால் நான் அஞ்சுதல் மாட்டேன். நரகத்தில் இடர்படும், இதை நாம் நினைக்கின்ற பொழுது அனைந்தோர் தன்மையிலே இருப்பவர்கள் அல்லாத மற்றவர்கள் ஒருவருக்கும் பயந்து அஞ்சு நிற்பர். எவனுக்கு அஞ்சுவர் நரகத்தில் இடர்படுவர் என்று பொருள். அதிலிருந்து இந்த அனைத்து தன்மை பெற்றவர்கள் மீண்டு நிற்பார்கள் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய பொருள். நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், எங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. ஏமாப்போம், ஏமாப்போம்னு பொய் சொல்லவே மாட்டோம். தனக்கு துன்பம் என்று ஒன்று வருகின்ற பொழுது, சுயநலம் மேலிடுகின்ற பொழுது பொய் சொல்வான். அந்த ஒருமையை மறைக்க 9 பொய் சொல்வான். பொய்யாமை என்று சொல்லக்கூடியது சைவனுக்கு வேண்டிய ஒழுக்கம், முதல்ல பார்த்துட்டோம். எனவே அதன்படி எனக்கு இடரும் இல்லை, பொய் சொல்ல மாட்டேன். பிணி அறியும், எந்த பிணியும் என்னை அண்டாது. கொரோனாவது பிரோனாவது என் பெருமானுடைய அந்த வைத்தியஸ்வரனுடைய அனுக்கிரகம் எனக்கு இருக்கிறது. ஆக திருமுறையாக மருந்து என்னிடம் இருக்கிறது. எந்த பிணியும் என்னை பற்றாது. பிணி அறியும், பணி ஓமல்லோம், எவருக்கும் நான் பணியப் போவதில்லை. இன்பமே என்னாலும் துன்பமில்லை. எனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு சனப்பொழுதும் எனக்கு இன்பமே அன்றி துன்பம் என்ற தன்மை எனக்கு இல்லை. ஏன்? தாம் யாருக்கும் குடியலா தன்மையான் சங்கரன். யாரு நான் யாரை சென்று அடைந்திருக்கிறேன்? தாம் யாருக்கும் குடியலா தன்மையான சிவபெருமான். யாருக்கும் அடிமை இல்லை, சிவபெருமானை ஆழ்வதற்கு எவரும் இல்லை, அவனுக்கு மேலாக ஆழ்வோன் எவனும் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சிவனுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுவிடுங்கோ, நமக்கு தெரியும் ஆனா சிவனுக்கு தெரியாது. எது என்றால் இரண்டு கைகளை எடுத்து வணங்க நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆனா சிவபெருமானுக்கு வணங்க தெரியாது. சேர்ந்தறியா கையானை அப்படின்பாரு நம்முடைய மணிவாசகப்படுத்தல். எனவே அவனுக்கு மேலானவர்கள் யாருமே இல்லை. தாம் யாருக்கும் குடியலா தன்மையான சங்கரன். யார் சங்கரன்? சங்கரன் எனது சங்கரன், சுகத்தையே கொடுப்பவன். சுகத்தையே கொடுப்பவன் என்பதற்கு விளக்கம் நக்கீர தேவன் நாயனார் கோப பிரசாதத்துல சொல்லுவார். மரக்கருணையும் அது ஒரு கருணை தான் பாம்பார். ஆகையினாலே சங்கரன் நற்சங்க வெண்குளையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாடாய், மீளாத அடிமைகளாய். அத ரொம்ப முக்கியம். இந்த அனைந்தோர்கள் எப்பொழுதுமே அந்த திருவடி இன்பத்தையே நுகர்ந்து கொண்டு ஒருபோதும் கீழே தள்ளப்பட மாட்டார்கள். அந்த கோமார்க்கு நாம் என்று மீளா ஆளாய். கொய்மலர் சேவடி இணையே, கொய்மலர் சேவடி இணை. இணை என்பது அந்த மூணுசிலை இணைக்கு இரண்டு நடத்தவன், இரண்டு திருவடிகளையும் கொய்மலர் சேவடி இணையே குறுகுதேமே. குறுகுதல் இந்த குறுகுதல் என்றால் என்ன என்றால், இப்போ இந்த இரண்டு பொருள் இருக்கிறது, இந்த இரண்டு பொருளுக்கும் இடையிலே இடைவெளி இருக்கிறது, இப்பொழுது குறுகிவிட்டது என்றால் இடைவெளி இல்லை. எனவே அனைந்தோர் தன்மை இல்லாதவர்களுக்கு இடைவெளி இருக்கும். ஆனால் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சரியகிரிய யோகம் ஞான நிலையை பெற்றவர்களுக்கு இறைவனிடம் இடைவெளி என்பது இல்லாது இறைவனோடு பொருந்தியே இருப்பார்கள். அதான் குறுகுதல். குறுகுதல் என்றால் இடைவெளி இல்லாது பொருந்தி இருப்பர். ஆகையினாலே தான் இந்த நிலையிலே இந்த அனைந்தோர் தன்மை இந்த தன்மையிலே இருப்பார்கள் என்று அந்த மேலான அந்த இருமாப்பில் அந்த பெருங்கழிப்பிலே அது எப்படி இருக்கும் என்பதை திருநாவுக்கரசு சுவாமிகள் நமக்கு அங்கே உணர்த்தி காட்டுகிறார். நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாம் யாருக்கும் குடியலா தன்மையான சங்கரனர் சங்க வெண்குளையோர் காதில் கோபார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குழுகினோமே. தொண்ணூத்தோராவது பாடலோடு இன்றைய நிறைவு செய்து எஞ்சிய எட்டு திருப்பாடல்களை இதுவும் அனைந்தோ தன்மை அதிகாரத்தை நாளை சிந்திக்க இருக்கின்றோம். ஆக நாளை எஞ்சிய திருப்பாடல்களை சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தம்பரம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு போற்றி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

செம்மாந்தருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடி அழடி இணைகள் போற்றி வாதவூரடி அழடி இணைகள் போற்றி திருச்சிற்றம்பலம்.

கருக்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் போற்றி திருவகவலில் 170வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். உயிர்கள் என்பது இந்த உலகத்திலே வினைக்கு தகுந்தவாறு உடம்பெடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கும். அப்படி வாழ்கின்ற காலம் நன்மை தீமை இன்ப துன்பம் சுக துக்கம் என்கின்ற இரு தன்மையான பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும். நன்மை தீமை இன்பம் துன்பம் சுகம் துக்கம் என்கின்ற இரண்டு வகையான தன்மையுடைய பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அது காரணம் இரண்டு வகையான வினைகளை செய்தபடியினாலே. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இடையிலே துன்பத்தினாலே தளர்ச்சியும் இன்பத்தினாலே மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்படி இன்பத்தினாலே மகிழ்ச்சி வரும்போது அதிகபட்சம் கடவுளை பற்றி நினைவு இருக்காது. இன்பம் இருக்கும் போது கடவுள் நினைவு வர்றது சாமானியம் அல்ல. இன்பத்தை அனுபவிப்பதிலேயே அவனுக்கு மனம் போகுமே தவிர கடவுளை பத்தி பண்ணலா என்கிற ஒரு எண்ணம் வராது. சாமானியம் அல்ல. எதுக்கு பத்தி பண்ணவன? எல்லாம் இருக்கும் போது எதுக்கு பத்தி பண்ணணும்? அந்த இன்பத்தை அனுபவிப்பதிலேயே அவர்களுக்கு எண்ணமும் காலமும் சரியாயிருக்கும். காலமும் சரியாயிருக்கும், எண்ணமும் அதுலதான் இருக்கும். துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக என்ன வழி என்று தேட முற்படுவார். அப்படி அந்த வழியில ஒன்றுதான் கடவுளை நாடுவது. துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக கடவுளை நாடுவது, கடவுளை கும்பிடுவது, பக்தி பண்ணுவது, நம்புவது, இந்த மாதிரியான ஒரு இயல்பு உண்டாகும். அதனால இன்பமும் துன்பமும் வைக்கலன்னா உயிர்கள் சொன்ன மாதிரி கேட்காது. துன்பம் இல்லையானா யாருமே அந்த ஆணவ மலத்திலிருந்து கீழே இறங்க மாட்டான். அதற்காக வந்து துன்பத்தையும் வச்சிருக்கிறாரு, இன்பத்தையும் வச்சிருக்கிறாரு. அப்படி அந்த இன்ப துன்பம் வரும்போது மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் உண்டாகும். அந்த தளர்ச்சி வாராமல் இருக்க வேண்டும் என்று இந்த 170வது வரியில வேண்டிக் கொள்கிறார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. தமியேன் என்பது இப்பொழுது ஞானிகளுக்கு கடவுளை தவிர வேற யாரும் கிடையாது. இப்ப நமக்கு எவ்வளவோ சொந்தக்காரக இருக்கிறாங்க, நமக்கு எவ்வளவோ சொந்தக்காரக நண்பர்கள் இந்த சுற்றத்தார்கள் நிறைய இருக்கிறார்கள். ஞானிகள் துறந்து விடுகின்றபடியினாலே அவர்கள் சுற்றத்தார்கள் சொந்தக்காரன் யாரும் கிடையாது. ஞானிகள்னா வந்து வீட்டை விட்டு துறந்து கடவுளை மாத்திரம் நம்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த துறவிகளுக்கு சிவன் தான் எல்லாமே, கடவுள் தான். இப்ப நமக்கு கடவுளும் இருக்கிறாரு, சனமும் இருக்குது. ஞானிகளுக்கு கடவுள் மாத்திரம் தான், ஞானிகளுக்கு யாரும் கிடையாது. அதே மாதிரி மக்களையும் துறந்து விடுகிறாருல்ல. அதனாலே இப்ப மாணிக்க வாசகர் துறவு நிலை எல்லாவற்றையும் விட்டு விட்டாரு. விட்டு விட்டபடியினாலே இப்பொழுது நான் தனியனாக இருக்கிறேங்கிற தமியேங்கிற தமியேன்னா தனியன் அர்த்தம். சுற்றத்தார்கள் இல்லை. கடவுள் ஒரு நாள் வந்தாரு, அருள் பண்ணிட்டு போயிட்டாரு. கடவுளும் பக்கத்துல இல்ல, ஜனங்களும் பக்கத்துல இல்ல. அதனால இப்பொழுது நான் தளர்ந்து இருக்கிறேன் சாமிங்கிற தளர்ந்து இருக்கிறேன். அதனால இந்த தளர்ச்சியை போக்கிக் கொள்ளவனும் தளர்ச்சியை நீக்கவனும் என்று வேண்டிக் கொள்கிறார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போச்சு. தேவரிற்கு அடியவன் ஆகிவிட்டேன். இப்பொழுது தனியனாக இருக்கிறேன், ஆனா தளர்ச்சியோடு இருக்கிறேன். அந்த தளர்வை நீக்கி உலகணும். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. களங்கொழக்கிறது அருளாகி போற்றி. களங்கொழ என்றால் தேவரீருடைய சிவலோக வாழ்விலே நான் இருக்கும்படியாக நீ என்ன வேணுங்கிற. இப்ப பூலோகத்துல இருக்கிறவ இதுவும் சிவனுடைய இடம் தான். சிவலோகம் என்பது துன்பம் இல்லாத இடம். அப்படி துன்பமில்லாத இன்பமயமாக இருக்கும் சிவலோகத்துல அடியவன் இருக்கும்படியாக என்ன வருகிறார். களம் என்றால் இடம். களம்னு சொல்றோம்ல, அது இடம். அது என்ன இடம்னா, இது சிவலோக வாழ்வு ஆகிய களம். அதுல தேவரீர் அடியன் இருக்கும்படியாக என்ன வருகிறார். எண்ணுதல்னா கருத அருளாய். கருதுதல்னா எண்ணுதல் வேண்டும். தேவரீர் என்ன வேண்டும். நஞ்சே அஞ்சேல் என்று அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று சொன்னால் பயத்தை நீக்க தகுந்தவன் அஞ்சல் என்று சொல்லு. பயம் உடையவனே, அச்சம் உடையவனே, அந்த அச்சத்தை நீக்க தகுந்த வலிமை உடையவன் பயப்படாதே. பயப்படாதே என்பது அஞ்சல் என்பது உண்மைதான். பயப்படாதே என்பது வடமொழி. அஞ்சல்ங்கிறது தமிழ். சிறபுறத்து மறையவனார் சென்று நின்று சிவபெருமான் தலை நோக்கி
நோக்கி சிந்தை நொந்து பரிவுருவாள் தலை நோக்கி பயப்படேல் பருவரன் உபரிஷம் பகர்வார்.

0: இது வரதம், இது அவயம், இது அந்த சோர்மன் போட்டவர் அஞ்சு
1: பயப்படாது இந்த கை. இது கொடுப்பது உனக்கு என்ன வேணும் இந்தா என்று கொடுக்கும், இந்தா என்பது பயப்படாது.
0: ரெண்டு நமக்கு செஞ்சா எவ்வளவு நல்லா
2: உலகெங்கும் புரிகலங்கி

என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம், திருவையாற்று தேவாரம். அதனாலே அஞ்சேர் என்று சொல்லுகின்றவர்கள் மக்களாக மக்களுக்கு சொல்ல முடியாது, மனிதன் மனிதன் அஞ்சேர் என்று சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவு செய்ய முடிஞ்சதுதானே செய்வான். நான் இருக்கிறேன் பயப்படாதே, எம்மனுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நான் இருக்கிறேன் ஏமே வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாம இருன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்லி இருக்கிறானா இல்ல சொல்ல முடியுமா? அதனாலே அஞ்சேர் என்று சொல்லுவது கௌரவான் ஒருவன் தான் சொல்ல முடியும். அதுதான் திருஞான சம்பந்தர் சொன்னாரு, உலகெங்கும் பூரிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டை மேருந்தி அலமந்த போதாக அஞ்சேலம் தரு செய்வான் அமரும் கோயில் வலமந்த மடவார்கள் நடமாட முழவதிரமடையன்றி சிலமந்தி அலமந்து மரவேறி முயல்வார்க்கும் திருவையாரே என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். அதனால அஞ்சேர் என்று சொல்லுகின்றவன் சிவபெருமான் ஒருவன் தான் உயிர்களுக்கு அபயம் தப்பது. அபயம் சொல்லும் அபயம், பயத்தை நீக்குதல் அபயம். பயம் இல்லாதது அபயம், சுத்தம் இல்லாதது அசுத்தம் என்பது போல பயம் இல்லாதது அபயம். இது அபயகரம் சொல்லும் அபய, இது வரதம் இது அபயம், அபயம் வரதம் இப்படிதான் இருக்க சுவாமிஜி. அதனாலே என்ன பயப்படாது என்று அருள் செய்வாயா, அஞ்சேல் என்று போற்றி வணக்கம். அப்படி அஞ்சேல் என்று எனக்கு அருள் செய்வாயாக என்று சொன்ன உடனே தேவர்கள் எல்லாரும் விசத்தை கண்டு பயந்து நடுங்கி இன்று ஒரே நாளிலே எல்லாருக்கும் முடிவு வந்து விட்டதே என்று சொல்லி கலங்கி அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு அருள் செய்தாயல்லவா, பயப்படாது என்று அருள் செய்தாயல்லவா. அதை அடுத்த சொல்றார், நஞ்சே அமுதாய் நயந்தாய், நஞ்சே அமுதா நயந்தாய். அப்படி அன்றைக்கு நீ நஞ்சு சாப்பிடவில்லையானால் தேவர்கள் எல்லாரும் இறந்து இருப்பார்கள். அவர்களுக்காக பயத்தை நீக்கி அவர்களுக்கு வாழ்நாளை தந்தபடியினாரே நீ எனக்கும் அதை செய்யணும் என்கின்ற குறிப்பில நஞ்சே அமுதா நயந்தாய். நஞ்சு அமுதம், நஞ்சு அமுதம் ஆகுமா? அமுதம் நஞ்சு ஆகாது, நஞ்சு அமுதம் ஆகுமா? ஆகாதுல்ல. இப்ப கசப்பு பொருள் இனிப்பு பொருளாக ஆகாது, இனிப்பு பொருள் கசப்பு பொருள் ஆகாது. வெள்ளம் வேப்பங்காய் ஆகாது, வேப்பங்காய் வெள்ளம் ஆகாது. ஆகுமா? நம்மால ஆக்க முடியுமா? வேப்பங்காய் வேப்பங்காய் தான், வெள்ளம் வெள்ளம் தான். ஆனா சிவபெருமான் பாரு, வேப்பங்காய வெள்ளம் ஆக்கி விட்டார், நஞ்சை அமுதம் ஆக்கி விட்டார். அது அப்ப சுவாமி சொன்னாரு, எனக்கு பார்ச்சுவத்துல நஞ்சு கலந்து தந்தார்கள், யகச்சான் நடந்த கதை. பார்ச்சுவத்துல நஞ்சு கலந்து கொடுத்தார்கள், சாக வேட்டும் சாகட்டும் என்று சொல்லி சமணர்கள் தந்தார்கள். அதை அஞ்சலத்தை சொல்லி சாப்பிட்டேன், எனக்கு அந்த நஞ்சு அமுதம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாருப்பா. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்தோதின் நாளும் அறநடிக்கு என்பதாகும். வஞ்சனை பார்ச்சோராக்கி வடக்கிலாமணர்ந்த நஞ்சமுது ஆக்கு வித்தார் நனி பள்ளி அடிகளாரே என்பது அப்பர் தேவர். அப்பருக்கு நஞ்சு என்ன பண்ணாரு சிவபெருமான், அமுதமாயிட்டு. ஏன்னா நஞ்சு நஞ்சா இருந்தா கொன்னு இருக்கும், அது அங்க உள்ள விஷயம். நஞ்சு நஞ்சாக இருந்தா ஆளை காலி பண்ணிக்கும். நல்லா புரியுதா? இது இருக்கிற நுட்பம் தெரியுதா? நஞ்சு அமுதமான அப்படினாலே கொல்ல, நஞ்சா நஞ்சாகவே இருந்துச்சுன்னு தன்மையிலிருந்து மாறாம, அந்த தன்மையிலிருந்து மாறாமல் இருந்தா கொன்னு இருக்கும். தன்மை மாறி அமுதமாக மாறிவிட்டது, அதனால கொல்லவில்லை. நெருப்பற என்னமாச்சு, தடாகமா மாறி போச்சு, நெருப்பாகவே இருந்துச்சு, சுட்டு சாம்பல் ஆகி. அதனாலே சிவபெருமான் தான் ஒன்றை இன்னொன்றாக செய்ய வல்லவன், ஒன்றை இன்னொன்றாக செய்ய வல்லவன். அதனாலதான்

0: அச்சேர்க்கலார் சொன்னார், பெரிய புராணத்துல திருநாக்கர சுவாமிக்கு நெஞ்சு கொடுத்தது. புகணங்கள் எல்லாவற்றையும் சாம்பலாக்கத்தக்க விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டாரு. அப்படிப்பட்டவராகிய சிவபெருமானுடைய அடியவராகிய திருநாவுக்கரசுக்கு இந்த நெஞ்சு அமுதமாகிறது ஒரு ஆச்சரியமான உலகம் முழுவதையும் சாம்பலாக்கக்கூடியதா வந்தது அந்த நெஞ்சு. அந்த நெஞ்ச வந்து சிவபெருமான் சாப்பிட்டாரு. அவருடைய அடியவராகிய திருநாவுக்கரசருக்கு இந்த நெஞ்சு இது சாதாரண நெஞ்சு.
1: அது காலகூடம் அப்பா, அழகால காலகூடம் உலகம் முழுவதையும் சாம்பலாக்கும்.
0: இது சாதாரண ஒரு நெஞ்சு, அதுல கோடியில ஒருவங்க கூட அது பவர் கிடையாது. இந்த நெஞ்சு திருநாவுக்கர சுவாமிக்கு அது அமுதமாகிறது அற்புதமான.
1: கொடியார்க்கும் திருமேனி,
0: கொடியார்க்கும்னா திருநெருபூசி திருமேனியுடையவராகி சிவபெருமான்,
1: கொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் படியாக்கும் உன்னை விடாமுதானால்.
0: இந்த ராகத்தையும் இந்த சொல்லையும் இந்த விஷயத்தையும் கவனிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல.
1: பொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும்,
0: புவனங்கள்லாம் உலகத்தை அழிக்கக்கூடியதா இருந்துச்சு அந்த நினைச்சு,
1: புவனங்கள் முடிவாக்கும் படியாக்கும் உன்னை விட அமுதானால். படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சமுதாவதுதான் அற்புதமோ
0: என்பது பெரிய புராணம். அதனால நஞ்சை அமுதாக ஆக்கினாய், அதனால அது போல பொல்லாதவனாய் என்ன நல்லவனாக ஆக்கு சாமி. நஞ்சை அமுதமாக்க அது போல பொல்லாதவனை நல்லவனாக உனக்கு பெருசல்.
1: நஞ்சே அமுதானயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி.
0: அத்தா என்றால் தந்தைக்கு உண்டானவர், தகப்பனுக்கு அத்தா.
1: அத்தா உனக்காளி அல்லேன்
0: என்பது சுந்தர தேவர் அத்தா. ரெண்டாவது மட்டும் ஆயாங்கிறார், அத்தாவுக்கு அடுத்தாப்புல ஆறு வருவா ஆயா. சிவபெருமான் அத்தா, அத்தன், பார்வதி ஆத்தா. ஆனா ஆனா அவன் புரியுதா, முதல் எழுத்தாருது, ரெண்டாவது எழுத்து அம்மா அப்பா முதல் அம்மா
1: ரெண்டாவது. அத்தாவுனகாளாயினி அல்லேன்
0: ரெண்டாவது பாட்டு அம்மா அத்தன் ஆத்தா. அம்மா தாய்க்கு பேர் ஆத்தாள், ஆத்தாள் தாய் அவ்வளவு தூரம் இப்ப தாயை நினைச்சு அத்தீனி அழுது அழுதுறப்பா.
1: இரண்டு திங்களாய்
0: கல்லு கூட கரைஞ்சு
1: அந்த பட்டினத்தாரு தாயை வச்சு வச்சு குழப்பாரு.
0: அப்படி சொல்லி கடைசியில சொல்றாரு நெருப்பு மூடுறதுக்கு நெருப்பு பிடிக்கிறதுக்கு சொல்றாரு.
1: உண்மை இட்ட தீ முப்புறத்திலே
0: முதற் கடவுளாயி முதற்கடவுளாய் முதற்
1: பெருங்கடவுளாயிலே தென்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே
0: என்று பாடினார் மூன்று. நெருப்பு பத்த வைக்காம பாட்டிலே நெருப்பு வந்து பத்தாச்சு பரமஞ்ஞானி பட்டது. அதனாலே ஐயா என்றால் ஐ என்றாலே கடவுள் அந்த ஒரு எழுத்து தனி ஐ கடவுள் முன்னை முன்னைங்கிறது முன்னையிட்ட தீங்கிறது முன்னைங்கிறது முன்னை அப்படி போடும். அதனாலே ஐயா போற்றி நித்தா போற்றி நிவலா போற்றி. சிவபெருமான் ஒருவன் தான் நித்தனாக இருப்பவன். நித்தன் சொன்னா நித்தன்னா அதுக்கு என்ன பொருள் போது இருப்பது அதுதான் அது வடமொழி சொல்லு நித்தியம் அனித்தியம் சொல்லு. நித்தியம் அனித்தியம்னா நிலை இல்லாதது நித்தியம்னா நிலையாக இருப்பது.
1: நிதியே நித்தியமே நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பர வேளே கருவூரில் பெருமாளே
0: என்பது திருப்பூர். நித்தியன் என்றால் அழிவு இல்லாத நித்தன் என்றால் அழி அனித்தம் நித்தம் அனித்தம் அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்ல மனிதருடன் கூடி மறுவார். அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் மனிதர் நிலையில்லாததை நிலையாக எண்ணுகின்ற மனிதரோடு ஞானிகள் கூட மாட்டார்கள். சிவோபதாரத்துல குருஞான சம்பந்தர் நித்தியத்தை அனித்தியத்தை நித்தியம் என்று நித்தியத்தை அனித்தியம் என்று ஒன்றை ஒன்றாக பொய்யெல்லாம் மெய் என்று சொல்லி வாழ்கின்ற பொய்யெல்லாம் மெய் என்று சொல்லி வாழ்கின்ற அஞ்ஞானிகளோடு ஞானிகள் போடமாட்டார். பொய்யெல்லாம் மெய்யம் பொய்ய பொய்யாகவும் மெய்ய மெய்யாகவும் கண்டுகொள்ளுங்கள். அதுக்காக உடம்பு பொய்யே விட்டுட்டு போக முடியும்னா உடம்பு பொய்யே உலகம் பொய்யே மனைவி பொய்யே மக்கள் பொய்யே பணம் பொய்யே வீடு பொய் எல்லாமே பொய் தான். பொய்யன்னு தெரிஞ்சுக்க அதுல இருந்துகிட்டே இரு. மெய்ய தெரிஞ்சுக்க அதை பிடிச்சுக்கோ. இவ்வளவு இது விட்டாரு இது பொய்ய விட்டாரு பிடிச்சுக்கோ. பொய்ய பிடிச்சுக்க மெய்ய பிடிச்சுக்கோ. அதை பிடிக்காம இதை வந்து பிடிச்சீங்கன்னா வீணா போடுவேன். இந்த பந்த காலம் பிடிச்சுக்கிட்டு சுத்தணும்னா விட மாட்டேன். தனியா சுத்தணும்னு வச்சுக்க தனியா சுத்தணும்னா இவ்வளவு சுத்தணும் உளுந்து அடிப்படை பந்த காலம் பிடிச்சு சுத்தணும் விட மாட்டேன். அது போல அவருடைய காலை பிடிச்சுக்கோ. அவன் காலை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா விட மாட்டேன். முற்றாவிண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றார் என்றாரை பற்ற அங்கே பிடிச்சுக்க இங்க இருந்துக்க. இது நிலையில்லாததுன்னு தெரிஞ்சுக்க அது நிலையானதுன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க என்னத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்ல எது அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன். பத்திரம் பண்ணணும் பத்திரம் பண்ணணும் பண்ணு பண்ணு பத்திரம் பண்ணு எவ்வளவு நாளைக்கு பண்ணி பாப்போம் பண்ணிக்க வேண்டாதுன்னு எவ்வளவு நாளைக்கு பத்திரமா இருந்துருப்பு அதை வந்து பத்திரம் பண்ணிக்க அதை பிடிச்சுக்கோ. இதையும் பத்திரம் பண்ணிக்க. அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்லாம் அனித்தருடன் கூடி வரும். அதனால நித்தம் என்று சொன்னால் சிவபெருமான் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன் நித்தியன் நித்தம் எல்லாம் வடமொழி சொல்லு. அழிவில்லாதது எப்போதும் இருக்கும். நித்தா போற்றி நிமலா போற்றி. நிமலன் என்று சொன்னால் குற்றமே இல்லாதவன். மலம் குற்றமுடையது மலம் குற்றம் நீ போட்டா இல்லை. நிமலா என்றால் குற்றம் இல்லாத அத பெண்ணுக்கு வைக்கும்போது நிர்மலான்னு வைக்கிறான். நிமலின்னு பேரு அம்பாளுக்கு நிமலின்னு பேரு இவனுக்கு நிமலன்னு பேரு. இவனுக்கு என்ன பேர் இருக்குதோ அதெல்லாம் அவளுக்கு இருக்கும்.
1: இவன் பூரணன்னா அவ பூரணின்னு வச்சுக்குவான். இவன் காரணன்னா அவ காரணி. இவன் நாரணன்னா அவன் நாரணி. அவன் ஆரணன்னா அவ ஆரணி. அந்த ரெண்டு சோழியும் பொருத்ததுல ஃபர்ஸ்ட் பொருத்தம் எந்த சோசியர் பார்த்து சேர்த்து வச்சாரு
0: அது மாதிரி சோழி எங்க
1: இருக்கு இல்லவே இல்லை. அதனால நித்தா போற்றி நிமலா போற்றி குற்றம் இல்லாதவரே வளர்க்க.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: அஷ்டம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஈசன் அளவும் ஈசன் பெருமையும், ஈசன் அளவும் பெருமையும் யாரறிவாரே, ஈசன் அளவும் பெரு

அருவாய் உயிராய் அரு உருவாகி, அருவாய் உயிராய் அரு உருவாகி, குருவாய் வரும் சத்துவோம் உயிர்பன்மை உருவாய், உடலிருந்து ஒன்றாய் அன்றாமே மண் மணி ஒளி சோவை இலக்கணம் வாய்த்து மணியனவாய் நின்றவாறு அதுபோல

こっからの。ゆらどるもんでるやんだおるわぐぐ。からどるんあうるべらなかるんわ。ゆらまるぼーら。しば

ஒளியை ஒளி செய்து ஓம் என்றெழுப்பே, ஒளியை ஒளி செய்து ஓம் என்றெழுப்பே, ஓம் என்று எழுப்பி வழியை வழி செய்து பாய்த்திட வாங்கியே, வெளியை வழி செய்து மேலழவை

மிக்க மனோன் மணிவேறு தனித்திய மிக்க மனோன் மணிவேறு தனித்து ஏக உக்கு மது உன்மணி போது உள்

முச்சூனிய தொந்தச்சரி தற்பரம் தொம்பதம் தானாங்க சீவதம் சொல்ப.

ஆகிய கொண்ட தசி என்பமை அறிவு ஆகிய சீவன் சிவபரன் சீவன் ஆகிய மெய் அறிவு ஆகிய சீவன் பரசிவன் ஆமேயே மெய்யறிவு ஆகிய ஜீவன் பரசிவன் ஆமே காமகம் காமியம் நாசித்தகு குணம் மாமலம் மூன்று மகார உகாரத்தோடு ஆமரும் ஒவ்வும் ஒவ்வாய் உடல் மூன்றில் தாமாம் துரியபு கொண்ட தசியதே முப்பார் காரியம் ஏழு கண்டரும் மாயப்பாழ்விட காரணம் ஏழு கண்டரும் போத பாழ்விட காரிய காரண வாதனை கண்டரும் வசாந்த முப்பாழ்விட தீருமே மாயப்பாள் சீவன் வியோமம்பாள் மன்பரன் சேய முப்பாழன சிவசக்தியில் சிவன் ஆய வியாப்பதம் எனும் முப்பாழா வந்த தூய சொரூபத்தில் சொல் முடிவாகவே எதிரற நாளும் எருது உவந்து ஏறும் பதியனும் நந்தி பதமது கூட கதியனப்பாழி கடந்து அந்த கற்பனை உதறிய வாழில் ஒடுங்குகின்றேனே துரியம் அடங்கிய சொல்லரும் வாழை அரிய பரம்பரம் என்பர்கள் ஆதர்

வியற்புறும் ஆணவம் விடல் செய்யாவே. காரியம் ஏழில் கலக்கும் கடும்பசு

ஆத்மசுத்தியும் புண்ணிய சாக்கிராதிதத்துமுறி மண்ணும் பரங்காட்சியாவது உடலுற்று தன்னின் யாத்தினில் உபசாந்தமே.

தம்பிரள் உபசாந்தமே. பார்த்த உபசாந்தவாதனை உள்ள போய் ஏந்த சிவமாதலின் சிவானந்தத்து, சிவமாதலின் சிவானந்தத்து தோய்ந்தரல் மோ

இலே புறங்குறா இலையுள் கிடந்த முயலை ஏறிவார் அரைமணிவாள் கொண்டவர்.

சேவடி போற்றி என்று ஏற்றியேதென்றும் எரி மனிதான் அகக்காற்றின் விளக்கது காயோ மயக்குறும் அற்றதும் கேட்டதும் அன்று கண்டேனே நேடி

சுருங்கிய தண்டின் சுழுமுனையிலூடே பொருங்கிய ஜோதியை ஓந்தழும் முய்ந்தே முட்டல தாமரை முன்றுள மூன்றினும் விட்டல இந்தனன் ஜோதி விரிசுடர் எட்டலருள்ளே இருண்டலருள்ளூரி இரண்டலருள்ளூரு பட்டலர் கின்றதோர் பண்டங்கானவே ஆரே அருவி அகங்குளம் ஒன்றுண்டு நூரே சிவகதி நுண்ணிது வண்ணமும் கூரே குவிமுறை கொனை உலைவயாளோடும் தேரே இருக்கு விழுபொருள் தாரே திகையட்டும் தேரட்டும் தேவதையட்டும் வகையட்டுமா நின்ற ஆதிப்பிரானை வகையட்டு நான்கு மற்ற அங்கே நிறைந்து வகையட்டும் உள் நின்று வெக்கின்றவாரே கேடும் சகலம் எம்பு கடந்தட்டில் பாடும் வரமென்றது கடந்துன்பதில் கூடி பராவரம் ஓங்கிய பத்தினில் தாழ்வதுவான தரித்தன்மைதானே நல்லூழி வண்பன் பகலோன் இறைவன் நல்லூழி ஐந்து நுள்ளே நின்ற ஊழிகள் செல்லூழி

திரியங்களிற்றொடு தேவர் குழாம் எரிமழையும் இயங்கும் வெளியும் பரியுபாதத்தின் பற்றதுதானே ஊரும் அருவி உயர்வரை உச்சிமேல் ஆறின்றி பாயும் அருங்குணம் ஒன்று.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 123 பாடல் முதல் 126 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது உபதேச பகுதி. இப்பதான் நமக்கு முதல் தந்திரம் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் நம்ம பேசினது பாயிரம். பாயிரம்னா ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, பின்னால் நாம் சொல்லக்கூடிய செய்திகளை முன்னால் வரையறுத்து கூறுவது பாயிரம். இப்போ நாம் இது வரைக்கும் ஒரு எத்தனை வகுப்பு நடத்திருக்கோம்? இது எத்தனாவது வகுப்புங்க? இது 6வது வகுப்பு. இப்போ இதுவரைக்கும் நாம் வந்து பேசியது எல்லாமே பாயிரம். நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம், குறிப்பாக காட்டியிருக்கோம். இப்போ அடுத்தது இனிமேலுக்கு தான் நம்ம திருமந்திரத்துக்குள்ளேயே நுழையும். இப்போ முதல் தந்திரம், அதில் உபதேச பகுதி. இதில் மூலன் உரை செய்த 30 உபதேசம், உபநிடதம் சொல்கிறோம். சீடர்களுக்கு குரு பக்கத்தில் இருந்து உண்மையை உணர்த்துதல். அந்த காலத்துலலாம் குருகுல வாசம்னு வச்சுருப்பாங்க. ஒரு சீடர் வந்து ஒரு குருக்கிட்ட 12 படிக்கணும். இப்போது ஒரு டாக்டர்னு வச்சிங்களேன், அவங்க 12 மருத்துவத்துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு திருமுறைகளை வந்து ஒரு 12 பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க திருமுறையில் எக்ஸ்பர்ட். ஒரு 12 குருகுல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ இந்த முதல் தந்திர 30 பாடல்களும் நம்ம படிக்கணும். இந்த குரு உபதேசம், மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்தியிருப்பாங்க. மாதா பிதாவை அறிமுகப்படுத்துகிறார், பிதா குருவை அறிமுகப்படுத்துகிறார், குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் வரிசைப்படி. இதில் இறைவன் உயிர்களினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப திருவடி தீட்சை கொடுக்கிறார். தீட்சை வழங்குதல் அப்படின்னு உண்டு இல்லைங்களா? தீட்சை வாங்கணும் இல்லையா? சைவத்தில் தீட்சை உண்டு இல்லையா? லைசன்ஸ் வாங்கிட்டு கார் ஓட்டுவது போல தீட்சையை சைவர்கள் தீட்சையை வாங்க வேண்டும். அதில் தீட்சை வந்து 4 வகையான ஸ்டேஜ் உண்டு, 6 வகையான முறைகள் உண்டு. அதனால் குறைந்தபட்சம் ஒரு சமய தீட்சை, அதற்கு அடுத்த நிலைக்கக்கூடிய விசேஷ தீட்சை வாங்கணும். பக்குவப்பட்ட பின்பு இறைவனே குருநாதராக வந்து திருவடி தீட்சை கொடுப்பார். அதில் அந்த தீட்சையை கொடுக்கும் பொழுது உயிருக்குள் இருக்கக்கூடிய அழுக்கை அவர் நீக்குவார். இப்போ தீட்சை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. குருநாதருடைய பார்வையினால் சஞ்சித கண்மம் சொல்லக்கூடிய பழவினை நீங்கும். நல்லா யோசனை பண்ணிப்பார். பழவினைன்னு ஒன்று இருக்கு நம்ம கிட்ட, அதை தொல்வினைன்னு சொல்றது. சஞ்சித கண்மம் அப்படின்னு வினை குவிகள் நம்மள்கிட்ட இருக்கு. இப்ப நாம் அனுபவிக்கிறது எல்லாமே வந்து பிராரப்த வினையை அனுபவிக்கிறோம். பிராரப்தம்னா ஒரு பெரிய குவியில் இருந்து ஒரு சிறிய பகுதியை மட்டும் எடுத்து இப்ப நம்ம இறைவன் அனுபவிக்க விட்டுருக்கார். இதுவே இவ்வளவு சிரமம்னா நிறைய இருக்கக்கூடிய சஞ்சித கண்மத்தை எப்பொழுது நாம் தீர்க்க போகிறோம்? இப்பொழுது இருக்கின்ற இந்த பிராரத்த வினையிலேயே என்ன செய்கிறோம்? புதிதாக வேற வினையை நம்ம சேர்க்கிறோம். ஆக மொத்தம் நமக்கு அனுபவிக்கக்கூடிய பிராரத்தம், சேர்த்து கொண்டிருக்கிற ஆகாமியம், ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற சஞ்சிதம், இப்படி வினை குவியல்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தப்பிக்கலாமா தப்பிக்க முடியாதாங்கிறதெல்லாம் அது அப்புறம் வச்சுக்கணும், போக போக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வினையை நீக்குவது எப்படி அப்படின்னா, பிராரப்தத்தை யாரார்த்தாலும் அனுபவிச்சு தான் தீக்கணும். அது இறை வழிபாடுகள் மூலம் தாக்கம் குறையும், அவ்வளவுதான். ஆகமம் தான் வந்த வினை வந்ததுதான். ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது தலையெழுத்து இருந்ததுன்னா இறையடியாறுகளுக்கு கீழே விழுந்து ஒரு சுளுக்கு ஏற்படும், அவ்வளவுதான். ஆகமம் தான் இறைவன் கணக்கில் டேலி ஆயிடுச்சு. பிராரத்தம் பிராரத்தம் இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த உயிரில் நம்முடைய வினைப்பதிவுகள் இருக்கும், சஞ்சிதம் ஆகிய வினைப்பதிவுகள் இங்கே உயிரில் இருக்கும். அதுக்கு பேர் களிம்புன்னு பேர். நமக்கு ஆணவம்னு சொல்கிறது இல்லையா, ஆணவம்ங்கிறது எங்கே எங்கேருந்து இருக்கு, உயிரில் இருக்கிறது. அறியாமைங்கிற ஆணவம் உயிரில் இருக்கிறது. அந்த களிம்பை முதல்ல எடுக்கணும். உடம்புல இருக்கிற அழுக்கை நீக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உயிரில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கணும். விண்ணின்றி இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, இந்த பாட்டை நல்லா பாருங்க. விண்ணின்றி இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. இந்த பாடல் வந்து ரொம்ப நாலு வரிதான் இருக்கு. வினைக்கு ஈடாய் மெய், வினைக்கு ஈடாய். அப்ப இந்த உடம்பு ஏனால் வந்தது, வினையால் வந்தது. அது நல்லா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்றோம் தீதும் நன்றும் பிறதரவாரா, நாம செஞ்சது நமக்கே வரும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், எல்லாம் கரெக்டா நம்ம படிச்சுக்கிட்டே என்ன செய்வோம், வினை செய்வோம். இதுல பஞ்சாக்கினி வித்தை போட்டிருக்கு. பஞ்ச அக்னி வித்தை, பஞ்ச அக்னி வித்தைன்னு ஒன்று போட்டு ஒரு வரியை தொட்டோம்னா ஒரு வரி அப்படியே போயிட்டே இருக்கு. எலிமினேட் பண்ணி பார்க்குறேன், ஆனால் உங்களுக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சம் மேல்நிலையில் சொல்கிறதா, கொஞ்சம் இறங்கி சொல்கிறதான்னு புரியல. விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு, அப்போது இதில் வந்து ஒரு பஞ்சாக்னி வித்தைன்னு ஒன்று போட்டிருக்கு. பின்னாடி வந்து இந்த இரண்டாம் தந்திரத்தில் உங்களுக்கு பல செய்திகள் வரும். உடம்பு எப்படி வந்தது, உயிர் எப்படி வந்தது, உடம்புக்குள் எப்படி உயிர் நுழைந்தது, இந்த பல செய்திகள் உண்டு. இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறது வந்து பஞ்சாக்கினி வித்தை பேசுகிறோம். விண் உலகத்துக்கு சொர்க்கம், நல்வினை செய்தால் அது ஒரு உடம்பு, தீவினை செய்தால் அதுக்கு ஒரு உடம்பு, இங்கே வாழ்கின்ற உடம்பு வேறு. இப்போ நம்ம வாழ்கின்ற உடம்பு உடம்புக்கு வந்து பூத உடம்புன்னு பேர். இது அஞ்சு பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்ட உடம்பு பூத உடம்பு. பூதசார உடம்புங்கிறது வந்து சொர்க்கத்துக்கு போகிற உடம்பு. இந்த வாதனா சரீரம்னு ஒன்று உண்டு, அது நரகத்துக்கு போகிற உடம்பு. ஒரு ஒரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபிரிவுன்னு எடுக்கணும் இல்லையா. இப்போ சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி வரணும், நரகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும். ஆக தான் நாம் வந்து வாழ்ந்து வினைகளை கழிக்கக்கூடிய இடம் எது, இந்த பூலோகம். அது அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். ஒன்று பிறவி இல்லாமல் கடவுள்கிட்ட போயிடணும், பிறவி எடுத்துட்டோம்னா வினை அனுபவிக்கும். இது ரெண்டே கான்செப்ட் தான். இந்த உடம்பு எப்படி வருது, முதல்ல கொண்டு வர்றார், உடம்பை கொண்டு வர சூக்கும உடம்புன்னு மேலே போகும். உடம்பு உயிர் போகும் பொழுது உயிர் என்ன பண்ணோம், இந்த உடம்பை கீழே போட்டுட்டு உயிர் மேலே போகுமா, இல்லை யாரும் போகும்போது யாரும் பார்த்துருக்கா, அடுத்தவங்க உயிரையும் பார்த்தது இல்லைன்னு இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்படி உயிர் போகும்போது சூக்கும தேகத்தோட போகும். சூக்கும தேகம்ங்கிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். இது அஞ்சு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். இதுக்கு வந்து தன்மாத்திரைகள்னு பேர். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, இதெல்லாம் இப்போ எல் இப்போ இது சித்தாந்த வகுப்பில் தான் நான் அதை சொல்லுவேன், திரும்ப வந்ததும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வெளியில் சொற்பொழிவுலாம் இது வராது. சொற்பொழிவில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் வந்து செய்திகள் போமே அன்றி இது போல உள்ள நுட்பமான பல விஷயங்கள் இது போல நூல்களை படித்ததான் புரியும். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் எட்டாச்சிங்களா, மனம் புத்தி அகங்காரம். இந்த நம்ம மூணும் வந்து அந்த கரணங்களில் வரும். உயிர் போகும்பொழுது இந்த எட்டையும் அழைச்சிட்டு போவோம். புரியற மாதிரி பார்த்து அப்படி புரியலன்னா அப்படி எழுதி வச்சிங்க, மாலையில் போகும்போது சொல்லிடுறோம். அப்படி உயிர் மேலே போகும், உயிரும் இந்த சூக்கம சரீரமாகிய புரியட்ட காயம் எட்டு இருக்கு இல்லையா, அப்படியே மேலே போகும். மேலே போயிட்டு அங்கே இந்த உடம்பெல்லாம் மாறிடும் இல்லையா, பூததார உடம்பாக இருந்தாலும் அதை அங்கே கைட்டு போட்டுட்டு இந்த இதுல நிற்கும். விண்ணுலகத்துக்கு அங்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்தாலும் இந்த எட்டும் நிக்கு சேர்ந்து இருக்கும், சூக்கும உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கும். இது என்ன பண்ணுது, அந்த மழை வழியாக நிலத்தை அடைந்து மழையில் நுழையுது. மழை வழியாக நிலத்துக்கு போய் நிலத்திலிருந்து நெல்லுக்கு வருது. அந்த நெல் வழியாக நம்ம அரிசியை சாப்பிட்றோம். அரிசியை சாப்பிட்டு அல்லது கோதுமை சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், அது உடம்புக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. தந்தையினுடைய வயிற்றுக்கு போய் இரத்தத்தில் கலந்து அது பின்பு தாயினுடைய கருவறைக்கு போயிடுது. அஞ்சு இருக்குங்களா, அஞ்சு ஸ்டேஜ் இருக்கா, விண்ணிலிருந்து வந்து மழை, நிலம், உணவு, தந்தை, அப்புறம் தாய். இதுக்கு பேர் பஞ்சாக்கணி வித்தைன்னு. இந்த உடல் அதான் வருஷம் சொல்லும் பொழுது இரண்டு மாதம் தந்தை உடம்பில், பத்து மாதம் தாய் உடம்பில் அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு பஞ்ச அக்னி வித்தை. இந்த ஆன்மாக்கள் வந்து இந்த உடம்பை எடுத்துக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்பை எடுக்கிறோம் இல்லையா, இது நாமளாக எடுக்கிறது இல்லை, இறைவன் இந்த வேலையை செய்கிறான். இந்த தாய் தந்தையை தேர்ந்தெடுத்தல், பிறந்த ஊரை தேர்ந்தெடுத்தல், ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தல் இல்லையா, இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. ஒரு யார் என்னென்ன வேலைக்கு போவாங்கங்கிறது ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு, யாருக்கும் யார் யார் எந்தெந்த ஊரில் வந்து பிறப்பாங்கன்னு ஏற்கனவே தெரியுமா, யாருக்குமே எதுவுமே தெரியாது. யார் யார் எந்தெந்த வினைகள் செஞ்சிருக்கும் தெரியுமா, அது எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த கணவன் மனைவி, மனைவி கணவன் தெரியாது. எல்லாம் நாம் செய்த பூர்வ ஜென்மத்தினுடைய அடிப்படையில் ஒன்று இயங்கி இருக்கிறது. இப்போ யார் யார் என்னென்ன நல்வினைத்தையும் செஞ்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தது போல நமக்கு உள்ள பிறவி என்ற ஒரு வாய்ப்பை, இந்த உடலை இறைவன் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான். நிறைய சொல்லணும். விண்ணின்று அழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, விண்ணிலிருந்து வர, இது பஞ்சாக்கினி வித்தை, விண்ணிலிருந்து வருது. வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு, இந்த உடம்பை கொடுத்தவன், உடம்பையும் உயிரையும் சேர்த்து வைத்தவன், இந்த வாழ்க்கையை கொடுத்தவன், அப்படிப்பட்ட இறைவன் எல்லாம் சொல்லணும். இந்த பிறவி எத்தனையாவது பிறவினு தெரியுமா, தெரியாது. இதே சொல்ல மாணிக்கம், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் தெரியாது. சரி, அடுத்த பிறவிதான் மனித பிறவி வரும்னு யார் சொன்னாங்க, படியாய் கிடந்து பவளவாய் எப்பொழுது காண்பேன்ங்கிறாரு, படியா கூட பிறக்கலாங்கிறாரு ஆழ்வார். திருவேங்கட சுனையில் மீனாய், மீனா கூட பிறக்கலாங்கிறாரு. அப்பர் பெருமான் புழுவாய் பிறக்கணுங்கிறார், சொல்ல முடியாது. புழுவாய் பிறக்கணும் புண்ணியா, உன்னடி என்பனத்து வழுவாதிற்கு வரந்தர வேண்டும்ங்கிறனால அடுத்த பிறவி என்பது நிச்சயமாக எது என்று நமக்கு தெரியாது. நாம் இப்பொழுது நம்ம என்ன செய்கிறோமோ அது அடுத்த பிறவிக்கு. அப்போ விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்றதாலே தலைக்காவல் முன்வைத்து, நமக்கு யார் தலைக்காவல், நமக்கு யார் காவல், பாக்கியெல்லாம் விட்டுருங்க. உற்றார் வேண்டான் ஊராரை ஆண்டேன் எல்லாம் அப்புறம், உற்றார் ஊரை எல்லாரும் பார்த்துக்கலாம். நான் வேகமாக வந்தது இந்த உபதேசத்தை காலையில் 30 போட்டையும் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு அந்த நிலையாமையை சொல்லணும்னு வந்தேன். உபதேசத்தை பாரதியா தலைக்காவல் முன்வைத்து, நமக்கெல்லாம் யாருங்க காவல், இறைவன் தான் காவல், மெய்க்காவலே அவர் தான். உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண் நின்று காட்டி களிம்பருத்தான். களிம்புங்கிறது அழுக்கு குற்றம். இந்த 30 பாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் இருக்கும். அந்தாதி பாடல், அந்தாதி தொடர்பில் ஒரு பாடல் முடிந்து அந்த ஈற்று அடி வந்து அடுத்த பாடலினுடைய ஆதியாக முதலாக வரும். முடிக்கும் போது வந்து நம்ம எப்படி ஆரம்பித்த அடி இருக்கோ அது கடைசியில் அந்த சொல்லு வந்து கடைசியில் முடியும். தமிழுக்கு தமிழ், ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம். அந்த காலத்தில் உபதேசம் வாங்கணும்னா பக்குவம் உள்ளவங்களுக்கு தான் உபதேசம் கொடுப்பாங்க, எல்லாரும் கிடையாது. இந்த பக்குவம் அப்படின்னா அதுக்குள்ள இந்த இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம்ங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு பயமுறுத்துறேன் செய்ய வேண்டாம். சைவ சித்தாந்தம் கொஞ்சம் அனுபவித்தவர்களுக்கு அந்த வார்த்தையில் அன்மை கண்மை புரியும். இப்போ இருவினை ஒப்பு அப்படின்னு சொன்னால் நன்றே செய்யினும் செய்யினும் நானோ இதற்கு நாயகன். அதாவது நன்றே வரினும் தீதே வரினும், நல்லது வந்தாலும் கெடுதல் வந்தாலும், துன்பத்தை அனுபவித்தாலும் இன்பத்தை அனுபவித்தாலும், எதுலேயுமே அந்த மனம் வந்து மாறுபாடு அடையாத ஒரு நிலை, அது இறைவனை ஒப்புன்னு நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ நிறையா உதாரணம் சொன்னோம்னா அது சித்தாந்த வகுப்பு மாதிரி அது நீண்டுகிட்டு போயிடும். நான் உங்களுக்கு 30 உபதேசத்தையாவது நீ நான் முடிச்சாகணும். இதெல்லாம் ஒரு வரி சொன்னோம்னா அதுக்கு இன்டர்லிங்க் எங்கேருந்து வந்து பார்த்தீங்களா, அங்கே போகணும், அங்கேருந்து நான் வரணும். அங்கேருந்து வந்தோம்னா சித்தாந்தம் படித்தவர்களுக்கு புரியும், புதிதாக திருமந்திரம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு நல்வினையால் வரக்கூடிய இன்பத்தையும் தீவினையால் வரக்கூடிய துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அதிலே மனம் லயிக்காமல் பற்றற்று இல்லாமல் எது வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு பேர் இருவினை ஒப்பு. அந்த பேங்க்ல எல்லாம் கேஷியர் இருப்பாங்க, அவங்களுக்கு கஸ்டமர் வந்தாலும் ஒன்றும் இல்லை, கஸ்டமர் வராட்டி போனாலும் இவங்களுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை, அது மாதிரி ஒரு மனநிலை. அந்த நிலையை வந்து அது வந்துருச்சுன்னா போதும், வாழ்க்கையில் வெற்றி. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, டேக் இட் ஆஸ் இட் இஸ், எது எப்படி வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். இது எல்லாருக்கும் பயன்படும் இந்த வார்த்தை. நாளையும் என்பது நமக்கு தெரியாதுங்க, எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா இது வினையால் வந்தது தானே, ஏற்றுக்க வேண்டியது தானே, அது இருவினை ஒப்பு. இதில் பழகணும், இதில் பழகிட்டே வரும்பொழுது மலபரிபாகம் அப்படின்னு ஒரு ஆன்மா பக்குவம் அடையும். பக்குவம் அடைகின்ற பொழுது ஆணவத்தினுடைய ஆற்றல் அங்கே குறையும். நல்லா அந்த முதல் பாட்டே நல்லா பாருங்க, ஆணவத்தினுடைய ஆற்றல் குறையும். சில பேர்

அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். அப்ப என்னாச்சுன்னா அந்த அந்த மலபரிபாகம்ங்கிறது அந்த ஆணவம் செயல் இழந்து விடும் ஒரு ஸ்டேஜில், அதுக்கு பேர் மலபரிபாகம். அந்த நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் டப் பண்ணிடும். அப்போ இறைவன் உள்ளே இருக்கிறான் இல்லையா, அப்ப இறைவன் தெரியவான், அது வரைக்கும் இறைவன் தெரிய மாட்டான். ஆணவம் இருக்கிற வரைக்கும் இறைவன் தெரிய மாட்டான், பணம் பதவி அந்தஸ்து தான் தெரியுமே ஒழிய இறைவன் தெரிய மாட்டான். இது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கோணத்துக்கு அப்புறம் இறைவன் ஒருத்தர் இருக்காரா, அப்பதான் இறை உணர்வுக்கு வருவாங்க. சுருக்கமா சொல்றேன் அவங்களுக்கு, நான் வந்து உலகளோடு சேர்த்து நான் அவங்களுக்கு பாட்டம் நடத்துறேன். நான் இதை வந்து சைவ சித்தாந்தமா நடத்தினேன்னா இந்த ஒரு பாட்டுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும், நான் அப்படி நான் நடத்தல. இப்ப அந்த நிலைக்கு வரும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தன்மை அப்பொழுது அவங்களுக்கு தெரியும். இறைவனே என்ன செய்வாரு அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கு பேரு பக்கம் அடைச்சதுல சத்தினி பாதம். உள்ளே அந்த திருவொருள் வெளிச்சம் கிடைக்கும். எப்போ வரும் அதெல்லாம்? பக்குவப்பட்ட நிலையில தான். இந்த திருவொருள் வெளிச்சம்ங்கிறது இறைவன் உள் உயிருக்குள் இறைவன் இருந்தாலும் இறைவனை உணராமல் இருக்கக்கூடிய நிலை மாறி பக்குவப்பட்ட பின்பு கோயில் வழிபாடு அடியார் வழிபாடு பக்தி நூல்களெல்லாம் படித்து உணர்கின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அதே கடவுள் சக்தியாக திருவொருள் வெளிச்சமாக உதவி செய்யும். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதிரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்ட ஆங்கு ஓரமைக்கும் சேன் விலங்கு அவிரொளி. இந்த ஒரு பெரிய இந்த ஒரு நீர்பரப்புல நான் சொன்னது வந்து திருமுருகாக்கு, ஒரு பெரிய நீர்பரப்புல சூரியனுடைய கதிர்கள் உள்ள நுழையும் பொழுது ஒரு வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெளிச்சம் அவங்க அவங்களுடைய உயிரில் தெரியும். அப்ப திருவொருள் வந்து வெளிச்சமாக உயிரில் பதிகிறது. சக்தி நிபாதம், நிபாதம்னா வீழ்ச்சின்னு, வீழ்ச்சின்னா பதிதல்னு அர்த்தம். இப்போ அந்த நிலை வந்துட்டீங்க, அதுதான் பக்குவம்னு பேர். இதுக்கு நீங்க என்ன எவ்வளவு நீங்க பயிற்சி எடுக்கணும், சரிகை தொண்டு செய்யணும், கிரிகை தொண்டு செய்யணும், யோக அனுபவம் கிடைக்கணும், இவ்வளவும் தெரிந்து தவம் செய்து ஒரு நல்ல ஒரு பழுத்த நிலையில் பக்குவப்பட்ட நிலையில் இறைவனே உள்ளே இருந்து உணர்த்தக்கூடிய அளவிற்கு வந்த நிலையில் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு தாண்டியாச்சு. அதுக்காக தான் உபதேசம்ங்கிறது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் உபதேசம், பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் தீட்சை, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்ப நீங்க எல்லாரும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்படிங்கிற நிலையில தான் இந்த திருமந்திரத்தை நம்ம பேசுறோம். உள்ளே இருந்த அந்த இறைவன் சக்தி, திருவொருள் சக்தி, சரிங்களா? இப்ப என்ன ஆகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். உபதேசம் கொடுக்கணும்ல, உபதேசம் எப்படி கொடுக்கணும், ஒரு உருவம் தாங்கி வரணும். சைவத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனே குருவாக வருவார். யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது ஆண் பெண்கிற வேறுபாடு கிடையாது, இறைவனே குருவாக வருவார். அதுதான் நம்ம சைவத்தினுடைய அடிப்படை உண்மை. உள்ளிருந்து உணர்த்தி வந்த அந்த இறைவன், கண்ணுக்கு காண முடியாத இறைவன், சக்தியாக இருந்த இறைவன், திருவுருள் சக்தியாக இருந்த இறைவன், சொல்லியிருக்கேன் சக்திக்கும் திருவுருளுக்கும் பேதமில்லை. இறைவன் என்ற ஒன்று இருக்கும் பொழுது சக்தியும் அங்கே இருக்கிறது, குணமும் குணியும் போல, பாலும் சுவையும் போல, இல்லை பழமும் சுவையும் போல, சூரியனும் கதிர்களும் போல. இப்ப ஏதாவது ஒரு இடத்துல நான் திருவுருள்னு சொன்னேன்னா சக்தின்னு அர்த்தம். பல இடங்கள்ல இப்ப வந்து ரொம்ப மேல்நிலைக்கு வந்து நீங்க படிக்கணும். இப்ப இறைவன் நான் சொல்லிட்டேன்னா அதை சக்தி வந்து உள்ள அடக்கம் அப்படி பார்த்துக்கணும். உதாரணமாக இறைவன் என்று சொன்னால் நீங்க என்ன நினைக்கணும், சூரியனை கம்பேர் பண்ணீங்க. சக்தின்னு சொன்னா அல்லது திருவருள்னு சொன்னா

0: சூரியனுடைய கதிர்களை இமேஜ் பண்ணீங்க. நீ ரெண்டு பிரிக்க முடியாது இல்லையா? இப்ப சக்தி தான் நமக்கு பயன்பாட்டுக்கு வருது இல்லையா? இப்ப உள்ளே வெளிச்சமாக இருந்த அந்த திருவொருள் ஒரு உருவம் தாங்கி காணும் குறியாக, காணும் அடையாளமாக வெளியில் இருந்து நமக்கு உணர்த்துவதற்காக ஒரு வடிவம் தாங்கி உண்டு. அருள் உருவ திருமேனியை தாங்கி கொண்டு இறைவன் குருவாக வருவான். அதான் குரு பூஜை. இப்படி வந்ததுதான் மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கொடுத்த நிலை. மாணிக்க வாசகருக்கு அந்த ஆவடியார் கோயில்ல இறைவனே உபதேசம் பண்ணியிருக்க. இந்த மாணிக்க வாசகர் யார் தெரியுமா? மாணிக்க வாசகர் பூமிக்கு இறைவனால் அனுப்பப்பட்டவர். அங்கு கைலாயத்தில் சிவபூத கணங்களில் அவர்களும் ஒருவராக இருந்தார். வருகின்ற பொழுது, அங்கே இருக்கின்ற பொழுது, அங்கே இந்திரன் குபேரன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவருடைய சொகுசான அந்த செல்வ செழிப்பு ஆடம்பரங்களை அவருடைய கைலாயத்தில் பார்த்தார். பார்த்தது ஒரு குற்றம். நீ என்ன அவங்களாம் ஆடம்பரமாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு இல்லை, நீ போய் ஆடம்பரமாக இருந்துட்டு அப்புறம் வாங்கிட்ட. அதுக்காக தான் கொஞ்ச நாள் அப்படி இந்த பாண்டியனுடைய அமைச்சராக இருந்து செல்வ செழிப்பாக இருந்து பதவி புகழ் அந்தஸ்தோடு இருந்து கௌரவமாக இருந்து அதன் பிறகு இறைவன் வந்தவர் சுந்தரரும் தெரியும். இப்படி இவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள். ஞானி மாணிக்க வாசகருக்கு இறைவன் குருவாகவே வந்து தீட்சை கொடுத்தார். அது எல்லாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் இறைவன் தீட்சை கொடுத்தார், திருவடி தீட்சை கொடுத்தார். அப்பர் பெருமானுக்கும் சிவபெருமான் நல்லூரில் திருவடி தீட்சை கொடுத்தார். ஞான சம்பந்தர் பெருமானுக்கு ஞானப்பால் கொடுக்கும் பொழுதே ஞானத்தை கலந்து கொடுத்தார். சொல்லுவாங்க, பாலை கொடுத்து ஆட்கொண்டார், ஓலை கொடுத்து ஆட்கொண்டார், தாளை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு. அதனால வந்து இறைவன் ஆட்கொள்ளுகின்ற விதம் அருணகிரிநாதருக்கும் தீட்சை. இப்படி ஞானிகளுக்கெல்லாம் இறைவனே குருவாக வருவார். இப்ப நம்மை போன்ற சகல வகையா சகல நாங்கள் சகல வகை ஆன்மாக்கள் இந்த பூலோகத்தில் பிறந்து வாழ்ந்து வருகிறார். விஞ்ஞான ஆன்மாக்களோ பிரலயகர ஆன்மாக்களோ இங்க யாரும் இல்லை. அப்ப நமக்கெல்லாம் இறைவன் வடிவம் தாங்கி மானிட சட்டையை வடிவமாக கொண்டு எல்லோருக்கும் தெரிவது போல உபதேசத்தை கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னா, ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே சச்சி தீட்சை நயன தீட்சைன்னு பேர். ஆறு வகையான தீட்சை உண்டு. மாணிக்க வாசகருக்கு மூணு தீட்சை கிடைச்சது, ஒரே நேரத்தில் மூணு தீட்சை. என்ன தீட்சைன்னா, அந்த குருவினுடைய கண்ணில் இருந்து வரக்கூடிய ஒளி. அந்த இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விவேகானந்தருடைய கண்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பளிங்கி மாறி இருக்கும். அந்த கண்ணில் இருந்து அப்படியே ரேஸ் போகும். அப்படி பார்த்தாருன்னா அப்ப எவ்வளவு யோக அனுபவம் அவங்களுக்கு இருக்கணும். இறைவனை உள்ள பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து கண்ணுல சக்தியை வச்சிருக்காங்க அவங்க எல்லாம். நாம எல்லாம் டிவி மெகா தொடர பார்த்து பார்த்து கண்ணினுடைய தன்மை வீணாக்கிட்டு வரணும். அவங்க எல்லாம் உள்முகமா பார்த்து பார்த்து கண்ணுல வந்து சக்தியை ஏற்றி வச்சிருக்காங்க. ஞானிகளும் யோகிகளும் அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா பார்வை நீட்டா வரும். சிவபெருமானே பார்த்தாருன்னு நம்பி இருக்கான். யோசனை பண்ணி பாருங்க, ஆடே உள்ள பாரு. சச்சி தீட்சை கிடைச்சது, நயன தீட்சை. நயன தீட்சை கிடைச்சதுன்னா பழைய வினைகள் எல்லாம் கொடிக்கூடியாகும். அடுத்தது ஸ்பரிச தீட்சை கிடைச்சது. ஸ்பரிசம்னா அந்த திருவடி தீட்சை. தால் தலை, இறைவனினுடைய தால் அடியார்களுடைய தலையில தால் தலை. கோளில் பொறியில் குணமில்லவே குணத்தான் தாளை வணங்காத்தான். அது தால் தலைன்னு சொல்லி தாடலைன்னு நம்ம பிரித்து சேர்த்து தாடலைன்னு போட்டு அதை ரெண்டா பிரித்து தாழ்த்தலைன்னு நம்ம பிரிப்போம். அந்த இலக்கண விதியில் வரும், உணர்ச்சி இலக்கண விதியில் வரும்.
1: தாழ் பிளஸ் தலை தாடலை. திகடச்சக்கரம் வேற, திகழ் தசக்கரம்னு வரும், திகடச்சக்கரம் அது வேற. அந்த அடுத்தது வாசக தீட்சை. வாசக தீட்சைனா இன்னைக்கு எல்லாரும் தீட்சையை வாங்குறது அதுதான் பெரும்பாலும். இந்த வாசக தீட்சைங்கிறது குரு மாணவருக்கு அல்லது சீடருக்கு, நல்லா கேட்டுங்க, வலது காதில் உபதேசம் செய்ய வேண்டும். அதை கண்டுபிடிச்சிடலாம் நீங்க யார் உண்மையான குருன்னு. அது அந்த என்ன கேட்டாப்ல, ஒவ்வொன்று குரு சீடரை நோக்கி வருவாரா அல்லது சீடர் குருவை நோக்கி செல்வாரா? நல்ல கேள்வி தானே. எது எது உண்மை? குரு சீடரை நோக்கி வருவாரா, சீடர் குருவை நோக்கி தேடுவாரா? போவாரா? ரெண்டுமே உண்டா? நல்ல சீடரை குரு தேடுவார், மாணிக்க வாசகரை தேடித்தான் குருவாக சிவபெருமான் வந்தார். ஒவ்வொரு வாழ்க்கை எல்லாரும் பாருங்க, நல்ல குரு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சீடருக்காக காத்து கொண்டிருப்பாங்க. சீடர் தேடி போகும்பொழுது அந்த குரு அப்படியே அப்ப அவருக்கும் தெரியும் என்ன சீடர் நம்மகிட்ட வருவாருன்னு, அவருக்கு தெரியும். இதுதான் விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் உள்ளது. ராமகிருஷ்ணர் வந்து நல்ல சீடரை தேடிக்கொண்டிருந்த காலத்தில், விவேகானந்தர் நல்ல குருவை தேடிக்கொண்டிருந்த காலத்தில், பக்குவமான குரு மாட்டிக்கிட்டார். அவர் சொல்ற பக்குவமான சீடர் பாட்டின் பக்குவமான சீடர் அப்போ அப்படி இருக்கும். அதனால மாணிக்க வாசகருக்கு மூன்று வகையான தீட்சை, நயன தீட்சை, பரிச தீட்சை, வாசக தீட்சை. அப்படி கொடுத்தனால என்ன ஆச்சுன்னா, கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே, களிம்பு என்று சொன்னால் அழுக்கு குற்றம். அந்த அனுபவ விளக்கம் தான் வந்து உரை விளக்கம் போனீங்கன்னா அதில் முழுமையான விளக்கம் கிடைக்காது. பொதுவாக ஆன்மீகத்தில் சைவத்தில் களிம்புன்னா ஆணவம்னு பேர். களிம்பு அறுத்தல்னா ஆணவத்தை அறுத்தல், ஆணவ குற்றத்தை அறுத்தல், அழுக்கை அறுத்தல், அதுதான் அதுதான் பொதுவாக சொல்லணும். இதில் அனுபவமாக என்ன சொல்றேன், மறுபிறப்பு என்ற ஒரு களிம்பு அந்த உயிரில் இருந்ததால் அதை நீக்கிவிட்டார். மறுபிறப்பே கிடையாதுங்க, எல்லா சஞ்சிதேவனையும் காலி. சஞ்சிதேவனையே இல்லைன்னா அப்புறம் எப்படி மறுபிறப்பு உண்டு? களிம்பு அறுத்தான், அந்த அழுக்கு சஞ்சித வினை எல்லாத்தையும் நீக்கி அந்த ஆணவம் என்ற அனாதியே இருக்கும் இல்லையா, அந்த உயிரில் வந்து உயிரில் ஆணவம்ங்கிறது அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆரம்ப காலத்திலேருந்து வர்றது, பிறப்பு எடுத்த காலத்திலிருந்தே உயிரில் ஒட்டி கொண்டிருக்கின்றது அந்த ஆணவம். அந்த ஆணவத்தை வாட்டி வதக்கி, வாட்டி கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானேவா, அப்போ வாட்டி வதக்கி அந்த ஆணவத்தினுடைய ஆற்றலை செயல் இல்லாமல் ஆக்கிவிட்டார். எப்படின்னா இறைவன் அந்த கண்ணினால் பார்த்தல், ஆனந்த கண்ணின்று காட்டி, ஆனந்த கண்ணுக்குள் அந்த ஞானத்தை வைத்து அந்த ஞான கண்ணினால் இந்த பார்க்கிறது. குருநாதருடைய பார்வையினால் அந்த மாணவருடைய உயிரில் இருக்கக்கூடிய ஆணவம், பழைய வினைகள் எல்லாவற்றையுமே அறுத்தல், அதுதான் உபதேசம். அந்த அந்த இறைவன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காரு பாருங்க, மூணாவது வரியில பாருங்க, உள் நின்று உருக்கிவோர் ஒப்பில்லா ஆனந்தம், அதுதான் கடவுள். கடவுள் எப்படி இருக்காரு? கடவுள் எப்படி இருக்காருன்னா உள்ளே ஆனந்தமயமாக இருந்திருக்கிறார், உள்ளே உயிரை உருக்கி இருக்கிறார். உடம்புக்குள் உயிருக்குள் இறைவன் இருந்திருக்கிறான், உடம்புக்குள் உயிருக்குள் இருந்து ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கிறார் இல்லையா, அவர் உள்ளே உருக்கி ஆனந்தத்தை சொரிந்த ஆனந்தமாய் நின்ற அந்த இறைவன் வெளியில் குருவாக வந்து தீட்சை கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பக்குவம் இருக்கணும்? பக்குவம் இருக்கும்போதுதான் இறைவன் வருவான், அதுதான் குரு உபதேசம். மீதிய நம்ப அனுபவம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio. the 24/7 spiritual channel from shivam.org. Oh.

எங்கும் நிறைந்த புகழார் அப்பரடிகள். திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் தொழுது பரவி நலங்குள் செல்வ திருப்பராய்த்துறை சென்று ஈசரைப் பாடித் தொழுது பரவி கரப்பர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். கரப்பர் காலமடைந்தவர். பரப்பு நீர்வரு காவிரி தென்கரை திருப்பராய்த்துறை எட்ட விட்ட விடுமணல் எக்கர்மேல் பட்ட நுண்துளி பாயும் பராய்த்துறை பறக்கு நீர் பொன்னிமண் பராய்த்துறை என்ற தொடர்களால் காவிரியின் சிறப்பும் பராய்த்துறை தல மாண்பும் அறியலாம். பராய்த்துறை செல்வரை தேடிக் கண்டுகொண்டு அடியேன் சென்று காண்பனே. இட்டமாயிருப்பாரை அறிவரே, அன்பராய் இருப்பாரை அறிவரே, விருப்பராய் இருப்பாரை அறிவரே என்ற தொடர்களால் இறைவரை எவ்வாறு சென்று பரவினால் அவர் அறிவர் என்ற குறிப்பு உணரலாம். நம் வினை உள்ளன வீடும் வினை போயரும் பராய்த்துறையுமேய பரமானை போற்றிப் பரவுங்கள் என்று அருளி செய்கிறார் அப்பர் அடிகள். ஐந்தாம் திருமுறை கரப்பர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் திருக்குறுந்தொகை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் பாடலங்கார

0: கற்பகத்தை தள்ளுமுதற்கு வேதநெறி தழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர்த்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். பாதமலர்த்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்கிக் கொண்டு ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்கள் ஒன்பது பேரின் பொற்பாதங்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி இன்றைய தினம் நமது ஞானசம்பந்தப் பெருமானுடைய குருபூஜை என்பதால் அவருடைய பொன்னார் கழல்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே இந்த நிகழ்வினை நமக்கு அமைத்து தந்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிசைப்பாவிலே பெரிய புராணத்து அடியார்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றார்கள். இன்று ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜையை முன்னிட்டு அந்த திருவிழி மிழலையில் அவர்கள் இருவருக்கும் பொற்காசு அளித்த வரலாற்றினை சொல்லக்கூடிய திருவிசைப்பா பாடலை பாடி அதன் மூலம் ஞானசம்பந்த பெருமானை நினைந்து வணங்கி கொண்டு இப்போது நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். அருமையான முறையிலே நமது திருமாளிகை தேவர் நமக்கு அருளி இருக்கக்கூடிய பதியங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வழியிலே அழகாக நமக்கு பல செய்திகளை வழங்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நேற்று முதலாவதாக ஒரு தில்லைக்குரிய பதிகத்தை சிந்தித்தோம். இன்று இரண்டாவது பதிகத்திலே உயர்கொடி ஆடை என்று அது துவங்குகிறது. திருக்கோயிலுக்கு நாம் எல்லாம் செல்கின்றோம், இறைவனை தரிசிக்கின்றோம், வணங்குகின்றோம், வழிபாட்டினை முடித்துவிட்டு வந்து விடுகின்றோம். ஆனால் எப்படி இருக்க வேண்டும் திருக்கோயிலுக்கு சென்றால்? இப்பொழுது இப்ப அந்த காலத்தில் கேமரா வேணும் போட்டோ எடுக்கிறதுக்கு. இப்ப இந்த காலத்துல எல்லாரும் கைபேசின்னு சொல்லக்கூடிய செல்போன் வச்சிருக்கிறதுனால அதுலேயே எல்லாம் எடுத்துட முடியும். ஆனா நம்ம கண்ணாலேயே நம்ம மனசாலேயே நம்ம கண்ணுல எடுத்து எடுத்து நம்ம மனசுக்குள்ள எல்லாத்தையும் பதிச்சு வச்சு விடுவோம். அவங்க எல்லாம் சுவாமி அப்படி நேர்ல பார்த்தவங்க, நம்ம இன்னும் பார்க்கல, அவங்க அப்படி பார்த்தவங்க, அப்படி பார்த்தவங்க நமக்கு எப்படி வர்ணனை பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறோம். பல திருமுறை பாடல்கள்ல இறைவனுடைய தோற்றத்தை பற்றிய வர்ணனையை நம்ம பார்த்திருக்கோம். இவரும் மிக அழகாக உயர்கொடி ஆடை என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்துல நமக்கு இறைவனுடைய தோற்றத்தை பாதாதி கேசம் அதாவது திருவடியில் இருந்து திருமுடி வரையிலும் எப்படி இருக்கிறது என்று நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். அந்த செய்தியை இப்போது சிறிது நாம் சிந்திக்க, ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடக்கூடாது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல பதிச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிகத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். அதுல முதல் பாடல்ல உயர் கொடி ஆடைன்னு துவங்குத பாடல்ல முதல் பாடல்ல என்ன சொல்லிட்டாரு? கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயரரும் அமரர் மகுடம் தோய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே என்று சொல்லி இருக்கின்றார். இப்ப இது எல்லாமே நம்ம ஒரு வினாவும் விடையும் மாறி நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா நமக்கு இது மறக்காது. இப்ப நம்ம இந்த முதல் பாடலுக்கு என்ன வினா வச்சுக்கிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல நாம எதை வைக்கணும், வைக்க வேண்டிய விஷயங்களை வைக்கவே இல்லை. காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களால் நம்ம மனசுல கண்ட விஷயங்களும் குப்பை மாதிரி கிடக்கிறதுனால அது பாலறையா இருக்கு. பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி அந்த அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணி உள்ள ஒரு உளவாரம் பண்ணணும். அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழகான பள்ளி அறையா மாறிடும். அதுவும் பட்டினத்தடிகள் சொல்றாங்க. நமது அப்பர் சுவாமிகள் சொல்றாங்க, உங்க மனசை வந்து நீங்க சரக்கறையா வச்சுக்கோங்க. என்ன சரக்குன்னா, சிவபெருமானை நமக்கு நினைவூட்டக்கூடிய சரக்குகளை உள்ள வச்சுக்கோங்க. சரக்கரை திருவிருத்தம்னு ஒரு பதியம் பாடியிருக்காரு. அதனால அந்த அது போன்ற இப்ப நமக்கு சுவாமி எப்படி இருப்பான்னு கேட்டா நம்ம ஒரு ஓவியத்தை பார்த்து சொல்லலாம், யாராவது ஒரு போட்டோ அனுப்புனாங்கன்னா அந்த புகைப்படத்தை பார்த்து சொல்லலாம், அல்லது கல் மர சிற்பங்களை பார்த்து சொல்ல முடியும். ஆனா இவங்க எல்லாம் நேர்ல பார்த்தவங்க இல்லையா, அதனால அதை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த விஷயங்களை நாம் தெளிவாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். முதல் கேள்வி நம்ம மனசுல என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா, மயக்கத்தை நீங்குவதற்கெல்லாம் மனசுல மயக்கம் நிறைய இருக்கு இல்லையா, அந்த மயக்கம் நீங்குவதற்கு காரணமான தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடிகளை, சிவபெருமானுடைய திருவடிகளை மனதில் வைக்க வேண்டும். பாதாதி கேசன் பார்த்தனால முதல் பாடல்ல திருவடி சொல்லியிருக்கார். அப்புறம் ரெண்டாவது பாடல் இதுல நமக்கு சேவடின்னு கடைசியில வந்தா கூட அவருடைய வர்ணனை இருக்கிறனால அவருடைய திருவுருவத்தையே அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கலாம். சுவாமியுடைய திருவுருவத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாடல்ல கேள்வி எப்படி நம்ம வச்சுக்கணும்னா, நம்முடைய உயிர் எங்கு உள்ளது. இப்ப நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த உடம்புக்குள்ள இந்த பிறவியில எனக்கு ஒரு பேரோட வழங்கப்பட்டது, ஆணோ பெண்ணோ அந்த பேரோட வழங்கப்பட்டிருக்க இந்த உடம்புக்குள்ள என் உயிர் இருக்குன்னு இப்ப நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உருவளர் இன்ப சிலம்பொலி அலம்பும் உன் அடிக்கு அது என் உயிரே அப்படின்னு சொல்றாரு. உன் திருவடி கீழே என்னுடைய உயிர் இருக்கு. ஏன்னா அடைக்கலமா நம்ம அவர் திருவடி கீழே தானே இருக்கணும். அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்குன்னு காரைக்காலம்மையாரும் பாடுறாங்க இல்லையா, அது மாதிரி. அப்ப நம்ம எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலம்பு ஒலிக்கக்கூடிய திருவடிகளுக்கு கீழே, அந்த பொன்னார் திருவடிகளுக்கு கீழே நாம் இருக்க வேண்டும். நமது உயிர் இருக்கும், நாம்ங்கிறது நம்ம உயிரை குறிக்கும். இந்த பாடல்ல நிதினா என்னன்னு நமக்கு அழகா ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. பொதுவா நிதினா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பணம் காசு செல்வம் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கோம். திருவள்ளர் தெய்வ பதி விதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளர் தெய்வ பதிங்கிறது தில்லைய குதிக்குது. விதி நிதி அப்படின்னு சொல்லியாச்சு. விதினா என்னதுன்னு பாக்குறோம், விதிப்படினா முறைப்படி, முறைப்படி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்தால் அது வந்து நமக்கு சிறந்த செல்வமாக இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக அந்த பாடலிலே உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக நமக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நிதி விதி நிதினா முறைப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வழிபாடு நமக்கு ஒரு செல்வம், அது வழிபாடாகிய செல்வம்னு அழகா சொல்லிட்டாரு. அழகா நமது குமரகுருபர சுவாமிகளும் சொல்லியிருப்பாங்க, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, அல்கா நல்குறவு அவாவெனப்படுமேன்னு சொல்வார். நமக்கு சிந்தையில போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொன்ன மாதிரி, சுவாமியை வழிபட்டுக்கிட்டே இருந்தோம், சிந்தையில அவரை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு முறைப்படி வழிபாடு செஞ்சாச்சுன்னா அதுவே நமக்கு செல்வம். செல்வன் கழலேத்தும் செல்வம் என்று நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். இதுல வந்து சிலம்பொலியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிலம்பொலியை பத்தி நம்முடைய சித்தாந்த நூல்கள்ல திரு உந்தியார் சிவஞான போதத்துக்கு காலத்தால் முந்திய நூல் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளி செய்தது, அதுல அழகா சொல்றாரு. திரு சிலம்போசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெறனு. சுவாமி காலில் இருக்க சிலம்பொலியின் மூலம் அந்த ஒலியின் மூலமாக அவரை சென்று வணங்க வேண்டும் அப்படின்னு நமக்கு அழகாக அவர் அறிவுறுத்தி இருக்கின்றார். அது போல திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது திருக்களிற்றுப்படியார் என்ற சித்தாந்த நூல். அதிலே ஓசையெல்லாம் அற்றால் ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று ஒத்து ஒடுங்கின் ஓசையினின் அந்த தானத்தான் அறிவையுடன் அம்பலத்தே வந்த தானத்தான் மகிழ்ந்து என்று மிக அழகாக இதே கருத்தை நமக்கு சொல்லுகின்றார். மற்ற எல்லா விஷயங்களும் மனசை விட்டு நீங்கிறணும். சுவாமியுடைய திருவடி மனசுல இருக்கணும், அந்த சிலம்போசையும் மனசுல இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய சிவப்பேறு கிட்டும் என்று மிக அழகாக இந்த இரண்டு நூல்களும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மூன்றாவது பாடல். அந்த மூன்றாவது பாடலிலே என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நெஞ்சம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவர் சொல்கின்றார் திருமாளிகை தேவர், திருக்கணைக்கால் சிவபெருமானுடைய திருக்கணைக்கால்களை நினைத்து அப்படியே அந்த கணைக்கால் அழக அப்படி நினைச்சு பார்த்துதான் அங்கேயே தங்கிடுச்சான் நெஞ்சு வந்து அப்படின்னு சொல்ற. அப்ப நெஞ்சம் எங்கே இருக்கிறது, இறைவனுடைய கணைக்காலிலே என்று சொல்கிறார். நமது அப்பர் சுவாமிகள் இதே தில்லைக்கு பாழை உடை கமுகன்னு ஒரு பதிகம் பாடியிருப்பார். அதுல வந்து சிற்றம்பலத்து அறம் திருவடிகள் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதுன்னு, அதை பார்த்த அப்புறம் உலகத்துல பாக்குறதுக்கு ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அந்த இது அந்த விஷயத்தை இப்ப நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நாலாவது பாடல், நம்ம மதி எங்க பொருந்தணும். மதி விதிய மதியால் வெல்லலாம் பாங்க, எல்லாரும் எந்த பொருள்ல அது சொல்றாங்கன்னு தெரியாது. விதிய மதியால் வெல்லலாம்னா மதி வந்து பதிட்ட இருக்கும், பதிட்ட இருந்தா விதிய வெல்லலாம். மற்றபடி நம்ம சாமர்த்தியத்தால நம்முடைய மதியை வச்சுன்னா நம்ம பிழைக்க முடியாது. அப்ப அழகா நம்முடைய மதி எங்கு பொருந்த வேண்டும்னு ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, பெருமானுடைய திரண்ட அழகான தொடைகளில் பொருந்த வேண்டும். அப்படியே படிப்படியா போயிட்டே இருக்கு சுவாமியுடைய வர்ணனை வந்து. அதுக்கு அடுத்தால நம்முடைய விருப்பம் எங்கு புக வேண்டும் அப்படின்னு, நமக்கு விருப்பத்துக்கு குறையே கிடையாது. ஒரு நொடிக்கு 120 சிந்தனைகள் வருதுன்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளுக்கு நமக்கு எவ்வளவு பொருள் மேல விருப்பம் இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் விடணும், விட்ட அன்னைக்கு தான் நமக்கு முக்தி கிடைக்க போகுது. இருவினை உப்பு வந்து மலபரிபாகம் அப்புறம் சத்தி நிபாதம் வந்தாதான் நமக்கு முக்தி கிடைக்கும். ஆனா விருப்பத்துக்கு குறைவே இல்லை. அது ஆடை மேல, ஆபரணங்கள் மேல, உணவு மேல, குடியிருக்கக்கூடிய வீடு வாகனம் சொல்லிக்கொண்டே போலாம். அப்புறம் இன்னைக்கு இருக்கவே இருக்கு, எத்தனையோ நவீனமான பொருட்கள்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அது மேல அப்புறம் ஒரு விருப்பம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் நமக்கு எல்லாம் நமக்கு விருப்பங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், புலி தோளாடை மேல் அணிந்துள்ள நூலால் ஆன கச்சை, அதன் மீது விருப்பம் இருக்க புக வேண்டும் என்று சொல்கிறார். நமது அப்பர் சுவாமிகளும் சொல்லுவாங்க இல்லையா, உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்றி நீ காண்பது என்னன்னு கேட்பாரு. அது மாதிரி அடுத்த பாடல்ல நம்முடைய உள்ளம் எதை கண்டு மகிழ்ச்சி உறும் அப்படின்னு ஒரு கேள்வி. இறைவனுடைய கொப்புளின் அழகு, அவருடைய உதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்பாகம், அதை பார்த்து அந்த அழகை கண்டு மகிழ்ச்சி உருண்டு. உந்தியின் மேல் அசைத்தகத்தான், உந்திங்கிறது வயிறு, அதுவும் அந்த கச்சம் சேர்த்து கச்சின் அழகு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்ன. அப்பர் சுவாமி இதே கருத்தை நமக்கு சொல்றாரு. அடுத்து நமக்கு உணர்வு இருக்கு, சித்த பொருள்ங்கிறதுனால நமக்கு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு எங்க தங்குது, நம்முடைய உணர்வுகள்லாம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, சுவாமியுடைய திரு வயிறு வரை தொங்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு மணி வடத்தின் மீது நம்முடைய உணர்வுகள்லாம் தங்குது. அவர் கழுத்துல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த வடம் மாலைகள் என்னெல்லாமோ சுவாமி அணிஞ்சிருப்பாரு. ஏனத்து எயிறு கண்டால் பெண்ணை கண் கொண்டு காண்பது என்ன அப்பர் சுவாமி கேட்பாங்க. இதை வந்து நம்ம ருத்ராட்ச வடம்னு எடுத்துக்கலாம், சுவாமிக்கு அலங்காரத்துக்காக போடப்பட்ட வடங்கள்னு எடுத்துக்கலாம். அடுத்து 8வது பாடல நம்ம அறிவு அடங்கக்கூடிய இடம் எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு சுவாமியுடைய திருக்கரங்களிலும் அந்த குமிழ் சிறப்பு சிரித்து கொண்டிருக்கக்கூடிய திருவாயிலும் அங்கதான் நம்முடைய அறிவு அடங்கும் என்று சொல்லுகிறார். அடுத்து நமக்கு கருத்து இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவோம், எங்களுக்கு ஏகப்பட்ட கருத்து இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கருத்தெல்லாம் எதில் கலக்கிறது, தேவையற்ற சிந்தனைகள் தினந்தோறும் அந்த மாதிரி கலக்க கூடாது. எதுல கலக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய நீண்ட குளைகளை அணிந்துள்ள இறைவனுடைய, அதாவது அந்த திருச்செவிகளை உடைய இறைவனுடைய முகத்தில் நம்முடைய கருத்துக்கள் எண்ணங்கள்லாம் அப்படி கலந்து விட வேண்டும். அதான் முகம், சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்றி நீ காண்பது என்னன்னு கேட்பாரு அப்பர் சுவாமி. சரி, இப்ப நம்ம சிந்தை நிறையணும், எப்படி நிறையும் அப்படின்னு பார்த்தா, கங்கை, பிறை சந்திரன், ஓமத்தம்பு இதெல்லாம் தங்கி இருக்கக்கூடிய சுவாமியுடைய திருச்சடை, அதை பார்க்கணும். அந்த திருச்சடையை பார்த்தால் அதனால் நம்முடைய சிந்தையானது நிறைகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆரம்பத்திலே சொன்னது போல குமரகுருபர சுவாமிகள் சொன்னது, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, அல்கா நல்குறவு அவா எனப்படுமே என்று சொல்லியிருக்கார். அடுத்த பாடல் 11வது பாடல்ல என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு வந்து சிவ தொண்டர், சிவன் அடியார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி, சிவபெருமானை தவிர வேற தெய்வங்களை மனதாலும் நினைக்காமல் அதை நீங்கி நின்று தவத்தால் மேம்பட்ட சிவ தொண்டர்களை வழிபடக்கூடிய தொண்டர்கள், சிவ தொண்டர்களுக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களையும் சிவ தொண்டர்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட அடியார்களை சிவன் அடியார்கள் என்று சொல்லலாம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த அளவில் இந்த அருமையான பதிகத்தை, சரக்கரை போல இந்த சரக்குகளை எல்லாம் இறைவனை நமக்கு நம் மனக்கண் முன் நிறுத்துகின்ற இந்த சரக்குகளை எல்லாம் நமது மனமான அறையிலே பத்திரப்படுத்தி கொண்டு, இப்போது இவர் அருளிய அடுத்து ஒரு பதிகம், உறவாகிய யோகம் என்ற ஒரு பதிகம் பஞ்சம பண்ணிலே. அதிலே இறைவன் தான் நமக்கு யோகமும் போகமுமாக இருக்கின்றார் என்று சொல்லி, அது நமக்கு பல இடங்களில் நாம் திருமுறைகளிலும் பார்த்து கொண்டே வந்திருக்கின்றோம். அதிலே இறைவனை உயிராளி என்று விழிக்கின்றார். ஒரு விழிச்சொல் உயிராளி என்றால் உயிர்களை ஆள்பவர். இவர் ஒருத்தர் தான் உயிர்களை ஆளக்கூடியவர், வேற யாருமே கிடையாது. அதனால உயிராளிங்கிற இந்த பேர் வந்து மற்ற இடங்கள்ல நம்ம அதிகமா பார்த்தது கிடையாது. இந்த பேரால இறைவனை அழைக்கின்ற. அடுத்து அந்த பதிகத்துல அத்தனை பாடல்லையும் குணக்குன்றே என்று சொல்லி இருக்கின்றார். எப்படிப்பட்ட குணக்குன்றுனா எழிலான குணக்குன்று, தளராத குணக்குன்று, எண் குணங்களை உடைய குணக்குன்று, நற்குணக்குன்று என்று அதை நம்ம வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். அதை பார்க்கிறோம். அப்புறம் இரண்டாவது பாடல்ல இறைவனை அழைக்கும் பொழுது சேடா என்று அழைக்கின்றார். சேடா என்றால் சேடர் என்ற சொல்ல திருமுறைகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அது என்னன்னா சேடுனா பெருமை, ஆக சேடானா பெருமை உடையவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவரை பத்தி சிறப்பாக சொல்லிவிட்டு அதன் பின்பாக நாலாவது பாடல், அதுல அழக நெறியே என்று இறைவனை விழிக்கின்றார். அன்பர்களை நன்னெறியில் செலுத்தக்கூடியவர் சிவபெருமான் தான், அதனால அவரை நெறியே என்று அழைக்கின்றார். அப்புறம் நெறியேன்னு அழைச்சதோட மட்டும் நிக்காம நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை குறியே என்றும் அழைக்கின்றார். அப்ப யாரெல்லாம் அந்த நெறியில நிக்கிறாங்களோ அவங்க வழிபடக்கூடிய அந்த நெறி நின்றவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக குறியேன்னு அடையாளம்னு அர்த்தம். இந்த வேதாந்தம்ங்கிற சொல் வந்திருக்கு இல்லையா, இதை எப்படி நம்ம பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய குமர குருபர சுவாமிகள் அருளிய பண்டார மும்மணி கோவை என்ற நூலில் இருந்து, ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆறா இன்ப அருங்கனி பிழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுதுன்னு சொல்லுவார். சித்தாந்தம்னா என்னதுன்னு கேட்டா இப்படி சொல்லுவார். ஒரு மரத்துல பூ வரும், தழு முதல்ல தளிரு இலை பூவு பிஞ்சு காய் கனின்னு வருது. அப்புறம் உச்சியில கொம்புல பழுக்கிற பழம் ரொம்ப சுவையா இருக்கும். அந்த பழத்தோட சாரோட சாரம்தான் சித்தாந்தம் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லிக்கு, அது முடிந்த முடிவு அப்படிங்கிறதுனால. அது மாதிரி இங்கேயும் அந்த ஓரும் வேதாந்தம் என்னும் அதுல சொன்னார்ல, அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த முடிவாக இறைவனை நமக்கு காட்டக்கூடியது சைவ சித்தாந்தம் என்பது மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு காட்டப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது பாடல், அதுல புல்லரசுக்கு அரசே அப்படின்னு இறைவனை விழிக்கின்றார். புல் அப்படின்னா பறவை, புல் அரசுனா பறவைகளின் அரசன் வந்து கருடன். இப்போ காஞ்சி புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு, அதை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அது என்ன சொல்லுது நமக்குன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல முத்தீசம் அப்படிங்கிற இடத்துல கருடன் வந்து சிவபூஜை செய்கின்றார். அந்த சிவபூஜையின் பயனாக அங்கு இருந்த முத்தீசர் திருவருளால் தன்னை கண்டவுடன் பாம்புகள்லாம் என்ன செய்யணும், படம் எடுத்து ஆடாம பயந்து அடங்கி ஒடுங்கி சுருண்டு கிடக்கணும்னு ஒரு வரத்தை பெற்றாராம். யாரு, கருடன். அதனால கருடனுக்கும் அரசு யாரு அப்படின்னா சிவபெருமான் என்று மிக அழகான ஒரு செய்தியை இங்கே நமக்கு தந்திருக்கிறார். காஞ்சி புராணத்திலே பாடல் துவக்கம் வந்து கச்சி வைப்பினை அப்படின்னு இருக்கு. அந்த பாடல் துவக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து அதுல இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது பாடல்ல மிக அழகான ஒரு கருத்தை சொல்லுகின்றார். அதாவது என்ன சொல்றாரு, மகேந்திரநாத அப்படின்னு அவரை விழித்து விட்டு, நாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்று சொல்லுகின்றார். நாத தத்துவத்தின் முடிவில் இருக்கின்ற பரநாத முதல்வனேன்னு யாரு ஏத்துகின்றார்களோ அவர்களுக்கு நாத தத்துவம் கடந்த பரமுத்தியை அவர் அருள்கின்றார். நீங்க 36 தத்துவம் நம்ம சைவ சித்தாந்தத்துல பாக்குறோம் இல்லையா, அதுல நாத தத்துவமும் இருக்கு, சிவ தத்துவத்துல அது வரும். அதனால அந்த பரமுக்தியை நமக்கு தருகின்றார் என்று மிக அழகாக ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கின்றார். சரி, பொதுவா இறைவன் நமக்கு துணை அப்படிங்கிறத எல்லா நூல்களும் பறைசாட்டுகின்றன. ஆனா இவர் எப்படி சொல்றாருன்னா, சிவனே என் சேம துணையேன்னு சொல்றாரு எட்டாவது பாடல்ல. சேமம்னா பாதுகாவல், அப்போ என்னோட உயிருக்கு பாதுகாவலாக இருப்பவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி இங்கே வாராய், இந்த ஆவாகனத்துக்கு சொல்ற மாதிரி நீங்க வா அப்படின்னு சொல்லி அழைக்கிற மாதிரி இருக்கு இந்த பாடல். இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணம் பாடும்போது கண்டிப்பாக பாடலாம். ஒரு அருமையான சேவேந்து வெல்கொடியானேன்னு துவங்குது அந்த பாடல், அந்த பாடலை நீங்க படிக்கலாம். அதற்கும் அடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல், அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சுவாமி எப்படிப்பட்டவர்னு நமக்கு காட்டுறார். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் குரு யாருன்னா சிவபெருமான் தான். ஆனா அவர் நமக்கு அருளாளர்களை அதிகரித்து நின்று நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அது ஞான நூல்களை நமக்கு அருளிய அருளாளர்களை அதிகரித்து நின்றும் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அம்பாள் மூலமும் தந்திருக்கிறார், விநாயக பெருமான் மூலம் முருகப்பெருமான் மூலம் இல்லையா அப்படி சொல்லிக்கிட்டே போல. அப்புறம் நம்முடைய தீஷா குருவும் அவங்களையும் அதிட்டு நின்று நமக்கு ஞானத்தை தர்றாரு. அதனால எல்லாருக்கும் குரு யாரு அப்படின்னா சிவபெருமான். அது அந்த பாடல்ல இந்திரன் மால் அயன் எல்லாருக்கும் குருவாக இருப்பவர் சிவபெருமான்கிற ஒரு செய்தி. அதுதான் தேவர்களுக்கெல்லாம் முதல் குரவராக இருப்பவர் சிவபெருமான் என்ற ஒரு செய்தியை நமக்கு மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கின்றார். அடுத்து 10வது பாடல்ல மலைமகளுக்கு அருளும் குரு நீ என்று சொல்லுகின்றார். அம்பாளுக்கு ஆகம பொருட்களை எல்லாம் சுவாமி உபதேசிச்சு அதன் காரணமாகத்தான் அம்பாள் வந்து சிவ பூஜை பண்ணணும்னு விரும்பினாங்கன்னு பெரிய புராணம் நமக்கு சொல்லும். எண்ணில் ஆகமம் இயம்பும் இறைவர் தாம் விரும்பும் உண்மை பூசணையே என்று பெண்ணில் நல்லாளாகிய பெருந்தவ கொழுந்து அன்னலார் தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் என்று அந்த பெரிய புராணப்பட்டு ஆதரித்தாள்னா விரும்பினாள்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி அம்பாளுக்கு இவர் வந்து எல்லாம் உபதேசிச்சார் இல்லையா, அதனால அம்பாளுக்கு இவர் வந்து குருமூர்த்தியாக இருக்கிறார். அப்போ இவர் ஞானாசிரியர் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். இந்த அம்பாளுக்கு உபதேசம் நடந்த ஞான உபதேச படலத்துல நீங்க திருவானைக்கா புராணம் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஞானோபதேச படலம்ங்கிற இருக்குது, அதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல அம்பாளுக்கு சுவாமி எப்படி உபதேசம் பண்ணினாங்கிற வரலாறு எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அது மட்டும் இல்லாம அந்த 10வது பாடல ஒரு அருமையான கருத்தை நமக்கு தந்திருக்கின்றார். திருநீர் இடா ஒரு தீண்டேன் என்று சொல்லிவிட்டார். சிவ சின்னங்கள் மூன்று என்னதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புற சின்னங்கள் வந்து திருநீரோ ருத்ராட்சமோ, அகச்சின்னம் வந்து ஐந்தெழுத்து அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அந்த யாரெல்லாம் திருநீரை பூசவில்லையோ அவங்கள நான் இது பண்ண மாட்டேன், அவங்க கூட நான் சேரவே மாட்டேன், அப்படி அவங்க உருவையும் நான் தீண்டவே தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது கிட்டத்தட்ட நமக்கு அச்சப்பத்து. அதுல வந்து ரொம்ப அழகா நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகளும் வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரின்னு சொல்லியிருப்பாரு. அந்த திருநீற்றோட பெருமையை பத்தி சொல்லணும்னா ஞானசம்பந்த பெருமான் அதுக்குன்னே ஒரு பதிகம் மறுபடி செய்திருக்கேன். இன்னைக்கு அவரோட குரு பூஜை. ஏழை உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான வியாதிகள், வழக்கமான வைத்தியமும் பார்க்க முடியல, அதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனா கொரோனா துன்பம் வந்து சேருது. ஆக எல்லாருக்கும் கண்டிப்பா என்ன மருந்து இப்ப இருக்கணும்னா விபூதி, இந்த திருநீருங்கிற மருந்து கண்டிப்பா இருக்கணும். அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது அறுநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் பெரு நோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு சொல்லிட்டார். அதனால நோய்கள், பெரு நோய்கள், இப்படிப்பட்ட நோய்கள் அதெல்லாம் நீங்கணும்னா கண்டிப்பாக திருநீற்றினை நெற்றி நிறைய பூசுங்கள். அனுஷ்டானம், அதாவது தீஷை பெற்றவர்கள் முறையாக அனுஷ்டானம் பண்ணுங்க, தீஷை பெறாதவர்கள் உத்தூலனமாக கண்டிப்பாக நெற்றி நிறைய விபூதியை பூசுங்கள். அதற்கு அடுத்தபடியாக பூசில்தான் திருநீரே நிறைய பூசி அப்படின்னு நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகளும் நமக்கு அழகா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அத அந்த பாடலில் அப்படி சொல்லிவிட்டு 11வது பாடல்ல என்ன சொல்றாரு அழகாக, பெற்றாய ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெந்நீரு இடப்பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாக ஐந்தெழுத்தை பிதற்றுதல்னா ஜபித்தல், ஐந்தெழுத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும், பிணி தீரணும்னா விபூதியை பூசிக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப நம்ம அதெல்லாம் செய்யாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு இடர்பாடுகள்லாம் நமக்கு வந்து இருக்கிறது. அப்ப சிவ சின்னங்களுக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், அவற்றை அணிய வேண்டும் என்பதை நமக்கு அழகாக இந்த பாடலிலே தந்திருக்கின்றார். நமது அப்பர் சுவாமிகளும் திருவாய் பொலிய சிவாய நமயன நீரணிந்தேன் தருவாய் சிவகதி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று நமது மணிவாசக பெருமானும் மிக அழகா சொல்றாங்க. அப்பர் சுவாமி மற்றொரு இடத்துல சொல்லும் போது திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் மீண்டும் அதே மாதிரி வந்துடணும், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாருங்கிறத எடுத்துக்கிடணும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு பெரிய படைக்கலம் நமக்குங்கிற படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா நமக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மற்றொரு இடத்துல இருந்து சொல்லுவன் கேன்மின் ஏழைகள் எழைகள் அருந்தவம் தரும் அஞ்செழுத்து ஓதினால் பொருந்து நோய் பிணி போக துறப்பதோர் மருந்தும் ஆகுவர் மண்ணு மார்பேரறிங்கிறார். நீங்க வந்து அஞ்செழுத்த ஓதுங்க, ஓதுனீங்கன்னா உங்க நோய் பிணி எல்லாம் நீங்கும் மாதிரி இறைவன் உங்களுக்கு. அப்ப அஞ்செழுத்தும் மருந்து, திருநீரும் மருந்து, அப்படி அந்த ருத்ராட்சமும் மருந்துதான் நமக்கு அப்படிங்கிறது சிவ சின்னங்களோட முக்கியத்துவம் வந்து இந்த பதிகத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். உண்மை விளக்கம் என்ற நூலில அண்ணல் முதலா அழகார் எழுத்து ஐந்தும் எண்ணில் இராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர என்று அஞ்செழுத்த சொல்ல சொல்ல நமக்கு வந்து இருள் நீங்கும், அருள் கிட்டும், அதனால் சிவமாம் தன்மை நமக்கு கிடைக்கும், முக்தியே கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்புறம் பனிரெண்டாவது பாடல்ல மிக அழகாக அடியார் பிழை பொறுப்பாய் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா குற்றம் செய்யறது நம்ம வேலை, இடர் ஆக்கி நாம இடர் நீக்கி வந்து சுவாமி, அதனால அவர் வந்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்கிறார் என்று மிக அழகாக. முறையான வழிபாடு இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒரு தவறு தானே, அதனால அதெல்லாம் சேர்த்து நமக்கு மிக அழகாக அவர் சொல்லி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: 2 பாடல் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது பண்காந்தார பஞ்சமம் தாளம் ஆதி.

உடலும் அறிவேற்ற மாட்டேன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

உலகெலாம்ணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் உலகிற்சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உனடைந்த உடம்பின் பிரதியே தான் அடைந்த உறுதியை சாருவால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடன் செய்வரதர் பொற்றாள் தொழ எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுது அருகாலத்தின்றும் பூசணி விடாது செய்து தொழுத கைதலை மீதேற துளும்பு கண்ணீரும் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் தொல்லை இரும்பு நடிச்சொழும் தொலை நீக்கி அல்லல்

0: திருச்சிற்றம்பலம் பெரியவர்களே சொன்ன மாதிரி செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரி பன்னாள் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தர கோஷமங்கைக்கரசே வழி நின்று நின் அருளார முதுட்ட மறுத்தனே என்ற பாடல்ல சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாள். பெருமான் வழி நின்று தன்னுடைய அருள் ஆறுமுகத்தை ஊட்டவும் தான் அதனை மறுத்து உண்ணாதிருந்தமைக்கு காரணம் வளர்கின்ற தீயினை தானாக சென்று நாடி அதனை நெருங்கும் பொழுது அதனுடைய வெப்பத்தை கண்டு மீளாது மீள முடியாது அதிலே விழுந்து மடிகின்ற விட்டிலை போல பன்னாலும் சின்மொழியாரிடத்திலே சென்று அந்த விழுந்த பயிற்சியின் காரணமாக நீ வழிமறித்து நின்று இறைவன் தன்னுடைய திரு அருளாறுமுகத்தை ஊட்டியும் அதனை உண்ணாது மறுத்தேன் என்று சொல்கின்றான்னு சொன்னோம். இந்த பன்னாள் என்பதற்கு தான் விளக்கம் என்னன்னா ஒருவன் பயிற்சி காரணமாக அந்த இந்திரிய இன்பத்திலே ஈடுபட்டு அதில் இருக்கின்ற ஆபத்திலிருந்து மீள முடியாத நிலை ஏற்பட்டு பெருமானுடைய திருவருளும் திருவருள் வழியே வந்து ஊட்டும் பொழுதும் அதை உண்ண முடியாத நிலை ஏற்படுகின்றது, மறதி ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றோம். அதனே கண்ணன் கீதையில சொல்லும் போது என்ன சொன்னாருங்கிறது தான் சொன்னேன், அதுதான் நீங்க சொல்லணும் ஞாபகப்படுத்துங்க. அதுதானே வேற ஏதாவது ஜாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ப்ரம்சாத் புத்தி நாசஹ புத்தி நாசாத் ப்ரணஷ்யதி என்று உலகியல் பொருள்களிலே வைக்கின்ற தொடர்பு காரணமாக ஒருவன் இறைவனுடைய திருவருளை எவ்வாறு இழக்கின்றான், அதாவது இறைவன் திருவருளை பெற்றும் இழப்பதற்கு உலகம் ஒரு காரணமாகின்றது என்பதனை விளக்குகின்றார், தொடர்ச்சியினை விளக்குகின்றார் கீதையில. அப்படின்னா ஒருவன் உலகியல் பொருள்களை நினைப்பதனாலேயே அதிலே அவனுக்கு பற்று ஏற்படுகின்றது. நினையாக இருந்தால் பற்று கிடையாது, சிந்தனை இல்லாத இருந்ததுன்னா ஒரு சிரமமும் கிடையாது. உலகத்திலே இன்பமோ துன்பமோ அதனை சிந்திக்காதவர்களை தாக்குவதில்லை. இன்பத்தை சிந்திக்காதவர்களுக்கு இன்பம் கிடையாது, துன்பத்தை சிந்திக்காதவர்களுக்கு துன்பம் கிடையாது. அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அந்த துன்பத்திற்கே துன்பம் உழைப்பார்கள், துன்பத்திற்கு உழையாதிருப்பவர்கள் வளையாதிருப்பவர்கள் என்று சொன்னார். அதை சிந்தனையிலே கொண்டால்தான் அது தாக்கும் என்று பார்க்கின்றோம். சிந்தனையை கொள்ளாதிருக்கின்ற நிலை வருமா என்று கேட்டால், குருநாதன் கற்பித்த அந்த மனவள கல்வியின் வழி நின்று இறைவனையே சிந்தித்து பகவர்களுக்கு தான் அந்த நிலை ஏற்படும். மாறாக நான் சிந்திக்க மாட்டேன் என்று சொன்னால் சிந்தனை வாராதிருந்து விடாது. இந்த மருந்தினை உண்ணும் போது குரங்கினை நினைத்துக் கொள்ளாதேன்னு சொல்றாங்க. மருந்து பாட்டில் எடுத்தவனே குரங்கி அவன் தான் வரும். குரங்கினை நினைக்காத நிலை ஒருவனுக்கு வராது. மருந்து பாட்டில் எடுத்தவனையே எதை நினைக்கக்கூடாது, அது நல்லதாக வரும் உனக்கு. ஆகவே நம்முடைய முயற்சி அது இல்லை, அது குருநாதன் கற்பிக்கின்ற அந்த கல்வியை நன்றாக பயில வேண்டும். அபியாசம் அந்த பயிற்சி இல்லை என்றால் இந்த பயிற்சி கையோங்கும் என்று படிக்கின்ற ஜாயதோ விஷயான் பும்சகா. ஒரு மனிதன் இந்த பொருள்களை நினைப்பதினாலே சங்கஸ்தேஷு உபஜாயதே அந்த பொருளிடத்து பற்று உண்டாகின்றது, முதலிலே மென்மையாக உண்டாகும். அந்த பற்று உண்டானுடனே சங்காத் சஞ்சாயதே காமா பற்றின் காரணமாக விருப்பம் உண்டாகின்றது, ஆர்வம். அதுதான் ஆர்வம். நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் போல் ஆகினார். ஏனாதிநாதர் புராணத்தில் சேர்க்கிறார் சொல்றார். அதாவது ஏனாதிநாதருடைய கைவாளுக்கு அஞ்சு சிலர் ஓடினார்கள். அந்த வாள் தன் மீது விழுந்தால் உயிர் போய்விடும் என்பதற்காக என்ன பண்ணாங்க, அவங்க சண்டைக்கு வராமலே ஓடினாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கவங்க புறமுது விட்டு ஓடினார்கள். அவர்களுக்கு ஓமை தர என்ன, இறைவனே மெய்யான பொருள் என்ற மெய்யுணர்வு ஒரு அடியவருக்கு தோன்றுகின்ற காலத்திலே இதுகாரும் அந்த அடியவரை அழைத்து வந்த ஆர்வம் முதலிய குற்றங்கள், ஆர்வம் என்பதுன்னா பற்றின் காரணமாக விளைகின்ற ஆசை, அதான் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட். இல்ல சாதாரணமா வந்து ஒன்றில் கான்டாக்ட் தான் இருக்கு. கான்டாக்ட் எப்படி டெவலப் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் ஆசை என்ற அளவிற்கு டெவலப் ஆகிடுது, அது ஹேபிட்னு ஆயிடுது. அதனால அது ஹேபிச்சுவல் ஆயிடுது, அது இல்லாமல் இவன் இல்லை என்ற நிலைக்கு அது கொண்டு சென்று விடும். அந்த நிலையை தான் ஆர்வம். அந்த ஆர்வம் முதலிய குற்றங்கள் குற்றங்கள், மனிதனுக்கு வந்து உலகத்திலே இருக்கின்ற ஈடுபாடு முதலிய குற்றங்களே குற்றங்கள். அதுல முதல் குற்றம் ஆர்வம் தான், ஆர்வம் முதல் குற்றம். இந்த ஆர்வம் முதல் குற்றங்கள் இறைவனை தரிசித்த போதுதான் நீங்குகின்றன என்று பார்க்கின்றோம். அப்ப இறைவனே மெய்யான பொருள் என்ற மெய்யுணர்வு நித்யாநித்திய வஸ்து விவேகம், இது அழிகின்ற பொருள், இது அழியாத பொருள் என்று இறைவனையே நிலையாக பிடித்துக் கொள்கின்ற மெய்யுணர்வு ஒருவனுக்கு ஏற்பட்டால் அந்த மெய்யுணர்வு ஏற்படும் பொழுது ஆர்வம் முதலிய குற்றங்கள் அவனை விட்டு ஓடும் அதே போல ஏனாதிநாதனை விட்டு ஓடினார், ஏனாதிநாதனை விட்டு எல்லாரும் ஓடிட்டார் என்று சொல்றார். உவமை கொடுக்கும்போது கூட தத்துவ ரீதியான உவமையை தான் சேக்கலர் கொடுக்கிறார். ஏனாதிநாதனுடைய கைவாளுக்கு அஞ்சி அவர்கள் ஓடினார்கள், ஒரு மெய்யுணர்வுக்கு அஞ்சி குற்றங்கள் ஓடுவதை போல என்று பார்க்கின்றோம். மெய்யுணர்வு தலைப்பட வேண்டும், மெய்யுணர்வு தலைப்பட்டும் அதனை இழக்கக்கூடும். இதன் இந்த உலகிலே ஈடுபட்டான் என்று சொன்னான். அப்ப பற்றின் காரணமாக ஆர்வம் உண்டாகும், நாகத்தை காமம் என்று சொல்வது. சங்கஸ்தேஷூபதாயதே சங்காத் சஞ்சாயதே காமா தோதோபிதாயதே. அந்த ஆர்வம் உண்டான பிறகு அந்த பொருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற பொருள்கள் மீதெல்லாம் சினம் உண்டாகும். இந்த பொருளை பெற்றே தீர வேண்டும் என்ற நிலை அவனுக்கு இருப்பதனால அந்த பொருள் இல்லாமல் தான் இத்துணை நாள் வாழ்ந்தோம். அந்த அறிவு அவனுக்கு வராது, அந்த நேரத்தில் கை கொடுக்காது. இந்த பொருள் இல்லாமல் நம்ம இல்லையா, கரண்ட் அடிக்கடி போகும்போது கடுப்பு வருது. ஆனா கரண்ட் இல்லாமலே பழங்காலத்தில் பெரியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம கடுப்பு ஆகக்கூடாது, நம்ம கரண்ட்டுக்கு அடிமையாயிட்டதுனால கரண்ட் போகும்போது நமக்கு கடுப்பா இருக்கு. அவ்வாறு இல்லாத நிலை வர வேண்டும். அப்ப எதனாலும் மனமானது சலனம் அடையக்கூடாது. அப்ப இறைவன் அடியார்களுக்கு தான் இந்த சலனமே இல்லாத தன்மை என்பது இருக்கின்றது. உலகத்தினை பற்றுக் கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் கோபம் தான் வருது. அப்ப குரோத அப்ப கோபம் வருகின்றது. ஆர்வம் ஆர்வத்தினாலே கோபம் விளைகின்றது. குரோதாத் காமாத் குரோதாபி ஜாயது, குரோதாத் பவதி சம்மோகா. கோபித்துக் கொண்டவருடைய மனமானது மயங்குகின்றது. அப்ப இது எது சரி எது தவறு, எது புண்ணியம் எது பாவம், எது அறிவு எது அறியாமை, எது நல்லது எது தீயது என்று தெளிவான முடிவெடுக்கின்ற அறிவு மழுங்கி போகின்றது. சம்மோகம் மயக்கம். அப்ப கோபித்துக் கொண்டாலொழிய மயக்கம் வராது. ஒருவனுக்கு உலகத்திலே மயக்கம் ஏற்படுகின்றது சொன்னால் அவன் சினக்கின்றான். அவன் சினக்கின்றான் என்று சொன்னால் அவன் ஆசைப்படுகின்றான். அவன் ஆசைப்படுகின்றான் என்று சொன்னால் அவன் பற்று வைக்கின்றான். அவன் பற்று வைக்கின்றான் என்று சொன்னால் அவன் நினைக்கின்றான். எல்லாத்துக்கும் நினைத்தல் தான் குற்றம், நினைப்பதே குற்றம். அவன் நினையாது இருந்தோம் என்று சொன்னால் எந்த குற்றமும் விளையாது. ஆகவே அவன் அவன் மனமானது அவன் அறிவு மழுங்குகின்றது மழுங்குகின்றது. குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமகா. இந்த மயக்கத்தினாலே என்ன ஏற்படுகின்றது சொன்னால், ஒருவன் அவனுக்கு தேவையான நல்ல கல்வியை கற்றிருக்கின்றான், அந்த கல்வி மறந்து போகும். மனமானது மழுங்கும் பொழுது மயங்கும் பொழுது உலகத்தினாலே அறிவு வந்து எது சரி எது தவறு என்று தெளிவான முடிவு எடுக்க முடியாத வண்ணம் ஒரு மயக்கம் ஏற்படும் பொழுது அந்த மயக்கத்தினாலே அவன் இதுவரையிலும் அவனுக்கு உறுதி பயப்பதாக கற்று வந்த கல்வியானது மறந்து போகின்றது. மறதி என்பது அந்த நிலையில தான் ஏற்படும். அப்ப நமக்கு படித்த கல்வி மறக்கின்றது, கை கொடுக்காம போயிடும். அதான் கர்ணனுக்கு சாபம் கொடுத்தார். குருநாதரை ஏமாற்றி ஒரு கல்வியை அவன் கற்றான். குருநாதர் ஒரு சாபம் கொடுத்தார், உனக்கு தேவைப்படும் போது கல்வி மறக்கும், மற்ற நேரங்கள் எல்லாம் நீ நல்ல படிச்சதை ஞாபகத்தில் வச்சிருப்பேன். பரீட்சையில்தான் மறக்கும், பரீட்சை எழுதும்போதுதான் மறக்கும், மற்ற நேரத்துல நல்லா தெளிவா ஞாபகத்தில் இருக்கும். அப்ப அவர் அவர் கற்ற கல்வி யுத்தம். அப்ப ஒருவரோட சண்டை போடும் போது மட்டும்தான் மறந்து போகும், மற்ற நேரத்துல உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எவ்வளவு பெரிய கொடிய சாபம். அந்த சாபத்திற்கு காரணம் குருநாதரை ஏமாற்றி கற்றதுனால. அப்ப இது ஸ்மிருதி விப்ரமம் என்று சொன்னால் கற்ற கல்வி மறந்து போதல், அதுதான் மிகப்பெரிய பாவம்னு பார்க்க. கற்ற கல்வி மறந்து போதலுக்கு காரணம் அறிவு மழுங்குதல், அறிவு மழுங்குதலுக்கு காரணம் சினத்தல், சினத்தலுக்கு காரணம் ஆசைப்படுதல், ஆசைக்கு காரணம் பற்று வைத்தல், பற்று வைத்தலுக்கு காரணம் நினைத்தல். புத்திநாசா புத்திநாசாத் பிரணசதி. ஒருவன் வந்து ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசகா. ஒருவன் தான் கற்ற நல்ல கல்வியை மறத்தல் என்பது அறிவினை முழுவதும் இழத்தல் தான். அறிவிலே ஏனைய பொருளை சுமந்திருத்தல் வெறும் சுமை. எனக்கு இது தெரியும் அது தெரியும் நம்ம சொல்றோம், அந்த உலகியல் கல்வி எல்லாமே சுமைதான். நம்மை இறைவரிடம் கொண்டு செலுத்துகின்ற திருமுறை கல்வி ஆகின்ற கல்விதான் உண்மையில நமக்கு வரப்பிரசாதம். அந்த திருமுறை கல்வியை மறந்துடுறோம், மற்ற கல்விகள்லாம் ஞாபகத்தில் இருக்குன்னு சொன்ன அது அறிவு அழிந்த நிலைதான். ஆகவே தனக்கு தேவையான அது மறக்கக்கூடாத கல்வியை ஒருவன் மறந்தான் என்று சொன்னால் அவன் ஏனையவற்றை அறிவிலே சுமந்திருந்தாலும் அவன் அறிவினை இழந்து விட்டான் என்பதே பொருள். புத்திநாசகா, அவன் அறிவினை இழக்கின்றான். புத்திநாசா பிரணசித்தி, அறிவினை இழந்தவன் உயிரையும் இழக்கின்றான். அதாவது உயிரோடு தான் இருப்பான், அதாவது அவன் நடைபெணம், அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு பயன்படாது. அது அறிவிழத்தலும் உயிரிழத்தலும் ஒன்றுதான். உயிர் இருந்தாலும் கூட அறிவில்லாதவன் உயிரற்றவனைப் போல கருதப்படுவான் என்று பார்க்கின்றான். இத்துணைக்கும் காரணம் நினைக்கக்கூடாது நினைத்தல் தான். நினைக்கக்கூடாது நினைத்தலுக்கு காரணம் நினைக்க வேண்டியது நினையாது இருத்தல். ஒருவர் செய்யக்கூடாது செய்யறாரு, அதற்கு காரணம் அந்த நேரத்திலே செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு, அதனை செய்யாதிருப்பதுதான். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று ஒருவன் செய்யக்கூடாதவற்றை செய்வதால் கெடுகின்றான். அதற்கு காரணம் செய்ய வேண்டியவற்றை செய்யாதிருப்பது காரணம். எந்த ஒரு நேரத்திலும் ஒரு மனிதனுக்கு சும்மா இருப்பது விதிக்கப்படல. எந்த ஒரு நேரத்திலும் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. தான் செய்யத்தக்கவற்றையே ஒருவன் செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னான், செய்யத்தகாதவற்றை செய்வதற்கு அவனுக்கு நேரமே இல்லை. ஆகவே சிந்திக்க வேண்டியது இறைவன் திருவடிதான். அதனால்தான் சிந்தனைக்கு எட்டாததாக இருந்தாலும் அதை சிந்தித்தே ஆக வேண்டும் என்று அப்படி ஒருவன் நமக்கு காட்டுகின்றார். சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து சிந்தேன் முந்திப்பொழிவன. அந்த பெருமான் திருவடிக்கே சிந்தனை ஆக்க வேண்டும். சிந்தனை நின்றனக்காட்சி நின் தனக்கே ஆக்கி இந்த ஏகானமும் மறைஞ்சிருக்கு. ஆகவே பெருமானை வந்து கைவிடுதல் என்பது பெருமானை கைவிட்ட உடனேயே உலகமாகின்ற பாசி வந்து நம்மை சேர்ந்து கொள்ளும். ஒருவன் கையினாலே பாசி தள்ளிக்கொண்டு குளத்தில் குளிக்கிறான், அந்த பெருமானை நினைத்தலாகின்ற தியான முறையை அவன் கைவிட்டான் என்று சொன்னால் அவருடைய கண்ணு மூக்கு வாய் எல்லாவற்றுக்கும் பாசி சென்று அடைத்துக் கொள்ளும் என்று பார்க்கின்றோம். உலகத்திலே இருக்கும்பொழுது பெருமானை நினையாது இருக்கவே கூடாது. நினையாருக்கின்ற குற்றம் தான் பெருங்குற்றம் என்று கருதப்படுகின்றது. இலையாய் நின்னடியே நினைந்தேன் நினைதலுமே தலைவா நின்னிணைய பணித்தாய் செலவழிந்தேன் நம்பியாரு. பெருமானே நீயே மெய்ப்பொருள் என்று நான் நினைந்தேன். பெருமானை உள்ளவாறு நினைக்கவில்லை, பெருமானே எனக்கு வேண்டும் ஏனைய வேண்டாம் என்ற முடிவு டெசிஷன் மேக்கிங். பெருமான் தான் நிலையான பொருள், ஏனைய பொருள் நிலையற்ற பொருள். பெருமானே பேரின்ப பொருள், ஏனைய பொருள் நம்ம அழிவுக்கு இட்டு செல்கின்ற பொருள். ஆகவே எனக்கு பெருமான் வேண்டும் ஏனைய வேண்டாம் என்ற முடிவுதான் நிலையாய் நின்னடியே நினைந்தேன். நீதான் எனக்கு வேண்டும் என்று நினைந்தேன். நினைதலுமே தலைவா நீ நினைய பணித்தாய், உன்னை உள்ளவாறு நினைப்பதற்கு நீ பணித்தாய் என்று சொன்னால் வழிவகை காட்டினாய். ஆகவே சலம் ஒழிந்தேன் உலமாகின்ற வஞ்சனையை விட்டு ஒழிந்தேன். கள்ள முழிந்தேன் சலமுழிந்தேன் என்று சொல்கின்றான். அவ்வாறு பெருமானை நினைக்க நாம் வந்து நினைக்க முடிவு செய்த உடனேயே பெருமான் உடலிடம் கொண்டு நமக்கு இன்பமூட்டுகின்றான் என்பதை சொன்னார். ஆனேல் நின்னடியே நினைந்தேன் நினைதலுமே ஊனேர் உடலும் புகுந்தாயன் ஒன்றுடரே. தேனே இன்னமுதே திரு நெற்றிலை உரியும் கோனே உன்னையெல்லால் குளிர்ந்தெத்த மாட்டேனே என்று சொல். ஆகவே பெருமானை நினைப்பதுதான் கடமை என்று பார்க்கின்றோம். பெருமான் இணையாதிருவது நாம் செய்கின்ற முதல் குற்றம், அது பெருங்குற்றமாக என்னைய குற்றங்களுக்கு வழிவகை காட்டுகின்றது என்று கண்ணன் சொல்றாரு.
1: மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே.
0: இவ்வாறு பெருமான் திருவுருளை வழியே வந்து ஊட்டும் பொழுதும் அதனை உண்ண விரும்பாது முகத்தினை திருப்பிக் கொண்டு மறுத்திருக்கின்ற நிலைமைக்கு காரணம் என்னன்னா, பெருமானுடைய அருள் அறிதிக்கிட்டுவது என்பதும் பெருமானுடைய அருள் உலக மயக்கமாகின்ற மருளுக்கு மாற்று என்பதும் பெருமான் அருள் அது சாஸ்வதமான இன்பத்தை தரும் என்பதும் பெருமான் அருளினுடைய இயல்பு அறியாத தன்மையினாலே. பெருமானுடைய அருளுக்கு சில இயல்புகள் உண்டு. என்ன இயல்புனா அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, அது வரும்போதே அந்த பஸ்ஸில் ஏற வேண்டும். பெருமான் அருள் கிட்டும் போதே அதனை நாம் பெற வேண்டும். அந்த பெருமான் அருள் நமக்கு செய்கின்ற நன்மையினை வேறு எந்த எதுவும் செய்யாது. காபி எல்லார் வீட்லயும் கிடைக்கும், ஆனா பெருமான் அருள் நடராஜ பெருமானுடைய சன்னியில தான் கிடைக்கும். அவன் வந்து காபி சாப்பிடுறதுக்காக சாயரிஷை மிஸ் பண்ணக்கூடாது, அது மெதுவாக சாப்பிட்டுக்கலாம். இதுதான் அவன் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருளுக்காக ஒருவன் வந்து இயங்கக்கூடாது. ஒரு இடத்துல தான் கிடைக்கும், ஏன்னா முக்தி பேர் என்பது இறைவிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கு விட்டால் வேறு எங்கும் கிடைக்காது என்பது அந்த அருமையை அறிய வேண்டும்.
1: மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே. வெறுத்தனை நீ விட்டிடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டுகொள் உத்தர கோஷமங்கைக்கரசே. பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தொழிலையே.
0: மறுத்தேன்னு சொன்னார், மறுத்ததற்கு காரணம் சொல்கின்றார். அந்த காரணத்தை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்பதனாலே என்னுடைய அறியாமையை நீ மன்னிக்க வேண்டும் என்பது பொருள். நான் ஒரு குற்றம் செய்தேன், அந்த குற்றத்திற்கு இது காரணம் என்று எல்லாவரும் இறைவனிடம் சொல்வது எதற்காக என்று சொன்னால், அந்த குற்றத்தை நான் உணர்கின்றேன், அந்த குற்றத்தை நீ மன்னிக்க கடவாய் என்பதுதான் அதுக்கு பொருள். சாமிக்கு தெரியாதையா சொல்றார் இவர், மறுத்தனம் யான் உன் அருள் அறியாமையில் அப்படின்னு சாமிக்கு தெரியாதே இவர் சொல்லல, பெருமானிடத்திலே தன் குற்றத்தை ஒத்துக்கொள்கின்றார் என்பதான் அதற்கு பொருள். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே. அறியாமையாகின்ற இருட்டினாலே மறுத்தேன், பெருமானே எனக்குள்ளேயே மணி ஒளி தருகின்ற மணியாக நீ இருக்கின்றாய். ஆகவே மணியாக இருக்கின்ற நீ அந்த ஒளியின உன் ஒளியினாலே அந்த இருட்டினை விரட்டி அருள வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பு. என்னுடைய அறியாமையாகின்ற இருட்டினாலே நான் உன் அருளினை மறுத்தேன், ஆனால் என்னை விட்டு பிரியாத மாணிக்க ஒளியாக இருக்கின்ற நீ உன்னுடைய ஞான ஒளியினாலே அந்த அறியாமையாகின்ற இருளினை போக்கி நான் மீண்டும் அந்த உன்னுடைய திருவுருளை மறாத வண்ணம் எனக்கு அருள் செய்யும்.
1: மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில்,
0: அருள் அறியாமையில் என்று சொன்னார் அருளுடைய பாங்கு இயல்புகளை அறியாத தன்மையினாலே. அருளுடைய பாங்குகள் என்னன்னா, அருள் செய்கின்ற அந்த நன்மையினை வேறொன்றும் செய்யாது என்பது அதற்கு ஒரு பாங்கு. இரண்டாவது அது அறிதிர் பெறுவது, அது கிடைக்கும் பொழுதே அதனை நுகர வேண்டும். அது மீண்டும் என்று கிடைக்குமோ என்னன்னா, மின்னலை போன்றவன் இறைவனுடைய தன்மைன்னு பார்க்கிறோம். மின்னல் வந்து வெட்டும் போது மின்னலுடைய கொண்டு வழியை பார்த்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மின்னல் எப்போது வெட்டுமோ, அது கைவிளக்கு போன்றது இல்லை. இருட்டிலே செல்கின்ற ஒருவன் மின்னலின் துணை கொண்டு
1: வழியை பார்க்கும் பொழுது மின்னல் வெட்டும் போதே வழியை பாத்துக்கணும், மின்னல் வெட்டும் போதே வேற எங்கேயும் பிராக்க பார்த்துக்க கூடாது, மின்னல் வெட்டும் போது ரோட பாத்துக்கணும் பாத்தீங்களா. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய். பெருமானே, இந்த இயல்பின் என்னுடைய இயல்பே அறியாமையாகின்ற இயல்பு, இவன் இயல்பாகவே நம்முடைய அருளின் பெருமை அருளின் பெருமையும் அருமையும் அறியாது மறுக்கின்றான் என்பதை உணர்ந்த நீ அதன் காரணமாக என்னை வெறுத்து விட்டுவிட வேண்டாம். விட்டெழுதி கண்டா என்பதற்கு நீ விடுகின்றாய் பார் என்பது பொருளாக இருக்கும் என்று சொன்னால் வெறுத்தனை நீ விடுகின்றாய் என்பது ஆகும். பெருமான் நம்மை வெறுத்தான் என்று ஒரு முடிவுக்கு வந்ததாக ஆகும். பெருமான் நம்மை வெறுத்தான் என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. என்ன காரணம்னா, விருப்பு விருப்புகள் அற்றவன் பெருமான். ஆனால் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கும் போது பெருமானை என்னை வெறுக்காதே என்று விண்ணப்பிக்கலாம். பெருமானே என்னை வெறுத்தா என்று பெருமானிடம் சொல்லக்கூடாது. பெருமானிடத்தில பெருமானே என்னை வெறுக்க வேண்டாம் என்று சொல்லலாம். என்ன காரணம்னா, வெறுக்கத்தக்கது என்னுடைய இயல்பு, ஆகவே நீ வெறுக்க வேண்டாம். பெருமானே நீ என்னை வெறுத்து விட்டா என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பெருமானே நீ என்னை வெறுத்து விட்டாய் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் பெருமானே நீ என்னை வெறுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதற்கு உரிமை உண்டு. என்ன காரணம்னா, பெருமானை வெறுக்க வேண்டாம், பெருமானே நீ என்னை வெறுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது வெறுக்கத்தக்கது என் இயல்பு என்பதை ஒத்துக்கொள்கிறேன். என்னுடைய இயல்பு எப்படிப்பட்டது? வெறுக்கத்தக்கது, ஆகவே நீ வெறுக்க வேண்டாம். ஆனால் பெருமானே நீ என்னை வெறுத்தா என்று சொன்னால் பெருமானிடத்திலே குற்றம் விளையும். பெருமான் யாரையும் வெறுப்பதில்லை. ஆகவே வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டா என்று சொல்லும் பொழுது விட்டெழுதி கண்டா என்றால் விட்டு விடாதே என்பது பொருள். பெருமானே நீ என்னை வெறுத்து ஒதுக்கி விடாதே. நான் இயல்பாகவே உன்னுடைய அருளினை மறுக்கின்றேன் என்ற காரணத்தினாலே நீ என்னை வெறுத்து விட்டுவிட வேண்டும். வெறுத்தனை விட்டெழுதி கண்டாய், வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய். வினையின் தொகுதி ஒருத்து, பெருமானே உன் திருவுருளை நான் தூக்க வண்ணா தூக்க முடியாத வண்ணம் என்னுடைய அறிவினை மழுங்கடிக்க செய்வது என்னன்னு கேட்டா, என்னுடைய வினையின் தொகுதி, நான் ஈட்டிருக்கின்ற நல்வினை தீவினையாகின்ற இரு வினை, அதுல தீவினை தான் அதிகம். வினையன் என்று சொன்னால் தீவினையன் என்பது பொருள். அப்ப என்னுடைய தீவினையின் தொகுதி என்பது பெரிய மூட்டை, அந்த தொகுப்பானது, அது என்னுடைய திருவுளை நான் தூக்க முடியாத வண்ணம் என்னை மழுங்கடிக்கின்றது. ஆகவே என்னுடைய வினையினுடைய தொகுதியை நீ ஒருத்து அடக்கி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அது வலிய அதனை வலியறச் செய்து அது வழிமழுங்கும்படியாக நீ செய்ய வேண்டும். வினையின் தொகு ஒருத்தல் தான் தண்டித்தல் பொருள். வினையின் தொகுதி காரணமாக என்னை ஒருத்து என்று பொருள் கொள்ளக்கூடாது. இங்கு ஒருத்தல் என்றால் அடக்குதல், அதனுடைய வலியினை நீக்குதல். இப்ப வினையினுடைய முனைப்பாகின்ற வலியினை நீக்க வேண்டும். என்னுடைய வினை உன்னுடைய திருவுருளை நான் தீர்ப்பதற்கு தடையாக வந்து முளைக்கின்றது. அந்த அந்த வலிமையை நீ போக்கியுள்ள வேண்டும். அது இருந்தாலும் அது பலனற்று இருக்க வேண்டும். வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் உத்தர கோஷமங்கை கரசே. பெருமானே நீ எவ்வாறு என்னை ஆட்கொள்ள வேண்டும்? பொறுப்பர் அன்றே, அன்று என்பது ஒரு அசைச்சொல், அது நிச்சயமா பொறுக்க மாட்டார்களா? பொறுப்பார்கள் அல்லவா? பொறுப்பர் அன்றே, பெரியோர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் அல்லவா? திரு நாய்கள் தவறு செய்வார்கள், அது அவர்களுக்கு இயல்பு. ஆனால் அவர்கள் எத்துணை தவறு செய்தாலும் பெரியோர்களை பொறுத்துக் கொள்வார்கள். என்ன காரணம்னா, பொறுக்க பொறுக்கவே அவருடைய பெருமையானது விளங்கி தோன்றும். ஒரு குற்றம் எவ்வளவு பெரியதோ அதற்கு ஏற்ப அதனை பொறுப்பவருடைய பெருமையானது அதிகம். பெரிய குற்றம் செய்து விட்டாய், ஆகவே உன்னை பொறுக்க மாட்டேன் தண்டிப்பேன் என்று சொன்னால் அதனை பொறுக்கின்ற பெருமை அங்கு இல்லை. சிறிய குற்றத்தை பொறுப்பது பெருமை கிடையாது, பெரிய குற்றத்தை பொறுப்பதே பெருமை என்று பார்க்கின்றோம். ஆகவே பொறுப்பர் என்றே, பெரியோர் சிறு நாய்கள்தும் பொய்யினையே. சிறு நாய்கள் என்று சொல்லும் போது, சிறு நாய்கள் என்பது நாய்கள் அல்ல, சிறு நாய்களை போன்றவர்கள் என்று ஊமை ஆகுவையர். சிறு நாய்களை போன்றவர்கள் மனிதர்கள் தான். சிறு நாய்களை போன்றவர்களாகின்ற தொண்டர்களை, அவர்கள் செய்கின்ற குற்றங்களை அவர்கள் மீது சீராது பெருமான் பொறுப்பான். பொறுப்பிறந்தே பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினையே. இங்கு பொய் என்பது வஞ்சகம், அதாவது உள்ளொன்று வைத்து புறமன்று ஒழுகுதல். பெருமான் திருவுளை பெற்றிருந்தும் அதை இழக்கும் வண்ணம் உலகிய நிலை ஈடுபடுதல் தான் பொய். மெய்யான அருளை பெற்றும் பொய்யினை நாடுதல் பொய், வேறொரு எண்ணத்திலே இருத்தல். அந்த சிறு நாய்களுக்கு தான் அது இயல்பு உண்டு. சிறு நாயினை போன்றவர்களுக்கு அந்த இயல்பினை, இது நாயின் இயல்பு என்று அறிந்து ஆட்கொண்டவர்கள் இதனை பொறுத்துக் கொள்வார்கள் அல்லவா? ஆகவே அதற்கேற்பனையை பொறுத்துக் கொள்ள வேண்டும். இது வெற்று பொருள் வைப்பணி என்று நனி த அந்தரன் ஞாசம்னு வடமொழியில் சொல்வார். தாந்தரன் ஞாசம், உலகியல் நீதி ஒன்றினை தன்னை தன சம்பந்தப்பட்ட பொருளோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுது. அதாவது ஒரு ஒரு பொருளை விளக்க வருகின்றார்கள், பொதுவான நீதியினையும் அதில் எடுத்து சொல்லி விளக்குது. பெருமானே நீ என்னுடைய பெரும்பிழையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று தனக்கும் பெருமானுக்கு தான் இங்கு தன்னுடைய குற்றத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது, உலகத்திலே பெரியவர்கள் சிறு நாயின் இயல்பு கொண்ட அந்த மக்கள் செய்கின்ற குற்றங்கள் எத்துணையாக இருந்தாலும் அதனை பொறுத்துக் கொள்கின்றார்கள் அல்லவா என்று ஒரு பொது நீதியினை எடுத்து சொல்கிறார். ஒரு பொது நீதியினை
0: பெருமானிடத்திலே தான் தன்னுடைய சிறப்பு வேண்டுகோளை வைக்கும் போது எடுத்து காட்டுகின்றார். இவ்வாறு நீதியினை எடுத்து ஊமையாக காட்டுதல், உலக நீதியினையே ஊமையாக எடுத்து காட்டுதலுக்கு வெற்று பொருள் வைப்புன்னு உலக இயல்பு உலக நீதி இவற்றினை ஊமையாக காட்டுதல் வெற்று பொருள் வைப்பு. சிறப்பான ஒரு அணி ஊமை அணிகள், ஊமைதான் அணி. அந்த ஊமை அணியில பலவிதமான ஷேடு இருக்கு, அதுல வெற்று பொருள் வைப்பு என்பது ஒரு ஷேடு. ஒரு நிலம் பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டெடுதி கண்டாய் விட முன்விடற்று மையவனே மன்னும் உத்தர கோஷ மங்கைக்கரசே செய்யவனே சிவனே சிறியேன்பவம் தீர்ப்பவனே. பெருமானே, உன்னிடத்தில் ஒரு குற்றம் இல்லை. பொய்யவன் என்றால் பொய்யே வடிவமாக இருக்கின்ற என்னை, பொருள் என இவன் மெய்யன் என்று, பொருள் என்பது ஹிஸ் மெட்டீரியல், ஹி மேட்டர்ஸ் டு மீ, இவன் எனக்கு வேண்டும். இவன் வந்து வஞ்சகன், கடையவன், புல்லறிஞன், கீழானவன், திருத்தவம் திருந்தாதவன், ஆகவே இவனை புறக்கணிக்கலாம் என்று கருதாது. என்னையும் ஓர் பொருளாக கொண்டு, ஹி மேட்டர்ஸ் டு மீ, இவன் எனக்கு வேண்டியவன். பொருள் என்ன, இவன் எனக்கு வேண்டியவன் என்று கருதி, பொய்யவனாக இருந்தாலும் இவன் நமக்கு வேண்டியவன் என்று நீ கருதினாய் அல்லவா, அந்த பெருங்கருணை சொல்ற. பொய்யவனேனை பொருள் என இவன் நமக்கு வேண்டியவன் என்று, இவனை இவன் ஒரு பொருட்டு, இவனை ஒரு பொருளாக கருதி, பொய்யவனாக இருந்தாலும் என்னையும் ஓர் பொருளாக கருதி, என்னை ஓர் மெய்யனாக கருதி, மெய்யனாக்கலாம் என்று கருதி, பொய்யவனேனை பொருளென ஆண்டு ஒன்று, ஒன்று ஆண்டுன்னு அதை மாத்திக்கணும், ஒன்று என்றால் ஒரு பொழுது, ஒரு காலத்திலே அந்த கருணையை செய்தாய், ஒரு காலத்தில் நீ அவ்வளவு என்னிடத்திலே அன்பு வைத்திருந்தார் என்பது பொருள். ஒன்று ஆண்டு ஒரு சமயம் என்னை, என்னுடைய தீமையை அறிந்திருந்தோம், இவன் நமக்கு வேண்டப்பட்டவன் என்று சொல்லி என்னை நீ ஆட்கொண்டாய், அந்த கருணை இன்று இல்லாமல் போய்விட்டதா என்று கேள்வி. ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக்கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் என்ற கேள்விதான் இங்கு வருகின்றது. ஒன்று ஆண்டு கொண்ட பொய்யவனே பொருளன ஆண்டொன்று, ஒன்று ஆண்டு பிறகு பொத்திக்கொண்ட மெய்யவனே, பிறகு தன்னை மறைத்துக் கொண்ட திருமேனியை உடையவனே. பொத்திக் கொள்ளுதல்னா மறைத்துக் கொள்ளுதல், போர்த்தி கொள்ளுதல்னா பொத்திக் கொள்ளுதல், மறைத்துக் கொள்ளுதல். பெருமானே, நின் திருவடியை காட்டி பொய்யவனாக இருக்கின்ற என்னையும் இவன் வேண்டப்பட்டவன் என்று கருதி ஒரு சமயத்திலே ஆண்டு கொண்டு பிறகு, ஒன்று ஆண்டொன்றுங்கிறது ஒன்று ஆண்டும் பிறகு அப்படின்னு ஆண்டும் என்ற உண்மை கூட அங்கு விரித்துக் கொள்ளலாம். ஒரு சமயத்திலே என்னை ஆட்கொண்டும் பிறகு பொத்திக் கொண்ட மெய் என்று சொன்னால் தன் திருவுருவத்தை மறைத்துக் கொண்டவனே, என்னால் இப்போது உன்னை காண முடியவில்லை. மெய் என்பது திருமேனி, திருமேனி என்பது திருவருள் தான், பெருமானுக்கு திருமேனி என்பது திருவுருளே, திருவுருளை மறைத்துக் கொண்டான் என்பது பொத்திக் கொண்ட, தன்னை மறைத்துக் கொண்ட. பொத்திக் கொள்ளுதல் என்பதற்கு சேர்த்துக் கொள்ளுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வாறு ஒன்று ஆண்டு ஒரு காலத்திலே ஆண்டு என்னை உன்னோடு அணைத்துக் கொண்ட மெய்ப்பொருளே என்றும் சொல்லலாம். ஆனால் அதுல சிறப்பு இல்லை. என்ன காரணம்னா, ஆட்டுண்டு பிறகு மறைந்து என்னை வருத்துபவனே என்பதுதான் இங்க வந்து பொருள். ஆட்கொள்ளுதல் என்பதே சேர்த்துக் கொள்ளுதல் தானே, ஆட்கொண்டு என்னை இணைத்துக் கொண்டவனே அணைத்துக் கொண்டவனே என்றும் பொருள் சொல்லலாம். ஆனால் அதுல என்ன சிறப்பு இருக்கு, ஆட்கொண்டு கைவிட்டவனே என்றுதானே சொல்லணும். பொத்திக் கொள்ளுதல் என்பது மறைத்துக் கொள்ளுதல், இந்த போர்த்திக் கொள்ளுதல் பொட்டலம்னு சொல்றோம், பொத்தளம் பொட்டலம் ஆயிருக்கு. எப்படின்னா, ஒரு பொருளை பொதிந்து மறைத்து வைத்தல் பொட்டலம், பொத்தளம் பொத்திக் கொள்ளுதல் என்றால் மறைத்துக் கொள்ளுதல். ஆகவே பெருமானை ஆட்கொண்டு பிறகு உன்னுடைய திருவுருளை மறைத்துக் கொண்டாய், பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டுவிட வேண்டாம், நீ என்னை மறைத்து, நீ உன்னை மறைத்துக் கொண்டாய், ஆனால் நீ மீண்டும் உன்னுடைய காட்சியை தரலாம். ஆகவே என்னை மறைத்துக் கொண்டதோடு நீ மறைப்பு நிரந்தரமாக்கி விடாதே, என்னை கைவிட்டு விடாதே, மீண்டும் காட்சி கொடு என்பது பொருள். என்னை ஆண்டு உன்னை மறைத்துக் கொண்ட பெருமானே அந்த நிலை தொடராமல் என்னை கைவிடாது, மீண்டும் காட்சி தர வேண்டும். பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டெழுதி கண்டாய், விடம் உன்மிடற்று மெய்யவனே, விடம் உன்மிடற்று, விடத்தை உண்கின்ற மிடற்று கழுத்திலே, மெய்யவனே மை போன்ற கருமை நிறம் பொருந்தியவனே, மை என்பது மையினுடைய கருமை நிறம், மை என்ற பொருளினுடைய கருமை நிறம் அந்த வந்திருக்கு, அது பொருளாக பெயர் சொல்லுவாங்க. பண்பு வந்து பொருளுக்கு வந்ததுன்னா பண்பாக பெயர், பொருள் வந்து பண்பிற்காக இருந்ததுன்னா பொருளாக பெயர். மையவனே, மை என்பது ஒரு பொருள், அதனுடைய நிறம் கருமை. அப்ப விடத்தினை உண்கின்ற உண்ட அந்த கழுத்திலே மையினுடைய நிறம் பொருந்த பெற்றவனே, விடத்தினை உண்டதினாலே அந்த திரு கழுத்திலே மையின் நிறம் பொருந்த பெற்றவனே. ஆகவே விடம் உண்ட பெருமான், விடமானது ஏனையோரை தாக்காமல் தான் உண்ட பெருமான், அந்த விடத்தினுடைய நிறத்தை தான் பெற்று ஏனையோரை காப்பாற்றினான். பெருமானே, என்னுடைய பொய்யினை நீ பற்றி என்னை ஆட்கொண்டாய். நீ நஞ்சினை நீ வந்து பொய்யவன் என்று அறிந்தும் பொருள் என்ன ஆண்டு கொண்டாய். அப்பொழுது என் பொய்யினை நீ எடுத்துக்கொண்டாய் என்பது பொருள். எதை போல என்று சொன்னால், உலகினை கொல்ல வந்த நஞ்சினை பெருமான் தான் ஏற்றுக்கொண்டார். பெருமான் உலகினை கொல்ல வந்த நஞ்சினை தான் ஏற்றுக்கொண்டதன் மூலம் அந்த நஞ்சு உலகின்பார் படாமல் உலகை வந்து தாக்காமல் காத்துள்ளினான். இப்பொழுது என்னை பொய்யன் என்று அறிந்து நீ ஆட்கொண்ட பொழுது அந்த பொய் என்னை தாக்காமல் நீ ஏற்றுக்கொண்டாய். இப்பொழுது அந்த பொய் என்னை தாக்குகின்றது சொன்னால், அந்த விடத்தினை மிடத்திலிருந்து உமிழ்ந்ததை போல இருக்கும். விடத்தினை மிடத்திலே வைத்துக் கொள்ளாம உமிழ்ந்ததை போல இருக்கு. பெருமான் விடத்தினை உண்ட பொழுது உலகம் காக்கப்பட்டது. பெருமான் அந்த விடத்தினை மீண்டும் உமிழ்ந்தார் என்று சொன்னால் உலகம் அழியும். அதே போல பெருமானே, என்னை பொய்யனென்று அறிந்தும் நீ காத்த அந்த காலத்திலே என்னுடைய பொய் என்னை தாக்கவில்லை. என் பொய்யை மீறி நான் திருவுருளை பெற்றேன். இப்பொழுது அந்த பொய் என்னை தாக்குகின்றது என்று சொன்னால், பெருமானே விடமுண்டு உலகினை காத்த நீ அதை போல என்னை காக்காது கைவிட்டாயோ அப்படின்னு குறிப்பு. விடமுன் விடற்று மையவனே, மண்ணும் உத்தர கோச அருள் மண்ணுகின்ற உத்தர கோசம் கரசே, செய்யவனே நீ வந்து செம்மையான குணம் பொருந்தியவன். ஆகவே ஒரு கண்ணிலே வந்து வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்று நீ இருக்க மாட்டாய். ஆகவே உலகினை காத்த வண்ணமே நீ உன் அடியவனாக என்னையும் காத்தருள்வாய். செய்யவனே என்றால் நேர்மையான குணம் பொருந்தியவனே. சிவனே தன்னை அடைந்தோருக்கெல்லாம் இன்பத்தை மட்டும் செய்பவனே, துன்பத்தை செய்யாதவனே. பெருமான் நேர்மையானவன், வேண்டுதல் வேண்டாமையிலான் எல்லோருக்கும் நன்மையே செய்வான் என்ற கருத்தில் இங்கே விளக்கு அந்த பெருமானை விளிக்கின்றார். ஆகவே உன் திருவுருளை நாடி வருகின்றேன். செய்யவனே சிவனே. திரியேன் பவம் தீர்ப்பவனே என்று சொன்னால், ஒவ்வொருவர் தங்களுடைய பவமாகின்ற பிறவி நோயை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு உபாயத்தை பற்றியிருக்கிறார்கள். ஆனால் மிக கீழமாகிய நான் உன்னை தவிர ஒரு வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. ஏனையோர்கள் வெவ்வேறு வழியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வழியினாலே அவருடைய பிறவி நோய் நீங்குகின்றதா என்றால் நீங்கவில்லை. ஆனால் அவரவருக்கு ஒரு தகுதி இருப்பதனாலே ஒவ்வொரு வழி புலப்படுகின்றது. ஒரு தகுதியும் இல்லாத எனக்கு திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஒருவர் படிக்கிறார்கள், ஒரு கல்வி கேள்வி ஒழுக்கம் தானம் தர்மம் போன்றவற்றினாலே நன்மையை பெறலாம் நினைக்கிறார்கள். அதனால பெரிய நன்மை இல்ல, சிறுமைதான். முக்தியாகின்ற பெருநன்மையை இறைவன் திருவிழி பெற முடியாது. ஆனால் ஒவ்வொரு வழியிலே ஒவ்வொரு செல்வதற்கு அவர் தகுதி காரணமாகின்றது. எந்த வழியிலும் நான் செல்ல முடியாது. என்ன காரணம், எனக்கு எதற்குமே வக்கு இல்லை. எனக்கு தகுதி என்பது எந்த வழியில் செல்வதற்கு எனக்கு இல்லை. ஆகவே திக்கத்தோருக்கு தெய்வமே துணை என்பதை போல சிறியேன் பவம் தீர்ப்பவன் நீ என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன். நீ செய்யவன் என்பதையும் நீ சிவன் என்பதையும் திக்கற்ற என்னுடைய பவத்தினை பிறவி நோயினை தீர்ப்பவன் என்பதையும் அறிந்து பெருமானை விடமுடுமெடுத்து மையவனே விடத்தினை உண்டு உலகத்தினை காத்த பெருமானே என் பொய் உனக்கு சுமையா என்பது கேள்வி. உலகத்தினை நொடிக்கின்ற விடத்தினை உண்டு உலகத்தினை காத்த பெருமானே என்னுடைய பொய் உனக்கு சுமையாக இருந்தால் தானே அந்த பொய்யினை மீண்டும் என்னிடம் தர வேண்டும். ஐயா வந்து நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு வராரு, சுமையா இருந்தா தான் நம்ம திருப்பி தருவாரு, இல்லைன்னா வீட்டுக்கு வரவரே அதை எடுத்து அவரே வந்துருவாரு. என்னுடைய பொய்யை நீயே சுமந்து கொடுக்கிறார் தாங்கிட்ட. என் பொய்யை மீண்டும் நான் சுமக்கிற மாதிரி எங்கிட்ட கொடுத்துடாத. என் பொய்யை நீயே சுமந்து கொள். பொய்யவனேனை பொருளன ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்டமையவனே விட்டெழுதி கண்டாய் விட முன்விடற்று மையவனே மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே செய்யவனே சிவந்து மேலி கொண்டவனே செம்மையான குணம் பொருந்தியவனே. பெருமானுக்கு மேலே என்பது திருவுருள் தான். நம்மை போல உடம்பு கிடையாது. ஆகவே நிறம் என்பது பண்பு தான். சேப்பா பார்க்கறதுக்கு இருக்கார் என்பது பொருள் இல்லை. செம்மை என்பது நேர்மை, நேர்மையான பண்பு கொண்டவன். செய்யவனே சிவனே சேர்ந்தோருக்கு இன்பம் மட்டுமே செய்பவனே. சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே, தகுதி இல்லாத என்னுடைய பவத்தினை தீர்ப்பதற்கு, அதாவது மிகவும் மோசமான நிலையில் இருப்பவனை காப்பதற்கு மிகவும் வலிமையான ஒரு பொருள் வேண்டும். ஆகவே மிகவும் கீழான நிலையிலே இருக்கின்றவனுக்கு பிறவி நோயை தீர்க்க வேண்டும் என்றால் மிகவும் மேலான பொருளுடைய கருணை வேண்டும் என்று பார்க்கின்றோம். சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் இரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தர கோஷம் அங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சுடும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருவாரூர் பறவையுள் மண்டலி. சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த பதிகம் பண் பஞ்சமம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: நம் கடம்பன. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ഓം ശിവായ നമ. ശൈവം ഡോട്ട് ഓർഗിൻ ആത്മീക അൻപർക്ക് വണക്കം. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பழம்பஞ்சுரப்பண்ணிலை அமைந்த 4வது திருப்பதியும் திருப்புணவாயில் என்னும் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 50வது திருப்பதியம் திருச்சிற்றம்பலம்.

0: തിരുച്ചിറ്റമ്പളം.
1: ഓം നമഃ ശിവായ. യു ആർ ലിസ്ണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമഃ ശിവായ.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 42வது திருப்பதிகம், சென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவ விளைவு என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகத்திற்குரிய ராகம் நவரோஸ் என்பதாகும்.

பாம் உண்டோறும் பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டிர் ஆனலி என்றறிவுங்கிலை. பெருமானில் நீ இறைவன் உண்டு ரெண்டு ரெண்டு குழு இருக்கு என்னையுமே இருந்தது அது ஒன்று உண்டுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருப்பான் அது இயற்கை. அதனால அந்த இல்லைங்கிறது இன்னைக்கு தான் புதுசா வந்தது. நம்ம இதுல கூட மூணாம் சூத்திரம் என்னது மூணாம் சூத்திரம் என்ன சொன்னு பார்க்க உளதிலது என்றின் உளது ஆன்மா உளது ஏன் இலது என்றின் உளது. நீ எப்ப இல்லைங்கிறியோ அது உண்டுடா அப்படின்னா இதெல்லாம் இந்த மூணாம் சூத்திரம் தர்க்கவாதம். ஏழு பேரை மறுக்கிறார் அந்த ஒரு சூத்திரத்துல உடலில் எந்தலில் எனது உடல் எந்தலில் ஐம்பலம் அடிதலின் ஒடுக்கம் அடிதலின் தன்படில் உண்டிவினை இன்மையில் உணர்த்த உணதலின் மாயாயந்திர தனிவினுள் ஆன்மா உளது. நான்கே வரி அதுக்கெல்லாம் இப்ப எத்தனை சமயங்களுடைய கருத்து சொல்லி மறுக்கிறது ஆறு ஏழு சமயங்களை கருத்து மறுக்கிறது அந்த சூத்திரம் தான் ஏழு அதிகாரம் இருக்குது. ஏன் ஏழு பேரை மறுக்கிறார் குஸ்தி போடுறார் ஆனா சூத்திரம் நாலே வரி பொக்கு பொக்கு பார்த்தா ஒன்னும் உடங்கல. நீ உரை தெரிஞ்சாதான் உலகின் ஐம்பது உணக்கு மனிதனின் கண்மணி உண்டு வினி என்பேன் உணர்த்த வினதனின் மாயா என்பது தனிமல் ஆன்மா. நல்லாதான் இருந்தா இருப்பா இப்ப அருமையை உலகிறான் நல்லா இருந்தா இருந்துச்சு இப்படி ஏதோ உலருதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான சூத்திரத்தை சொல்லாங்கள இலது என்றனின் உலகு. அது மாதிரி இந்த உண்டுங்கிறது என்னைக்கு இருந்ததோ அன்னைக்கே இல்லைங்கிறது இருந்தது இல்லவா. இதுல கொஞ்சம் கூட குறைச்சு அவ்வளவுதான் இருக்கும் இல்லைங்கிறது கொஞ்சம் இதுல மிக சும்மா குறையும் அவ்வளவுதானே தவிர பாருங்க முன்னெல்லாம் நிறைய இருந்தது இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு இல்லைங்கிறத கூடுமான குறைஞ்சு போச்சு. வெறும் வாய் சொல்றது வீட்டுக்குள்ள அருமையா குங்குமும் இருக்குது. அதனால ஒண்ணு இப்ப இல்லைங்கிறது கொஞ்ச நாள் இனிமே உண்மையாவே எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா யார் இல்லைன்னாங்களோ அவங்க எல்லாம் நல்லா அருமையா உள்ள வழிபாடு செய்யறாங்க குங்குமம் வச்சுக்கிறாங்க. யாரு எல்லாம் தாய்க்குளம் அப்படி ஆற்றுப்படுத்துது தாய்க்குளம் ஆற்றுப்படுத்துது. ஆமா ஆற்றுப்படுத்துவது யார் தாய் தான். ஆமா நம்ம இதுல பாருங்க தாய்மான தாயுடன் கூடி பின் தந்தையை எய்யுமதே நிட்டை. ஆமா முதல்ல நம்ம யாருன்னு கேட்டா பக்கத்திலே பாருங்க சிவயானமாங்கிறதுல யானாவுக்கு பக்கத்துல என்ன இருக்குது யானாங்கிறது உயிர் அதுக்கு அடுத்தது யானா வானா தான் அதான் அம்மா. வானாங்கிற அம்மாவை கூடிதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற சீனாங்கிற அப்பாவை பார்க்கணும். நானே அப்படிதானே பார்த்தோம் நமக்கு யார் தெரியும் முதல்ல அம்மா தான் தெரியும். அம்மாதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா காலையில இருந்து எல்லாம் பேதிக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாம் கொடுத்து சாயந்தரம் 4 மணிக்கு அப்படியே நல்ல சீய முடித்து சிங்காரித்து சிவந்த நெற்றியில் பொட்டு வச்சு சட்டை போட்டு அப்பா வந்து வாடா அப்படி கூப்பிடுவாங்க. அப்பாடா நம்ம அப்பாடா அப்பாடா அப்படின்னு சொன்னதே அம்மாதானே. அதனால் தாயுடன் கூடி பின் தாதையை எய்யுமதே நிட்டை என்றார் தாய்மானம். அதனால உண்டோரொன்பொருள் அது உண்டோரொன்பொருள் என்று நாம் படிச்சுக்கிறோம். ஆனால் பிரிச்சு படிச்சா ஒன்பொருள் உண்டு ஓர் ஒன்பொருள் உண்டு ஒரு ஒப்பற்ற பரம்பொருள் என்பது ஒருத்தன் உண்டு அல்ல என்று உணர்வார்க்கலாம் என்று உணர்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் பெண்டில் ஆனாலி என்றே உண்கீழே. ஆனா அப்படி உண்டுன்னு சொல்றவங்களுக்கு கூட ஏயா அவர் ஆனா அப்படின்னாரு தெரியலீங்க பெண்ணா இருக்குமோ தெரியலீங்க அல்லது ரெண்டு முன்னாள் ரெண்டு கட்டான அலியா இருக்குமோ

ஆணாகி பெண்ணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேளாள். ஆனால் கண்ணாரமுதமுமாய் நின்றான் கவல்வாடி பெண்ணே விளையாடுற ராஜா விளையாடு இப்பூம்பூ நல்வாய்ந்த ஆடேரோர் என்பாய் இங்கதான் பாடினது அப்படிங்கிறாங்க எல்லாரும். அதனால எல்லாரும் திருவம்பாவை படிக்கிறத விட திருவண்ணாமலத்துக்கு படிக்கிறது அப்படியே எழுத்து கெழுத்து அப்படியே கண்ணீர் தழும்பி படிக்கும் இந்த ஊர்ல பாடுறது. ஆகவே இப்படி பெருமான் ஒருவன் உண்டு என்று உணர்கின்றவர்களுக்கெல்லாம் அவன் ஆனா அல்லது பெண்ணா அழியா என்பது தெரிய முடியல. என இன்னதன்மையன் எந்த அறி ஒன்னா எம்மான் கேட்டீங்களா பாருங்க பாருங்க. இப்ப ஆனா பெண்ணா அழியான்னு தெரியலன்னு திருவாசகம் சொல்லிச்சு. சுந்தரமூர் சுவாமிகள் இன்ன தன்மையன் எந்த அறி ஒன்னா எம்மானே இது இந்த சுருக்கம் அது இது வந்து பதவுற மாதிரி ஆனா ஆண் இல்ல பெண்ணாவ ஆலியான்னு தெரியலனு அவர் என்ன சொன்னார்? இன்ன தன்மையன் எந்த அறி ஒன்னாயம்மானை எனக்காக எளிவந்த பிரானை எந்த ஒரு காரணம் சார்ந்தார் அன்னம் புழையும் வயற்பொடி ஆணி ஆரூரானை திருவாரூர் காரணப்பா மறக்கணுமானே மறக்க முடியுமா என்கிறார் அவருடைய அனுபவம் சுந்தருடைய அனுபவம். ஆகவே ஆண் பெண்ணில் ஆனலி என்ற அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆன்மா கடவுளாகிய ஒருவன் உண்டு என்று சொல்கின்றவர்களுக்கு கூட அவன் இன்னதன்மையன் என்றறி ஒண்ணாதவனாக இருக்கிற அப்படி இருக்கிற நீ இந்த கேவலம் என் பொருட்டு என்ன செய்தாய் என்ன செய்தாய் தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய். இந்த தொண்டனுக்கு அப்படியே உள்ளவா வந்து தோன்றினாய். என்ன உள்ளவா அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதனாக எழுந்தருளிருந்து அப்பா என்று சொல்லி

இங்க நேற்று கூட நம்ம மயிலாடுதுறையில ஒரு அன்பர், அதனால இப்படி என்னை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய். இந்த தொண்டனுக்கு உள்ளவா வந்து தோன்றினாய், குருநாதனாகவே வந்து எனக்கு அது செய்தாய். ஆனால் கண்டும் கண்டீலன், ஆனா அன்னைக்கு பார்த்து எல்லாம் செய்வீங்க அப்படி அருள்லாம் தந்தப்போ அப்படி இருந்துதான் இருந்து ஆகல. கண்டும் கண்டிலேன், என்ன கண் மாயமே, ஆனா நீங்க வந்தீர்களா எனக்கு அருள் செய்தீர்களா என்பது கூட எனக்கு தெரியல. இப்ப வந்ததும் தெரியல, என்னோட சொல்லம்பல என்னையா நீ அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா, வந்ததும் தெரியல போனவும் தெரியல போயிட்டீங்க அப்படிங்கிறமில்ல. இந்த வந்தும் தெரியல போனவும் தெரியலங்கிறதா, கண்டும் கண்டீலம் என்ன கண்மாயம், உங்களை பார்த்து கொண்டு இருக்கோம் உபதேசம் எல்லாம் பெற்ற என்ன மாதிரி இருந்தேன், ஆனா திடீர்னு மறைஞ்சதுனால பார்த்து நான் பார்க்காத போல ஆயிட்டனே. ஆனா தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாள், தொண்டன் பொருட்டு உண்மையான குருநாத வடிவில் வந்து எனக்கு அதை செய்தாய், அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையாக சொல்றேன்.

தேவலோகத்தில் இருக்கிறேங்கிறாங்க, நம்ம உடனே பெருசா கற்பதை வெறுக்காமல் இதெல்லாம் இருக்குது கூட, நல்ல இன்பமா இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் கூட பெருமான இவங்களுக்கு செய்யுமானாரு, சிவசிவ சிவசிவ அதான் எங்களுக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. எனவே வேலைவானவரும் அறியாததும் தேவர்கள் கூட எங்களுக்கு அறிய முடியாத கோலமி என்னை ஆட்கொண்ட புத்தனி கோலம் என்னன்னு அவர் மனசுல என்ன வரும், குருநாதனாகிய கோலம் அப்படியே கண்ட போனா இவர் சொல்றதை நம்ம படிச்சு அந்த குருநாதன் நம்ம மனசுல நினைச்சு பார்க்கலாம் போல இருக்கு. இதோ திருப்பெரும்புரை கோயில், இதோ பக்கத்துல குடும்ப மரம், அது கீழே ஒரு திருவுருவம், அந்த உருவம் அப்படி சிவப்பா இருக்கு, உடம்பெல்லாம் திருநீர் அணிந்திருக்கு. அதுலயும் இந்த திருநீர் எப்படி தெரியுதுன்னு கேட்டா அன்னைக்கே சொன்னேன், சிவன் திறன் திரள் தோல் மேல் நீதி கண்டனை ஆயினும் நெக்கிலை நெஞ்ச சொல்ற பாவி நெஞ்ச. அந்த குருநாதன் அப்படி உட்கார்ந்தார, உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அப்படியே அருமையா திருநீர் அப்படி இருந்தார்தா, சிவன் திரள் தோல் மேல் நீதி கண்டனை ஆயினும் அவன் தோளையும் அந்த மேல் இருக்கிற திருநெடியும் பார்த்து கூட அவனுக்கு உருக்கம் இல்லை. இக்காயம் கீறுகின்றே நீ எழுந்தன்னு செத்தன்ன கெடுவது பரிசு கேட்கும் இவ்வளவு பிடிச்சிட்ட. என அந்த சிவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கந்தனையாயினும் நெக்கிலை என்பது உள்ளத்துல அந்த உருவம் அப்படியே இருந்திருக்கு. உள்ளக்கிழியில் உருவெழுதி அப்படியே இருந்துட்டு உருவம். அதனால்தான் எனக்கு இன்னைக்கு தோன்றுதுடா பாவி நீ பார்த்து தெரியுது சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியுமா, அந்த சிவன் திரள் தோல் மேல் நீர் நின்றது கண்டனை அருமையா திரையில் அடைந்த இந்த கோலத்தை பார்க்க முடியுது திருவாதிரத்தினால திருவாதிரத்தினால. அப்படி எனக்கு அந்த கோலம் இருக்குதே குருநாதனாக வந்த கோலம், அது மிகச்சிறந்த கோலம். மேலை வானவரும் அறியாததோ, மேலுலகத்தில் இருக்கிற வானவர் கூட அறிய முடியாததாக இருக்கின்ற கோலமே குருநாதனாக இருந்த கோலம். என்னை ஆட்கொண்ட குத்தனி என்னை அடிமையாக ஆட்கொண்ட பெருமானி, ஞானமே வீசும் பேய்வை வந்து போம் காலமே, ஞானமே விசும்பே இவை வந்து போம் காலமே. அருமை அருமை அல்லவா, இந்த உலகமும் இந்த வானுலகமும் இவையெல்லாம் ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல போயிடும். இந்த வருகின்ற காலம் செல்லின் இருக்கின்ற காலம் செல்கின்ற காலம் எல்லாமாக இருக்கிறவன் நீ. ஆமா, நாமெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள். பெருமான் ஒருவன் காலம் கடந்தவன், காலம் கடந்தவன். இந்த காலத்தை வச்சு திருமுறைகள் அப்படி விளையாடுது அல்லவா. அப்புறம் சுவாமி நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி, பெருமானி நேற்றாக இருந்தாய் இன்றாக இருக்கிறாய் நாளைக்கு நாளையுமாக இருக்கிறாய். நிமிர் பொன் சடை அடிகள் நின்றவாரி, எங்கள் பெருமான் அப்படியே காட்சி கொடுக்கிறது என்னன்னு கேட்டா, நேற்றாய் இன்றாய் நாளையாய் அப்படின்னா இவர் இது இது வந்து நேற்று இன்று நான்ங்கிறது ஒரு குறுகிய கால அனுபவம். இது ஞானமே விசும்பு இவையெல்லாம் வரும் காலமே என்று சொல்வது எப்போ ஒரு காலத்தில் நடக்குது. ஞானமே இன்னை பெரியாது உலகத்தை சொல்றாரு, இது காலத்தை சொல்கின்ற பொழுது இவையெல்லாம் வந்து போகும் காலமே என்று சொன்னா வருகின்றது எப்போ நிலை பெற்றிருக்கிறது எப்போ என்னைக்கு அடிய போகுதுன்னா எல்லாமாக இருக்கிறான் பெருமான். வருங்காலமாய் நிகழ்காலமாய் இனி செல்காலமாய் எல்லாம் இருக்கான். அதான் நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி நிமிடம் சடையடிகள் நின்றவாறு அவர் அப்படியே அவருடைய காட்சி. அப்படி சாமி ரொம்ப அருமை, ஒவ்வொரு திருவிழா ஒருத்தர் பார்க்கும்போது அவரவர்கள் ஒவ்வொரு விதமும் அனுபவிக்கிறாங்க. அவரே அதே அப்பர் சுவாமிகள் இந்த ஆறு விதமான காலங்கள் நமக்கு பெரும் பெரும் இதில் இருக்கு. ரெண்டு மாசம் ஒரு காலம், எது கார்காலம் கூதிர்காலம், அப்புறம்
இளவேனிர் காலம், வேனிற் காலம், அப்புறம் என்னது காரே கோதிர், முன்பணி காலம், பின்பணி காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம், ரெண்டு மாசம், ஆறு ரெண்டு பன்னெண்டு மாசம். இப்ப என்ன காலம்? கூதிர்காலம். கூதிர்காலம் மழை பெய்யுற காலம், கூதிர்காலம். இதுக்கு அடுத்து வரப்போறது என்ன? முன்பணி. சாயந்தரத்துல பணி கொட்டும், காலையில கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு பின்பணி, அப்புறம் லேசான வேணில் இளவேணில், அப்புறம் கடுமையான வெயில் முதுவேணில். தமிழன் எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா, சொல்லு ஆபீஸ்ல இந்த ஆறு காலத்தையும் அருமையா பிரிச்ச. அப்பா நீ அனுபவிக்கிற பன்னிரண்டு மாதங்களிலும், பன்னிரண்டு மாதங்களும் இந்த ஆறு காலங்கள் ஆக நின்றிருக்கின்றன. காரே கூதிர், முன்பணி, பின்பணி, சீரல, வேணில், வேணில் இருந்தாங்க, இரவு திறத்தது பெரும்பொழுது சூத்திரம் வாங்கும். இந்த ஆறு காலத்துல ஒரு காலமாக அப்பர் சுவாமிகள் பெருமானை சுவைக்கிறார். அது எந்த காலம்? இந்த ஆறு காலத்தில் ஒரு காலமாக பெருமானை வைத்து சுவைக்கிறார் அப்பர் சுவாமிகள். எங்கே? அத்தில வீசு தென்றலும் வீங்கிலும். இந்த ஆறு காலத்துல இறைவனிற் காலம் தான் சுகமான காலம். ஏன்? இந்த மழை பெஞ்சு பனி அடிச்சு முன்படி பின்ல வந்து இன்னும் சரியான கொளுக்கிற வெயில் வரல, அக்னி தர்மனா வரல, அது முதுவனில். இது இதுவரைக்கும் குளிர்ந்தும் இனிமே வெயில் வர மாதிரி இருக்கும் போது அந்த குளிர்ந்த நிலையிலிருந்து இளவெயில் அடிக்கிறது பாருங்க, அந்த இளவெயிற்காலம் தான் இளவேனிற் காலம். அதனால எனக்கு நீற்றவை எப்படி இருந்ததுன்னாரு,

누구는 사람이 이순경대이 이래결이 이래니 아름다운 사람. அப்போ ஆறு காலத்தில் இந்த இளைவேனிற் காலம் புண்ணியம் பெற்றது. ஏன் அப்போ சுவாமிகள் வாயிலான் சுவாமி உங்களுக்கு நீற்றலை எப்படி இருந்ததுனாரு அடாரா அப்படியே தெண்டல் அடிக்க இளைவேனிற் காலம் வர பக்கத்துல ஒரு பொய்கை நல்ல பண்டுகளெல்லாம் முக்கிதான் மூசு வந்தரை அப்படின்னு தெரியும் கேட்டா நல்ல அருமையா அந்த தாமரை கூட்டு தடாக முடியும் என்னோட வண்டியை முடிக்குது வெறும் தண்ணியை முடிக்குமே பூ இருந்ததுனால அதனால நல்ல பூ இருப்பதுனால அந்த தாமரை இருந்ததுனால

0: காலத்தை எப்படி சொல்கிறாங்க பாத்தீங்களா, அவர் நெருநலையாயினாலையாகி அதான் அப்பர் சுவாமி வாக்கு. இந்த ஆறு விதமான காலத்துல எப்படி சொல்கிறாருன்னா இளைவேர் காலமாக சொல்கிறார். போலமேயனை ஆட்கொண்ட கூத்தனி இவை வந்து காலமே ஊனை என்று உள் காண்பதே. இன்னைக்கு நான் என்னைக்குப்பா காண்பேன், குறுந்து மரத்துல வந்து எனக்கு உபதேசம் பண்ணி தந்த நீ கொஞ்ச நாள் இருன்னு சொன்னேன், இருக்கிறேன். எப்ப எத்தனை நாள் பாருக்கிறது, எத்தனை நாள் பாருக்கிறது அவர் பாருங்க. எத்தனை நாள் சொன்னேன், எத்தனை நாள் பிரிந்து இருக்கேன்.
1: உடனே சுந்தர தேவாரம்
0: எத்தனை நாள் இவர் பிரிந்திருக்கிறாரு, அவர் அதே மாதிரிதான். எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனே.
1: ஒருவருக்கொருவர்
0: திருவுரில் அப்படியே 28 ஆசிரியர்மாரும் இந்த 27ங்கிறத மறந்துடணும். 28 ஆசிரியர்மார்கள் அது வரைக்கும் பாரம்பரியமா 27 சொல்லிட்டு இருந்தோம். இந்த பாரம்பரியமா இருக்கிறத மாற்றும் போது சில பேர் கொஞ்சம் கஷ்டமா தான் படும், இருந்தாலும் அது சத்தியம். நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் வேற, இந்த பெருந்தேவபாணி மற்ற இதெல்லாம் பாடின நக்கீரர் வேற. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, சொல்லி பாருங்க ரெண்டையுமே. உலக முவப்ப வலங்கேர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு திருமுருகாற்றுப்படை. இது சங்கலிக்கிய நடனம். அடுத்தது எல்லாம் பாரு பெருந்தேவ பாணியெல்லாம் சாதாரண. அதனால அது நக்கீரருடையது, இது நக்கீர தேவர் அருடையது. பெயர் ஒற்றுமையினாலே 27 ஆசிரியர் மாற்றம். ஆனா அந்த ஆசிரியர் பற்ற 28 ஆசிரியர் போன. இப்ப நீங்க என்ன கிழமை, இந்த சனி ஞாயிறு திருநெல்வேலியில 1008 வழிபாடு செய்திருக்கிறாங்க. 1008 வழிபாடு செய்யல, 1008வது வழிபாடு நிறைவுன்னு சொல்லி 2 நாள் பிரமாதமா கொண்டாடுறாங்க திருநெல்வேலியில. ரொம்ப அருமையா அது கொண்டாடும் போது ஆசை அவங்களுக்கு 12 திருமுறையும் பேசணும். அதனால என்னன்னா சனிக்கிழமை காலையில ஞானசம்பந்தர் வாக்குல ஒண்ணு, அப்ப சுவாமி வாக்குல ஒண்ணு, 6 திருமுறை. சாயந்தரம் சுந்தரர் மணி வாக்கு 6, 7, 8 ஆச்சா. மறுநாள் காலையில திருவசிப்பாவும் திருமந்திரமும் 9:10, பிற்பகல்ல 11 திருமணி 12. இந்த 6 திருமணி 2 நாள்ல கால மாலையில பேசி விடுங்க. பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மா, அதுக்கும் சொல்லிட்டேன். இது இப்படியே சொன்னேன், நல்ல ஆட்களே அறிஞ்ச பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மா என்று எங்க பெருமாள் சொன்னார். என 12 நினைச்சு நல்ல அன்பர், நல்ல அன்பர். அவர்கள் எதுக்கோ சொன்ன சொன்ன இந்த அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் நாள் 27 ஆசிரியர்களையும் ஆசிரியர்கள் மாதிரி நல்ல இளஞ்சட்டு ஒரு 10 வயசு 12 வயசு பையங்களை இந்த இது அதுக்கு அணி அணிச்சு, இவர் தான் ஞானசம்பந்தர், கொஞ்சம் வயசான கோலமா, அப்பர் சுந்தரர் மாப்பிளையா, மணிவாசகர் ரெண்டும் இல்லாம பதிகளை மாப்பிளையும் அல்ல வயசானவர் அல்ல மாண்புமிகு அமைச்சராய், மாண்புமிகு அமைச்சராய், இப்படி எல்லாம் போட்டு 27 ஆசிரியர்களையும் அந்த சின்ன பொடுசு பையங்களை வச்சு போட்டு முன்னால ஓதுவார் பாட சொல்லி 4 வீதியிலையும் வளம் வந்திருக்காங்க. நான் நீ போக முடியல, மறுநாள் தான் போனேன், அன்னைக்கு போட்டிருக்காங்க. போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில இந்த மாதிரி, ஐயா நீங்க எங்களுக்கு காலையே மாலை காலை மாலை அதான் ஒரு வேண்டுகோளியாக 27 ஆசிரியர்கள் இந்த தரம் போட்டீங்க, அடுத்தது 28 ஆசிரியர்களா போடும். ஏன்னா நீங்க திருமுறை ஆசிரியர் 27 கணக்கு பண்ணி நீங்க இப்ப 27 பேர் இந்த மாதிரி முலாவில கொஞ்சம் விளையாட்டா வந்து அவங்க எல்லாம் வரும்படியா போதுவார் பாடம் வச்சீங்க. இனி திருமுறை ஆசிரியர்கள் போட்டீங்கன்னா 27ங்கிறத +1 போட்டு 28 ஆகிங்க. தயவு செய்து மன்னிச்சுங்க, அந்த நக்கீர வேற, இந்த நக்கீர தேவனாயனார் வேற. நமக்கு முன்னே ஏன் முன்னே இருந்த பெரியவங்க, நான் முன்னிருந்த பெரியவங்க எல்லாம் காலத்தை பத்தி என்பது காலம் கண்டு மாட்டாங்க. இந்த காலாராய்ச்சி போக்குவரத்துல இப்ப ஒரு 15-20 வருஷத்துக்கு பின்னதான் இருந்தது. அதுக்கு முன்னெல்லாம் எங்க தந்தையாரே ஞான சம்பந்தர் காலம் 7-ஆம் நூற்றாண்டு சொன்னது. எவன்டா கண்டா? மகாபிரபு. அந்த பிரபுலாம் என்னைக்கு தோன்றினாங்களோ இவன்தான் கண்டானா அப்படின்னு சொன்னாங்க. அப்பாலாம் அதெல்லாம் 7-ஆம் நூற்றாண்டுலாம் சொல்றது இல்லையா? நாங்க சொல்லிட்டு இருக்கோம் 7-ஆம் நூற்றாண்டு. அப்ப அந்த அந்த பிரபுலாம் பிரபுமாங்க. அந்த பிரபுலாம் தோண்டி எந்த காலமும் இவன்தான் கண்டானா அப்படின்னு அவை காலாராய்ச்சியே பண்ணாத காலம். இப்ப அப்படி எல்லாமே பல ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்க சோதித்து செய்யறான். அதுக்கும் திரும்பறதான் அந்த ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் சோதித்து. ஆனா ஞான சம்பந்தரும் அப்ப சுவாமியிடம் கிபி 7-ஆம் நூற்றாண்டுங்கிறது சத்தியம். ஒரு நூற்றாண்டு கழித்து 8-ஆம் நூற்றாண்டுல சுந்தரர் இருந்தது என்பதும் சத்தியம். மாணிக்க வாசகர் முன்னோ பின்னோ தெரியல. திருவாரூர் கோயிலா கொண்ட நாள் முன்னோ பின்னோ அதுவும் திருமுறை. திருமுறைன்னு திருவாரூரை கோயிலா கொண்டது திருமுறை எடுத்த காலத்துக்கு முன்னையா பின்னையான்னு கேக்குறாரு. அப்படி பல கேள்வி வைக்கிறாரு. முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட. அது போல மணிவாசர் காலம் இந்த 2 பேருக்கும் முன்னோ பின்னோ என்னமோ தெரியல. அப்படி ஆகிறது சிவ எங்க சுத்தியும் ரெங்கர சேவின்னு வைணவத்துல பெற முடியும் தெரியுமில்ல. எங்க சுத்தியும் ரெங்கர சேவின்னு அரங்கநாதனை செவிக்கணும். எங்க போனாலும் திருவரங்க ஸ்ரீரங்கத்துல வழிபாடு செய்யணும் உங்களுக்கு. அப்பதான் அது ரொம்ப சிறப்பு. அது போல நம்ம எங்க சுத்தியும் திருமுறையில விழுந்துடும் எங்க போனாலும். எனவே இப்படி எல்லாம் 28 ஆசிரியர்மார்கள் அந்த வகையில. ஆமா காலமே ஊனை என்று பொல் காண்பதே. உன்னை எப்பப்பா நான் காண்பேன் என்கிறார். காணலாம் பரமே கண் திறந்ததோ வானிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பானனேன் படித்தாக்கையை விட்டு நீ ஊனுமாரியேன் பொல் பொற்றியே. காணலாம் பரமே கண் திறந்ததோ கற்கு இறந்ததோ கற்குன்னா கண்ணுக்கு நடக்கும். கண்ணுக்கு இந்த இந்த மாதிரி ஊனக்கண்ணினால உன்னை முன்னு வைக்க முடியுமா பெருமானி? அதனால கற்கு இறந்ததோ இந்த கண் என்னுடைய இது போன்று இருக்கிற ஆன்மாக்களுடைய அந்த கண்ணாகிய கண்ணால் காணுகிற காட்சிக்கு மேற்பட்டவன். ஏன்னா இவங்க காட்சி எங்கேயோ நிற்கும் காண முடியாது முழுது காண முடியாது. இவன் இது ஒரு பகுதியை காணுவான் அவ்வளவுதான் பகுதியை காணுவான். நம்முடைய திருக்கழுத்துப்படியால ஒரு கருத்து இருக்கு. பெரிய ஞானிகள் கூட இறைவனை பற்றி முழுமையாக உணர முடியாது. பெரிய ஞானிகள் கூட ஏன் அப்படின்னாரு? இதையா ஞான சம்பந்தர் ஆமா அப்பர் சுவாமிகள் என்னையா அப்பர் சுவாமிகள் சுந்தர போன்றவர்கள் கூட உணர முடியாது என்னாரு மன்னிக்கணும் ஆமா அப்படின்னு. ஏன் அருள் பெற்றாங்களே இவர் குருநாதர் அருள் பெற்று திருவாசகம் பாடினார். அவர் வந்து ஞானப்பால் உண்டு மூன்று திருமுறை பாடி கல்யாண குலத்தோட சென்றார். அப்புறம் சுவாமிகள் வந்து உடனே நான் கூடவே வர்றேன்ப்பா என்று சொல்லி நீங்களா உன்னும் கூட வந்து கூட திருப்பம்பூரில் அடைஞ்சாரு. ஆமா அவருக்கு தான் யானையெல்லாம் வந்து நேரம் அழைச்சிட்டு போச்சு சுவாமி அழைச்சிட்டு தான் போச்சு. பின்ன அவங்க கூட ஆண்டவனை முழுதும் காணலையா? ஆமா காணல. எப்படியா ஒத்துக்கிறது? ரொம்ப அருமையானது. திருக்கழுத்துப்படியாரில் இந்த உண்மையை சொல்றது நீ அவன் சொன்ன பிறகுதான் ஆம் என்று ஒத்துவது. ஏன் நீங்க எல்லாம் வந்து கடல்ல குளிச்சிருக்கீங்களா? ஆதிய சிலவர் குளிச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தத்துல பல தரம் குளிச்சிருக்கேன். அப்ப பரவாயில்ல அக்னி தீர்த்தத்துல பல தரம் குளிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க கடலுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அக்னி குளிச்சிருக்கிறேன் திருச்செந்தூர்ல குளிச்சிருக்கிறேன். ஆனா குளிச்சிருக்கிறது உண்மை. ஆனா அதனுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாம் தெரியுமா? தெரியாது. அதுபோலத்தான் ஞான சம்பந்தர் சுந்தரர் மணிவாசர் போன்றவர்கள் எல்லாம் இறைவனை கண்டு இறைவனுடைய அருள் பெற்றவர்கள். ஆனால் இறைவனை என்ன தன்மையன் எந்தறி உன்னாயம்மானே என்று இப்படிதானே பாடுறாங்க. அப்போ அருள் பெற்றவர்கள் அருள் பெற்றவர்கள் தான், ஆனாலும் பெருமானுடைய அந்த ஆழம் அகலம் நீளம் எல்லாம் முழுமையா தெரியும். எப்படி தெரியும்? ஆனா பெருமாள் பெற்றவங்க எது போல, நீ அக்னிதத்துல குளிச்சிருக்கிற, திருச்செந்தூர்ல குளிச்சங்கிற, மெட்ராஸ்லயே சார் நான் போன திருமையிலா போன திருவள்ளிக்கேணி போய் கடல்ல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிற, அது போல பூம்புகார்ல போய் சார் பூம்புகார்லயே நான் குளிச்சிருக்கேன், கடல்ல தங்கம் வாங்குறேன், அப்ப பூம்புகார்ல குளிச்சிருக்கேன், ராமேஸ்வரத்துல குளிச்சிருக்கேன், திருச்செந்தூர்ல குளிச்சிருக்கிறேன், மெட்ராஸ்ல குளிச்சிருக்கிறேன். ஆனா அப்ப உனக்கு எல்லாம் கடல் பத்தி தெரியுமோ? குளிச்சது என்னமோ சத்தியம், ஆனா தெரியாதுங்கிறது சத்தியம்தான். அது போலத்தான் இறைவன் அருள் பெற்றவர் என்பது உண்மை, ஆனால் அவருடைய ஆழகலம் நீளம் முழுமையாக்க முடியும். இவரே அளவறுப்பதற்கு அறியவன், அவருடைய அளத்தை அறிகிறார். ஆரறிவாரவர் அகலமும் நீளமும் யாரு? திருமூலர். திருமூலர் ஆரறிவாரவர் அகலமும் நீளமும் திருப்பே தெரியாதுப்பா, ஆனா அங்க அருள் பெற்றவங்க தான்ப்பா என்றெல்லாம் சொல்லியிருந்தாருமே சொல்ற. எனவே இப்படி இங்கே நம்முடைய அருள் பெற்ற நம்முடைய முனிவாச பெருமான் காணலாம் பரமே கட்டிறந்ததோர் கட்டுனா கண்களுக்கு என்ற பொருள், கண்களுக்கு இறந்ததோர் கண்களுடைய அந்த காட்சிக்கு அவன் மேற்பட்டதாக காணலாம் உன்னை கண்டு பகிடலாம் சரிங்களா. வாழ்நிலா பொருடைய வாணிலா வாழ்ந்த ஒளி ஒளி பொருந்திருக்கின்ற பொருளே அப்படின்னா, வாழ் என்பதற்கு ஒளி, ஒளி என்பது நல்ல ஒளியா இருக்கிறது. வாழ் தடங்கன் மாதிரி வளர்ந்தியோகோ, அங்க என்ன வாழ் தடங்கன்னா வாழ்ந்த ஒளி பொருந்திய நீண்ட கண், வாழ்த்தடங்கன் மாதிரி வளர்ந்தியோ வஞ்சவியோ நிஞ்சவிதன்.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திருப்பொன்னூசல் திருச்சிற்றம்.

சிவாயனம் சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரதோஷ மகிமை, பகுதி 2. வழங்குபவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம.

பரமசிவம் சிகச்சவேல் இருப்பாரு, கண்டம் கண்ணங்கரேன்னு. இந்த சிவப்பு புடவைக்கு பச்சை கரை வச்சு அழகா இருக்கும். பெருமாள் வந்து பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய், பரமசிவத்துக்கு பவளமேனி நீலகன். வடமொழியிலே ஒரு மந்திரம் வரும், ஓம் சுக்ரீவாய நம. சுக்ரீவன் தான் அழகிய கழுத்தை உடையவன், ஷக்ரீவன் முருகன், சுக்ரீவன் சிவன். கிரீவம்னா கழுத்து, ராவணனுக்கு தசக்ரீவன் பேர். அப்ப அம்மா வந்து அப்படியே கொஞ்சம் தடையுடும், தேவர்களே போய் பார்க்கிறது கடையுங்கள் சுவாமி உத்தரவு. வந்து கடைஞ்சாங்க, தசமீனு ஒரே வேளை உண்டு, உண்ணாது நோற்பர் பெரியது. எத்தனை பெரியவங்க உபவாசமாயிருந்து கடவுளை வணங்குகிறாரு. இதுல பரமசிவத்துக்கு ஒரு சுயநலங்கு. என்ன சுயநலம்னா, அன்னைக்கு சிவபெருமான் விஷம் உண்ணலைன்னா அத்தனை பேரும் செத்து போயிருப்போம். பிரம்மா செத்து போயிருப்பாரு, விஷ்ணு செத்து போயிருப்பாரு, இந்திரன். அப்ப கணவனை இழந்த பெண்கள்லாம் என்ன புடவை கட்டுவாங்க? வெள்ளப்புடவை கட்டிக்கின்னு உமாதேவியாரு சடங்கு பண்ண முடியுமா? ஆளுக்கு எடுக்க முடியுமா? சௌபாகியவதியா இருக்கு எம்பெருமாட்டிக்கு தொட்டு சுமங்கலிகள் தானே செய்யணும். அன்னைக்கு அத்தனை பேர் மாண்டு இருந்தா யாரு சரஸ்வதி யார் லட்சுமின்னு தெரியாத எல்லாரும் வெள்ளப்புடவை கட்டணும். ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை வாழ வைத்தார். இதை வெள்ளராஜ் சொன்னார்.

நீலமுதாக்கால் வள்ளலார் பாட்டு. தசமின் ஒருவேளை உண்டு, பார்க்கடலை வாங்கி கடைந்தார்கள். காமதேனு கற்பக மரம்னு ஒரு மரம், காமதேனு கேட்டா கொடுக்கும், கற்பக மரம் நினைச்சா கொடுக்கும். இப்போ நினைக்காமலே கேட்காமலே கொடுக்கறவங்க இருக்கிற கற்பக மரம் பஞ்சதரி

வராஜலன் புலிசா யுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரட்சாபரணம் இகழ்வேல் வினோதன் நல்கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீலகிரீவ ரத்ன கலாப மயிரே. குருவெருமான் தேவர்களை சிலை மீட்டான் சூரசம்ஹாரம் பண்ணின்னு எல்லாரும் சொல்றான், உண்மைதான். அதை விட உயர்ந்த காரி இந்திராணி மாங்கல்யத்தோடு இருக்கு. ஒரு பெண்மணி சூரபன்னம் இந்திரன் அழிச்சிருந்தா இந்திராணி திருமாங்கல்யம் இழந்திருப்பான். மாங்கல்ய தானம் சசி தேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண இகல் வேல் வினோத நல்கூர் அமிர்தத்தோடு. காமதேனு கற்பவருஷன் பஞ்சதரு வாருணி தந்தந்திரி மகாலட்சுமி ரதி தேவி ஸ்ரீதேவி அப்புறம் தந்தந்திரி வாருணி கௌஸ்துபமணி. அந்த கௌஸ்துபமணி தான் விஷ்ணு மார்பன் சிந்தாமணி விநாயகரை. மற்றொன்று உச்சேஸ்வரி ஐராவதம் சூடாமணி. சூடாமணி தான் சீதம்மா வச்சிருந்து எல்லாம் பங்கு போட்டுக்கணும். கடைசியில் வந்தது அமிர்தம் தேவாமிர்தம். எப்படி இருக்கும் பார்க்குள்ள கடைஞ்சி அமிர்தம் குதிச்சேன். அப்ப விஷ்ணு ஜெகன்மோகனை அவதாரம் எடுத்து உடனிருந்து உழைத்தவர்களை கொஞ்சம் ஏமாத்தி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்தார். அசுரால் ஏமாந்து போன தசனின்னு உபவாசமாயிருந்து பார்க்கிறது கடைந்தார். அமிர்தம் வந்து ஏகாதசி விடிய காலம் துவாதசி தொடுகிற போது எல்லாரும் பாரணம் பண்ணாங்க. என்ன செய்யணும்? கடவுளை நினைக்கணும், நன்றி மறக்கக்கூடாது. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உயிரில்லை செய் நன்றி கொன்றவர்கள். நானும் ஐயா அவர்களும் பேசிங்கிறேன்னு வச்சுங்க. என்னுடைய பென்சில் ஒன்று 1.5 இன்ச் பென்சில் கீழே வந்து ஐயா எடுத்து கொடுத்தான். நான் என்ன பண்ணேன், தேங்க்யூ. என் பென்சிலை எடுத்து கொடுத்ததுக்கே நன்றி சொல்கிறேனே. தனுகிரண புவனகோபோகங்களெல்லாம் படைத்து நமக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேணாம. கடவுளை வணங்குவதுன்னு அவருக்கு என்ன லாபம்? நன்றி மறந்த பாவம் நமக்கு வரும். பெரியோர்களே, ஆண்டவனை மறவாமல் நினைக்கும் அந்த மணியாளர் பணத்து. அதுதானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. தினைத்துணை பொழுதும் மறந்து உய்தேனோ என்றாரே நான் அப்பர். தேவர்கள் அந்த பார்க்கல அமிர்தம் உண்ட அந்த மகிழ்ச்சியில சிவபெருமான மறந்தோம். அப்புறம் மறுநாள் தான் அவங்களுக்கு புத்தி வந்தது, நமக்கு வாழ்வு சிவனாலே வந்து அந்த ஆலகால விஷம் உண்ணலைன்னு அன்னைக்கே செத்திருப்பமே. அத்தனை பேர் இங்கே ஆகாச கங்கையில் ஸ்நானம் பண்ணி மலர் கூடைகள் அழகான சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரம். ஆண்டவனே உன்னை பூஜை பண்ண போகிற பூஜைன்னா என்ன அர்த்தம்? பூனா பூர்த்தி, ஜானா உண்டாக்கு. நம்முடைய மலமாயா கர்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்கி தருவதற்கு பூஜானது. பூஜா தமிழில் பூஜைன்னு. எல்லாரும் போய் அழுது தொழுது சுவாமி நாங்கள் நேற்றே உன்னை வணங்கி இருக்கணும், அதிக சந்தோஷத்தாலே மறந்து விட்டோம், எங்களை மன்னிக்கணும். கருணை கடவுளான ஆண்டவன் குழந்தைகள் செய்கிற குற்றத்தை அம்மா அப்பா பொறுப்பார். குழந்தை பால் குடிக்கிற பொழுது அந்த ஸ்தனத்தை கடிக்கணும், முத்தம் கொடுத்து இன்னொரு பால் கொடுப்பா அம்மா. ஒரு ஜென்மத்துக்கு வந்த தாயாரே குழந்தைய மன்னிக்கிறாளே, ஜென்ம ஜென்மத்துக்கு அம்மையும் அப்பனுமாய் இருக்க ஆண்டவன் நாம் செய்த குற்றங்களை மன்னிக்க மாட்டார. ஒரு சின்ன உதாரணம், பணக்கார விட்டு குழந்தைகள் குழந்தைகள அடங்கி நடக்கிறது அடம் முரட்டு எழுந்தவனு. அம்மா ஏண்டா இந்த கத்துக்கத்துல ராட்சச பயிர், நான் பால்காரன் அல்லடா,
கணவனார் சொல்றார், சிவகாமி பின்பால ஊற்றி கொடு, கட்டணம் பின்பால ஊற்றி காபி அது குடிக்காது, நிறைய விடு விட்டு, ஏன் எதில் விடு குடிக்காது, சீனி போட்டுருக்குறேன்டா ஏன் எதில் போடு, ரெண்டு ஸ்பூன் நானே போட்டுக்கிறேன், அது என்ன பண்ணேன், சீனி டப்பா வாங்கி சீனி டப்பாவில் காப்பி ஊற்றி கலங்க. நான் தமாஷு கதை சொல்லுறேன், அம்மா கோபம் வருமா வராத, வரும் அடிப்பாளா இல்லையா அடிப்பா. ஆனால் தெருவிலே போகிற கோடையடி பயில்வானை விட்டு அடிக்க சொன்ன அம்மா அஞ்சு கண்டத்திலும் கிடையாது, அம்மா தான் அடிப்பாளே தவிர பயில்வான் கிட்ட கொஞ்சம் காட்டி கொடுப்பா, அப்படி எம்பி ஆட்சி தப்பு பண்ண கூட அவ தண்டி பாட தேவது எம்மங்கிட்டே காட்டி கொடுப்பா, எங்க அம்மா காட்டி கொடுப்பால. ஆகவே அந்த திரையோதர்சி நின்று எல்லாரும் வழிபட்டது பிரதோஷம். சந்திரசேனன் என்ற ராஜா விதர்ப்ப நாட்டிலே ஆண்டு கொண்டது. அங்க விருந்துவா போன ஒரு பிராமண பெண், ஒரே ஒரு பிள்ளை ஏழை, நாலு வீட்டில் போய் பிச்சை கேட்டு சாப்பிட்டு காட்டு வையா, ஒரு குழந்தை எனக்கே இருக்குது, ஒரு குழந்தைய நானே பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், இதே எப்படி காப்பேன், அம்மா இந்த குழந்தையை காப்பாற்று ஒன்று நன்மை வருது. அவன் அரசகுமார், அந்த குழந்தை கொண்டு போய் தன் குழந்தையும் அந்த குழந்தையும் சேர்த்து வச்சு காப்பாற்று. சாண்டில்யர் சாண்டில்லி என்ற மகிழ்ச்சி அடைந்து பிரதோஷ மகிமையை கேட்டு காலையில் இருந்து ஸ்நானபானம் பண்ணி ஜபதமம் பண்ணி உபவாசமாக இருந்து சிவலிங்க வழிபாடு செய்யும், ஆலய வழிபாடு செய்யும், சோமசூத்திர பிரதட்சிணம் செய்யும். அப்படி செய்வதனாலே எல்லா நலன்களும் உண்டாது, பகைவர்களை வெல்லலாம், மரண பயத்தை அகற்றலாம், நோய் நொடிகள் இல்லாமல் வாழலாம். அந்த சிறந்த விரதம் பிரதோஷ விரதம் இல்லையா, திருநந்தி தேவர் நமக்கெல்லாம் முதல் குரு. ஸ்ரீசைலத்திலே சிலாதனர் குழந்தை இல்லைன்னு யாகம் செய்யறதுக்காக உழுகிற பொழுது ஒரு பொன் பெட்டி கிடைக்கும், அசரீரி வாக்கு வந்து அவன் நம்மை போல அழகுள்ளவன், அவன் நந்தி என்ற பெயராலே வணங்க பெறுவன், நந்தி என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சியானவன் என்பது பொருள். அது ஆனந்தத்தை கொடுக்கிறவர் ஆனந்தி, அவரை கண்டால் நந்தி, கண்டானந்தி, கண்டால் நந்தி ஆனந்தம், கண்டு ஆனந்தி, கண்டாலேயே ஆனந்தம், சில பேர் பார்த்தாலே சந்தோஷம். அந்த திருநந்தி தேவர் சிவபெருமானுக்கு வாகனமாக இருப்பார். திரையோதர்சின்னு அந்த இரண்டு கொம்புகளுக்கு நடுவே பெரியோர்களே கவனமாக, சுவாமி தன்னுடைய அருள் முத்திரையினாலே திரையோதர்சின்னு நடனம் ஆடுகிறார், அதுதான் ஆனந்த தாண்டவம். அது எப்படி ஆடினார் என்று அருணகிரியார் பாண்டார். கூமு

சுவாமி நடனம் ஆடுறாரு பிரதோஷத்திலே, நந்தியன் பெருமானுடைய ரெண்டு கொம்புக்கு நடு, குமுதபரின்னா சந்திரன், சந்திர பகவான் நடனம் ஆடுற போது அவரும் அசஞ்சி அமிர்த கிரணம் சிந்துது. குமுதபதி பகிரமுது சிந்த சிந்த, எம்பெருமான் திருவடியிலே சிலம்பு ஓசம், சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில தடை, குடிலம்னா வளைவு, சுவாமிக்கு வளைந்த தடை, பௌரி பௌரினா கூத்து, பௌரி பொண்டுத்து திமிதமென முழ ஒலி முழங்க, நந்தி தேவர் மிருதங்கவாது, நாரதர் வேணவாது, திமிதமென முழ ஒலி முழங்க செங்கை தமருகமதரி சரியொடு, சுவாமி உடுக்க தொகு

பெரியவர்களே, ஊர்த்வ தாண்டவன் திருவாலங்காட்டு, சிதம்பரரே ஆனந்த தாண்டவன், அஜபானலம் அஜபானடம் திருவாரூர், எம்பெருமான் 108 தாண்டவன் செய்த ஆனந்த தாண்டபுரம்னே ஒரு ஊர். பாரத பரத பாவராக தாளம் மூணும் சேர்ந்தா பரத. அந்த பிரதோஷ நாளை முன் சொன்ன இரண்டு பிள்ளைகளை அனுஷ்டித்து சாண்டில் உபயோகத்தினாலே கிடைக்காத அரிய புதையல் கிடைத்து கோடீஸ்வரராக ஆகிவிட்டார். பெரியவர் உஜ்ஜினியை சந்திரசேனன் என்ற ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். உஜ்ஜயினி வந்து 12 ஜோதிடத்தில் ஒன்று மகாகாலர் இருக்கிறனா அடியன் போயிருக்கும். அங்கே சந்திரசேனன் என்ற ராஜா ஆளுகிற பொழுது அவர் பிரதோஷ விரதத்தை முறைப்படியாக கடைப்பிடித்து ஒழுகிறார். அந்த ஊரில் ஆயர் குலத்திலே பிறந்த, ஆயர் குலம்னா எத்துக்குலம். அவர் இது செய்கிற பூஜையை பார்த்து நானும் இதுபடி செய்வேன், அரசன் எங்கே ஆயர் குல சிறுவன் எங்கே, ஏதோ காட்டுகளை செடி கொடி காட்டுப்பூ, பூஜைக்கு பால் முக்கியம் இல்லை, பஞ்சாமிரதம் முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம். அன்போடு உருகி அகங்குழைவார்க்கன்று என்போன் மணியை எய்த ஒண்ணாது. அந்த குழந்தை ஓம் சிவாய நமதான் ஸ்ரீ பஞ்சாட்சரம். இந்த நேரத்தில் இந்த மந்திரம் சொன்ன 1 கோடி மந்திரம் சொன்ன புண்ணியம், எல்லாரும் சொல்லலாம். ஓம் சிவாய நமே, அத்தனை பேரும் சொல்லலாம்.

நமே ஓம் பவலிங்காய நமே ஓம் ஆத்மாய நமே ஓம் ஆத்மலிங்காய நமே ஓம் சர்வாய நமே ஓம் சர்வலிங்காய நமே. மகாராஜா பூஜை பண்ற போது ஆயர் குல சிறுவனும் அதற்கு பஞ்சாமிரம் இது பூசலார் நாயனார் மாதிரி ஒரு கல்லையே லிங்கமாக வச்சு அவங்க தாயாருக்கு இந்த தத்துவம் தெரியும். பெண் பிள்ளை தான் ஏண்டா ஆடு மாடு நினைக்காம பூஜையில் உட்காந்துட்டேன், நீ ஐயர் மகனா, ஆண்டவனை வழிபடுறதுக்கு ஜாதியே கிடையாது. பையனை போட்டு நல்லா அடிச்சுட்ட, அவர் வணங்கி இந்த லிங்கத்தை தூக்கி எரிஞ்சுட்ட. அந்த குழந்தை அழுது தொழுது ஆண்டவனை வேண்டி ஆண்டவனே வந்து காட்சி கொடுத்து அந்த குழந்தை எல்லா நலங்களையும் விளையுமாறு சுவாமி செய்ய, அதனால்தான் ஆயர் குலத்தில் போய் பகவான் பிறந்தார் கிருஷ்ணர். பகவானுக்கு அவதாரம் என்ன இடம் ஆயர் குலம். உஜ்ஜயினியிலே அவருக்கு மகாகாலர், மகாகாலன்னா 12 ஜோதிலிங்கத்தில் ஒன்று, சித்ரா நதி ஓடுது. ஒரு மன்னர் பெருமானுக்கு அவர் செய்த தபத்தினாலே அழகிய சிந்தாமணி கிடக்கு, அது சிந்தித்ததையெல்லாம் கொடுக்கும், அதை தொலை போட்டு கழுத்தில் போடும். ராஜா ராஜாக்கள்லாம் அது நேரம் ஆசைப்பட்டு எனக்கு உனக்கு எப்பவுமே பணம் இருந்தால் போர் செய்து எல்லாரையும் வென்றார். அத்தனை பேரும் பிரதோஷ பூஜையை கண்டு அளவற்ற மகிழ்ச்சியை கொண்டு நாடெங்கும் பிரதோஷ பூஜையை செய்யுமாறு பிரச்சாரம் செய்தார். மயிலாப்பூர்ல ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த பிரதோஷ பூஜை. அதே மாதிரி மதுரை, திருவானைக்கார், திருச்சிராப்பள்ளி எல்லா இடங்களிலும் இந்த பிரதோஷ பூஜை ஓங்கி நடக்குமாறு என் சைவ பெருமக்கள் ஆகியனால் நீங்கள் ஏற்பாடுகள் செய்யணும். மக்களாக பிறந்த நாம் நந்தி கடனுக்காக பரமேஸ்வரனை வழிபட வேண்டும். இந்த காலமறிந்து வழிபட்டால் அது அதிக புண்ணியம் வரும். ஏகாதசி, தைப்பூசம், மகாசிவராத்திரி, திருக்கார்த்திகை, காலத்துக்கு வலிமை அதிகம். விரதங்களுக்கெல்லாம் முடிமணியாக இருப்பது மகா பிரதோஷம். நீ தினந்தோறு வரது நித்திய பிரதோஷம். அந்த வளர் விரையில் வருவது பட்ச பிரதோஷம், தேய் விரையிலே வருவது திரையோதர்ச்சியிலே வருவது அது மகா பிரதோஷம். பிரளய காலத்தில் வருவது கடைசி பிரதோஷம். மாத பிறப்பில் வருவது தான் தேய்பிறை. இந்த விரதத்தை அனுஷ்டித்து நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லாரும் எல்லா நலமும் பெற்றார்கள். பரமேஸ்வரனை வழிபட்டால் எல்லா சமஸ்த நலங்களையும் ஆண்டவன் அள்ளி தருவான். ஆலயங்களிலே பிரதோஷ விரதத்தை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும், எல்லாரும் அதுக்கு துணை புரிய வேண்டும். இங்கே எல்லாரும் பக்த கோடிகள்லாம் திரண்டு இந்த வழிபாட்டில் ஈடுபட்டதை பார்த்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கெல்லாம் வணக்கம் செலுத்துகிறேன். இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், சாரிச்ச 4:30 மணியிலிருந்து பொழுது போய் இந்த நட்சத்திரம் தெரிகிற போது 6:30, 6:45 மணி அதான் பிரதோஷ நேரம். எங்கே இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே 5 நினைக்கணும். பஞ்சாட்சரம் சொன்னேன், அது நித்திய பிரதோஷமாக ஆகும். இன்னைக்கு சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், கிடைப்பதுக்கு அருமையான நன்னாள். எல்லோரும் வாழ எங்கு நிறைந்த எம்பெருமானை வாழ்த்தி பூர்த்தி பண்ணுகிறேன்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரதோஷ மகிமை பகுதி 1. வழங்குபவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நம பார்வதி
2: ஞானவே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே இந்த ஆலயத்தை உருவாக்கி இந்த பேரவைக்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றிய அவைத்தலைவர் அவர்களுக்கும் அன்பு நிறைந்த தாய்க்குலத்துக்கும் அருள் நிறைந்த பெரியோர்களுக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கம். இப்போது பிரதோஷ பெருமை என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ள தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது. நமக்கு 4 குருமார்கள், மற்றவங்களாம் 1 குரு தான். இயேசுநாதர் கிறிஸ்தவர், நபிகள் நாயகம் முஸ்லீமுக்கு, மாவீரர் ஜெயினர்களுக்கு, புத்த பகவான் புத்தர்கள், நமக்கு 4. திருஞான சம்பந்தர், திருநாகர சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கிறார். என்ன காரணம்? சின்ன பள்ளிக்குள்னா 1 வாத்தியார் போதும். நம்ம சைவ சமயம் பெரிய கல்லூரி மாதிரி, காலேஜில் 1 வாத்தியார் போதுமா? அதாவது 4 குருமார். அவங்க நமக்கு என்ன வழி காட்டினாங்க? சரியை கிரியை யோகம் ஞானம். நம்முடைய பாரத கண்டத்திலே தெய்வத்தை வணங்கின நாடு. வேதங்கள் இங்கே தான், ஆகமங்கள் தான், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், திருவள்ளுவர். பிரதோஷம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? தோஷங்களை நிவர்த்தி பதிப்பதுன்னு ஒரு பொருள், ஒரு நாளைக்கு முன்னிரவாக இருப்பது என்பது மற்றொரு பொருள். தோஷத்தை நிவர்த்திப்பது பிரதோஷம். 5 வகையான பிரதோஷம்: நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம். 5. நித்திய பிரதோஷம்னா ஒவ்வொரு நாளும் அந்த 4.5 மணிக்கு மேலே 6.5 மணிக்குள்ள நீங்கள் எந்த எங்கே ரயிலில் போனாலும் பஸ்ஸில் அந்த நேரத்தில் 5 எழுத்து சொல்லணும். சிவாய உங்களை காசு பணமாக கேட்குறேன். அந்த பிரதோஷ நேரம்னா மாலை நேரம், தமிழ் பண்ணுற தாய்மார்கள் மற்ற காக்க எல்லாம் அந்த நேரத்தில் 10 நிமிஷம் சுவாமியை தியானம் ஷியாமார், அது நித்திய பிரதோஷம். ஒவ்வொரு மாதமும் இந்த 13வது திதியாகிறது திரையோதர்சி, அது வருவது பச்ச பிரதோஷம். அதிலேயே சுக்கரபட்சமாக வருவது மாத பிரதோஷம். ரொம்ப சிறந்த நாள் சனி பிரதோஷம். இன்னைக்கு சனிக்கிழமை திரையோதர்சி, இதுதான் மகா பிரதோஷம். இன்னைக்கு வழிபட்டா 12 ஆண்டு கோயிலில் வழிபட்ட புண்ணியம் வரும். இன்னைக்கு சுவாமிக்கு விவாசனை பண்ணா 1 கோடி மலரால் அர்ச்சித்த புண்ணியம் வரும். தெய்வங்களிலே சிறந்த தெய்வம் சிவபெருமான், நதிகளிலே சிறந்தது கங்கா நதி, மணியில சிறந்தது மாணிக்கமணி, அதுபோல விரதங்களில சிறந்தது மகா பிரதோஷ விரதம். பாரத நாட்டிலே பிறந்த சைவ பெருமக்களுக்கு இந்தியமையாது. இது 5 வகையான பிரதோஷம்னு சொன்னேன். அது முன்னிரவு, முதல்ல வர இரவு. அந்த நேரத்தில் எழுதுறவங்க பேனாவுக்கு வச்சுட்டு ஓம் சிவாய நம, இதான் ஸ்ரீ பஞ்சாட்சரம். ஓம் சிவாய நம, ஒரு 6 மணி நேரம், 10 நிமிஷம், எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரம் செஞ்சீங்கன்னா அது பலனுக்கு. ஏன் காலம் அறிதல்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார் வள்ளுவர். ஞாலங் கருதினும் கைகூடும் காலங்கருதி இடத்தாச்சு. மற்ற நாளில் சொல்வதை விட அந்த பிரதோஷத்தை ஜெபிப்பதற்கு பலன் அதிகம். ரொம்ப புண்ணியம் என்னவங்க தான் பிரதோஷ விரதம் இருக்க முடியும். அன்னைக்கெல்லாம் உபவாசமாயிருந்து சிவாலயத்தில் போய் விநாயகரண்டை வணங்கி நந்திகேஸ்வரருக்கு நேராக வணங்கி நேராக இப்படி போகணும். அப்பிரதட்சிணமாக போய் சண்டிகேஸ்வரரை வணங்கி மறுபடியும் இப்படி திரும்பி வந்து சிவபெருமானை வணங்கி அப்படி வந்து அந்த கோமுகியை தாண்டாமல் மறுபடியும் இப்படி வந்து சிவபெருமானை வணங்கி மறுபடியும் சண்டிகேஸ்வரரை வணங்கி இப்படி வரணும். இது சோமசூத்திர பிரதட்சிணம்னு தெரியும். மூணு முறை செய்யணும். இந்த பிரதோஷ நிலத்தை சோமசூத்திர பிரதட்சிணம் என்னவங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது, புத்திர பாக்கியம் உண்டாது, நோயற்ற வாழ்வு உண்டாது. பெரியோர்களே, சிவபெருமானை போல ஒரு கருணை தெய்வம் உலகத்திலேயே கிடையாது. பரமசிவன் இதுவரைக்கும் யார் மேலேயாவது சண்டைக்கு போனார்னு அடியேன் பார்த்த அளவிலே கிடையாது. ராமர் ராவணனோடு யுத்தம் பண்ணார், கிருஷ்ணன் கம்சனோடு யுத்தம் பண்ணார், நரசிம்மசுவாமி இரணியோடு யுத்தம் பண்ணார், சிவபெருமான் யாரோடு யுத்தம் பண்ணார்னு ஒரு கதை காட்டு. அவர் யமனை சேவடியினால தீண்டினார், உதைக்கிறது சந்திரனை தேய்த்தார், பரமேஸ்வரனுடைய திருவடி செய்தார், கருணை கடல் சேவைதான். அப்புறம் பண்ண குனித்த புருவம், புத்திமான்கள் கவனமாக குனித்த புருவம்னா குனித்து குனித்தேனா வளைந்தேன், எல்லாரும் புருவம் வளைஞ்சுதான். நம்ம எல்லார் புருவம் வளைஞ்சி இருக்கிற போது சிவபெருமான் புருவத்தை குறித்த புருவம்னு நாவுக்கிறது வர்ற, நம்ம புருவம் வளைஞ்சி இருக்குது, கோபம் வந்தா நின்றுக்கணும். இந்த புருவ நடுநேற்றுக்கு போயிடும். சிவபெருமானுக்கு கோபமே வந்தது கிடையாது, புருவம் நிமிந்தது கிடையாது. குனித்த

இந்த மாநில மனிதன் என்ற சொல்லுக்கு நினைப்பவன் என்பது பொருள். மண் என்ற பகுதியடியாக நினைக்கின்ற கருவி மனசு, பேசுகிற கருவி நாக்குன்னு சொன்ன பெரியோர்களே. பரமேஸ்வரன் கருணை கடல் கிருபா சமுத்திரம், அவரை போல ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லை. ஒரு குழந்தை பாலுக்கு அழுது, ஒரு குழந்தைக்கு பால் எவ்வளவு கொடுக்கணும் சொல்லு, ஒரு தமிழ் தச்சுக்க இல்ல ஒரு பூஜை பார்க்கடல் ஈந்தறான், ஒரு பால் கடலாவது குடிக்கும். நீ குடிக்கிறியோ இல்லையோ என் தகுதிக்கு தக்கவாறு தர்றேன். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த. சில வீடுகளில் தம்ளர் ஊமத்தும் எங்க தீதினா அங்கே காட்டி இருக்காது, அடியில் கொஞ்சம் எவர் சில்வர் கரண்டி, நெய் விடுற கரண்டி தட்டுவாங்க, சத்தம் காதல விட நெய் நெய் என்ன என்ன ஏமாத்திருக்கும். பரதேசர் அந்த குழந்தை உபமன்யுன்ற குழந்தை, ஜாக்கிரவாதனுடைய மகன், அந்த குழந்தை அழுதுடனே பால் கடல் கொடுத்தான். பாலுக்கு பாலகன் வள்ளல், வள்ளி கணவன் தனையிந்த வள்ளல் பவனி வரக்கண்டே என்பார் ராமகிருஷ்ண சுவாமி. வள்ளி கணவன் தனையிந்த வள்ளல், யார் வள்ளல்? பரமேஸ்வரன். அவர் என்ன செய்தாரு? அமிர்தத்தை நமக்கு தந்தார், நஞ்சை அவர் உண்டார். பெண்ணை நமக்கு தந்தார், பேயை அவர் வைத்துக் கொண்டார். வீட்டை நமக்கு தந்தார், சுடு காட்டை அவர் வச்சு கொண்டார். கிருபா சமுத்திரம் சிவபெருமான். பெரியவர்கள், மனிதனுக்கு மட்டுமே ஒரு அவமானத்தை சுவாமி கொடுத்துருக்கார், அவர் யாரும் கேட்கறதே இல்லை, அவர் இஷ்டத்தை செய்தார். இன்னிலிருந்து நீங்கெல்லாம் பரமசித்தர் கேளுங்க, ஏன் சுவாமி இப்படி செஞ்சீங்கன்னு. என்னான்னு, என் வீட்டுக்கு பிட்டியில்காரர் வந்தார், மத்தளக்காரர் வந்தார். நான் என்ன செய்வேன், ரெண்டு பேருக்கு ஒன்று போல இலை போட்டு, ஒன்று போல நெய் விட்டு, ஒன்று போல காய் காய்கறி வச்சு தாள். இவருக்கு பால், இவருக்கு காடி தண்ணி கொடுத்து, இவருக்கு பட்டை கொடுத்து, இவருக்கு கித்தாந்துணியை கொடுத்து, இவருக்கு பொண்ணை கொடுத்து, இவருக்கு மண்ணை கொடுத்தா இவருக்கு கோபம் வருமா வராது? ஐயா, நானும் தானே மற்றவங்க பார்த்துக்கிறேன். தனியாளத்துக்கு பொண்ணை கொடுத்தீங்க, எனக்கு மண்ணை கொடுத்தீங்க, ரெண்டு பேரும் ஒன்று போல கொடுக்குறோம். ஒத்தருக்கு ஒரு மாதிரி, ஒத்தருக்கு ஒரு மாதிரி செய்யக்கூடாது. இந்த சிவபெருமான் நரை நரை என்ற ஒன்றை மனிதனுக்கே தந்தார், வேற எந்த பிராணிகளுக்கும் கிடையாது. காக்கா நரைச்சி வெள்ளை காக்காயா போதா? கிடையாது. பண்ணிக்கு நிற வருதா? கிடையாது. யானைக்கு நிற வருதா? இல்லை. எருமைக்கு நிற வருதா? இல்லை. மனுஷனுக்கு நிறை இல்லாத வச்சா இந்த கடவுளுக்கு என்ன நஷ்டம்? இந்த நிற வைக்கிறதுனால எவ்வளவு வெக்கப்படலாம், ரெண்டாம் தாரம் பண்ணிக்கிறேன். டெய் சுவாமி கருணையே வடிவார். குழந்தைகளை வேண்டாத நாம செய்யுமே. அப்ப ஒரு ஜென்மத்துக்கு வந்த அம்மா அப்பாவே அப்படின்னா, ஜென்ம ஜென்மத்துக்கு அம்மையும் அப்பதமாக ஆண்டவன் கருணையே வடிவான தெய்வம் எல்லாம் செய்ய வல்லவன், நமக்கு ஏன் நிறைய கொடுத்த? யாரா இது வரைக்கும் கேட்டுக்கிறீங்களா, கடவுளே ஏன் நிறைய கொடுத்தேன்? கண்ணாடி பார்த்தா நிறைய தெரியுது. அது நிறைய இல்ல, யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ். சீக்கிரமா நான் வருவேன், இதுமாரி பக்தி பண்ண, இது வரைக்கும் உன் குடும்பத்துக்கு பாடுபட்டது போதும், இதுமாரி தெய்வ காரியத்துக்கு அதிகமா பாடுவேன். யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ் நிறை. நான் கதை சொல்லல, நரைக்க தொடங்கினவனே அச்சப்பட்டு அவன் சரணத்தட, மரணத்தட, மரணம் வரது வந்து சரணத்தட. இவன் தைலம் பூத்திக்கினானா கண்ணுக்கு நோட்டீஸ் விட்டாரு, கண்ணாடி போடுக்கணும். காதுக்கு நோட்டீஸ் விட்டாரு, பல்லுக்கு நோட்டீஸ் விட்டாரு, பல்லு கட்டிக்கணும். எதை கொடுத்தாலும் இந்த பையன் தபாய்க்கிறான்னு கடைசியா நோட்டீஸ் தான் இதை கொடுத்தாரு. இப்பதான் வந்தீங்களா, எல்லாரும் தோக்கு இப்ப கையில கிடைக்கு. நரை, திரை, மூப்பு, மரணம், இந்த நான்கு மனிதர்களுக்கு உண்டு, தேவர்களுக்கும் உண்டு. நான் யுக யுகாந்த கதை சொன்னேன், மனிதனுக்கு மட்டும் உயர்ந்த விதப்பதுவா தேவர். கல்லாய் மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய். தேவர் ரொம்ப பெரியவங்க இல்லையா, அந்த தேவர்களுக்கு இந்த நாலு இருந்த நரை, திரை, திரைனா உடம்பு தெரிஞ்சு போதும், மூப்பு, மரணம். இது போகணும்னா என்ன செய்யணும்?
கைலாசநாதன் எல்லாம் செய்ய வல்லவன். அவனுக்கு மேல தெய்வம் கிடையாது. பிரபஞ்சோப சமம் சாந்தம் சிவம் அத்வைதம்னு வேதம் சொல்லு. சமான ரயிதம் விபம்னு வேதம் சொல்லு. தனக்கு ஓமை இல்லாதான்னு தமிழ் வேதம் சொல்லுது. சிவனுக்கு மேல கிடையாது ஒரு தெய்வம். சிவனோடு ஒப்பா தேடினும் இல்லை. அவன் எல்லாம் செய்ய வல்லவன். ஆண்டவனே கருணைக்கிறவே எங்கள் நிறை வருது திரை வருது இதை போகணும்னா சுவாமி ஒரே ஒரு வார்த்தையில போய்விடுத. பாத்திர சேதுபதினு சேதுபதி ராஜா இருந்தார். மொத்தம் வந்து விடிய அழுதான். ஏன்டா இந்த பிச்சைக்கார பயிரன்னு கூப்பிடுறான். நிதிமந்திரி கூட லட்ச ரூபாய் கொடு விட்டார். இன்னிலிருந்து லட்சாதிபதி போடுற. அங்கே உள்ள நுழையிற போது ஏய வெளியே போற போது லட்சம் 1 லட்சம் ரூபாய் பாஸ்கர் சேதுபதியே தருவாரா சிவபெருமான் தரமாட்டார். ஒரே வார்த்தையில் செஞ்சிருக்க அந்த சுருக்கு வழி தெரியல. தேவன் சத்திய பிரம்மா கட்ட முறையிட்டேன். பிரம்மா கட்டன ஏற்கனவே 5 தலை இருந்தது. நான் தான் சித்தி கர்த்தான்னு கொஞ்சம் மானா காணா. 14 பிள்ளையில வைரவர் அனுச்சாரு. நகத்துல கிள்ளார் நல்ல மலரின் மேல் நான்முகனார்த்தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி வர உயிரால் அறிந்ததென்று உந்தி வர மாணிக்க வாசர் திருவந்தியாரில் பாடுறார். பிரம்மதேவர் வைகுண்டம் போனார். எல்லாம் என்ன கூட்டமா வந்துக்கிறீங்க சுவாமி? நரை திரை மூப்பு மரணம் அவர் யோசனை பண்ணி பார்க்கடலை கடைஞ்சி அதில் அமிர்தம் வரும் அதை உண்டு விட்டால் நரை திரை மூப்பு வராதுன்னு விஷ்ணு சொல்லி கொடுத்த. சரி அவளை வெறும் திருப்பார்கடலுக்கு போனாங்க. 33 கோடி தேவர். 33 கோடி தேவர்னு சொன்னே உருதிரர்கள் 11, ஆதித்தர்கள் 12, வசுக்கள் 8, அஸ்வனி தேவர்கள் 2, ஆக 33. 100 ரூபாய் சொன்னேன். 12, 11, 8, 2 எவ்வளாச்சு? 33 ஆச்சா? ஒவ்வொருத்தருக்கும் சிப்பந்தி 1 கோடி பேர். 33 கோடி தேவர். ரொம்ப கவனமாக கேளுங்க. அருணகிரி பெருமான் 16,000 திருப்பூர் பண்ணார். நாங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. அவர் லண்டனில் பிறந்திருந்தா நமக்கு என்ன பாக்கியம்? வள்ளியம்மா எங்கே பிறந்தாங்க? நம்ம திருவண்ணம் பக்கத்தில் கரவாதையாக பிறந்தாங்க. எப்படின்னா வள்ளிமலைக்கு போகாதவங்க ஒரு போய் திருத்தம் பண்ணுங்க. அம்மா அவதாரம் பண்ணிடும். முருகன் அவதாரம் கிடையாது. பெம்மான் முருகன் பிறவான் இறைவான். எம்பிராட்டி அவதாரம் என்னது வள்ளிமலை திருவல்லத்துக்கு பக்கத்தில். வேலூர்லேருந்து போக வர பஸ் இருக்குது. காட்பாடிலேருந்து 12 மைல் வள்ளிமலை. முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கீரை கத்தி சரவணம் உத்தி கொறிவித்து குருவரன் எனபோதும் முக்கட் பரமத்து சுருதியின் முற்பட்டது கத்தி திருவரு 33 வர்க்க தமரன் அடிவேன். எல்லாரும் போய் விஷ்ணு வந்து மந்திர கிரியா ஆமையா வடிவெடுத்து தாங்குகிறார். ஆமை குருமாவதாரம் மந்திரகிரி மத்து சந்திரன் தரி பால் புறத்திலே தேவர்கள். தேவர்கள் எப்பவுமே தந்திரக்கார். பாம்பு வாயில் தானே கடிக்கும். அந்த பக்கம் அசுரால விட்டான். வாய்ப்புறத்திலே அசுரர்கள் வாய்ப்புறத்திலே தேவர்கள். 1000 ஆண்டுகள் கடந்த இடையராது எத்தனை நாள் பாடுபட்டு இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. அந்த காலம் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. கொடி பிடிச்சினே உயிர் விட்டாரே குமரன், கொடி காத்த குமரன். மாப்போசி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலம் சத்தியாகிரகம் பண்ணியது. 1000 ஆண்டு கடைந்தாங்க. பாம்பு கயிறு பாம்பு இல்லையா வாசுதி, அது விஷத்தை கக்கி விட்டு ஓயாம கடைஞ்சதுனாலே கடல்ல இருந்து ஒரு ஆலம் பிறந்த. ஆலம்னா நஞ்சு.

அந்த ஆதகால விஷ்ணு இப்படி போனா இப்படி வருது, இப்படி போனா இப்படி, அதி பயங்கரம் விஷ்ணு. விஷ்ணு வந்து வெள்ளை நிறமா இருப்பார், கிட்ட போனோட நீல நிறமா போச்சு. விஷ்ணுனுடைய உடம்பு கரிநீனியா போச்சு, நொந்து வெந்து. எங்க போவாங்க? கைலாஸ், கைலாசத்துக்கு போனாங்க. இந்துக்களாகி நீங்க அத்தனை பேரும் மறவாமல் மனசில் வச்சுக்கணும், முதல் குரு நந்தி தேவர். அவர் சிவனுடைய சாரூபம் பெற்றவர். நிலா இருக்கும், கங்கை இருக்கும், கொன்றை இருக்கும், சிவசாரூபம் பெற்றவர் நந்தி தேவர். ஒரு தடவை ராவண விமானத்தில் போகிறபோது கைலாசத்துக்கு நேராக விமானம் தடைபட்டு போகல. அங்க திருநந்தி தேவர், அப்பா தத்தக்ரீவா, இது கைலாசநாதர் இருக்கிற திருமலை, நீ வளமா போன சரியன்னு கூட குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும், எனக்கு புத்தி சொல்றேன். குரங்கினால நாடு நகர அழிய கடவுள். இந்த நந்தி சாபம் இல்லையானா ஆயிரம் அனுமானாலே லங்கை அழிக்க முடியாது. அனுமான் லங்கை அழிச்சாரே, அதுக்கு மூல காரணம் நந்தி தேவர் சாபம். அந்த நந்தியை விடைபெற்று கொண்டு உள்ள போய் தேவர்கள் அழுது தொழுது, சுவாமி நாங்கள் எல்லாம் அடிமைகள், நீங்கள் ஆண்டான் பெருமானே, நாங்கள் உடைமைகள், நீங்கள் உடையவர். அந்த காலத்திலே குடும்பத்தில் முதல்ல பெண் குழந்தைய ஆண் குழந்தைய பிறந்தா கோயிலுக்கு விட்டுடுவார். அதான் கோயில் பெண்ணா பிள்ளைகள்னு மாணிக்கவாசிருப்பார். அது ஒரு காலம். இப்பவும் சமயபுரத்திலே முதல்ல விளையது கூட சாமிக்கு போடுவோம், மாரியம்மன் மஞ்சள் உப்பு. நாங்கள் முதல்ல ஒரு விவசாயம் பண்ணோம், பார்க்கடல் கடைஞ்ச முதல்ல விளைஞ்சது உனக்கு. முதல்ல விளைஞ்சது எது? முதல்ல விளைஞ்சது எது? நஞ்சு. சாமர்த்தியமாக சொல்கிறாங்க, முதல்ல விளைஞ்சது உனக்கு. அவங்க சொல்றது நியாயம். அங்கே திருநீச்சி பெட்டி தாங்கி கொண்டு இருக்கிறார் நம்முடைய மூணாவது குரு சுந்தரமூர்த்தி நாயனார். சைவ பெருமக்கள் ஆகிய நமக்கு மூன்றாவது குரு சுந்தர். பெரியவர்கள கவனத்தில் வச்சுங்க, ஆதிசங்கர் இருந்தார், மத்வாச்சாரியார் இருந்தார், ராமானுஜாச்சாரியார் இருந்தார், யாராவதா இருந்தாங்க. ஆயுசு முடிஞ்சவொடனே அவங்கெல்லாம் போயிட்டார். சுந்தர் ஒருவருக்கு தான் கைலாசத்திலிருந்து யானை வந்து அழைச்சு போனார். அந்த பெருமை இந்துக்களாகிய நமக்கு தான் உண்டு. அந்த சுந்தரரை பார்த்து சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்தை கொண்டு வர. மாலையனாதி வானவர்களாலே நெருங்க முடியாத கொடிய ஆலகால விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி உருட்டி கொண்டாந்து சுவாமி கையில் போடுது. அதை சுவாமி கையில் வாங்கி வாயில் போடுது. இன்னும் சாக்லேட் போடாது. கொடிய விஷம் நடுங்கிறான் ஒவ்வொருத்தன். அதை உண்டு விட்டால் உள்ளே இருக்கிற ஆன்ம ஓடிகள்லாம் அழிந்துபடும். அதை வெளியே விட்டால் பகிர்முகத்தில் உள்ள ஆன்ம ஓடிகள் எல்லாம் அழிந்துபடும். கருணையே வடிவான எம்பெருமை உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்திலே தரி. அதனால் மணிகண்டன் நீலகண்டன்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவலிவலம், பண் பழம்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தண்டலை நிழ்நெறி பண் கௌசிகம். திருச்சி

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு கடுவாய்க்கரை புத்தூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5வது திருமுறை, திருக்குறுந்தொகை, திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருநாகேச்சரம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சென்னிப்பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சேந்தனார் திருவீழிமிழலை திருத்தலத்தில் அருளி செய்த திரு இசைப்பா, திரு

0: அச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அட்டாங்க யோகம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் அட்டாங்க யோகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பெரும் கருணையை நீதியில் அல்புடை அடியவர்க்கு அருள் ஓய் அடியவர்க்கு அருள் ஓ எனவே

சுருதியில் கிரிவா செற்றுவார் காவல் புரிந்து சிந்தை கொள்வதும்

நதிர் பனிமதி அணைந்த பொழில் சூழ் பொலமதில் இருள் புகழி அதிபதி விதல் பெருகே புனித குணல்.

தரல் உம்பரல் பரல் எங்கள் பெருமான் அருள் படைத்து கொடுத்தமிழே கொடுத்த எல் பெருமான் அருள் படைத்து கொடுத்த தமிழை தவ உலகத்தவர்க்கு உலகுலகில் இன்பல் கண்டதர் கந்தர் குலே உல்கி

மணல் கொண்டு நிறை கொண்டு கலையும் கொண்டு மணி நிறமுள் இவள் செங்கை வளையும் கொண்ட தலல் கொண்ட பெருள் செல்வன் திகழும் கீர்த்தி சள்பயர்கோல் திருஞான சம்பந்தர்க்கே நலன் கொண்டு மெய்கொண்டு பயலை கொண்டே

நடக்குவன் எரிகடலில் புனல் குளறி வயிற்றில் முழுதும் ஒளித்தியில் நிலத்திடை முடுகுவல் இப்பொழுது இவை அளவிச்சைகள் கழுமல நற்பதி அதிப கழுமல நற்பதி அதிப தமிழ்கடல் கவுனிய நற்குலத்திலக நற்குலத்திலக இணைக்கழல்

காசனை பணிகள் தெரில் நமர் காற்றுவேரி மடுநில துடி அடிமில் படையெழுமில் தொகு சேனையும் அவன் பட மலையுள் பரிசினியே இனியும் தொழில்நிலையும் இவ்வெறியும் மறியடு தொழிலும் மிடுக்குறவையும் எல்லாம் நனி சிந்தையினவள் மிகவல் புறுவதோ நசை உண்டது நரை முது பெண்டே புனிதல் புகழி.

மயலுள் கடுவது சரதம் மே சரதமண மலி பரிசம் வருபல தளர்வில் புகலியர் அதிபல் நதிதர் வரதல் நடித்துகள் விறகல் மிகு புகழ் மறுவு சுருதினல் மலையில் அமருதரு விரதமுடைய நினையில் அவள் மலல் விரைசை குழலியை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ഇനി ഞാനസംബന്ധിയ திருப்பாடலே சிறப்புடைய பாடல். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: சிதம்பரம் திருச்சிற்றம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பண் தக்கராகம் ஏழாவது கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய குறும்பை முலை என துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் சுவாமிகளின் புராண வரலாறு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: வரலாறெல்லாம் சேக்கிழார் பெருமானுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, அவர் மந்திரியா இருந்தார், அதனால பல செய்திகள் அவருக்கு கிடைச்சிருக்கும் என்பதோடு மட்டும் அல்லாமல், தேவாரத்துல வருகிற பகுதியெல்லாம் நல்லா நுணுகி ஆராய்ந்திருக்கிறார் அவர் என்றுதான் என்னுடைய கருத்து. தேவாரத்தை எழுத்து எழுத்தா பண்ணி படித்து பார்த்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான் என்று என்னுடைய எண்ணம். சரி, ஆக இந்த பதியத்தை பாடினார், கரை சேர்ந்து விட்டது, திருக்கொள்ளம்போது தரிசனம் பண்ணிவிட்டார். போகிற வழியில சில சமணர்களும் பௌத்தர்களுமா சேர்ந்து, என்ன மதுரையில நீ செய்து விட்டாய், நாங்கள் தோத்து விட்டோம் என்று நீ எண்ணுகிறாயா? கிடையாது, பரசமய கோளர் என்று சின்னம் ஊதக்கூடாது, தெரியுமா அப்படின்னு சண்டைக்கு வந்தான். சாமி ஒண்ணும் சொல்லல, பேசாம இருந்துட்டார். அவர் சாமி கூடவே ஒருத்தர் இருந்தார், சம்பந்த சரணாலயர் என்று அவருக்கு பேர். அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து திருஞான சம்பந்தர் முன்னே பாடிய ஒரு திருப்பதிகத்திலிருந்து ஒரு பாட்டை எடுத்து சொல்லுகிறார், அதுவும் கேதார கவுளதான். நல்ல புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொள்ளா சித்த

அஸ்திரம், அது சொல்லக்கூடிய அம்புல இருந்து வருகிற அஸ்திரம். அத்திரம் அத்திரம் அவனஞ்செடுத்துமே என்ன அப்படின்னு எப்பவோ பாடிய பாடல் அது. அவருக்கு உபநயனம் ஆகும் போது பாடிய திருப்பதியத்தில 10வது பாடல் அது. அதை எடுத்து பாடினார், அவன் தலையில இடி விழுந்தது என்று வரலாறு சொல்லுகிறார் தெளிவ சேர்க்கிறார் பெருமான். ஏய்யா இவங்களுக்கு எல்லாம் இந்த வம்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறான். ஏய்யா அவன் தலையில இடிய விட வைக்கணும், அவனை ஏய்யா கழுவுல ஏத்தணும்னா கழுவுல தானே தான் ஏறினான். பெரிய புராணத்துல சம்பந்தர் ஏற்றினார்னு கிடையாது, திருப்பூர்ல மாத்திரம் சமணரை ஏற்றிய பெருமாளேன்னு முடிச்சுக்கிட்டார் அவர், அவ்வளவுதான். உபசாரமாக சொல்லப்பட்டதை தவிர திருஞான சம்பந்தரை கழுவுல ஏற்றினார் என்று வரலாறுல இல்லை. அது அரசனுடைய கடமை, தானே ஏறி விட்டான். அதே மாதிரி இங்க வந்து இவர் பாடினவுடனே அந்த அடியார் தான் பாடினார், அவன் தலையில இடி விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. திருநள்ளாத்துக்கு செல்கிறார் சாமி. அங்க போய் சாமிய ஒரு கேள்வி கேட்கிறார், நீ எதற்காக மதுரைக்கு வந்தாய்? நாங்க வாதுல வாதம் செய்யும் போது நீ வந்தாய் அல்லவா, உன்னுடைய புகழ் பதியம் தானே அங்க கிடைத்தது, நீ ஏன் ஆலவாய்க்கு வந்தாய் அப்படின்னு கேட்கறது மாதிரி ஒரு பதியம் பாடுறார் சுவாமி. அவர் பதில் சொல்லியிருப்பார், அவருக்கு தெரியும் இல்லையா, நமக்கு தெரியுமா இல்ல. அப்படி கேள்வி கேட்கறது மாதிரி ஒரு திருப்பதியும் பாடி வச்சிருக்கிறார், அதற்கு வினா உரை என்றே

பாடக மில்லடி பாவையோடும் கடுப்பிணக்காடிடம் பற்றி நின்று நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பெருமா இது என் குல் சொல்லாய். நீ ஏன் ஆலபாய்க்கு வந்தாய்? எதற்கு வந்தாய் சொல் கேட்கிறார். நம்பெருமான் இது என் குல் சொல்லாய். சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவருடும் தொழுது ஏற்றி வாத்த ஆடகமாடும் நெருங்கு கூடல் ஆலவாயின்கள்.

இப்படி ஒரு திருப்பதியத்தை பாடுறார். அப்புறமா தான் நாம நாவுக்கரசரை விட்டு பிரிஞ்சோமே அந்த பேர் அறிவு எப்படி போகுது பாருங்க. மதுரையில இருந்து அந்த அற்புதமான பதிகத்தை கொடுத்த நல்லாற்றியம் பெருமானை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சாரு பாருங்க. அந்த நினைப்பு, அந்த நன்றி உள்ளம் அங்க வந்துட்டாரு. இப்ப அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. நாம திருநாவுக்கரசரை திருமறைக்காற்று எரிந்து பிரிந்தோம் அல்லவா அப்படின்னு எண்ணுகிறார். அப்ப கேட்கிறார், நாவுக்கரசர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு. அப்பருக்கு 51வது வயசுலதான், திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. ஆக அப்பர் காலத்திலேயே அவர் பிறந்து அப்பர் காலத்திலேயே அவர் ஜோதியில மறைஞ்சிருக்கிறார் நாவுக்கரசர். ஆண்டவனுடைய அருளை பெற்றார்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே சீர்காழிக்கு போய் அவர் திருவடியில விழுந்து வணங்கினார் அப்பர். அப்போ ஜோதியில மறைஞ்சிக்காருன்னு எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு இல்லையா. ஆமா, ஒரு தெய்வ குழந்தை ஜோதியில் மறைந்து விட்டதே ஒண்ணு வருத்தப்பட்டிருப்பாரு. அவர் எப்படி வருத்தப்பட்டிருப்பார் நினைக்கும் போது தாங்கவே முடியல இல்லையா. ஆமா, அப்பர் எங்க இருக்கிறார்னு கேட்டார். திருப்பந்துருத்தில இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். திருப்பந்துருத்தில ஒரு மடம் கட்டி கொண்டு அங்கே இருந்தார். அதை கேட்கிறார் பெருமகன் சொல்லும் போது, திங்களும் ஞாயிறும் தோயும் மடம் கட்டி கொண்டிருந்தாராம். அப்படின்னா அவ்வளவு உயரம், திங்கள் சந்திரன், ஞாயிறு சூரியன், இது ரெண்டும் தோய்கிறதுன்னா அவ்வளவு பெரிய மரம் கட்டி இருக்கிறார்னு அவர் சொல்லுகிறார். சமீப காலத்துல அந்த மடம் பாழா போய் சூரியனும் சந்திரனும் உள்ள வர ஆரம்பிச்சான். அதனை ஒழுங்கு பண்ணி அந்த மடத்தை ஒழுங்கு பண்ணவர் உத்தன்றாம பிள்ளை. மடத்தை சரியாக மறுபடியும் செவ்வையாக கட்டி அந்த உத்தன்றாம பிள்ளை என்பவர் ரெண்டு போர்டு கமிஷனராக இருக்கும் போது தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். தேவார சம்பந்தமாக எது செய்யணும் உடனே செய்து விடுவார். அவர்தான் அந்த மடத்தை சரி பண்ணினார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக திருப்பந்துருத்தில இருக்கிறார் அப்பர் சுவாமிகள் என்று கேள்விப்பட்டார் திருஞான சம்பந்தர். நேர திருப்பந்துருத்தி போறார். திருப்பந்துருத்தில அப்பர் சுவாமிகள் அந்த மடம் கட்டி கொண்டிருந்தார். அந்த மடம் இருக்கிறது. அங்கே இருந்துதான் தலையே நீ வணங்காய் பாடினார்கள் என்று கூட வரலாறுல வருகிறது.

கைகால் குப்பித் தொழில் கடிமாமர பூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரவனே கைகால் குப்பித் தொழில் அக்கையார் பயனின் அரண் கோயில் வளம் வந்து கையாலட்டி போற்றி என்னாத அக்கையார் பயன் என் கால்களார் பயனின் கரைக்கண்டன் உரை கோயில் கோலக் கோபுர கோகரணன் சூடா கால்களார் பயனின் உற்றாராருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லா நமக்கு உற்றாராருளரோ திருமான் திருப்பங்களோ ஈசன் பல்கணத் தண்ணப்பட்டு திருமான் என்றுதான் சேவடிக்கு சென்றங்கு திருமான் திருப்பங்களோ தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடுனா தேவனை என்னுடைய தேடிக் கண்டு கொண்டேன் இந்த அற்புதமான திருப்பதிகம் திருப்புந்துருத்தி மடத்திலிருந்து பாடப்பட்டது என்று தெய்வ சேக்கிரார் பெருமான் எழுதி வைக்கிறார். எந்த திருப்பதிகம் எங்கே அருளியது, ஏன் அருளியது என்றெல்லாம் நமக்கு தெளிவாக சொன்னவர் தெய்வ சேக்கிரார் பெருமான். அவர் இல்லாவிட்டால் மாணிக்க வாசகர் பிடித்த பத்து எப்ப பாடினார் நமக்கு தெரியுமா? அடைக்கல பத்து எப்ப பாடினார் நமக்கு தெரியுமா? ஏதோ ஓரளவுக்கு திருவிளையாட புராணத்தில் வருகிறது போலும், இந்த வாதவூர் புராணத்துல ஓரளவுக்கு வருகிறது போலும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா இந்த தெளிவு அதுல இருக்குமாங்கிறது இந்த சந்தேகம். நான் அதெல்லாம் நான் படிச்சாகணும், அப்புறம் பாத்துக்கோ. ஆக அங்க ஒரு திருத்தாண்டகமும் பாடி இருக்கிறார் சுவாமி.

சுவாமிகள் திருப்பந்துருத்தியிலே இப்படி பதியம் பாடிக்கொண்டு இருக்கிறார். திருப்பந்துருத்தியை நோக்கி இவர் சிவிகையில வருகிறார். பல்லக்கில ஞானசம்பந்தர் மிகுந்த கூட்டம். இவர் பல்லக்கில வருகிறார்னு தெரிந்தது நாவுக்கரசருக்கு. அந்த கூட்டத்துல யாரும் அறியாமல் போய் அவருடைய சிவிகையை போய் தாங்கிட்டார். எப்படி இவரால இப்படி புகழ் படைத்த பெரியவர், எல்லாருக்கும் தெரிந்தவர், எப்படி எல்லாருக்கும் தெரியாம இவர் போய் அந்த சிவிகையை போய் தாங்கிட்டார் அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. திருப்புந்துருத்திக்கு வந்து விட்டது பல்லக்கு. இவர் பல்லக்க தூக்கிட்டு வர்றார். பெரிய புராணம் சொல்லுகிறது அப்பதான் எங்குத்தார் அப்படின்னு கேட்கிறார். பல்லக்கில் உட்கார்ந்துக்கிட்டு சேக்கிழார் சொன்னதை அப்படியே சொல்ற, அப்பதான் எங்குத்தார் அப்படின்னு கேட்டாரு. திருநாவுக்கரசர் செப்புவார், ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம் அடிகள் இப்பொழுது தாங்கி வரப்பெற்றேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டவன பொத்துன்னு கீழே குதிச்சாரு. நான் என்ன தவம் பண்ணினேன் உன்னுடைய சிவிகை தாங்கி வருவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் இந்த வரலாறை தொடங்கும் போது இந்த சிவிகையிலிருந்து அவருக்கு பல்லக்கு முத்து பல்லக்கு கிடைச்சதிலிருந்து தொடங்கினேன். இப்ப இந்த முத்து பல்லக்கு அவர் தாங்கி கொண்டு வந்தார், அவரோடு அப்பரோடு இவர் இருந்தார் என்று நான் நிறைவு செய்கிறேன். நாவுக்கரசர் கேட்கிறார் திரு ஆலவாயை பற்றி, மங்கையரசியாரை பற்றியும், நெடுமாறனை பற்றியும், புரட்சியை பற்றி இவர் சொல்லுகிறார். இதை கேள்விப்படுகிறார் அப்பர் சுவாமிகள். இதோ நான் மதுரைக்கு செல்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று வரலாறு வருகிறது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய புராணத்திலே சைவ சமயத்தை நிலைநாட்ட இவ்வளவு பாடுபட்டு இந்த சமயத்தை நமக்கு காப்பாற்றி கொடுத்து சென்றிருக்கிறார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய தொண்டு என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது இந்த இடம்தான் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டிவிட்டு, இதே மாதிரி சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு அப்பர் சுவாமிகள் என்ன செய்தார் என்று கொஞ்சம் நாம் சொல்லிவிடலாம் என்று எண்ணினேன். அது முடிந்ததற்கு அப்புறமா சுந்தரருடைய வாழ்க்கையில திருவொற்றியூரில் இருந்து திருவாரூர் வரலையும் அவர் செய்த அற்புதங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். இப்பொழுது அப்பர் சுவாமிகளை நாம் நினைத்து பார்ப்போம். அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்தனும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறேன், உங்களுக்கும் தெரியும். அப்பருக்கு 51ல், திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. சிவகுருநாத பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். திருநாவுக்கர சுவாமியுடைய புராணத்தை தொடங்கும் போது சேக்கிழார் பெருமான் பாடிய திருப்பாடல்

உறவுக்கரசு அப்படின்னே தொடங்குறார். புராண தொடக்கமே அப்படி திருநாவுக்கரசே தொடங்கி விட்டார். சைவத்தில் ஒன்று உண்டு, ஞான சம்பந்தர் என்பது ஐந்தெழுத்து மாதிரி, நாவுக்கரசு என்பது ஐந்தெழுத்து போன்றது, திரு நம்பியாரூரன் என்பது ஐந்தெழுத்து போன்றது, மணிவாசகர் ஐந்தெழுத்து போன்றது. அதனாலதான் திருஞான சம்பந்தர் பெயரை சொல்லியே ஒருத்தர் முத்தி பெற்றார், திருநாவுக்கரசுடைய பெயரை சொல்லியே ஒருவர் முத்தி பெற்றார், சுந்தருடைய பெயரை சொல்லியே ஒருவர் முத்தி பெற்றார் என்று சொல்லுவார்கள். அதனால இவர் சாமி என்ன பண்றாரு, எடுத்த

புராணத்துல முதல் பாட்டு திருநாவுக்கரசு சுவாமிகள் அவதார திருத்தலம் திரு ஆமூர் திருவாமூர் திரு ஆமூர் என்று சொல்லுவார். அவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். தந்தையார் பெயர் புகழனார், தாயார் பெயர் மாதினியார். இவருக்கு ஒரு தமக்கை உண்டு திலகவதியார். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு இளமையிலே தாய் தந்தையிட்ட பேர் மருள் நீக்கியார். நம்ம மயக்கத்தெல்லாம் நீக்கக்கூடியவர் அவர் என்று பொருள் சொல்லுவார்கள். திலகவதியாருக்கு திருமணம் செய்ய நினைத்தார்கள். அந்த மணவாளன் பேர் கலிப்பகை. விதிவசத்தால் திருமணம் நடைபெறவில்லை. அவன் போர் வீரன், போரிலே இறந்தான். இந்த அம்மா தானும் இறக்க நினைக்கிறார்கள். தம்பியார் சொன்னார், நீ தகப்பனும் தாயும் இறந்து விட்டார்கள், தகப்பனும் தாயும் போய்விட்டார்கள், உன்னை நம்பி இருந்தேன், நீ பிறந்தா உனக்கு முன்ன நான் போயிடுறேன்னு சொல்லிவிட்டார் சுவாமி மருள் நீக்கியார். தம்பியார் உளராக என்று சொல்லுகிறார் சேக்கிழார். தம்பியார் உளராக வேண்டும் என்று வைத்த தயாவினாலே இவர் உயிரை மாய்த்துக் கொள்ளாமல் தாங்கி இருக்கிறார். அவர் இருந்திராவிட்டால் திருநாவுக்கரசர் சமணனாகவே போயிருப்பார். சமண மதத்திலிருந்து திருப்பி வந்து அவரை ஆட்கொண்டது திருநீர் அளித்து அவரை திருவதிகை வீரட்டாந்திர பாடச் செய்து திலகவதியார் அல்லவா? ஆமா. விதிவசத்தால் நம்பர் அருளாமையினால் என்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். நம்பர் அருளாமையினால் பரசமயத்தை குறுகினார் மருள் நீக்கியார். அங்கே அவருக்கு பெயர் தர்மசேனர். திலகவதியார் தினந்தோறும் திருவதிகை வீரட்டானத்திற்கு சென்று ஆண்டவனிட்ட விண்ணப்பித்தார், தம்பி இப்படி சென்று விட்டானே, அவன் திரும்பி வரும் நாள் எது அப்படின்னு. கனவிலே சொன்னானாம் ஆண்டவன், அவனுக்கு சூளை நோய் கொடுத்து திருப்புகிறேன் என்று. அமைதியாக இருந்தார்கள். பாடலிபுத்திரத்தில் இருந்த தர்மசேனருக்கு வயிற்றில் நோய், தாங்க முடியாத நிலை. இதிலே தன்னுடைய சமயக்காரனை அனுப்பி அக்கா கிட்ட போய் சொல்லிவிட சொல்கிறார், தாங்க முடியாத வயிற்று நோயினால் நான் கட்டப்படுகிறேன் என்று. நான் வரமாட்டேன், அவனை வர சொல்லு, போகாத இடந்தனிலே போக வேண்டாம் என்று சொல். இதுதான் பொருள். தம்பியார வர சொல்லுகிறார், யாரும் துணை இல்லாமல் சூளை நோய் மாத்திரம் துணை. சூளை நோயோடு வருகிறார். தமக்கையார் வந்து வணங்குகிறார். தமக்கையார் திருநீர் அளிக்கிறார். திருநீர் அவர்தான் அவருக்கு குரு. இதுவரையும் திருநீர் அணியாமல் இருந்த தர்மசேனர் உடம்பெல்லாம் திருநீரை அணிந்தாராம், உருவார அணிந்தார் என்று சொல்கிறார். திருவாளம் திருநீர் திலகவதியார் அளிப்ப உருவார அணிந்தார் என்று வருகிறார். இதுவரைக்கும் அணியில பாருங்க, இதுவரைக்கும் அணியாததெல்லாம் சேர்த்து அணிந்து விட்டார். திருவதிகை வீரட்டானத்துக்கு அழைச்சு போய் பாடு என்றுதான் சொன்னார். என்ன அர்த்தம்? பாடிவிட்டால் பரமசிவனுடைய அருள் கிடைத்து விடும் என்பதுதான் பொருள். அதைத்தான் பின்னால சொன்னார், சுவாமி விளக்கினால் பெற்ற இன்பம் விளக்கினில் பதிச்சி ஆகும், துளக்கில் நல் மல தொடுத்தல் தூயவில் ஏறலாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறே. தொண்டிலெல்லாம் மிக உயர்ந்தது சிவன் கோயிலுக்கு போய் பாடுதல் தான் என்று நமக்கு நாவுக்கரசர் சொன்னது முதல்ல அவங்க அக்கா கொடுத்த சொத்து, அக்கா கொடுத்த அறவுரை. அப்போதுதான் சுவாமி பாடுகிறார். உத்தாயினவாறு அதற்கு இப்பொழுதெல்லாம் என்னென்னமோ பொழுது எழுதுகிறார்கள், நான் அதுல போய் கை வைக்கல, வேண்டாம். கூட்டாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். இனிமே நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று சொல்லுவது போல் இருக்கிறது. தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகைக்கெடில வீரட்டானத்துறை.

உமக்கு இடமாக வைத்தேன்னு சொல்லிருக்கலாம் அல்லவா? உமக்கேன்னா வேற ஒருத்தருக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒரு போதும் இருந்தறியேன். கேட்கிறார் பெருமான் என்ன சொன்னார், நம்பர் அருளாமையினால் அந்த சமயம் போனார் சொன்னார். திருப்பி என்ன சொல்லிட்டார் தெரியுமா, நம்பர் அருள் செய்தமையினால் திரும்பி வந்துட்டார் எழுதிட்டார். ஆமா, நினையாது ஒரு போதும் இருந்தறியேன், கஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு

0: புறங்காட ரங்கா நடமாட வந்தாய். ஆத்தான் அறக்கந்தனை வாழ்வரைக்கு அடத்திட்டருள் செய்த அது கருதாய். வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கியிடாய். இந்த சூளையின் வயிற்று நோய் தாங்க முடியல, அந்த வயிற்று நோய் தாங்க முடியாம எழுந்து நிற்கிறார். கீழே விழுந்து கட்ட கட்ட கட்ட கட்ட பிறண்டிருக்கிறார். சொல்றார் சாமி, வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கீடாய். ஆர்த்தார் முனல் சூழ் அதிகை கெடிலம் வீரட்டான துறை அம்மானே. இப்படி பத்து பாட்டு பாடின உடனே பத்தாவது பாட்டு வரலையும் அந்த வேதனை தீர்ந்ததாக இல்லை அல்லவா? சரி, வேதனை அந்த சூளை நோய் தீர்த்தார்னு சேர்க்கிறார் எழுதிவிட்டார். எப்படி எழுதினாரு, எப்படி எழுதினார்? அதற்கு காரணம் இருக்கிறது. சேக்கிடார் எழுதுக்கு காரணம் இருக்கிறது. எனக்கே தெரியுமே காரணம், அப்புறம் சேக்கிடாருக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியாம இருக்க முடியும்? தெய்வ புலவர் அல்லவா? ஆமா, இந்த இன்னைய நிகழ்ச்சியில இதெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டினேன்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: தலம் திருநாரையூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண்பழம்பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: Thank you. பல ஆமை Yeah. முன்பையில் 7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திரு ஆக்கூர் தான் தோன்றி மாடம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருநின்றியூர்.

0: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: 85வது திருப்பாடல், திருஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருவாக்கு, 3வது திருமுறை, 37வது பதிகம், திரு பிரம்மபுரம். அடையலார் புறம் சீரி அந்தனர் புறம் சீரி அந்தனர் ஏத்த மாமட மாதொடும் பெடையலாம் கடல் காணல் கொழுகும் பிரம்மபுரத்துற கோயிலான் தொடையலார் நருங்கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு ஈடு காரணம் காண்பின்களே. ஆன்மா தான் நிற்கின்ற ஒவ்வொரு நிலைக்கும் பெருமான் என்ன பரிசு தருகிறான்னு சொல்லி காட்டார். முதன்முதலிலே இந்த சரிய நிலையிலே நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு இந்த பாடலே வருகிறதா? கொன்றையான் தொழிலே பரவி, முற்கூறிய பாடலில் நிலை பெருமாள் எழுதியன்னு சொன்னார் இல்லையா, அதில் அந்த நிலையிலே நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு இடையிலார் சிவலோகம் எய்தும், அவர்கள் சிவலோகம் சாலோகத்தன்மையை பெறுவார்கள். அதை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய சரிய நிலையிலே நின்றவர்களுக்கு அங்கே சாலோக பதவி கிடைக்கும் என்று சொல்லி காட்டப்படுகிறது. இதில் நம்முடைய சீர்காழி சிற்றம்பல நாடுகளுக்கு முருகப்பெருமான் சிற்றம்பல நாடுகள் கடைக்கு உபதேசம் செய்தார். முருகன் தனக்கு உபதேசம் செய்ததை சீர்காழி சிற்றம்பல நாடிகள் அழகாக திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவல் என்ற நூலை செஞ்சிருக்கிறார். அது முருகன் உபதேசித்ததாக அந்த சரியை சொல்றார் பாருங்க. காலையில் எழுந்து கடிமலர் பறித்து மாளிகை தொடுத்து மதி முடி கடவுள் பூஷணைக்கு உதவி புனித ஆலயத்தின் வாசல் விளக்கிட்டு அழகோடு மெடுக்கிட்டு ஆறு காலமும் சென்று அறுபதம் இறங்கி ஏருளார் அடியார்க்கு ஏவல் பூண்டு ஒழுக. அடுத்தது ரொம்ப முக்கியம். இத்திரம் முதலா இயற்றுதல் சரியை சுத்த சாலோக்கியம் தூய்க்கும் என்று இசைத்தான். இந்த சரிய நிலையிலே நிற்பவர்களுக்கு சாலோகம் சிவலோகத்திலே புகுவதற்கு அவர்களுக்கு ஒரு பக்குவம் வந்துவிடும், உள்ளே புகுந்து விடுவார்கள். இதைத்தான் சொல்லி காட்டுகிறார். அடையலார் புறஞ்சீரி அரண் ஏத்த மாமட மாதோடும் பெடையலாம் கடல் காணல் புல்கும் பிரம்மபுர துறைக்கும். இந்த பிரம்மபுரத்திலேயே பெருமான் வீட்டுகள் சொல்லி காட்டுகிறார். அங்கே பெண் பறவைகளெல்லாம் ஆண் பறவைகளோடு சேர்ந்து அங்கே இன்புற்றிருக்கின்றது, அழிப்புற்றிருக்கின்றது. பெடையலாம் எப்படி கடல் காணல் புல்கும்னா, எனவே இந்த ஆண் பெண் பறவை ஆண் பறவையோடு இருந்துதான் அதுதான் வாழ்வு என்று மனக்கணிக்கு. இதே போலதான் ஆன்மாக்கள் சிவத்தை சென்றுதான் சார்தல் வேண்டும் என்பது அங்கு சூசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோயிலிலே இருக்கின்ற பெருமான் உயிர்களுக்கு சரிய நிலையிலே நிற்பவர்களுக்கு சாலோக பதவியை தருகிறார் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே இது இந்த சாலோக பதவி முதலிலே கிடைக்கிறது. எது ஓ அப்படியே சிவபெருமானை நெருங்குகிறார்கள். தான்மா அதிலிருந்து இன்னும் மேல போகும். அடுத்து 86வது திருப்பாடல், சம்பந்த தேவாரம், 1ஆம் திருமுறை, 21வது பதிகம், திருச்சிவபுரம், 4வது திருப்பாட்டு, நல மலி தரும் என்று வருகிற அருமையான பாடல். இதிலே இந்த திருப்பாடலின் கண்ணு இங்கே யார் ஒருவர் கிரியை நிலையிலே நிற்கிறார்களோ அவர்களுக்கு சாமீப நிலையினை கொடுப்பார் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த கிரிய நிலையிலே உள்ளவர்களுக்கு சாமீப நிலை எப்படி அந்த ஆன்மாக்களுக்கு, இதற்கு முன்பாக சாலோகம், இந்த சாலோகம் என சொல்லக்கூடியது அந்த சிவலோகத்துக்கு போயிருவாங்க. சிவலோகம் பறந்தது, எண்ணற்ற ஆன்மாக்கள் இருக்கிறது, ஆனால் சிவபெருமானை நெருங்குகின்ற அந்த தன்மை அந்த சாமீபம் என்ற பதவியினை அடுத்து கொடுக்கிறார். எப்படி? நரை மலிதர் நல மலிதர் நலை மலிதரும் அன்றொடும் முகை நகுமலர் புகை மிகு வளர்வொளி நிறை புனல்வொடு தனி நினைவொடு நியதமும் வழிபடும் அடியவர் குறைவில் பதமனை குறைவில் பதம் அணை அவர் தர அருள் குணமுடையர் உரைபதி வனபதி சிறைபுணல் அமர் சிவபுர நினைவவர் ஷயமகள் தலைவரே. இந்த திருச்சோபுரம் இந்த தேவாரத்துல மூன்று திருப்பாடல்களையும் தொடர்ந்து மேற்கோளாக நம்முடைய உமா விஸ்வாச்சாரியர் வைத்திருக்கிறார். இந்த சிவபுரத்திலே இருக்கின்ற பெருமானானவர் அங்கே கிரியாபாதத்திலே உள்ளவர்களுக்கு சாமீப தன்மையை கொடுக்கின்றார். அவர் யார்? இந்த சிவபுரத்தை நினைப்பவர்களுக்கு ஷயமகள் தலைவராக இருக்கக்கூடிய பதத்தை அருளை கொடுப்பவர் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த கிரியை என்றால் என்ன என்பதை ஸ்ரீநாடு சிற்றம்பல நாடிகள் சிற்றஞ்சூர் சுப்பிரமணிய அகவலிலே முருகப்பெருமான் தனக்கு உபதேசம் செய்ததை சொல்லி காட்டுகிறார். சரியை என்பது புறபூஜை, கிரியை என்பது அகத்தும் புறத்தும் பூசித்தல். எப்படி வருகிறது? பொய் வகை நீக்கி பூதம் முதலா ஐவகை சுத்தி மெய்வகை விளக்கி மனம் பொழி தந்தவர்க்கமா மலர்கள் இனந்துணல் தூபம் எழில் குளம் தீபம் தரு நெய்வேத்தியம் தாம்பூலம் முதலாய் வரும் உபச்சார வகை பல இயற்றி அந்த இருள்தோடு அகம்புறம் இறைஞ்சி சுகங்கிழர் அங்கிலொடு கடன் முடித்து போற்றுடும் லிங்க பூஷனை கிரியை சாற்றும் சாமீபம் தருமென பகர்ந்தான். இப்படி இந்த கிரியாபாதத்திலே இருப்பவர்களுக்கு சாமீபம் சிவபெருமானுக்கு அணுக்கமாக சென்று தரிசிக்கின்ற பேற்றை கொடுக்கிறான். அன்னார பருகி அந்த பெருமானை நாம் கழிக்கின்ற ஒரு பெரும்பேற்றை கொடுக்கிறான். அதைத்தான் இந்த 86வது திருப்பாடலிலே நம்முடைய ஞானசம்மந்த பெருமான் அங்கே கூறியதாக அங்கே திருச்சிபுரம் பதிகத்திலே சொல்லி காட்டுகிறார். அடுத்த மேற்கோள் இதற்கு அடுத்த திருப்பாடல், அதாவது இதே ஞானசம்மந்த தேவார 1வது திருமுறையிலே 21வது பதிகம், இந்த 21வது பதிகத்தில் சிவபுரத்தில் 5வது திருப்பாடல், இதிலே யோக நிலையிலே இருப்பவர்களுக்கு சாரூபத்தை கொடுக்கிறான். யோக நிலையிலே உள்ள ஆன்மாக்களுக்கு சாரூப நிலையிலே கொடுக்கிறான். சரிய நிலையிலே நின்றிருக்கின்ற போது நாம் அந்த சரியையை உணர்த்துகின்ற நாவுக்கரசி சுவாமிகளை நினைக்க வேண்டும். கிரியையை நாம் சிந்திக்கின்ற பொழுது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை சிந்திக்க வேண்டும். அப்பொழுது இருக்கின்ற யோகவாதத்தை நினைக்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைவு கொள்ளுதல் வேண்டும். அதை அழகாக இந்த யோக நிலையிலே இருப்பவர்கள் சிவனது உருவத்தை பெறுகிறார்கள் என்று அடுத்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். சினமலி அருவகை மிகு பொருள் சிதை தருவகை வழி நிறுவிய வழின காற்று யோக நிலை சொல்றார். வழி நிறுவிய மண்ணுன் உணர்வோடும் மலர் விசை எழுதரும் பொருள் நியலமும் உணர்பவர் தனது எழில் உருவது கொடு தனது எழில் உருவது கொடுதல் அடைதரு பரன் உறைவது நகர் மதில் கனமருவிய சிவபுரம் நினைப்பவர்கள் நினைப்பவர் கலை மகள் தர நிகழ்வரே. ஆக இந்த சரியாபாதத்திலே நின்று கிரியாபாதத்தில் முடிந்து போய் யோக ஞானத்திலே வருகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோகம் என சொல்லக்கூடியது தன்னுடைய காற்றினை அடக்கி இடகளை பின்களை சுருக்கி சுடுமுனை வழியாக ஏற்றி இந்த ஆன்மாவை மூலாதாரத்திலிருந்து அந்த காற்றை எழுப்பி சுடுமுனை மேலாக இது வந்து ஆதாரத்திற்கு வந்து நிராதாரத்திற்கு சென்று அங்கே பிரம்மரந்திரத்திலே இருக்கின்ற சிவபெருமானை பற்றுவது. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த யோகத்திலே வல்லமை பெற்றவர் அழகாக சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய திருப்பாடல்களிலேயே சிம்மாந்து சிம்புடித்து என்று அதை சொல்லி காட்டி சிந்தை வைத்து உகந்து திறம்பா வண்ணம் சிம்மாந்து சிம்புடித்து அப்படியே நேராக நின்று அமர்ந்து இந்த கண்களை மூக்கின் நுனியை காணும்படியாக செய்து காற்று ஏற்றுன்னு சுந்தரமூர்த்தி நாயனர் திருவாக்கில் சொல்லி காட்டிருக்கிறார். இந்த யோக நிலையை வல்லவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாரை திருமணம் செய்தருளினார். பறவையார் நாயன பறவைநாச்சியாரை திருமணம் செய்து முடித்த பின்பு அந்த முதல் இரவிலே எந்த நிலையிலே இருந்தார் என்பதை சேகுலார் சொல்லி காட்டுறார். ஒரு முதல் இரவை படம் பிடிச்சு காட்டுறார். சிவம் உணர்த்த பரமேனாச்சார் அங்கு இருக்கின்ற பொழுது மங்கையோடு யோகு செய், மங்கையோடு இருந்து யோகு செய்வான் ஆகிய அந்த சிவத்தை யோக நிலையிலே இருந்து அப்பொழுதும் சிவத்தையே கண்டார். அவ்வளவு அருமையான செய்தி பாருங்க. தடுத்தாட் கொண்ட புராணத்தில் சேக்கலார் பெருமான் சொல்றார், எப்படி அழகாக பன்னாலும் பயில் போகம் பரம்பரையில் விரும்பினார், பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் விரும்பினார். தென்னாவலூர் மன்னன் தேவர்கிரான் திருவருளால் மின்னாரும் கொடிமருங்கள் பறவையனும் மெல்லியல்லன் பொன்னாறு முனைவோங்கள் புனர்வுடே சார்பாக பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் விரும்பினார். சுந்தரமூர்த்தி நாயனார் யாராக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், சிவபெருமானது வடிவம். ஆக இந்த யோக நிலையை உள்ளவர்களுக்கு சாரூபம் கிடைக்கும். அந்த யோக நிலையிலே உள்ளவர்கள் சாரூபத்தை பெறுவார்கள் என்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சான்று. சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் யார் என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் யார் எனில், திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் திருமண படலத்தில் சொல்லி காட்டுறார். அங்கே மீனாட்சி கல்யாணம் நடக்கிறது, திருமண படலம். நம்முடைய பெருமானுக்கு அங்கே அலங்காரம் செய்கிறார்கள். அப்படி அலங்காரம் செய்கின்ற பொழுது அந்த ஒப்பனைக்கு ஒவ்வொருவரும் பக்கத்தில் எதை எதை கொடுத்தார்கள் என்று சொல்லி காட்டினார். அந்த திருமணத்திற்கு ஒப்பனை செய்கின்ற பொழுது நம்முடைய பெருமானுக்கு திருமேனியின் மேலும் திருநீரை சாற்றுவதற்கு, அவருக்கு மையெல்லாம் திருநீர், மேலும் திருநீரை சாற்றுவதற்கு அந்த ஆலார சுந்தரன் வந்து கப்பலை ஏந்தி கொண்டிருந்தாராம். அந்த சுந்தரன் மாலையையும் அவர் தான் கையில் எடுத்து கொடுத்தாராம். திருவிளையாடல் புராணத்தை சொல்லி காட்டுகிறார், அந்த மாதியிலான் நிழல் ஆடியின் நிழல் போல் வந்த சுந்தரன் சாத்து நீரோடு திருமாலையும் எடுத்து ஏத்த. கண்ணாடி நிழலிலே இருந்து அந்த சுந்தரன் அங்கே இருந்து கொடுத்தார். அழகா சொன்னார். அதாவது ஒரு சுமையை, ஒரு சமயம் அம்மைக்கு ஒரு ஆவல் வந்து விட்டது. சுவாமி இப்படி சாம்பலை பூசிக்கொண்டு எலும்பை அணிந்து கொண்டு பாம்புகளை ஆபரணமாக அணிந்து கொண்டு ஆமை ஓடு பண்டு கொண்டு இட்டுக் கொண்டிருக்கிறாரே, அழகாக அவருக்கு நம் அலங்காரம் பொருள்களை வைத்து அலங்காரம் செய்தார்னா அலங்காரம் பண்ணா. அப்படி அலங்காரம் பண்ணிய உடனேயே அற்புதமான கோலத்தை அம்மை கண்டு கொண்டிருந்தார். அம்மை கழிப்பதை கண்டு தன்னுடைய கோலம் எப்படி இருக்கிறது என்று சுவாமி அங்கு இருக்கின்ற கண்ணாடியிலே தன்னுடைய திருக்கோலத்தை கண்டார். திருக்கோலத்தை காணுகின்ற பொழுது அந்த அம்மையானவள் சுவாமி கண்டுபிடித்துக் கொண்டிருப்பதை கண்டு, அம்மையே இந்த கோலத்தை நீ என்றும் காணும்படியாக சுந்தரா நீ வருக என்று ஆடியில் இருக்கின்ற தன்னுடைய நிழலினை காட்டினார். தன்னுடைய அழகு திருக்கோலம் ஆடியிலே இருப்பது ஒரு அழகு திருமையை கொண்டு வெளிப்பட்டது. அவர்தான் சுந்தரர். இவர்தான் பின்னாளிலே அந்த பார்க்கடையிலே எழுந்த ஆலகால விடத்தை கொண்டு வந்த காரணத்தினாலே ஆலால சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே ஆலால சுந்தரர் என்பது சிவனது வடிவம். இது எதை காட்டுவதற்கு எனில், இறைவனானவர் அந்த யோக நிலையில் இருப்பவர்களுக்கு அழகாக அங்கே தன்னுடைய வடிவத்தை கொடுக்கிறார் என்று அங்கே இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மை தெரிஞ்சு கொள்ளணும், சிவனது வடிவத்தை பெற்றவர்களுக்கு அந்த சிவன் சாருமலை பெற்றவர்கள் சிவனது வடிவம் அப்படியே இருக்கும். முருகப்பெருமானை வழிபட்டவர்களுக்கு முருகனது வடிவம் அப்படியே இருக்கும். விநாயக பெருமானை வழிபட்டவர்களுக்கு விநாயக பெருமானது வடிவம் அப்படியே இருக்கும். அதனால் நாமெல்லாம் கைலைக்கு போகின்ற பொழுது இந்த கைலையிலே பார்த்தோன்னா ஏராளமான சிவன் வருவார்கள் போவார்கள். ஏன், அவர்கள் சாருமத்தன்மை பெற்றவர்கள், அவர்களுக்கு நீலகண்டம் மட்டும் இருப்பதில்லை என்று சொல்வது உண்டு. ஆகையினால் இவர்களுக்கு அபர சிவன் பேர். இதே மாதிரி முருகனையும் அபரமுருகன் இருக்கார். அந்த அபரமுருகனில் ஒருவர் தான் திருஞான சம்பந்தர் என்று சொல்வது உண்டு. ஆகையினாலே தான் திருச்சிரமரம் மீனாட்சி சுந்தரம் இல்லை, மதுரை திருஞான சம்பந்தர் 15 அந்தாதியிலே நம்முடைய முருகப்பெருமானாகவே ஞானசம்பந்தர் பெருமானை வைத்து அங்கே தோத்திரம் பண்றார். எனவே நல்ல ஆன்மாக்களுக்கு, அனைந்தோர் தன்மை பெறுகின்றவர்களுக்கு தன்னுடைய வடிவத்தை கொடுப்பார். திருவிளையாடல் புராணத்தில் விருத்தகுமார பாலரான படலத்திலே அங்கே அம்மையாகிய கௌரியானவள் அம்மையை இணைந்து அந்த அம்மையினுடைய பீஜமந்திரத்தை கூறி பக்கப்பட்ட காரணத்தினாலே மீனாட்சி அம்மையினுடைய வடிவத்தை பெற்று கைலை சென்றால் அந்த புராணத்தில் சொல்லி காட்டுகிறது. செப்பீஸ்வரர் என சொல்லக்கூடிய அந்த சிராத முனிவருடைய புத்திரர் சிவனது வடிவத்தை பெற்றார். அதிகார நந்தி, அதிகார நந்தி சிவனது வடிவத்தை பெற்றது. 4 கைகள் உண்டு, என்ன வித்தியாசம்? சிவபெருமானுடைய 4 திருக்கைகள் மான்மழு ஏங்கி இருக்கும், ஒன்று அபயகரம், மற்றொன்று வரதகரமாக இருக்கும். ஆனால் இந்த அபர சிவனாகிய இந்த அதிகாரநந்தி இடம் எப்படி இருக்கும் என சொன்னால், மான்மழு அதிகாரநந்திக்கு உண்டு, ஆனால் மற்ற இரண்டு கைகள் கூப்பியபடி இருக்கும், தான் சிவனுக்கு அடியவன் என்று காட்டுவதற்காக. இதே போலதான் ஞானசம்பந்தர் பெருமானை அபரமுருகன் என்று சொல்வதற்கு உண்டு. சுதர்மூர்த்தி நாயனாரும் நமக்கு காட்டுவதற்காக சாருவத்தன்மை பெற்று இந்த உலகிலே வந்தார் என்று சொல்வது உண்டு. எனவே இத்தனையும் சொல்லப்பட்டது, சாலோகம், சாமீபம், சாருவம் என சொல்லக்கூடிய இத்தனையும் அபரமுத்தின்னு பேரு. அதற்கு மேலாக உருவதுதான் சாயுஜம் என சொல்லக்கூடிய பதமுத்தி. இந்த பதமுத்தி எது என்பதை 88வது திருப்பாடலில் சொல்லி காட்டுகிறார். 88வது திருப்பாடல் நம்மந்தர் சேவாரம், இதில் வரக்கூடிய 21வது பரிகம், திருச்சிவபுரத்திலே 6வது திருப்பாடல், சுருதிகள் பல என்று தொடங்குகின்ற திருப்பாடல். சுருதிகள் பல நலமுதல் கலைகள் தொகழறுவகை பயிரோடும் மிகு உரு இயல் உலகு அவை புகழ் தர வழிவொழுகும் எயிர் பொறியொழியது அருள் தவம் முயல்வார் தனது அடிய அடைவகை. தனது அடிய அடைவகை சாயுஜ்யம் திருவடியிலே சென்று உண்வது. அடைவகை நினை அரண் உரைபதி திருவழுர் சிவபுர நினைபவர் திகழ் குல நிலநிடை நிகழுமே. இதே நம்முடைய மணிவாசக பிறந்ததை எந்த நிலையிலே இருந்தார் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. இந்த சாரூப தன்மை பெறுவது, இந்த ஞான நிலை என சொல்லக்கூடிய ஒன்றிருக்கிறது, சரியே கிரியை யோகம் ஞானம். இந்த ஞான நிலை என்பதை, இந்த ஞான பாதம் எது என்பதை திருவாதவூரர் புராணத்தில் இருக்கிற செய்தி சொல்றேன். திருவாதவூரர் புராணம் என்பது நம்முடைய மணிவாசக பிறந்ததைக்கு அங்கே சரித்திரத்தை சொல்லக்கூடிய நமக்கு பிரமாணமான நூல். அதிலே மணிவாசக பிறந்ததைக்கு தீட்சி செய்து உபதேசம் செய்கிறார். 4 பாதத்தை உபதேசம் பண்றார். அதுல ஞானவாதத்தில் என்ன உபதேசம் செய்திருக்கிறார், இதையெல்லாம் ஏன் தொட்டு காட்டுகிறேன் என சொன்னார். எந்தெந்த நூல்களிலே இந்த செய்திகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து நினைவூட்டுவதற்காகத்தான். எனவே ஞானவாதம் என்றால் என்ன, எந்த நிலையில இருப்பார்கள், பரந்த வான்களை முழுதும் ஆகமனூன் பகுதியும் பல சமயம் சாத்திரமும் தெரிந்து தேர்ந்து அதில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியை பொருளென மனந்தெளிந்து புரிந்து போந்துள்ள சிற்றறிவு அனைத்தும் போக்கி மணிவாசக நிலைய நினைச்சு பார்க்கணும். அவ் அறிவு என சிவபோதம் விரிந்து தோன்றும் நெஞ்சுடைய வித்தகரே மேன்மையான நம் மெய்ப்பதம் அடைவர். இவர்களுக்கே நாம் சாகித்யத்தை கொடுக்கிறோம் என்று திருவாதவூரர் அடிகளுக்கு நம்முடைய திருச்சி கம்பளத்தான் அங்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். இதே செய்தியை அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய சிவஞான சித்தியாக சொல்லி காட்டுகிறார். சன்மார்க்கம், இதான் சன்மார்க்கம்னா மேலான மார்க்கம். சகாகலை புராணம் வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்கம் பொருந்தும் நல்லவும் கீழாக மேலாம் பதி பசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமொடு ஞாதிருவும் நாடா வண்ணம் பின்மார்க்கம் சிவனுடமை பெற்றி ஞான பெருமை உடையோர் சிவனை பெறுவர்கானே. எனவே இந்த ஞானவாதத்திலே நின்றவர்கள் சிவனை சென்று அங்கே பொருந்துவார்கள் என்று அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுருதிகள் பலநல முதல் கலை துகள் அறுவகை, இந்த செய்தியைத்தான் இங்கே நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். பயிர்வோடு மிகு உருவியல் உலகு அவை புகழ் தர வழி ஒழுகும் எயிரும் பொறி வழி அருள்தவம் உயர்பவர் தனது அடி அடைபவர் நினை அரண் உரைபதி திருவளர் சிவபுர நினைபவர் திகழ் குலம் நிலநிடை நிகழ்மே. ஆகையினாலே இவர்கள் சிவத்தை சென்று பொருந்துகிறார்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். 89வது திருப்பாடல் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 5வது திருமுறை 91வது பதிகம் பொது 9வது திருப்பாடல். இந்த மேலான கலியடைந்த ஆன்மா ஏற்கனவே முதல் பாடலில் என்ன துன்பம் அடைந்தது என்று இந்த ஆன்மாவுக்கு உணர்த்தப்பட்டது. இப்போ நாவுக்கரசி சுவாமிகள் இந்த திருப்பாடலில் எப்படியெல்லாம் துன்பப்பட்டு நான் தெரியாமல் இருந்தேனே அப்பேற்பட்ட எனக்கு இப்பொழுது உன்னை அடைந்தவுடன் நான் எப்படி இந்த வெள்ளத்தேனை பருகிக் கொண்டிருக்கின்றேன் என்று அழகாக இங்கே சொல்லிக் காட்டுகிறார். தெள்ளத்தேரி தெளிந்து சித்திப்பதோர் உள்ளத்தேரல் அமுத ஒளி வெளி கள்ளத்தேன் அடியேன் கவலை கடல் வெள்ளத்தேனுக்கு எவ்வாறு விளைந்தது. இதை எப்படி கொண்டு விட்டனோ, கள்ளத்தேன் கடியேன் தான் நிற்க வேண்டிய நன்னெறியிலே நில்லாது சமண நெறியிலே சென்றிருந்த கள்ளத்தன்மை உடைய அடியேனுக்கு கள்ளத்தேன் அடியேன் கவலை கடல் வெள்ளத்தேனுக்கு கவலை கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு எவ்வாறு நிகழ்ந்தது, எவ்வளவு ஆனந்தம் நிகழ்ந்தது, எந்த ஆனந்தம்? தெள்ளத்தேரி தெளிந்து கருவி கரணங்கள் எல்லாம் நீங்கி ஆன்மாவாகிய எண்ணையும் தெளிந்து பண்ணித்திருந்த அந்த தத்துவங்களையும் அறிந்து தெளிந்து சிவமாகிய உன்னையும் தெளிந்து தித்திப்பதோர் உள்ள தேரல் அமுத ஒளி வெளி அருமையான தித்திக்கின்ற ஒரு அமுதினை நான் அணிந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகிறான். இறைவனை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது மணிவாசக பெருந்தகை பரங்கருணை தடங்கடல் நான் இந்த பரங்கருணை தடங்கடலை இதை அனுபவிக்கிறது. கடல்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன நினைக்க வரும், அது உப்பு பருகிறதுக்கு இயலாது. அப்ப இறைவன் கருணையை கடலுக்கு சொல்லிவிட்டேன் மணிவாசர் வந்து தெல்லையத்தில் சொல்லி காட்டுகிறார். பருகிற்கு இனிய பரங்கருணை தடங்கடல். ஆக அந்த அந்த சிவானுபவம் இன்பம் இருக்கிறதே அதை அப்படியே தான் ஆனந்த பரவசம் விட்டு அனுபவித்துக் கொண்டே முத்தி நிலையிலே இருக்கும். அதைத்தான் இந்த 89வது திருப்பாடலையே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 90வது திருப்பாடல் அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு 6 திருமுறை 27வது பதிகம் திருவாரூர். இதிலே எந்த கருத்தினை அழகாக நம்முடைய சுவாமிகள் சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், இந்த ஆன்மாவானது உடம்பிலே இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஆன்மா புலன்கள் வயப்பட்டு அந்த போதத்தையே தூக்க விரும்புகிறது. அப்பொழுது பக்குவப்பட்ட நம்முடைய திருநாவுக்கரசர் சுவாமிகள் அங்கே திருவாரூருக்கு வருகின்ற பொழுது, ஏ மனமே உன்முருவில், உன்முருவில்னா உருங்கிறது உடம்பு, உன் என்பது நினைத்தல் உண்ணல், நினைத்திருக்கிய உடம்புக்குள்ளே இருக்கின்ற உன்முருவில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்து உறுப்பினது குறிப்பு ஆகும் ஐவீர் நுங்கள். இந்த உடம்புக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்ற ஐம்பொறிகளே நீங்கள் மண் உருவத்து இயற்கையால் வைப்பீர்க்கு ஐயோ. நீங்களெல்லாம் இந்த உயிர்களை எல்லாம் அந்த பொறிகுடங்களோடு அங்கே சேர்த்து, பொறிகுடங்களே இந்த ஆன்மாவை நீர் சேர்த்து அந்த ஆன்மாவை என்ன பாடுபடுத்துகிறீர்கள். நீங்கள் படுத்துவதற்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்களே போதாது, ஆனால் என் ஒருவனிடம் மட்டும் அது உனக்கு பொறிகளே உங்களால் இயலாதுங்கிறார். அழகா சொல்லுகிறார், மண் உருவத்து இயற்கைகளால் வைப்பீர்க்கு ஐயோ. எல்லா உயிர்களையும் பொறிகுடங்களோடு, பொறிகுடங்கள் அந்த ஆன்மாவை சீரழித்துக் கொண்டிருக்கும், வையகமே போதாது. யானே என்னிடம் உன்னுடைய ஜம்பம் பலிக்காது. வானோர் பொன்னுருவை தென்னாரூர் மண்ணுக்கெல்லாம் சிவக்கொழுந்தை புகுந்து சிந்தை தன் உரு வைத்து வைத்து தந்தவனை எந்த இடனை தலைப்படுவேன் புலைப்படுவான் தருக்கே மின்னே. நான் எப்படி இருக்கின்றேன், நான் வானோர் பொன்னுருவை தென்னாரூர் மண்ணும் குன்றை புவிக்கெல்லாம் சிவக்கொழுந்தை புகுந்து என் சிந்தை தன்னுருவை தந்தவனே. நான் என்னுடைய கருவி கரணங்கள் அனைத்தும் சிவமயம் ஆக்கிவிட்டே என்னுடைய நெஞ்சத்திலே சிந்தத்திலே அவன் சிந்தையிலே அவன் புகுந்திருக்கின்றான். அப்பேற்பட்டவனுடன் நான் அவனிடமே தலைப்பட்டு இருக்கிறேன். எந்த இதனை தலைப்படுவேன், இந்த ஆன்மா சிவத்தை மட்டுமே கண்டு தலைப்பட்டு கொண்டிருக்கும். துளைப்படுப்பான் தருக்கேன் மின்னே. நீ என்னுடைய மனத்தை பிசக வைக்க மாற்றி வைக்க நினைக்காதே, தருக்கே மின்னே போங்கள், எங்களிடம் நீ ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலினுடைய கருத்து என்ன, சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு உலகப்பற்றும் இல்லை, உலக போகமும் இல்லை, அவரது கருவி கரணங்கள் எதனாலும் தாக்கப்படாது, அந்த புலன்கள் அனைத்தும் சிவத்தின்பாலே தலைப்பட்டு இருக்கும். ஆகையினாலே ஐம்புல வேடர்களின் சேட்டை இந்த அணைந்தோர் தன்மை உள்ளவர்களுக்கு கிட்டாது என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து அருமையான ஒரு பாடல், 91வது திருப்பாடல், அப்பர்பெருமான் திருவாக்கு, 6 திருமுறை, 98வது பதிகம், பொது நாம் யாருக்கும் என்று தொடங்குகின்ற அருமையான பாடல். இது எல்லோருக்குமே பாராயணமாக உள்ள அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் என சொன்னால், இந்த பாடலானது ஆனந்த கழிப்பு இருமாந்து இருப்பன்களோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு என்று திருவங்கமாலை வருகிற அந்த இருமாப்பு, அந்த இருமாப்பு என்பது பெருங்கழிப்பு. இந்த பெருங்கழிப்பு வருகின்ற பொழுது எதனையும் கண்டு அஞ்சாமல், அதாவது இதுவரை தான் எதையெல்லாம் கண்டு அஞ்சினோமோ அதை கண்டு இனி அந்த ஆன்மா அஞ்சுவது இல்லை. அதை பூரா அழகாக சொல்லிக்கிறார். நான் சிவபெருமான் ஒருவனுக்கே அடிமையானவன், வேறு யாருக்கும் அடிமை அன்று. நாம் யாருக்கும் குடியல்லோம், நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நமனை அஞ்சோம், இந்த உயிரினை அந்த உடலில் இருந்து குறிப்பதற்கு யமன் ஒரு நாள் வந்தே தீருவான். அழகாக சொல்லி காட்டுகிறார். தோற்றம் உண்டே இறப்பு உண்டு சுந்தர சொல்லி காட்டுறார். ஆனால் எனும் பக்கம் யமன் வர இயலாது. ஆகினால்தான் நாம் யாருக்கும் குடியல்லோம். குடி என்பது ஆண்டான் அடிமை. எவரும் எனக்கு அரசன் அல்ல பூமியிலே. ஆனால் எனக்கு அரசன் என சொல்லக்கூடியது சிவம் ஒருவனே பின்னால சொல்வார். நான் யாருக்கும் குடிமையில்லை, எவனுக்கும் அடிமை இல்லை, எவருக்கும் அஞ்சப்போவதில்லை. நமனை அஞ்சோம், எல்லோரையும் பற்றுவான். என் பக்கத்தும் வந்தால் நான் அஞ்சுதல் மாட்டேன். நரகத்தில் இடர்படும், இதை நாம் நினைக்கின்ற பொழுது அனைந்தோர் தன்மையிலே இருப்பவர்கள் அல்லாத மற்றவர்கள் ஒருவருக்கும் பயந்து அஞ்சு நிற்பர். எவனுக்கு அஞ்சுவர் நரகத்தில் இடர்படுவர் என்று பொருள். அதிலிருந்து இந்த அனைத்தோர் தன்மை பெற்றவர்கள் மீண்டு நிற்பார்கள் என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய பொருள். நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், எங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. ஏமாப்போம், ஏமாப்போம்னு பொய் சொல்லவே மாட்டோம். தனக்கு துன்பம் என்று ஒன்று வருகின்ற பொழுது, சுயநலம் மேலிடுகின்ற பொழுது பொய் சொல்வான். அந்த ஒருமையை மறைக்க 9 பொய் சொல்வான். பொய்யாமை என்று சொல்லக்கூடியது சைவனுக்கு வேண்டிய ஒழுக்கம், முதல்ல பார்த்துட்டோம். எனவே அதன்படி எனக்கு இடரும் இல்லை, பொய் சொல்ல மாட்டேன். பிணி அறியும், எந்த பிணியும் என்னை அண்டாது. கொரோனாவது பிரோனாவது என் பெருமானுடைய அந்த வைத்தியஸ்வரனுடைய அனுக்கிரகம் எனக்கு இருக்கிறது. ஆக திருமுறையாக என் மருந்து என்னிடம் இருக்கிறது. எந்த பிணியும் என்னை பற்றாது. பிணி அறியும், பணி ஓமல்லோம், எவருக்கும் நான் பணியப் போவதில்லை. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு சனப்பொழுதும் எனக்கு இன்பமே அன்றி துன்பம் என்ற தன்மை எனக்கு இல்லை. ஏன்? தாம் யாருக்கும் குடியலா தன்மையான் சங்கரன். யாரு? நான் யாரை சென்று அடைந்திருக்கிறேன்? தாம் யாருக்கும் குடியலா தன்மையான சிவபெருமான். யாருக்கும் அடிமை இல்லை, சிவபெருமானை ஆழ்வதற்கு எவரும் இல்லை, அவனுக்கு மேலாக ஆழ்வோன் எவனும் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சிவனுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுவிடுங்கோ, நமக்கு தெரியும் ஆனால் சிவனுக்கு தெரியாது. எது என்றால் இரண்டு கைகளை எடுத்து வணங்க நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆனால் சிவபெருமானுக்கு வணங்க தெரியாது. சேர்ந்தறியா கையானை அப்படிம்பார் நம்முடைய மணிவாசகப்படுத்த. எனவே அவனுக்கு மேலானவர்கள் யாருமே இல்லை. தாம் யாருக்கும் குடியலா தன்மையான சங்கரன். யார் சங்கரன்? சங்கரன் எனது சங்கரன், சுகத்தையே கொடுப்பவன். சுகத்தையே கொடுப்பவன் என்பதற்கு விளக்கம் நக்கீர தேவர் நாயனார் கோப பிரசாதத்தில் சொல்லுவார். மரக்கருணையும் அது ஒரு கருணை தான் பாம்பார். ஆகையினாலே சங்கரன் நற்சங்க வெண்குளையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாடாய், மீளாத அடிமைகளாய். அத ரொம்ப முக்கியம். இந்த அனைந்தோர்கள் எப்பொழுதுமே அந்த திருவடி இன்பத்தையே நுகர்ந்து கொண்டு ஒருபோதும் கீழே தள்ளப்பட மாட்டார்கள். அந்த கோமார்க்கு நாம் என்று மீளா ஆளாய். கொய்மலர் சேவடி இணையே, கொய்மலர் சேவடி இணை. இணை என்பது அந்த மூணுசிலை இணைக்கு இரண்டு அர்த்தம். இரண்டு திருவடிகளையும் கொய்மலர் சேவடி இணையே குறுகு நேமே. குறுகுதல் இந்த குறுகுதல் என்றால் என்ன என்றால், இப்போ இந்த இரண்டு பொருள் இருக்கிறது, இந்த இரண்டு பொருளுக்கும் இடையிலே இடைவெளி இருக்கிறது, இப்பொழுது குறுகிவிட்டது என்றால் இடைவெளி இல்லை. எனவே அனைந்தோர் தன்மை இல்லாதவர்களுக்கு இடைவெளி இருக்கும். ஆனால் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சையகிய யோகம் ஞான நிலையை பெற்றவர்களுக்கு இறைவனிடம் இடைவெளி என்பது இல்லாது இறைவனோடு பொருந்தியே இருப்பார்கள். அதான் குறுகுதல். குறுகுதல் என்றால் இடைவெளி இல்லாது பொருந்தி இருப்பர். ஆகையினாலேதான் இந்த நிலையிலே இந்த அனைந்தோர் தன்மை இந்த தன்மையிலே இருப்பார்கள் என்று அந்த மேலான அந்த இருமாப்பில் அந்த பெருங்கழிப்பிலே அது எப்படி இருக்கும் என்பதை திருநாவுக்கரசி சுவாமிகள் நமக்கு அங்கே உணர்த்தி காட்டுகிறார். நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. தாம் யாருக்கும் குடியலா தன்மையான சங்கரன சங்க வெண்குளையோர் காதில் கோபார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. 91வது பாடலோடு இன்றைய நிறைவு செய்து எஞ்சிய 8 திருப்பாடல்களை இதுவும் அனைந்தோ தன்மை அதிகாரத்தை நாளை சிந்திக்க இருக்கின்றோம். ஆக நாளை எஞ்சிய திருப்பாடல்களை சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி தம்பரம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடி அழடி இணைகள் போற்றி வாதவூரடி அழடி இணைகள் போற்றி திருச்சிற்றம்பலம்.

உடம்பெடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கும். அப்படி வாழ்கின்ற காலம் நன்மை தீமை இன்ப துன்பம் சுக துக்கம் என்கின்ற இரு தன்மையான பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும். நன்மை தீமை இன்பம் துன்பம் சுகம் துக்கம் என்கின்ற இரண்டு வகையான தன்மையுடைய பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அது காரணம் இரண்டு வகையான வினைகளை செய்தபடியினாலே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இடையிலே துன்பத்தினாலே தளர்ச்சியும் இன்பத்தினாலே மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்படி இன்பத்தினாலே மகிழ்ச்சி வரும்போது அதிகபட்சம் கடவுளை பற்றி நினைவு இருக்காது. இன்பம் இருக்கும் போது கடவுள் நினைவு வர்றது சாமான்யம் அல்ல. இன்பத்தை அனுபவிப்பதிலேயே அவனுக்கு மனம் போகுமே தவிர கடவுளை பத்தி பண்ணலா என்கிற ஒரு எண்ணம் வராது. சாமான்யம் அல்ல. எதுக்கு பத்தி பண்ண வேணும்? எல்லாம் இருக்கும் போது எதுக்கு பத்தி பண்ணணும்? அந்த இன்பத்தை அனுபவிப்பதிலேயே அவர்களுக்கு எண்ணமும் காலமும் சரியாயிருக்கும். காலமும் சரியாயிருக்கும், எண்ணமும் அதுலதான் இருக்கும். துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை போக்கி கொள்ளுவதற்காக என்ன வழி என்று தேட முற்படுவார். அப்படி அந்த வழியில ஒன்றுதான் கடவுளை நாடுவது. துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக கடவுளை நாடுவது, கடவுளை கும்பிடுவது, பக்தி பண்ணுவது, நம்புவது, இந்த மாதிரியான ஒரு இயல்பு உண்டாகும். அதனால இன்பமும் துன்பமும் வைக்கலன்னா உயிர்கள் சொன்ன மாதிரி கேட்காது. துன்பம் இல்லையானா யாருமே அந்த ஆணவ மலத்திலிருந்து கீழே இறங்க மாட்டான். அதற்காக வந்து துன்பத்தையும் வச்சிருக்கிறாரு, இன்பத்தையும் வச்சிருக்கிறாரு. அப்படி அந்த இன்ப துன்பம் வரும்போது மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் உண்டாகும். அந்த தளர்ச்சி வாராமல் இருக்க வேண்டும் என்று இந்த 170வது வரியில வேண்டிக் கொள்கிறார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. தமியேன் என்பது இப்பொழுது ஞானிகளுக்கு கடவுளை தவிர வேற யாரும் கிடையாது. இப்ப நமக்கு எவ்வளவோ சொந்தக்காரக இருக்கிறாங்க, நமக்கு எவ்வளவோ சொந்தக்காரக நண்பர்கள், நண்பர்கள் இந்த சுற்றத்தார்கள் நிறைய இருக்கிறார்கள். ஞானிகள் துறந்து விடுகின்றபடியினாலே அவர்கள் சுற்றத்தார்கள் சொந்தக்காரன் யாரும் கிடையாது. ஞானிகள்னா வந்து வீட்டை விட்டு துறந்து கடவுளை மாத்திரம் நம்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த துறவிகளுக்கு சிவன் தான் எல்லாமே, கடவுள் தான். இப்ப நமக்கு கடவுளும் இருக்கிறாரு, சனமும் இருக்குது. ஞானிகளுக்கு கடவுள் மாத்திரம் தான், ஞானிகளுக்கு யாரும் கிடையாது. அதே மாதிரி மக்களையும் துறந்து விடுகிறாருல்ல. அதனாலே இப்ப மாணிக்க வாசகர் துறவு நிலை எல்லாவற்றையும் விட்டு விட்டாரு. விட்டு விட்டபடியினாலே இப்பொழுது நான் தனியனாக இருக்கிறேங்கிற தமியேங்கிற தமியேன்னா தனியன்னு அர்த்தம். சுற்றத்தார்கள் இல்லை. கடவுள் ஒரு நாள் வந்தாரு, அருள் பண்ணிட்டு போயிட்டாரு. கடவுளும் பக்கத்துல இல்ல, ஜனங்களும் பக்கத்துல இல்ல. அதனால இப்பொழுது நான் தளர்ந்து இருக்கிறேன் சாமிங்கிற, தளர்ந்து இருக்கிறேன். அதனால இந்த தளர்ச்சியை போக்கிக் கொள்ளவனும் தளர்ச்சியை நீக்க வேணும் என்று வேண்டிக் கொள்கிறார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போச்சு. தேவரிற்கு அடியவன் ஆகிவிட்டேன். இப்பொழுது தனியனாக இருக்கிறேன், ஆனா தளர்ச்சியோடு இருக்கிறேன். அந்த தளர்வை நீக்கி விடணும். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. களங்கொழக்கிறது அருளாகி போற்றி. களங்கொழ என்றால் தேவரீருடைய சிவலோக வாழ்விலே நான் இருக்கும்படியாக நீ என்ன வேணுங்கிற. இப்ப பூலோகத்துல இருக்கிறவ இதுவும் சிவனுடைய இடம் தான். சிவலோகம் என்பது துன்பம் இல்லாத இடம். அப்படி துன்பம் இல்லாத இன்பமயமாக இருக்கும் சிவலோகத்துல அடியவன் இருக்கும்படியாக என்ன வருகிறார். களம் என்றால் இடம். களம்னு சொல்றோம்ல, அது இடம். அது என்ன இடம்னா, இது சிவலோக வாழ்வு ஆகிய களம். அதுல தேவரீர் அடியன் இருக்கும்படியாக என்ன வருகிறார். எண்ணுதல்னா கருத அருளாய். கருதுதல்னா எண்ணுதல் வேண்டும். தேவரீர் என்ன வேண்டும். நஞ்சே அஞ்சேல் என்று அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று சொன்னால் பயத்தை நீக்க தகுந்தவன் அஞ்சல் என்று சொல்லு. பயம் உடையவனே, அச்சம் உடையவனே, அந்த அச்சத்தை நீக்க தகுந்த வலிமை உடையவன் பயப்படாதே. பயப்படாதே என்பது அஞ்சல் என்பது உண்மைதான். பயப்படாதே என்பது வடமொழி. அஞ்சல்ங்கிறது தவறு. சிறபுறத்து மறையவனார் சென்று நின்று சிவபெருமான் தலை நோக்கி சிந்தை நொந்து பரிவுருவாள் தலை நோக்கி பயப்படேல் பருவரன் உம்பரிஷம் பகர்வா என்ன என்று திருஞான சம்பந்தர் அந்த திருமருகல்ல அந்த செட்டி பெண்ணு கூட்டிக்கிட்டு போன மாப்பிள்ள இறந்துட்டார் அல்லவா, அப்போது அயால் திருஞான சம்பந்தர் போய் பயப்படாதே உன்னுடைய வரலாற்றை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அப்படி பயப்படாதேன்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி அவனை எடுத்து

0: கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எழுதி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, இங்கே திருமங்க. அதனாலே அஞ்சேல் என்று சொல்லுகிறவன் செவ்வருமான ஒருவன் தான். அதனாலதான் அந்த இப்படி வச்சிருக்க இதான் அஞ்சேலுங்கிற அந்த கை இருக்குல்லவா, அஞ்சேல் பயப்படாதுன்னு சொல்லு. இப்ப மாணிக்கவாசர் வச்சிருக்காரு பாரு, அதான் அது அபயம், இது வரதம், இது வரதம், இது அபயம். இங்க அந்த செவ்வருமான் போட்டவர் இருப்பார், அஞ்சு பயப்படாது இந்த கை, இது கொடுப்பதோட என்ன வேணும், இந்தா என்று கொடுக்கும், இந்தா என்பது பயப்படாது. ரெண்டு நமக்கு செஞ்சா எவ்வளவு நல்லா
1: இருக்கும். உலகெங்கும் புரிகலங்கி

என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம், திருவையாற்று தேவாரம். அதனால அஞ்சேல் என்று சொல்லுகின்றவர்கள் மக்களாக மக்களுக்கு சொல்ல முடியாது, மனிதன் மனிதன் அஞ்சேல் என்று சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவு செய்ய முடிஞ்சதுதானே செய்வான். நான் இருக்கிறேன் பயப்படாத, எம்மனுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நான் இருக்கிறேன், ஏமே வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாம இருன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்லி இருக்கிறானா இல்ல சொல்ல முடியுமா? அதனால அஞ்சேல் என்று சொல்லுவது கௌரவான் ஒருவன் தான் சொல்ல முடியும். அதுதான் திருஞான சம்பந்தர் சொன்னாரு, உலகெங்கும் கூறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டை மேருந்தி அலமந்த போதாக அஞ்சேலன் தரு செய்வான் அமரும் வலமந்த மடவார்கள் நடமாட முழவதிரமடையன்றி சிலமந்தி அலமந்து மரவேறி முயல்வார்க்கும் திருவையாரே என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். அதனால அஞ்சேல் என்று சொல்லுகின்றவன் சிவபெருமான் ஒருவன் தான் உயிர்களுக்கு அபயம் தப்பது. அபயம் சொல்லும் அபயம், பயத்தை நீக்குதல் அபயம். பயம் இல்லாதது அபயம், சுத்தம் இல்லாதது அசுத்தம் என்பது போல பயம் இல்லாதது அபயம். இது அபயகரம் சொல்லும் அபய, இது வரதம், இது அபயம், அபயம் வரதம். இப்படிதான் இருக்க சுவாமிஜி. அதனாலே என்ன பயப்படாது என்று இங்கு அருள் செய்வாயா, அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி வணக்கம். அப்படி அஞ்சேல் என்று எனக்கு அருள் செய்வாயாக என்று சொன்ன உடனே தேவர்கள் எல்லாரும் விசத்தை கண்டு பயந்து நடுங்கி இன்று ஒரே நாளிலே எல்லாருக்கும் முடிவு வந்து விட்டதே என்று சொல்லி கலங்கி அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு அருள் செய்தாயல்லவா, பயப்படாது என்று அருள் செய்தாயல்லவா. அதை அடுத்த சொல்ற, நஞ்சே அமுதாய் நயந்தாய், நஞ்சே அமுதா நயந்தாய் போச்சு. அப்படி அன்றைக்கு நீ நஞ்சு சாப்பிடவில்லையானால் தேவர்கள் எல்லாரும் இறந்து இருப்பார்கள். அவர்களுக்கான பயத்தை நீக்கி அவர்களுக்கு வாழ்நாளை தந்தபடியினாரே நீ எனக்கும் அதை செய்ய வேணும் என்கின்ற குறிப்பில நஞ்சே அமுதா நயந்தாய் போச்சு. நஞ்சு அமுதம், நஞ்சு அமுதம் ஆகுமா? அமுதம் நஞ்சு ஆகாது, நஞ்சு அமுதம் ஆகுமா? ஆகாதுல்ல. இப்ப கசப்பு பொருள் இனிப்பு பொருளாக ஆகாது, இனிப்பு பொருள் கசப்பு பொருள் ஆகாது, வெள்ளம் வேப்பங்காய் ஆகாது, வேப்பங்காய் வெள்ளம் ஆகாது. ஆகுமா? நம்மால ஆக்க முடியுமா? வேப்பங்காய் வேப்பங்காய் தான், வெள்ளம் வெள்ளம் தான். ஆனா சிவபெருமான் பாரு, வேப்பங்காய வெள்ளம் ஆக்கி விட்டார், நஞ்சை அமுதம் ஆக்கி விட்டார். அது அப்ப சுவாமி சொன்னாரு, எனக்கு பார்ச்சுவத்துல நஞ்சு கலந்து தந்தார்கள், யகச்சான் நடந்த கதை. பார்ச்சுவத்துல நஞ்சு கலந்து கொடுத்தார்கள், சாக வேட்டும் சாகட்டும் என்று சொல்லி சவணங்கள் தந்தார்கள், அதை அஞ்சலத்தை சொல்லி சாப்பிட்டேன், எனக்கு அந்த நஞ்சு அமுதம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாருப்பா. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்தோதின் நாளும் அறநடிக்கு என்பதாகும். வஞ்சனை பார்ச்சோராக்கி வடக்கிலாமனர்ந்த நஞ்சமுது ஆக்குவித்தார் நனி பள்ளி அடிகளாரே என்பது அப்பர் தேவர். அப்பருக்கு நஞ்சு என்ன பண்ணாரு சிவபெருமான், அமுதமாயிட்டு. ஏன்னா நஞ்சு நஞ்சா இருந்தா கொன்னு இருக்கும், அது அங்க உள்ள விஷயம். நஞ்சு நஞ்சாக இருந்தா ஆளை காலி பண்ணிக்கும். நல்ல புரியுதா? இத இருக்கிற நுட்பம் தெரியுதா? நஞ்சு அமுதமான அப்படினாலே கொல்லல். நஞ்சா நஞ்சாகவே இருந்துச்சுன்னு தன்மையிலிருந்து மாறாம, அந்த தன்மையிலிருந்து மாறாமல் இருந்தா கொன்னு இருக்கும். தன்மை மாறி அமுதமாக மாறி மாறிவிட்டது, அதனால கொல்லவில்லை. நெருப்பற என்ன மாறிச்சு? தடாகமா மாறி போச்சு. நெருப்பாகவே இருந்துட்டு சுட்டு சாம்பல் ஆகி. அதனாலே சிவபெருமான் தான் ஒன்றை இன்னொன்றாக செய்ய வல்லவன், ஒன்றை இன்னொன்றாக செய்ய வல்லவன். அதனாலதான் நஞ்சே அமுதா நயந்தாய் போச்சு. அத சேக்கலார் சொன்னார் பெரிய புராணத்துல, திருநாக்கர சுவாமிக்கு நஞ்சு கொடுத்தவும். புவனங்கள் எல்லாவற்றையும் சாம்பலாக்கத்தக்க விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டாரு. அப்படிப்பட்டவராகிய சிவபெருமானுடைய அடியவராகிய திருநாவுக்கரசுக்கு இந்த நஞ்சு அமுதமாகிறது ஒரு ஆச்சரியமான. உலகம் முழுவதையும் சாம்பலாக்கக்கூடியதா வந்தது அந்த நஞ்சு. அந்த நஞ்சை வந்து சிவபெருமான் சாப்பிட்டாரு. அவருடைய அடியவராகிய திருநாவுக்கரசருக்கு இந்த நஞ்சு, இது சாதாரண நஞ்சு. அது காலகூடம் அப்பா, அழகால காலகூடம் உலகம் முழுவதையும் சாம்பலாக்கும். இது சாதாரண ஒரு நஞ்சு, அதுல கோடியில ஒருவங்க கூட அதுக்கு பவர் கிடையாது. இந்த நஞ்சு திருநாகர சுவாமிக்கு அது அமுதமாகிறது அற்புதமானார். கொடியார்க்கும் திருமேனி, கொடியார்க்கும் திருநெருபூசிய திருமேனியுடையவர் ஆகிய சிவபெருமான்,
கொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் படியாக்கும் உன்னை விடாமுதானால். இந்த ராகத்தையும் இந்த சொல்லையும் இந்த விஷயத்தையும் கவனிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல. பொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும், புவனங்கள்லாம் உலகத்தை அழிக்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த நினைச்சு, புவனங்கள் முடிவாக்கும் படியாக்கும் உன்னை விட அமுதானால் படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சமுதாவதுதான் அற்புதமோ என்பது பெரிய புராணம். அதனால நஞ்சை அமுதாக ஆக்கினாய், அதனால அது போல பொல்லாதவனாயேன்னு நல்லவனாக ஆக்கு சாமி. நஞ்சை அமுதமாக்க அது போல பொல்லாதவனை நல்லவனாக உனக்கு பெருசல். நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி. அத்தா என்றால் தந்தைக்கு உண்டானவர், தகப்பனுக்கு அத்தா. அத்தா

0: அத்தாவுக்கு அடுத்தாப்ல ஆறு வருவா. சிவருமான் அத்தா, அத்தன், பார்வதி ஆத்தா. ஆனா அவன், ஆனா அவன், புரியுதா? முதல் எழுத்து ஆறுது, ரெண்டாவது எழுத்து அம்மா, அப்பா முதல், அம்மா ரெண்டாவது.
1: நிலையில்லாததை நிலையாக எண்ணுகின்ற மனிதர்களோடு ஞானிகள் கூட மாட்டார்கள்.
0: சிவோகதாரத்துல குருஞான சம்பந்தர் நித்தியத்தை அனித்தியத்தை நித்தியம் என்று நித்தியத்தை அனித்தியம் என்று ஒன்றை ஒன்றாக பொய்யெல்லாம் மெய்யென்று சொல்லி வாழ்கின்ற பொய்யெல்லாம் மெய்யென்று சொல்லி வாழ்கின்ற அஞ்ஞானிகளோடு ஞானிகள் போடப்பட்டனர். பொய்யெல்லாம் மெய்யன் பொய்ய பொய்யாகவும் மெய்ய மெய்யாகவும் கண்டுகொள்ளுங்கள். அதுக்காக உடம்பு பொய்யே விட்டுட்டு போக முடியும், உடம்பு பொய்யே உலகம் பொய்யே மனைவி பொய்யே மக்கள் பொய்யே பணம் பொய்யே வீடு பொய் எல்லாமே பொய் தான். பொய்னு தெரிஞ்சுக்க அதுல இருந்துகிட்டு இரு, மெய்ய தெரிஞ்சுக்க அதை பிடிச்சுக்கோ. இவ்வளவு இதை விட்டாரு, இது பொய்ய விட்டாரு பிடிச்சுக்கோ, பொய்ய பிடிச்சுக்க மெய்ய பிடிச்சுக்கோ. அதை பிடிக்காம இதை வந்து பிடிச்சீன்னா வீணா போடுவேன். இந்த பந்த காலம் பிடிச்சுக்கிட்டு சுத்தணும்னா விடமாட்டேன். தனியா சுத்தனம்னு வச்சுக்க, தனியா சுத்தனம்னா இவ்வளவு சுத்தனம் உளுந்து அடிப்படை பந்த காலம் பிடிச்சி சுத்தன விடமாட்டேன். அது போல அவருடைய காலை பிடிச்சுக்கோ, அவன் காலை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா விழமாட்டேன். முற்றாவிண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றார் என்றாரை பற்ற அங்கே பிடிச்சுக்க, இங்க இருந்துக்க, இது நிலையில்லாததுன்னு தெரிஞ்சுக்க, அது நிலையானதுன்னு தெரிஞ்சுக்க, அதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வச்சுக்கோ. இங்க என்னென்னத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்ல எதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன், பத்திரம் பண்ணணும் பத்திரம் பண்ணணும் பத்திரம் பண்ணணும் பண்ணு பண்ணு பத்திரம் பண்ணு, எவ்வளவு நாளைக்கு பண்ணியோ பாப்போம் பண்ணிக்க வேண்டாதுங்கள, எவ்வளவு நாளைக்கு பத்திரமா இருந்துருப்பு, அதை வந்து பத்திரம் பண்ணிக்க, அதை பிடிச்சுக்க, இதையும் பத்திரம் பண்ணிக்க. அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்லாம் அடித்தருடன் கூடி வரும். அதனால நித்தம் என்று சொன்னால் சிவபெருமான் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன், நித்தியம் நித்தம் எல்லாம் வடபடி சொல்லு, அழிவில்லாதது எப்போதும் இருக்கு. நித்தா போற்றி நிமலா போற்றி, நிமலன் என்று சொன்னால் குற்றமே இல்லாத மலம் குற்றமுடையது, மலம் குற்றம் நீ போட்டா இல்ல, நிமலா என்றால் குற்றம் இல்ல. அத பெண்ணுக்கு வைக்கும்போது நிர்மலான்னு வைக்கிறாங்க, நிமலின்னு பேரு அம்பாளுக்கு, நிமலின்னு பேரு இவனுக்கு, நிமலன்னு பேரு இவனுக்கு, என்ன பேர் இருக்குதோ அதெல்லாம் அவளுக்கு இருக்கும். இவன் பூரணன்னா அவ பூரணின்னு வச்சுக்குவான், இவன் காரணன்னா அவ காரணி, இவன் நாரணன்னா அவன் நாரணி, அவன் ஆரணன்னா அவ ஆரணி. அந்த ரெண்டு சோடியும் பொருத்ததுல எந்த சோசியர் பார்த்து சேர்த்து வச்சாரு, அது மாதிரி சோடி எங்க இருக்கு இல்லவே. அதனால நித்தா போற்றி நிமலா போற்றி குற்றம் இல்லாதவரே வளர்க்க.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

பெருமையும் யார் அறிவாரே, ஈசன் அளவும் பெருமை.

உடலிருந்து ஒன்றாய் அன்றாமே மண் மணி ஒளி சோவை இலக்கணம் வாய்த்து மணியனவாய் நின்றவாறு அதுபோல

ઉપકરણો કિડરુ મુંદિલ યંદ ઉરવલ્ગુ கடனுறும் அவ்வுரு வேரனக்காரும் திடமது போ

ஒளியை ஒளி செய்து ஓம் என்றெழுப்பி, ஓம் என்று எழுப்பி வழியை வழி செய்து பாய்த்திட வாங்கியே வெளியை வழி செய்து

மிக்க மனோன் மணி வேறு தனித்திய மிக்க மனோன் மணி வேறு தனித்து ஏக ஒக்குமது உன்மணி போது உள்

ஆகிய தொண்டத்தசி என்பமை அறிவு ஆகிய சீவன் சிவபரன் சீவன் ஆகிய மெய் அறிவு ஆகிய சீவன் பரசிவன் ஆமேயே மெய் அறிவு ஆகிய ஜீவன் பரசிவன் ஆமே தாமதம் காமியம் ஆசித்தகு குணம் மாமலம் மூன்று மகார உகாரத்தோடு ஆமரும் ஒவ்வும் ஒவ்வாய் உடல் மூன்றில் தாமாம் துரியபு தொண்ட தசியதே முப்பாள் காரியம் ஏழு கண்டரும் மாயப்பாழ்விட காரணம் ஏழு கண்டரும் போத பாழ்விட காரிய காரண வாதனை கண்டரும் வசாந்த முப்பாழ்விட தீருமே மாயப்பாள் சீவன் வியோமம்பாள் மன்பரன் சேய முப்பாழன சிவசக்தியில் சிவன் நாய வியாப்பதம் எனும் முப்பாழா வந்த தூய சொரூபத்தில் சொல் முடிவாகவே எதிரற நாளும் எருது உவந்து ஏறும் பதியனும் நந்தி பதமது கூட கதியனப்பாழை கடந்து அந்த கற்பனை உதறிய வாழும்

வியற்புறும் ஆணவம் விடல் செய்யாவே. காரியம் ஏழில் கலக்கும் கடும்பசு

யாத்தம்பிரள் உபசாந்தமே பார்த்த உபசாந்தவாதனை உள்ள போய் ஏந்த சிவமாதலின் சிவானந்தத்து தோந்தரல் மோன சுகானுபவத்தோடே ஆய்ந்து அதில் தீர்க்கையான ஏறைந்துமே பறையின் பரவ பரத்துடன் ஏகமா திரையின் நின்று ஆகியதன் புனல் போல உற்று உரை

0: போறோம்.
1: இலையுள் கிடந்த முயலை ஏறிவார் அரைமணிவார் கொண்டவர்.

அவ கருந்தாழகத்தில் அரும்பாம்பு நீங்க பெருந்தன்மை பேசுதீண்டி பொழி நெஞ்சே அருத்தர அலைகடல்ல சென்றாலே கருதலர் மாள கருவாயில் நின்ற பொறுதலை செய்வதே புல்லறிவாண்மை மறுவல செய்கின்ற மாத

பொருங்கிய ஜோதியை ஓந்தழும் உய்ந்தே முட்டள தாமரை முன்றுள மூன்றினும் விட்டலர் இந்த ஜோ

அகங்குளம் ஒன்றுண்டு நூரே சிவகதின் உன்னிதி வண்ணமும் கூரே குவிமுறை குனை வலைவயாளோடும் பேரே இருக்கு விழுபொருள் தானே திகையட்டும் தேரட்டும் ஏவரையட்டும் வகையட்டுமா நின்ற ஆதிப்பிரானை வகையட்டு நான்கு மற்ற அங்கே நிறைந்து வகையட்டும் உள் நின்று வெக்கின்றவாரே கேடும் சகலம் எம்பு கடந்தட்டில் பாடும் பரமென்றது கடந்துன்பதில் கூடி பராபரம் ஓங்கிய பத்தினில் தாழ்வதுவானதை தன்மைதானே பல்லோழி வண்பன் பகலோன் இறைவன் நல்லூழி ஐந்து நுழே நின்ற ஊழிகள் செல்லு

திரியங்களிற்றொடு தேவர் குழாம் எரிமழையும் இயங்கும் வெளியும் பரியுபாகத்தின் பற்றதுதானே ஊரும் அருவி உயர்வரை உச்சிமேல் ஆறின்றி பாயும் அருங்குளம் ஒன்று.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 123 பாடல் முதல் 126 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது உபதேச பகுதி. இப்பதான் நமக்கு முதல் தந்திரம் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் நம்ம பேசினது பாயிரம். பாயிரம்னா ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, பின்னால் நாம் சொல்லக்கூடிய செய்திகளை முன்னால் வரையறுத்து கூறுவது பாயிரம். இப்போ நாம் இது வரைக்கும் ஒரு எத்தனை வகுப்பு நடத்தியிருக்கோம்? இது எத்தனாவது வகுப்புங்கிறது? 6வது வகுப்பு. இப்போ இதுவரைக்கும் நாம் வந்து பேசியது எல்லாமே பாயிரம். நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம், குறிப்பாக காட்டியிருக்கோம். இப்போ அடுத்தது இனிமேலுக்கு தான் நம்ம திருமந்திரத்துக்குள்ளேயே நுழையும். இப்போ முதல் தந்திரம், அதில் உபதேச பகுதி. இதில் மூலன் உரை செய்த 30 உபதேசம், உபநிடதம் சொல்கிறோம். சீடர்களுக்கு குரு பக்கத்தில் இருந்து உண்மையை உணர்த்துதல். அந்த காலத்துலலாம் குருகுல வாசம்னு வச்சுருப்பாங்க. ஒரு சீடர் வந்து ஒரு குருக்கிட்ட 12 படிக்கணும். இப்போது ஒரு டாக்டர்னு வச்சிங்களேன், அவங்க 12 மருத்துவத்துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு திருமுறைகளை வந்து ஒரு 12 பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க திருமுறையில் எக்ஸ்பர்ட். ஒரு 12 குருகுல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ இந்த முதல் தந்திர 30 பாடல்களும் நம்ம படிக்கணும். இந்த குரு உபதேசம், மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்தியிருப்பாங்க. மாதா பிதாவை அறிமுகப்படுத்துகிறார், பிதா குருவை அறிமுகப்படுத்துகிறார், குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் வரிசைப்படி. இதில் இறைவன் உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப திருவடி தீட்சையை கொடுக்கிறார். தீட்சை வழங்குதல் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்களா? தீட்சை வாங்கணும் இல்லையா? சைபத்தில் தீட்சை உண்டு இல்லையா? லைசன்ஸ் வாங்கிட்டு கார் ஓட்டுவது போல தீட்சையை சைவர்கள் தீட்சையை வாங்க வேண்டும். அதில் தீட்சை வந்து 4 வகையான ஸ்டேஜ் உண்டு, 6 வகையான முறைகள் உண்டு. அதனால் குறைந்தபட்சம் ஒரு சமய தீட்சை, அதற்கு அடுத்த நிலைக்கக்கூடிய விசேஷ தீட்சை வாங்கணும். பக்குவப்பட்ட பின்பு இறைவனே குருநாதராக வந்து திருவடி தீட்சை கொடுப்பார். அதில் அந்த தீட்சை கொடுக்கும் பொழுது உயிருக்குள் இருக்கக்கூடிய அழுக்கை அவர் நீக்குவார். இப்போ தீட்சை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. குருநாதருடைய பார்வையினால் சஞ்சித கண்மம் சொல்லக்கூடிய பழவினை நீங்கும். நல்லா யோசனை பண்ணிப்பார். பழவினைன்னு ஒன்று இருக்கு நம்ம கிட்ட, அதை தொல்வினைன்னு சொல்றது. சஞ்சித கண்மம் அப்படின்னு வினை குவிகள் நம்மள்ட இருக்கு. இப்ப நாம் அனுபவிக்கிறது எல்லாமே வந்து பிராரப்த வினையை அனுபவிக்கிறது. பிராரப்தம்னா ஒரு பெரிய குவியலிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மட்டும் எடுத்து இப்ப நம்ம இறைவன் அனுபவிக்க விட்டுருக்கார். இதுவே இவ்வளவு சிரமம்னா நிறையா இருக்கக்கூடிய சஞ்சித கண்மத்தை எப்பொழுது நாம் தீர்க்கப் போகிறோம்? இப்பொழுது இருக்கின்ற இந்த பிராரத்த வினையிலேயே என்ன செய்கிறோம்? புதிதாக வேற வினையை நம்ம சேர்க்கிறோம். ஆக மொத்தம் நமக்கு அனுபவிக்கக்கூடிய பிராரத்தம், சேர்த்து கொண்டிருக்கிற ஆகாமியம், ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற சஞ்சிதம், இப்படி வினை குவியல்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தப்பிக்கலாமா தப்பிக்க முடியாதாங்கிறதெல்லாம் அது அப்புறம் வச்சுக்கணும், போக போக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வினையை நீக்குவது எப்படி அப்படின்னா, பிராரப்தத்தை யாரார்த்தாலும் அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அது இறை வழிபாடுகள் மூலம் தாக்கம் குறையும், அவ்வளவுதான். ஆகமம் தான் வந்த வினை வந்தது தான். ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது தலையெடுத்திருந்ததுன்னா இறையடியாறுகளுக்கு கீழே விழுந்து ஒரு சுளுக்கு ஏற்படும், அவ்வளவுதான். ஆகமம் தான் இறைவன் கணக்கில் டேலி ஆயிடுச்சு. பிராரத்தம் பிராரத்தம் இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த உயிரில் நம்முடைய வினைப்பதிவுகள் இருக்கும், சஞ்சிதம் ஆகிய வினைப்பதிவுகள் இங்கே உயிரில் இருக்கும். அதுக்கு பேர் களிம்புன்னு பேர். நமக்கு ஆணவம்னு சொல்றது இல்லையா, ஆணவம்ங்கிறது எங்கே எங்கேருந்து இருக்கு, உயிரில் இருக்கிறது. அறியாமைங்கிற ஆணவம் உயிரில் இருக்கிறது. அந்த களிம்பை முதல்ல எடுக்கணும். உடம்புல இருக்கிற அழுக்கை நீக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உயிரில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கணும். விண்ணின்றி இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, இந்த பாட்டை நல்லா பாருங்க. விண்ணின்றி இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. இந்த பாடல் வந்து ரொம்ப நாலு வரி தான் இருக்கு. வினைக்கு ஈடாய் மெய், வினைக்கு ஈடாய். அப்ப இந்த உடம்பு ஏனால் வந்தது, வினையால் வந்தது. அது நல்லா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்றோம் தீதும் நன்றும் பிரதர வாரா, நாம செஞ்சு நமக்கே வரும், முறுப்புகள் செய்யின் குறிப்புகள் விளையும், எல்லாம் கரெக்டா நம்ம படிச்சுக்கிட்டே என்ன செய்வோம், வினை செய்வோம். இதுல பஞ்ச அக்னி வித்தை போட்டிருக்கு. பஞ்ச அக்னி வித்தை, பஞ்ச அக்னி வித்தைன்னு ஒரு வரியை தொட்டோம்னா ஒரு வரி அப்படியே போயிட்டே இருக்கு. எலிமினேட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் உங்களுக்கு நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சம் மேல்நிலையில சொல்றதா, கொஞ்சம் இறங்கி சொல்றதானும் புரியல. விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு, அப்போ இதில் வந்து ஒரு பஞ்சாக்கினி வித்தைன்னு ஒன்று போட்டிருக்கு. பின்னாடி வந்து இந்த இரண்டாம் தந்திரத்தில் உங்களுக்கு பல செய்திகள் வரும். உடம்பு எப்படி வந்தது, உயிர் எப்படி வந்தது, உடம்புக்குள் எப்படி உயிர் நுழைந்தது, இந்த பல செய்திகள் உண்டு. இப்போ இன்றைக்கு நான் சொல்றது வந்து பஞ்சாக்கினி வித்தை பேசுறோம். விண் உலகத்துக்கு சொர்க்கம், நல்வினை செய்தால் அது ஒரு உடம்பு, தீவினை செய்தால் அதுக்கு ஒரு உடம்பு, இங்க வாழ்கின்ற உடம்பு வேற. இப்ப நம்ம வாழ்கின்ற உடம்புக்கு வந்து பூத உடம்புன்னு பேர். இது அஞ்சு பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்ட உடம்பு பூத உடம்பு. பூதசார உடம்புங்கிறது வந்து சொர்க்கத்துக்கு போற உடம்பு. இந்த வாதனா சரீரம்னு ஒன்று உண்டு, அது நரகத்துக்கு போற உடம்பு. ஒரு ஒரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபிரிவுன்னு எடுக்கணும் இல்லையா. இப்போ சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி வரணும், நரகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும். ஆம்தம் நாம் வந்து வாழ்ந்து வினைகளை கழிக்கக்கூடிய இடம் இது, இந்த பூலோகம். அது அந்த இடத்துக்கு நம்ம வந்தோம். ஒன்றும் பிறவி இல்லாமல் கடவுள்கிட்ட போயிடணும். பிறவி எடுத்துட்டோம்னா வினை அனுபவிக்கும். இது ரெண்டே கான்செப்ட் தான். இந்த உடம்பு எப்படி வருது, முதல்ல கொண்டு வர உடம்பை கொண்டு வர சூக்கும உடம்புன்னு மேலே போகும். உடம்பு உயிர் போகும் பொழுது உயிர் என்ன பண்ணும், இந்த உடம்பை கீழே போட்டுட்டு உயிர் மேலே போகுமா? இல்லை யாரும் போகும்போது யாரும் பார்த்துருக்கா? அடுத்தவங்க உயிரையும் பார்த்தது இல்லைன்னு இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்படி உயிர் போகும்போது சூக்கும தேகத்தோட போகும். சூக்கும தேகம்ங்கிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். இது அஞ்சு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். இதுக்கு வந்து தன்மாத்திரைகள்னு பேர். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் இப்போ இப்போ இது சித்தாந்த வகுப்புல தான் நான் அதை சொல்லுவேன், திரும்ப வந்ததும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வெளியில் சொற்பொழிவுலாம் இது வராது. சொற்பொழிவில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் வந்து செய்திகள் போமே அன்றி இது போல உள்ள நுட்பமான பல விஷயங்கள் இது போல நூல்களை படித்தாதான் புரியும். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் எட்டாச்சிங்களா? மனம் புத்தி அகங்காரம் இந்த நம்ம மூணும் வந்து அந்த கரணங்களில் வரும். உயிர் போகும்பொழுது இது எட்டையும் அழைச்சிட்டு போகும். புரியற மாதிரி பார்த்து அப்படி புரியலன்னா அப்படி எழுதி வச்சிங்க, மாலையில் போகும்போது சொல்லிடுறோம். அப்படி உயிர் மேலே போகும், உயிரும் இந்த சூக்கம சரீரமாகிய புரியற்ற காயம் எட்டு இருக்கு இல்லையா, அப்படியே மேலே மேலே போயிட்டு அங்கே இந்த உடம்பெல்லாம் மாறிடும் இல்லையா, பூததார உடம்பாக இருந்தாலும் அது அங்கே கைட்டு போட்டுட்டு இந்த இதுல நிற்கும், விண்ணுலகத்துக்கு அங்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்தாலும் இந்த எட்டு நிக்கு சேர்ந்து இருக்கும், சூக்கும உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கும். இது என்ன பண்ணுது, அந்த மழை வழியாக நிலத்தை அடைந்து மழையில் நுழையுது, மழை வழியாக நிலத்துக்கு போய் நிலத்திலிருந்து நெல்லுக்கு வருது, அந்த நெல் வழியாக நம்ம அரிசியை சாப்பிட்றோம், அரிசியை சாப்பிட்டு அல்லது கோதுமை சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், அது உடம்புக்குள்ளே நுழைஞ்சிருக்கு, தந்தையினுடைய வயிற்றுக்கு போய் இரத்தத்தில் கலந்து அது பின்பு தாயினுடைய கருவறைக்கு போயிடுது. அஞ்சு இருக்குங்களா, அஞ்சு ஸ்டேஜ் இருக்கா, விண்ணிலிருந்து வந்து மழை, நிலம், உணவு, தந்தை, அப்புறம் தாய், இதுக்கு பேர் பஞ்சாக்கணி வித்தைன்னு. இந்த உடல் ஆனால் வருஷம் சொல்லும் பொழுது இரண்டு மாதம் தந்தை உடம்பில், பத்து மாதம் தாய் உடம்பில் அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லுவோம், இவர் பஞ்ச அக்னி வித்தை. இந்த ஆன்மாக்கள் வந்து இந்த உடம்பை எடுத்துக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்பை எடுக்கிறோம் இல்லையா, இது நாம்லாம் எடுக்கிறது இல்லை, இறைவன் இந்த வேலையை செய்கிறான். இந்த தாய் தந்தையை தேர்ந்தெடுத்தல், பிறந்த ஊரை தேர்ந்தெடுத்தல், ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தல் இல்லையா, இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. ஒரு யார் யார் என்னென்ன வேலைக்கு போவாங்கங்கிறது ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு, யாருக்கும் யார் யார் எந்தெந்த ஊரில் வந்து பிறப்பாங்கன்னு ஏற்கனவே தெரியுமா, யாருக்குமே எதுவுமே தெரியாது. யார் யார் எந்தெந்த வினைகள் செஞ்சுருக்கும் தெரியுமா, அது எதுவுமே நமக்கு தெரியாது. கணவன் மனைவி, மனைவி கணவன் தெரியாது, எல்லாம் நாம் செய்த பூர்வ ஜென்மத்தினுடைய அடிப்படையில் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ யார் யார்

இந்த பிறவி எத்தனையாவது பிறவினு தெரியுமா? தெரியாது. இதே சொல்ல மாணிக்கம், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் தெரியாது. சரி, அடுத்த பிறவிதான் மனித பிறவி வரும்னு யார் சொன்னா? உங்களுக்கு படியாய் கிடந்து உன் பவளவாய் எப்பொழுது காண்பேன்ங்கிறாரு. படியா கூட குறைக்கலாங்கிறாரு ஆழ்வார். திருவேங்கட சுனையில் மீனாய், மீனா கூட பிறக்கலாங்கிறார். அப்பர் பெருமான் புழுவாய் பிறக்கணுங்கிறார். சொல்ல முடியாது, புழுவாய் பிறக்கணும் புண்ணியா? உன்னடி என் மனத்து வழுவாதிற்கு வரந்தர வேண்டும்ங்கிறனால அடுத்த பிறவி என்பது நிச்சயமாக எது என்று நமக்கு தெரியாது. நாம் இப்பொழுது நம்ம என்ன செய்யறோமோ அது அடுத்த பிறவிக்கு. அப்போ மின் நின்று இழுந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்றதாலே தலைக்காவல் முன்வைத்து. நமக்கு யாரு தலைக்காவல்? நமக்கு யாரு காவல்? பாக்கியெல்லாம் விட்டுருங்க. உற்றார் வேண்டான் ஊராரை ஆண்டேன் எல்லாம் அப்புறம், உற்றார் ஊரை எல்லாரும் பார்த்தீங்களா? நான் வேகமா வந்தது இந்த உபதேசத்தை காலையில 30 போட்டையும் முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு அந்த நிலையாமைய சொல்லணும்னு வந்தேன். உபதேசத்தை பாரதியா தலை காவல் முன்வைத்து. நமக்கெல்லாம் யாருங்க காவல்? இறைவன் தான் காவல். மெய்காவலே அவருதான். உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண் நின்று காட்டி களிம்படுத்தான். களிம்புங்கிறது அழுக்கு குற்றம். இந்த 30 பாடலும் பாத்தீங்கன்னா ஒரு நுட்பம் இருக்கும். அந்தாதி பாடல், அந்தாதி தொடர்புல ஒரு பாடல் முடிந்து அந்த ஈற்று அடி வந்து அடுத்த பாடலினுடைய ஆதியாக முதலாக வரும். முடிக்கும் போது வந்து நம்ம எப்படி ஆரம்பிச்ச அடி இருக்கு அது கடைசியில், அந்த சொல்லு வந்து கடைசியில் முடியும். தமிழுக்கு தமிழ், ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம். அந்த காலத்தில் உபதேசம் வாங்கணும்னா பக்குவம் உள்ளவங்களுக்கு தான் உபதேசம் கொடுப்பாங்க, எல்லாரும் கிடையாது. இந்த பக்குவம் அப்படின்னா அது உள்ள இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம்ங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு பயமுறுத்துறேன் செய்ய வேண்டாம். சைவ சித்தாந்தம் கொஞ்சம் அனுபவித்தவர்களுக்கு அந்த வார்த்தைகள் கண்மை புரியும். இப்ப இருவினை ஒப்பு அப்படின்னு சொன்னா நன்றே செய்யணும், செய்யணும் நானோ இதற்கு நாயகன். அதாவது நன்றே வரினும் தீதே வரினும், நல்லது வந்தாலும் கெடுதல் வந்தாலும், துன்பத்தை அனுபவித்தாலும் இன்பத்தை அனுபவித்தாலும், எதுலேயுமே அந்த மனம் வந்து மாறுபாடு அடையாத ஒரு நிலை, அது இறைவனை ஒப்புன்னு நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ நிறைய உதாரணம் சொன்னோம்னா அது சித்தாந்த வகுப்பு மாதிரி அது நீண்டுக்கிட்டு போயிடும். நான் உங்களுக்கு 30 உபதேசத்தையாவது நீ நான் முடிச்சாவணும். இதெல்லாம் ஒரு வரி சொன்னோம்னா அதுக்கு இன்டர்லிங்க் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? அங்கே போகணும், அங்கேருந்து நான் வரணும். அங்கேருந்து வந்தோம்னா சித்தாந்தம் படித்தவர்களுக்கு புரியும், புதிதாக திருமந்திரம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு நல்வினையால் வரக்கூடிய இன்பத்தையும் தீவினையால் வரக்கூடிய துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அதிலே மனம் லைக்காமல் பற்றற்று இல்லாமல் எது வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு பேரு இருவினை ஒப்பு. அந்த பேங்க்ல எல்லாம் கேஷியர் இருப்பாங்க, அவங்களுக்கு கஸ்டமர் வந்தாலும் ஒன்றும் இல்லை, கஸ்டமர் வராட்டி போனாலும் இவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது. அது மாதிரி ஒரு மனநிலை, அந்த நிலையை வந்து அது வந்துருச்சுன்னா போதும் வாழ்க்கையில வெற்றி. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, டேக் இட் ஆஸ் இட் இஸ், எது எப்படி வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். இது எல்லாருக்கும் பயன்படும் இந்த வார்த்தை. நாளையும் என்பது நமக்கு தெரியாதுங்க, எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதை அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா இது வினையால் வந்தது தானே, ஏற்றுக்க வேண்டியது தானே, அது இருவினை ஒப்பு. இதில் பழகணும், இதில் பழகிட்டே வரும்பொழுது பலபரிபாகம் அப்படின்னு ஒரு ஆன்மா பக்குவம் அடையும். பக்குவம் அடைகின்ற பொழுது ஆணவத்தினுடைய ஆற்றல் அங்கே குறையும். நல்லா அந்த முதல் பாட்டே நல்லா பாருங்க, ஆணவத்தினுடைய ஆற்றல் குறையும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா பெரிய லெவலில் பணம், பதவி, புகழ் அப்படின்னு கூட செருக்கில் இருப்பாங்க. செருக்கில் இருக்கும்போது ஒரு 50 வயசை கடந்த உடனே ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்ததுன்னா அதில் மாட்டிப்பாங்க, மாட்டி

0: முடியும். அதுக்கப்புறம் அதுல இருந்து தலை தூக்காம ஆத்துவாங்க. நிறைய வாழ்க்கை எல்லாரையும் பார்க்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லாருக்கும் ஒரு புறம் தான் தெரியுது. ஆனா நிறைய விஷயங்கள் அதெல்லாம் மறைஞ்சிடும். பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, நல்ல பாதை மாடி ஏடி பங்களா அதுக்குது ஏசில உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். அப்ப என்னாச்சுன்னா அந்த அந்த மலபரிபாகம்ங்கிறது அந்த ஆணவம் செயல் இழந்துவிடும் ஒரு ஸ்டேஜில். அதுக்கு பேர் மலபரிபாகம். அந்த நிலை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த ஸ்டேஜ் ஜப் பண்ணிடும். அப்போ இறைவன் உள்ளே இருக்கிறான் இல்லையா, அப்ப இறைவன் தெரியவான். அது வரைக்கும் இறைவன் தெரிய மாட்டான். ஆணவன் இருக்கிற வரைக்கும் இறைவன் தெரிய மாட்டான். பணம் பதவி அந்தஸ்து தான் தெரியுமே ஒழிய இறைவன் தெரிய மாட்டான். இது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புகணத்துக்கு அப்புறம் இறைவன் ஒருத்தர் இருக்காரா, அப்பதான் இறை உணர்வுக்கு வருவாங்க. சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு, நான் வந்து உலகளோடு சேர்த்து நான் அவங்களுக்கு பாட்டம் நடத்துறேன். நான் இதை வந்து சைவ சித்தாந்தமா நடத்தினேன்னா இந்த ஒரு பாட்டுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும். நான் அப்படி நான் நடத்தல. இப்போ அந்த நிலைக்கு வரும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தன்மை அப்பொழுது அவங்களுக்கு தெரியும். இறைவனே என்ன செய்வாரு அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கு பேரு பக்கம் அடைச்சதுல சத்தினி பாதம். உள்ளே அந்த திருவொருள் வெளிச்சம் கிடைக்கும். எப்போ வரும் அதெல்லாம்? பக்குவப்பட்ட நிலையில தான். இந்த திருவொருள் வெளிச்சம்ங்கிறது இறைவன் உள் உயிருக்குள் இறைவன் இருந்தாலும் இறைவனை உணராமல் இருக்கக்கூடிய நிலை மாறி பக்குவப்பட்ட பின்பு கோயில் வழிபாடு அடியார் வழிபாடு பக்தி நூல்களை எல்லாம் படித்து உணர்கின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அதே கடவுள் சக்தியாக திருவொருள் வெளிச்சமாக உதவி செய்யும். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதிருப்பா பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்ட ஆங்கு ஓ அறையமைக்கும் சேன் விலங்கு அவிரொளி. இந்த ஒரு பெரிய இந்த ஒரு நீர்பரப்புல நான் சொன்னது வந்து திருமுருகாக்கு ஒரு பெரிய நீர்பரப்புல சூரியனுடைய கதிர்கள் உள்ள நுழையும் பொழுது ஒரு வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெளிச்சம் அவங்க அவங்களுடைய உயிரில் தெரியும். அப்ப திருவொருள் வந்து வெளிச்சமாக உயிரில் பதிகிறது. சக்தி நிபாதம், நிபாதம்னா வீழ்ச்சின்னு, வீழ்ச்சின்னா பதிதல்னு அர்த்தம். இப்போ அந்த நிலை வந்துட்டீங்க, அதுதான் பக்குவம்னு பேர். இதுக்கு நீங்க என்ன எவ்வளவு நீங்க பயிற்சி எடுக்கணும், சரிகை தொண்டு செய்யணும், கிரிகை தொண்டு செய்யணும், யோக அனுபவம் கிடைக்கணும், இவ்வளவும் தெரிந்து தவம் செய்து ஒரு நல்ல ஒரு பழுத்த நிலையில் பக்குவப்பட்ட நிலையில் இறைவனே உள்ளே இருந்து உணர்த்தக்கூடிய அளவிற்கு வந்த நிலையில் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு தாண்டியாச்சு. அதுக்காக தான் உபதேசம்ங்கிறது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் உபதேசம், பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் தீட்சை, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்ப நீங்க எல்லாரும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்படிங்கிற நிலையில தான் இந்த திருமந்திரத்தை நம்ம பேசுறோம். உள்ளே இருந்த அந்த இறைவன் சக்தி திருவொருள் சக்தி சரிங்களா. இப்ப என்ன ஆகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். உபதேசம் கொடுக்கணும்ல, உபதேசம் எப்படி கொடுக்கணும், ஒரு உருவம் தாங்கி வரணும். சைவத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனே குருவாக வருவார். யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது ஆண் பெண்களை வேறுபாடு கிடையாது, இறைவனே குருவாக வருவார். அதுதான் நம்ம சைவத்தினுடைய அடிப்படை உண்மை. உள்ளிருந்து உணர்த்தி வந்த அந்த இறைவன், கண்ணுக்கு காண முடியாத இறைவன், சக்தியாக இருந்த இறைவன், திருவுருள் சக்தியாக இருந்த இறைவன் சொல்லியிருக்கேன். சக்திக்கும் திருவுருளுக்கும் பேதமில்லை. இறைவன் என்ற ஒன்று இருக்கும் பொழுது சக்தியும் அங்கே இருக்கிறது, குணமும் குணியும் போல, பாலும் சுவையும் போல, இல்ல பழமும் சுவையும் போல, சூரியனும் கதிர்களும் போல. இப்ப ஏதாவது ஒரு இடத்துல நான் திருவுருள்னு சொன்னேன்னா சக்தின்னு அர்த்தம். பல இடங்கள்ல இப்ப வந்து ரொம்ப மேல்நிலைக்கு வந்து நீங்க படிக்கணும். இப்ப இறைவன் நான் சொல்லிட்டேன்னா அத சக்தி வந்து உள்ள அடக்கம் அப்படி பார்த்துக்கணும். உதாரணமாக இறைவன் என்று சொன்னால் நீங்க என்ன நினைக்கணும், சூரியனை கம்பேர் பண்ணீங்க. சக்தின்னு சொன்னா அல்லது திருவருள்னு சொன்னா சூரியனுடைய கதிர்களை இமேஜ் பண்ணீங்க. நீ ரெண்டு பிரிக்க முடியாது இல்லையா. இப்ப சக்தி தான் நமக்கு பயன்பாட்டுக்கு வருது இல்லையா. இப்ப உள்ளே வெளிச்சமாக இருந்த அந்த திருவருள் ஒரு உருவம் தாங்கி காணும் குறியாக, காணும் அடையாளமாக வெளியில் இருந்து நமக்கு உணர்த்துவதற்காக ஒரு வடிவம் தாங்கி கொண்டு அருள் உருவ திருமேனியை தாங்கி கொண்டு இறைவன் குருவாக வருவான். அதான் குரு உபதேசம். இப்படி வந்ததுதான் மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கொடுத்த நிலை. மாணிக்க வாசகருக்கு அந்த ஆவடியார் கோயில்ல இறைவனே உபதேசம் பண்ணியிருக்க. இந்த மாணிக்க வாசகர் யார் தெரியுமா? மாணிக்க வாசகர் பூமிக்கு இறைவனால் அனுப்பப்பட்டவர். அங்கு கைலாயத்தில் சிவபூத கணங்களில் அவர்களும் ஒருவராக இருந்தார். வருகின்ற பொழுது, அங்கே இருக்கின்ற பொழுது, அங்கே இந்திரன் குபேரன் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவருடைய சொகுசான அந்த செல்வ செழிப்பு ஆடம்பரங்களை அவருடைய கைலாயத்தில் பார்த்தார். பார்த்தது ஒரு குற்றம், நீ என்ன அவங்களாம் ஆடம்பரமாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு இல்லை, நீ போய் ஆடம்பரமாக இருந்துட்டு அப்புறம் வாங்கிட்ட. அதுக்காக தான் கொஞ்ச நாள் அப்படி இந்த பாண்டியனுடைய அமைச்சராக இருந்து செல்வ செழிப்பாக இருந்து பதவி புகழ் அந்தஸ்தோடு இருந்து கௌரவமாக இருந்து அதன் பிறகு இறைவன் வந்தவர். இப்போ சுந்தரரும் தெரியும். இப்படி இவர்கள்லாம் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் ஞானி. மாணிக்க வாசகருக்கு இறைவன் குருவாகவே வந்து தீட்சை கொடுத்தார். அது எல்லாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் இறைவன் தீட்சை கொடுத்தார், திருவடி தீட்சை கொடுத்தார். அப்பர் பெருமானுக்கும் சிவபெருமான் நல்லூரில் திருவடி தீட்சை கொடுத்தார். ஞான சம்பந்தர் பெருமானுக்கு ஞானப்பால் கொடுக்கும் பொழுதே ஞானத்தையும் கலந்து கொடுத்தார். சொல்லுவாங்க, பாலை கொடுத்து ஆட்கொண்டார், ஓலை கொடுத்து ஆட்கொண்டார், தாளை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு. அதனால வந்து இறைவன் ஆட்கொள்ளுகின்ற விதம் அருணகிரிநாதருக்கும் தீட்சை. இப்படி ஞானிகளுக்கெல்லாம் இறைவனே குருவாக வருவார். இப்ப நம்மை போன்ற சகல வகையா சகல நாங்கள் சகல வகை ஆன்மாக்கள் இந்த பூலோகத்தில் பிறந்து வாழ்ந்து வருகிறார். விஞ்ஞான ஆன்மாக்களோ பிரளயகர ஆன்மாக்களோ இங்க யாரும் இல்லை. அப்ப நமக்கெல்லாம் இறைவன் வடிவம் தாங்கி மானிட சட்டையை வடிவமாக கொண்டு எல்லோருக்கும் தெரிவது போல உபதேசத்தை கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன செய்யறார்னா, ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே சச்சி தீட்சை நயன தீட்சைன்னு பேர். ஆறு வகையான தீட்சை உண்டு. மாணிக்க வாசகருக்கு மூணு தீட்சை கிடைச்சது ஒரே நேரத்தில். மூணு தீட்சை என்ன தீட்சைன்னா, அந்த குருவினுடைய கண்ணில் இருந்து வரக்கூடிய ஒளி. அந்த இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விவேகானந்தருடைய கண்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பளிங்கி மாதிரி இருக்கும். அந்த கண்ணில் இருந்து அப்படியே ரேஸ் போகும், அப்படி பார்த்தாதான். அப்போ எவ்வளோ யோக அனுபவம் அவங்களுக்கு இருக்கணும், இறைவனை உள்ள பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து கண்ணில் சக்தியை வச்சிருக்காங்க அவங்க எல்லாம். நாம் எல்லாம் டிவி மெகா தொடரை பார்த்து பார்த்து நீ கண்ணினுடைய கண்ணினுடைய தன்மையை வீணாக்கிட்டு வந்துருக்கோம். அவங்கெல்லாம் உள்முகமாக பார்த்து பார்த்து கண்ணில் வந்து சக்தியை ஏற்றி வச்சுருக்காங்க. ஞானிகளும் யோகிகளும் அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா பார்வை நீட்டாக வரும். சிவபெருமானே பார்த்தாருன்னு அப்படி இருக்கான். யோசனை பண்ணி பாருங்க, ஆடே உள்ள பாரு. சச்சி தீட்சை கிடைச்சது நயன தீட்சை. நயன தீட்சை கிடைச்சதுன்னா பழைய வினைகள் எல்லாம் கொடிக்கொடியாகும். அடுத்தது ஸ்பரிச தீட்சை கிடைச்சது. ஸ்பரிசம்னா அந்த திருவடி தீட்சை. தால் தலை, இறைவனினுடைய தால் அடியார்களுடைய தலையில கால் தலை. கோழில் பொறியில் குணமில்லவே குணத்தான் தாளை வணங்காத்தல். கால் தலைன்னு சொல்லி தாடலைன்னு நம்ம பிரிச்சு சேர்த்து தாடலைன்னு போட்டு அதை ரெண்டா பிரித்து தாள் தலைன்னு நம்ம பிரிப்போம். அந்த இலக்கண விதியில வரும், உணர்ச்சி இலக்கண விதியில வரும். தாள் பிளஸ் தலை தாடலை. திகடச்சக்கரம் வேற, திகழ் தசக்கரம்னு வரும், திகடச்சக்கரம் அது வேற. அந்த அடுத்தது வாசக தீட்சை. வாசக தீட்சைன்னா இன்னைக்கு எல்லாரும் தீட்சையை வாங்குறது அதுதான் பெரும்பாலும். இந்த வாசக தீட்சைங்கிறது குரு மாணவருக்கு அல்லது சீடருக்கு நல்லா கேட்டுங்க, வலது காதில் உபதேசம் செய்ய வேண்டும். அதை கண்டுபிடிச்சிடலாம் நீங்க யாரு உண்மையான குருன்னு. அது என்ன கேட்டாப்ல, ஒவ்வொன்று குரு சீடரை நோக்கி வருவாரா அல்லது சீடர் குருவை நோக்கி செல்வாரா? நல்ல கேள்வி தானே. எது எது உண்மை? குரு சீடரை நோக்கி வருவாரா, சீடர் குருவை நோக்கி தேடுவாரா? போவாரா? ரெண்டுமே உண்டா? நல்ல சீடரை குரு தேடுவார். மாணிக்க வாசகரை தேடித்தான் குருவாக சிவபெருமான் வந்தார். ஒவ்வொரு வாழ்க்கையை எல்லாரையும் பாருங்க, நல்ல குரு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சீடருக்காக காத்து கொண்டிருப்பார். சீடர் தேடி போகும்பொழுது அந்த குரு அப்படி மாட்டான். அப்ப அவருக்கும் தெரியும் என்ன சீடர் நம்மகிட்ட வருவாருன்னு அவருக்கு தெரியும். இதுதான் விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பு. ராமகிருஷ்ணர் வந்து நல்ல சீடரை தேடிக்கொண்டிருந்த காலத்தில், விவேகானந்தர் நல்ல குருவை தேடிக்கொண்டிருந்த காலத்தில், பக்குவமான குரு மாட்டிக்கிட்டார். அவர் சொல்ற பக்குவமான சீடர் பக்குவமான அப்போ அப்படி. அதனால மாணிக்க வாசகருக்கு மூன்று வகையான தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை. அப்படி கொடுத்தனால என்ன ஆச்சுன்னா, கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே, களிம்பு என்று சொன்னால் அழுக்கு குற்றம். அந்த அனுபவ விளக்கம் தான் வந்து உரை விளக்கம் போனீங்கன்னா அதில் முழுமையான விளக்கம் கிடைக்காது. பொதுவாக ஆன்மீகத்தில் சைவத்தில் களிம்புன்னா ஆணவம்னு பேர். களிம்பு அறுத்தல்னா ஆணவத்தை அறுத்தல், ஆணவ குற்றத்தை அறுத்தல், அழுக்கை அறுத்தல், அதுதான் அதுதான் பொதுவாக சொல்லணும். இதில் அனுபவமாக என்ன சொல்றேன், மறுபிறப்பு என்ற ஒரு களிம்பு அந்த உயிரில் இருந்ததால் அதை நீக்கிவிட்டார். மறுபிறப்பே கிடையாதுங்க. எல்லா சஞ்சிதேவனையும் காலி, சஞ்சிதேவனையே இல்லைன்னா அப்புறம் எப்படி மறுபிறப்பு உண்டு? களிம்பு அறுத்தான். அந்த அழுக்கு சஞ்சித வினை எல்லாத்தையும் நீக்கி அந்த ஆணவம் என்ற அனாதியே இருக்கும் இல்லையா, அந்த உயிரில் வந்து உயிரில் ஆணவம்ங்கிறது அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆரம்ப காலத்திலேருந்து வர்றது, பிறப்பு எடுத்த காலத்திலிருந்தே உயிரில் ஒட்டி கொண்டிருக்கின்றது அந்த ஆணவம். அந்த ஆணவத்தை வாட்டி வதக்கி வாட்டி கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானேவா, அப்போ வாட்டி வதக்கி அந்த ஆணவத்தினுடைய ஆற்றலை செயல் இல்லாமல் ஆக்கிவிட்டார். எப்படின்னா இறைவன் அந்த கண்ணினால் பார்த்தல், ஆனந்த கண்ணின்று காட்டி, ஆனந்த கண்ணுக்குள் அந்த ஞானத்தை வைத்து அந்த ஞான கண்ணினால் இந்த பார்க்கறது, குருநாதருடைய பார்வையினால் அந்த மாணவருடைய உயிரில் இருக்கக்கூடிய ஆணவம் பழைய வினைகள் எல்லாவற்றையுமே அறுத்தல். அதுதான் அந்த அந்த இறைவன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காரு பாருங்க, மூணாவது வரியில பாருங்க, உள் நின்று உருக்கிவோர் ஒப்பில்லா ஆனந்தம். அதுதான் கடவுள். கடவுள் எப்படி இருக்காரு? கடவுள் எப்படி இருக்காருன்னா உள்ளே ஆனந்தமயமாக இருந்திருக்கிறார், உள்ளே உயிரை உருக்கி இருக்கிறார். உடம்புக்குள் உயிருக்குள் இறைவன் இருந்திருக்கிறான், உடம்புக்குள் உயிருக்குள் இருந்து ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கிறார் இல்லையா, அவர் உள்ளே உருக்கி ஆனந்தத்தை சொரிந்த ஆனந்தமாய் நின்ற அந்த இறைவன்
1: வெளியில் குருவாக வந்து தீட்சை கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பக்குவம் இருக்கணும்? பக்குவம் இருக்கும்போதுதான் இறைவன் வருவான், அதுதான் குரு உபதேசம். மீதியை நம்ப அனுபவம்.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

எங்கும் நிறைந்த புகழார் அப்பரடிகள். திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் தொழுது பரவி நலங்குள் செல்வ திருப்பராய்த்துறை சென்று ஈசரை பாடித் தொழுது பரவி கரப்பர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். கரப்பர் காலமடைந்தவர். பரப்பு நீர்வர் காவிரி தென்கரை திருப்பராய்த்துறை எட்ட விட்ட விடுமணல் எக்கர்மேல் பட்ட நுண்துளி பாயும் பராய்த்துறை பறக்கு நீர் பொன்னிமண் பராய்த்துறை என்ற தொடர்களால் காவிரியின் சிறப்பும் பராய்த்துறை தல மாண்பும் அறியலாம். பராய்த்துறை செல்வரை தேடிக் கண்டுகொண்டு அடியேன் சென்று காண்பனே. இட்டமாயிருப்பாரை அறிவரே, அன்பராயிருப்பாரை அறிவரே, விருப்பராயிருப்பாரை அறிவரே என்ற தொடர்களால் இறைவரை எவ்வாறு சென்று பரவினால் அவர் அறிவர் என்ற குறிப்பு உணரலாம். நம் வினை உள்ளன வீடும் வினை போயரும் பராய்த்துறையுமேய பரமானைப் போற்றிப் பரவுங்கள் என்று அருளிச் செய்கிறார் அப்பர் அடிகள். ஐந்தாம் திருமுறை கரப்பர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் திருக்குறுந்தொகை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித் சபே சா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் பாடலங்கார அரிசில் காச

கற்பகத்தை தழு முதற்கு எவ்விடத்தேனே வேதநெறி தழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர்த்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பாதமலர்த்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்கிக் கொண்டு ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்கள் ஒன்பது பேரின் பொற்பாதங்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி இன்றைய தினம் நமது ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை என்பதால் அவருடைய பொன்னார் கலல்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே இந்த நிகழ்வினை நமக்கு அமைத்து தந்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிசைப்பாவிலே பெரிய புராணத்து அடியார்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றார்கள். இன்று ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜையை முன்னிட்டு அந்த திருவிழி மிளலையில் அவர்கள் இருவருக்கும் பொற்காசு அளித்த வரலாற்றினை சொல்லக்கூடிய திருவிசைப்பா பாடலை பாடி அதன் மூலம் ஞானசம்பந்த பெருமானை நினைந்து வணங்கி கொண்டு இப்போது நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். அருமையான முறையிலே நமது திருமாளிகை தேவர் நமக்கு அருளி இருக்கக்கூடிய பதியங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வழியிலே அழகாக நமக்கு பல செய்திகளை வழங்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நேற்று முதலாவதாக ஒரு தில்லைக்குரிய பதிகத்தை சிந்தித்தோம். இன்று இரண்டாவது பதிகத்திலே உயர்கொடி ஆடை என்று அது துவங்குகிறது. திருக்கோயிலுக்கு நாம் எல்லாம் செல்கின்றோம், இறைவனை தரிசிக்கின்றோம், வணங்குகின்றோம், வழிபாட்டினை முடித்துவிட்டு வந்து விடுகின்றோம். ஆனால் எப்படி இருக்க வேண்டும் திருக்கோயிலுக்கு சென்றால்? இப்பொழுது இப்ப அந்த காலத்தில் கேமரா வேணும் போட்டோ எடுக்கிறதுக்கு. இப்ப இந்த காலத்துல எல்லாரும் கைபேசின்னு சொல்லக்கூடிய செல்போன் வச்சிருக்கிறதுனால அதுலயே எல்லாம் எடுத்துட முடியும். ஆனா நம்ம கண்ணாலேயே நம்ம மனசாலேயே நம்ம கண்ணுல எடுத்து எடுத்து நம்ம மனசுக்குள்ள எல்லாத்தையும் பதிச்சு வச்சு கொடுக்கணும். அவங்க எல்லாம் சுவாமி அப்படி நேர்ல பார்த்தவங்க, நம்ம இன்னும் பார்க்கல, அவங்க அப்படி பார்த்தவங்க, அப்படி பார்த்தவங்க நமக்கு எப்படி வர்ணனை பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறோம். பல திருமுறை பாடல்கள்ல இறைவனுடைய தோற்றத்தை பற்றிய வர்ணனையை நம்ம பார்த்திருக்கோம். இவரும் மிக அழகாக உயர்கொடி ஆடை என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்துல நமக்கு இறைவனுடைய தோற்றத்தை பாதாதி கேசம், அதாவது திருவடியில் இருந்து திருமுடி வரையிலும் எப்படி இருக்கிறது என்று நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். அந்த செய்தியை இப்போது சிறிது நாம் சிந்திக்க, ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடக்கூடாது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல பதிச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிகத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். அதுல முதல் பாடல்ல உயர் கொடி ஆடைன்னு துவங்குத பாடல்ல முதல் பாடல்ல என்ன சொல்லிட்டாரு, கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயரரும் அமரர் மகுடம் தோய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே என்று சொல்லி இருக்கின்றார். இப்ப இது எல்லாமே நம்ம ஒரு வினாவும் விடையும் மாறி நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா நமக்கு இது மறக்காது. இப்ப நம்ம இந்த முதல் பாடலுக்கு என்ன வினா வச்சுக்கிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல நாம எதை வைக்கணும், வைக்க வேண்டிய விஷயங்களை வைக்கவே இல்லை. காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களால் நம்ம மனசுல கண்ட விஷயங்களும் குப்பை மாதிரி கிடக்கிறதுனால அது பாலறையா இருக்கு. பட்டினத்தடிகள் சொன்ன மாதிரி அந்த அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணி உள்ள ஒரு உளவாரம் பண்ணணும். அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழகான பள்ளி அறையா மாறிடும். அதுவும் பட்டினத்தடிகள் சொல்றாங்க. நமது அப்பர் சுவாமிகள் சொல்றாங்க, உங்க மனசை வந்து நீங்க சரக்கறையா வச்சுக்கோங்க. என்ன சரக்குன்னா, சிவபெருமானை நமக்கு நினைவூட்டக்கூடிய சரக்குகளை உள்ள வச்சுக்கோங்க. சரக்கரை திருவருத்தமே ஒரு பதிகம் பாடியிருக்காரு. அதனால அந்த அது போன்ற இப்ப நமக்கு சுவாமி எப்படி இருப்பான்னு கேட்டா நம்ம ஒரு ஓவியத்தை பார்த்து சொல்லலாம், யாராவது ஒரு போட்டோ அனுப்புனாங்கன்னா அந்த புகைப்படத்தை பார்த்து சொல்லலாம், அல்லது கல் மர சிற்பங்களை பார்த்து சொல்ல முடியும். ஆனா இவங்கெல்லாம் நேர்ல பார்த்தவங்க இல்லையா, அதனால அதை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த விஷயங்களை நாம் தெளிவாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டும்.
முதல் கேள்வி நம்ம மனசுல என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா, மயக்கத்தை நீங்குவதற்கெல்லாம் மனசுல மயக்கம் நிறைய இருக்கு இல்லையா, அந்த மயக்கம் நீங்குவதற்கு காரணமான தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடிகளை, சிவபெருமானுடைய திருவடிகளை மனதில் வைக்க வேண்டும். பாதாதி கேசம் பார்த்தனால முதல் பாடல்ல திருவடி சொல்லியிருக்கார். அப்புறம் ரெண்டாவது பாடல் இதுல நமக்கு சேவடின்னு கடைசியில வந்தா கூட அவருடைய வர்ணனை இருக்கிறனால அவருடைய திருவுருவத்தையே அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கலாம். சுவாமியுடைய திருவுருவத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாடல்ல கேள்வி எப்படி நம்ம வச்சுக்கணும்னா, நம்முடைய உயிர் எங்கு உள்ளது. இப்ப நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த உடம்புக்குள்ள இந்த பிறவியில எனக்கு ஒரு பேரோட வழங்கப்படாது, ஆணோ பெண்ணோ அந்த பேரோட வழங்கப்பட்டிருக்க இந்த உடம்புக்குள்ள என் உயிர் இருக்குன்னு இப்ப நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உருவளர் இன்ப சிலம்பொலி அலம்பும் உன் அடி கீழ் அது என் உயிரே அப்படின்னு சொல்றாரு. உன் திருவடி கீழே என்னுடைய உயிர் இருக்கு. ஏன்னா அடைக்கலமா நம்ம அவர் திருவடி கீழே தானே இருக்கணும். அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்குன்னு காரைக்காலம்மையாரும் பாடுறாங்க இல்லையா, அது மாதிரி. அப்ப நம்ம எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலம்பு ஒலிக்கக்கூடிய திருவடிகளுக்கு கீழே, அந்த பொன்னார் திருவடிகளுக்கு கீழே நாம் இருக்க வேண்டும். நமது உயிர் இருக்கும், நாம்ங்கிறது நம்ம உயிரை குறிக்கும். இந்த பாடல்ல நிதினா என்னன்னு நமக்கு அழகா ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. பொதுவா நிதினா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பணம் காசு செல்வம் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கோம். திருவள்ளர் தெய்வ பதி விதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா அப்படின்னு சொல்றாரு. திருவள்ளர் தெய்வ பதிங்கிறது தில்லைய குதிக்குது. விதி நிதி அப்படின்னு சொல்லியாச்சு. விதினா என்னதுன்னு பாக்குறோம், விதிப்படினா முறைப்படி, முறைப்படி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்தால் அது வந்து நமக்கு சிறந்த செல்வமாக இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக அந்த பாடலிலே உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக நமக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நிதி விதி நிதினா முறைப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வழிபாடு நமக்கு ஒரு செல்வம், அது வழிபாடாகிய செல்வம்னு அழகா சொல்லிட்டாரு. அழகா நமது குமரகுருபர சுவாமிகளும் சொல்லியிருப்பாங்க, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, அல்கா நல்குறவு அவாவெனப்படும் சொல்வார். நமக்கு சிந்தையில போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொன்ன மாதிரி, சுவாமியை வழிபட்டுக்கிட்டே இருந்தோம், சிந்தையில அவரை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு முறைப்படி வழிபாடு செஞ்சாச்சுன்னா அதுவே நமக்கு செல்வம். செல்வன் கழலேத்தும் செல்வம் என்று நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். இதுல வந்து சிலம்பொலியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிலம்பொலியை பத்தி நம்முடைய சித்தாந்த நூல்கள்ல திரு உந்தியார் சிவஞான போதத்துக்கு காலத்தால் முந்திய நூல் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளி செய்தது. அதுல அழகா சொல்றாரு, திரு சிலம்போசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பர நேர்பட அங்கே நின்று உந்தி பரன்னு. சுவாமி காலில் இருக்க சிலம்பொலியின் மூலம் அந்த ஒலியின் மூலமாக அவரை சென்று வணங்க வேண்டும் அப்படின்னு நமக்கு அழகாக அவர் அறிவுறுத்தியிருக்கின்றார். அது போல திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது திருக்களிற்றுப்படியார் என்ற சித்தாந்த நூல். அதிலே ஓசையெல்லாம் அற்றால் ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று ஒத்து ஒடுங்கின் ஓசையினின் அந்த தானத்தான் அறிவையுடன் அம்பலத்தே வந்த தானத்தான் மகிழ்ந்து என்று மிக அழகாக இதே கருத்தை நமக்கு சொல்லுகின்றார். மற்ற எல்லா விஷயங்களும் மனசை விட்டு நீங்கிறணும். சுவாமியுடைய திருவடி மனசுல இருக்கணும், அந்த சிலம்போசையும் மனசுல இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய சிவப்பேறு கிட்டும் என்று மிக அழகாக இந்த இரண்டு நூல்களும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மூன்றாவது பாடல். அந்த மூன்றாவது பாடலிலே என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நெஞ்சம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், அவர் சொல்கின்றார் திருமாளிகை தேவர், திருக்கணைக்கால் சிவபெருமானுடைய திருக்கணைக்கால்களை நினைத்து அப்படியே அந்த கணைக்கால் அழக அப்படி நினைச்சு பார்த்துதான் அங்கேயே தங்கிடுச்சான் நெஞ்சு வந்து அப்படின்னு சொல்றப்ப, நெஞ்சம் எங்கே இருக்கிறது, இறைவனுடைய கணைக்காலிலே என்று சொல்லுகிறார். நமது அப்பர் சுவாமிகள் இதே தில்லைக்கு பாழையுடை கமுகன்னு ஒரு பதிகம் பாடியிருப்பார். அதுல வந்து சிற்றம்பலத்து அறம் திருவடிகள் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதனே, அதை பார்த்த அப்புறம் உலகத்துல பாக்குறதுக்கு ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அந்த இது அந்த விஷயத்தை இப்ப நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நாலாவது பாடல், நம்ம மதி எங்க பொருந்தணும். மதி விதிய மதியால் வெல்லலாம்பாங்க, எல்லாரும் எந்த பொருள் அது சொல்றாங்கன்னு தெரியாது.
விதிய மதியால் வெல்லலாம்னா மதி வந்து பதியிட்ட இருக்கும், பதியிட்ட இருந்தா விதிய வெல்லலாம். மற்றபடி நம்ம சாமர்த்தியத்தால நம்முடைய மதியை வச்சுனா நம்ம பிழைக்க முடியாது. அப்ப அழகா நம்முடைய மதி எங்கு பொருந்த வேண்டும் ஒரு கேள்வி எழுப்பினோம்னா, பெருமானுடைய திரண்ட அழகான தொடைகளில் பொருந்த வேண்டும். அப்படியே படிப்படியா போயிட்டே இருக்கு சுவாமியுடைய வர்ணனை வந்து. அதுக்கு அடுத்தால நம்முடைய விருப்பம் எங்கு புக வேண்டும் அப்படின்னு, நமக்கு விருப்பத்துக்கு குறையே கிடையாது. ஒரு நொடிக்கு 120 சிந்தனைகள் வருதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளுக்கு நமக்கு எவ்வளவு பொருள் மேல விருப்பம் இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் விடணும், விட்ட அன்னைக்குத்தான் நமக்கு முக்தி கிடைக்க போகுது. இருவினை உப்பு வந்து மலபரிபாகம் அப்புறம் சத்தி நிபாதம் வந்தாதான் நமக்கு முக்தி கிடைக்கும். ஆனா விருப்பத்துக்கு குறைவே இல்லை. அது ஆடை மேல, ஆபரணங்கள் மேல, உணவு மேல, குடியிருக்கக்கூடிய வீடு வாகனம் சொல்லிக்கொண்டே போலாம். அப்புறம் இன்னைக்கு இருக்கவே இருக்கு, எத்தனையோ நவீனமான பொருட்கள்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அது மேல அப்புறம் ஒரு விருப்பு வந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் நமக்கு எல்லாம் நமக்கு விருப்பங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், புலி தோளாடை மேல் அணிந்துள்ள நூலால் ஆன கச்சை, அதன் மீது விருப்பம் இருக்க புக வேண்டும் என்று சொல்கிறார். நமது அப்பர் சுவாமிகளும் சொல்லுவாங்க இல்லையா, உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு வற்றி நீ காண்பது என்னன்னு கேட்பாரு. அது மாதிரி அடுத்த பாடல்ல நம்முடைய உள்ளம் எதை கண்டு மகிழ்ச்சி உறும் அப்படின்னு ஒரு கேள்வி. இறைவனுடைய கொப்புளின் அழகு, அவருடைய உதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்பாகம், அதை பார்த்து அந்த அழகை கண்டு மகிழ்ச்சி உருண்டு. உந்தியின் மேல் அசைத்தகத்தான், உந்திங்கிறது வயிறு, அதுவும் அந்த கச்சும் சேர்த்து, கச்சின் அழகு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதுன்னு அப்பர் சுவாமி இதே கருத்தை நமக்கு சொல்றார். அடுத்து நமக்கு உணர்வு இருக்கு, சித்து பொருள்ங்கிறதுனால நமக்கு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு எங்க தங்குது, நம்முடைய உணர்வுகள்லாம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, சுவாமியுடைய திரு வயிறு வரை தொங்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு மணி வடத்தின் மீது நம்முடைய உணர்வுகள்லாம் தங்குது. அவர் கழுத்துல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த வடம், மாலைகள், என்னெல்லாமோ சுவாமி அணிஞ்சிருப்பாரு. ஏனத்து எயிறு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்னன்னு அப்பர் சுவாமி கேட்பாங்க. இதை வந்து நம்ம ருத்ராட்ச வடம்னு எடுத்துக்கலாம், சுவாமிக்கு அலங்காரத்துக்காக போடப்பட்ட வடங்கள்னு எடுத்துக்கலாம். அடுத்து 8வது பாடல, நம்ம அறிவு அடங்கக்கூடிய இடம் எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு சுவாமியுடைய திருக்கரங்களிலும், அந்த குமிழ் சிறப்பு சிரித்து கொண்டிருக்கக்கூடிய திருவாயிலும், அங்கதான் நம்முடைய அறிவு அடங்கும் என்று சொல்லுகிறார். அடுத்து நமக்கு கருத்து இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவோம், எங்களுக்கு ஏகப்பட்ட கருத்து இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கருத்தெல்லாம் எதில் கலக்கிறது, தேவையற்ற சிந்தனைகள் தினந்தோறும் அந்த மாதிரி கலக்க கூடாது. எதுல கலக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய நீண்ட குளைகளை அணிந்துள்ள இறைவனுடைய, அதாவது அந்த திருச்செவிகளை உடைய இறைவனுடைய முகத்தில் நம்முடைய கருத்துக்கள் எண்ணங்கள்லாம் அப்படி கலந்து விட வேண்டும். அதான் முகம், சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்றி நீ காண்பது என்னன்னு கேட்பார் அப்பர் சுவாமி. சரி, இப்ப நம்ம சிந்தை நிறையணும், எப்படி நிறையும் அப்படின்னு பார்த்தா, கங்கை, பிறை சந்திரன், ஓமத்தம்பு இதெல்லாம் தங்கி இருக்கக்கூடிய சுவாமியுடைய திருச்சடை, அதை பார்க்கணும். அந்த திருச்சடையை பார்த்தால் அதனால் நம்முடைய சிந்தையானது நிறைகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆரம்பத்திலே சொன்னது போல குமரகுருபர சுவாமிகள் சொன்னது, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, அல்கா நல்குறவு அவா எனப்படுமே என்று சொல்லியிருக்கார். அடுத்த பாடல் 11வது பாடல்ல என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு வந்து சிவ தொண்டர், சிவன் அடியார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி, சிவபெருமானை தவிர வேறு தெய்வங்களை மனதாலும் நினைக்காமல் அது நீங்கி நின்று தவத்தால் மேம்பட்ட சிவ தொண்டர்களை வழிபடக்கூடிய தொண்டர்கள், சிவ தொண்டர்களுக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களையும் சிவ தொண்டர்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட அடியார்களை சிவன் அடியார்கள் என்று சொல்லலாம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த அளவில இந்த அருமையான பதிகத்தை, சரக்கரை போல இந்த சரக்குகளை எல்லாம் இறைவனை நமக்கு நம் மனக்கண் முன் நிறுத்துகின்ற இந்த சரக்குகளை எல்லாம் நமது மனமான அறையிலே பத்திரப்படுத்தி கொண்டு, இப்போது இவர் அருளிய அடுத்து ஒரு பதிகம், உறவாகிய யோகம் என்ற ஒரு பதிகம் பஞ்சம பண்ணிலே. அதிலே இறைவன் தான் நமக்கு யோகமும் போகமுமாக இருக்கின்றார் என்று சொல்லி, அது நமக்கு பல இடங்களில் நாம் திருமுறைகளிலும் பார்த்து கொண்டே வந்திருக்கின்றோம். அதிலே இறைவனை உயிராளி என்று விழிக்கின்றார். ஒரு விழிச்சொல், உயிராளி என்றால் உயிர்களை ஆள்பவர். இவர் ஒருத்தர் தான் உயிர்களை ஆளக்கூடியவர், வேற யாருமே கிடையாது.
அதனால உயிராளிங்கிற இந்த பேர் வந்து மற்ற இடங்கள்ல நம்ம அதிகமா பார்த்தது கிடையாது. இந்த பேரால இறைவனை அழைக்கின்ற. அடுத்து அந்த பதிகத்துல அத்தனை பாடல்லையும் குணக்குன்றே என்று சொல்லி இருக்கின்றார். எப்படிப்பட்ட குணக்குன்றுனா எழிலான குணக்குன்று, தளராத குணக்குன்று, எண் குணங்களை உடைய குணக்குன்று, நற்குணக்குன்று என்று அதை நம்ம வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம். அதை பார்க்கிறோம். அப்புறம் இரண்டாவது பாடல்ல இறைவனை அழைக்கும் பொழுது சேடா என்று அழைக்கின்றார். சேடா என்றால் சேடர் என்ற சொல்ல திருமுறைகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அது என்னன்னா சேடுனா பெருமை, ஆக சேடானா பெருமை உடையவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவரை பத்தி சிறப்பாக சொல்லிவிட்டு அதன் பின்பாக நாலாவது பாடல், அதுல அழக நெறியே என்று இறைவனை விழிக்கின்றார். அன்பர்களை நன்னெறியில் செலுத்தக்கூடியவர் சிவபெருமான் தான், அதனால அவரை நெறியே என்று அழைக்கின்றார். அப்புறம் நெறியன்னு அழைச்சதோட மட்டும் நிக்காம நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை குறியே என்றும் அழைக்கின்றார். அப்ப யாரெல்லாம் அந்த நெறியில நிக்கிறாங்களோ அவங்க வழிபடக்கூடிய அந்த நெறி நின்றவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக குறியன அடையாளம்னு அர்த்தம். இந்த வேதாந்தம்ங்கிற சொல் வந்திருக்கு இல்லையா, இதை எப்படி நம்ம பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய குமர குருபர சுவாமிகள் அருளிய பண்டார மும்மணி கோவை என்ற நூலில் இருந்து ஓரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆறா இன்ப அருங்கனி பிழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுதுன்னு சொல்லுவார். சித்தாந்தம்னா என்னதுன்னு கேட்டா இப்படி சொல்லுவார். ஒரு மரத்துல பூ வரும், முதல்ல தளிரு இலை பூவு பிஞ்சு காய் கனின்னு வருது. அப்புறம் உச்சியில கொம்புல பழுக்கிற பழம் ரொம்ப சுவையா இருக்கும். அந்த பழத்தோட சாரோட சாரம்தான் சித்தாந்தம் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லிக்க, அது முடிந்த முடிவு அப்படிங்கிறதுனால. அது மாதிரி இங்கேயும் அந்த ஓரும் வேதாந்தம் என்னும் அதுல சொன்னார்ல, அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த முடிவாக இறைவனை நமக்கு காட்டக்கூடியது சைவ சித்தாந்தம் என்பது மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு காட்டப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது பாடல், அதுல புல் அரசுக்கு அரசே அப்படின்னு இறைவனை விழிக்கின்றார். புல் அப்படின்னா பறவை, புல் அரசுனா பறவைகளின் அரசன் வந்து கருடன். இப்போ காஞ்சி புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு, அதை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அது என்ன சொல்லுது நமக்குன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல முத்தீசம் அப்படிங்கிற இடத்துல கருடன் வந்து சிவபூஜை செய்கின்றார். அந்த சிவபூஜையின் பயனாக அங்கு இருந்த முத்தீசர் திருவருளால் தன்னை கண்டவுடன் பாம்புகள்லாம் என்ன செய்யணும், படம் எடுத்து ஆடாம பயந்து அடங்கி ஒடுங்கி சுருண்டு கிடக்கணும்னு ஒரு வரத்தை பெற்றாராம். யாரு? கருடன். அதனால கருடனுக்கும் அரசு யாரு அப்படின்னா சிவபெருமான் என்று மிக அழகான ஒரு செய்தியை இங்கே நமக்கு தந்திருக்கிறார். காஞ்சி புராணத்திலே பாடல் துவக்கம் வந்து கச்சி வைப்பினை அப்படின்னு இருக்கு. அந்த பாடல் துவக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து அதுல இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது பாடல்ல மிக அழகான ஒரு கருத்தை சொல்லுகின்றார். அதாவது என்ன சொல்றாரு, மகேந்திரநாத அப்படின்னு அவரை விழித்து விட்டு நாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்று சொல்லுகின்றார். நாத தத்துவத்தின் முடிவில் இருக்கின்ற பரநாத முதல்வனேன்னு யாரு ஏத்துகின்றார்களோ அவர்களுக்கு நாத தத்துவம் கடந்த பரமுத்தியை அவர் அருள்கின்றார். நீங்க 36 தத்துவம் நம்ம சைவ சித்தாந்தத்துல பாக்குறோம் இல்லையா, அதுல நாத தத்துவமும் இருக்கு, சிவ தத்துவத்துல அது வரும். அதனால அந்த பரமுக்தியை நமக்கு தருகின்றார் என்று மிக அழகாக ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கின்றார். சரி, பொதுவா இறைவன் நமக்கு துணை அப்படிங்கிறத எல்லா நூல்களும் பறைசாட்டுகின்றன. ஆனா இவர் எப்படி சொல்றாருன்னா, சிவனே என் சேம துணையேன்னு சொல்றாரு எட்டாவது பாடல்ல. சேமம்னா பாதுகாவல். அப்போ என்னோட உயிருக்கு பாதுகாவலாக இருப்பவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி இங்கே வாராய், இந்த ஆவாகனத்துக்கு சொல்ற மாதிரி நீங்க வா அப்படின்னு சொல்லி அழைக்கிற மாதிரி இருக்கு இந்த பாடல். இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணம் பாடும்போது கண்டிப்பாக பாடலாம். ஒரு அருமையான சேவேந்து வெல்கொடியானேன்னு துவங்குது அந்த பாடல், அந்த பாடலை நீங்க படிக்கலாம். அதற்கும் அடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல், அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சுவாமி எப்படிப்பட்டவர்னு நமக்கு காட்டுறார். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் குரு யாருன்னா சிவபெருமான் தான். ஆனா அவர் நமக்கு அருளாளர்களை அதிட்டித்து நின்று நமக்கு அனுகிரகம் செய்கிறார். அது ஞான நூல்களை நமக்கு அருளிய அருளாளர்களை அதிட்டித்து நின்றும் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அம்பாள் மூலமும் தந்திருக்கிறார், விநாயக பெருமான் மூலம்
முருகப்பெருமான் மூலம் இல்லையா அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்புறம் நம்முடைய தீஷா குருவும் அவங்களையும் அதிட்டு நின்று நமக்கு ஞானத்தை தர்றாரு. அதனால எல்லாருக்கும் குரு யாரு அப்படின்னா சிவபெருமான். அது அந்த பாடல்ல இந்திரன் மாலயன் எல்லாருக்கும் குருவாக இருப்பவர் சிவபெருமான்கிற ஒரு செய்தி. அதுதான் தேவர்களுக்கெல்லாம் முதல் குரவராக இருப்பவர் சிவபெருமான் என்ற ஒரு செய்தியை நமக்கு மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கின்றார். அடுத்து 10வது பாடல்ல மலைமகளுக்கு அருளும் குரு நீ என்று சொல்லுகின்றார். அம்பாளுக்கு ஆகம பொருட்களை எல்லாம் சுவாமி உபதேசிச்சு அதன் காரணமாகத்தான் அம்பாள் வந்து சிவபூஜை பண்ணணும்னு விரும்புறாங்கன்னு பெரிய புராணம் நமக்கு சொல்லும். எண்ணில் ஆகமம் இயம்பும் இறைவர் தாம் விரும்பும் உண்மை பூசணையே என்று பெண்ணில் நல்லாளாகிய பெருந்தவ கொழுந்து அன்னலார்தமே அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் என்று அந்த பெரிய புராணப்பட்டு ஆதரித்தாள்னா விரும்பினாள்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி அம்பாளுக்கு இவர் வந்து எல்லாம் உபதேசிச்சார் இல்லையா, அதனால அம்பாளுக்கு இவர் வந்து குருமூர்த்தியாக இருக்கிறார். அப்போ இவர் ஞானாசிரியர் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். இந்த அம்பாளுக்கு உபதேசம் நடந்த ஞான உபதேச படலத்துல நீங்க திருவானைக்கா புராணம் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஞானோபதேச படலம்ங்கிறது இருக்குது. அதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல அம்பாளுக்கு சுவாமி எப்படி உபதேசம் பண்ணினாங்கிற வரலாறுலாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அது மட்டும் இல்லாம அந்த 10வது பாடல ஒரு அருமையான கருத்தை நமக்கு தந்திருக்கின்றார். திருநீறு இடா ஒரு தீண்டேன் என்று சொல்லிவிட்டார். சிவ சின்னங்கள் மூன்றும் என்னதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புற சின்னங்கள் வந்து திருநீரோ ருத்ராட்சமோ, அகச்சின்னம் வந்து ஐந்தெழுத்து அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால அந்த யாரெல்லாம் திருநீரை பூசவில்லையோ அவங்கள நான் இது பண்ண மாட்டேன், அவங்க கூட நான் சேரவே மாட்டேன், அப்படி அவங்க உருவையும் நான் தீண்டவே தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது கிட்டத்தட்ட நமக்கு அச்சப்பத்து. அதுல வந்து ரொம்ப அழகா நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகளும் வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனா அஞ்சுமாறின்னு சொல்லியிருப்பாரு. அந்த திருநீற்றோட பெருமையை பத்தி சொல்லணும்னா ஞானசம்பந்த பெருமான் அதுக்குன்னே ஒரு பதிகம் மறுபடி செஞ்சிருக்கேன். இன்னைக்கு அவரோட குரு பூஜை. ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு. இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான வியாதிகள், வழக்கமான வைத்தியமும் பார்க்க முடியல, அதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனா கொரோனா துன்பம் வந்து சேருது. ஆக எல்லாருக்கும் கண்டிப்பா என்ன மருந்து இப்ப இருக்கணும்னா விபூதி, இந்த திருநீருங்கிற மருந்து கண்டிப்பா இருக்கணும். அப்பர் சுவாமிகள் சொல்லும் போது அறுநோய்கள் கெட வெந்நீர் அணி அணியாராகில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு சொல்லிட்டார். அதனால நோய்கள், பெருநோய்கள், இப்படிப்பட்ட நோய்கள் அதெல்லாம் நீங்கணும்னா கண்டிப்பாக திருநீற்றினை நெற்றி நிறைய பூசுங்கள். அனுஷ்டானம், அதாவது தீட்சை பெற்றவர்கள் முறையாக அனுஷ்டானம் பண்ணுங்க, தீட்சை பெறாதவர்கள் உத்தூலனமாக கண்டிப்பாக நெற்றி நிறைய விபூதியை பூசுங்கள். அதற்கு அடுத்தபடியாக பூசில்தான் திருநீரே நிறைய பூசி அப்படின்னு நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகளும் நமக்கு அழகா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது அந்த பாடலில் அப்படி சொல்லிவிட்டு 11வது பாடல்ல என்ன சொல்றாரு அழகாக, பெற்றாய ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெந்நீரு இடப்பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாக ஐந்தெழுத்தை பிதற்றுதல்னா ஜபித்தல், ஐந்தெழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், பிணி தீரணும்னா விபூதியை பூசிக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப நம்ம அதெல்லாம் செய்யாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு இடர்பாடுகள்லாம் நமக்கு வந்து இருக்கிறது. அப்ப சிவ சின்னங்களுக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், அவற்றை அணிய வேண்டும் என்பதை நமக்கு அழகாக இந்த பாடலிலே தந்திருக்கின்றார் நமது அப்பர் சுவாமிகளும். திருவாய் பொலிய சிவாய நமயன நீரணிந்தேன் தருவாய் சிவகதி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று நமது மணிவாசக பெருமானும் மிக அழகா சொல்றாங்க. அப்பர் சுவாமி மற்றொரு இடத்துல சொல்லும் போது திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் மீண்டும் அதே மாதிரி வந்துடணும், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாருங்கிறத எடுத்துக்கிடணும். அவர் என்ன சொல்றாரு, ஒரு பெரிய படைக்கலம் நமக்குங்கிற படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா நமக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மற்றொரு இடத்துல இருந்து சொல்லுவன் கேள்வின் ஏழைகள் எழைகால் அருந்தவம் தரும் அஞ்செழுத்து ஓதினால் பொருந்து நோய் பிணி போக துறப்பதோர் மருந்தும் ஆகுவர் மண்ணு மார்பேரறிங்கிறார். நீங்க வந்து அஞ்செழுத்த ஓதுங்க, ஓதுனீங்கன்னா உங்க நோய் பிணிலாம் நீங்கும் மாறி இறைவன் உங்களுக்கு. அப்ப அஞ்செழுத்தும் மருந்து, திருநீரும் மருந்து,

0: பாய் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா குற்றம் செய்யறது நம்ம வேலை, இடர் ஆக்கி நாம இடர் நீக்கி வந்து சுவாமி. அதனால அவர் வந்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்கிறார் என்று மிக அழகாக. முறையான வழிபாடு இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒரு தவறு தானே. அதனால அதெல்லாம் சேர்த்து நமக்கு மிக அழகாக அவர் சொல்லி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: 2 பாடல் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது பண்காந்தார பஞ்சமம் தாளம் ஆதி.

ஹரிதேத்தே

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் உலகிற்சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உனடைந்த உடம்பின் பிரதியே தான் அடைந்த உறுதியை சாருவால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடன் செய்வரதர் பொற்றாள் தொழே எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுது அருகாலத்தின்றும் பூசணி விடாது செய்து தொழுத கைதலை மீதேற துளும்பு கண்ணீரும் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் தொல்லை இரும்பு நடிச்சுழும் தொலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் மக்கியதே எல்லை வருவாமல் எளிக்கும் வாத ஊர் என் கோன் திருவாதகம் என்னும் தேன் சிற்றம்பலம் பெரியவர்களே உள்ள சொன்னி செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரி பன்னாள் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கை கரசே வழி நின்று நின் அருளார முதுட்ட மறுத்தனே என்ற பாடல்ல சின்மொழியாரில் பன்னால் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் பெருமான் வழி நின்று தன்னுடைய அருள் ஆரோமுதத்தை ஊட்டவும் தான் அதனை மறுத்து உண்ணாதிருந்தமைக்கு காரணம் வளர்கின்ற தீயினை தானாக சென்று நாடி அதனை நெருங்கும் பொழுது அதனுடைய வெப்பத்தை கண்டு மீளாது மீள முடியாது அதிலே விழுந்து மடிகின்ற விட்டிலை போல பன்னாலும் சின்மொழியாரிடத்திலே சென்று அந்த விழுந்த பயிற்சியின் காரணமாக நீ வழிமறித்து நின்று இறைவன் தன்னுடைய திரு அருளாறுமுகத்தை ஊட்டியும் அதனை உண்ணாது மறுத்தேன் என்று சொல்கின்றான்னு சொன்னான். இந்த பன்னால் என்பதற்குதான் விளக்கம் என்னன்னா ஒருவன் பயிற்சி காரணமாக அந்த இந்திரிய இன்பத்திலே ஈடுபட்டு அதில் இருக்கின்ற ஆபத்திலிருந்து மீள முடியாத நிலை ஏற்பட்டு பெருமானுடைய திருவருளும் திருவருள் வழியே வந்து ஊட்டும் பொழுதும் அதை உண்ண முடியாத நிலை ஏற்படுகின்றது மறதி ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றோம். அதனே கண்ணன் கீதையில சொல்லும் போது என்ன சொன்னாருங்கிறது சொன்னேன், அதுதான் நீங்க சொல்லணும் ஞாபகப்படுத்துங்க. அதுதானே வேற ஏதாவது ஜாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ப்ரம்சாத் புத்தி நாசஹ புத்தி நாசாத் ப்ரணஷ்யதி என்று உலகியல் பொருள்களிலே வைக்கின்ற தொடர்பு காரணமாக ஒருவன் இறைவனுடைய திருவுருளை எவ்வாறு இழக்கின்றான், அதாவது இறைவன் திருவுருளை பெற்றும் இழப்பதற்கு உலகம் ஒரு காரணமாகின்றது என்பதனை விளக்குகின்றார், தொடர்ச்சியினை விளக்குகின்றார் கீதையில. அப்படின்னா ஒருவன் உலகியல் பொருள்களை நினைப்பதனாலேயே அதிலே அவனுக்கு பற்று ஏற்படுகின்றது. நினையாது இருந்தால் பற்று கிடையாது, சிந்தனை இல்லாது இருந்ததுன்னா ஒரு சிரமமும் கிடையாது. உலகத்திலே இன்பமோ துன்பமோ அதனை சிந்திக்காதவர்களை தாக்குவதில்லை. இன்பத்தை சிந்திக்காதவர்களுக்கு இன்பம் கிடையாது, துன்பத்தை சிந்திக்காதவர்களுக்கு துன்பம் கிடையாது. அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அந்த துன்பத்திற்கே துன்பம் உழைப்பார்கள், துன்பத்திற்கு உழையாது இருப்பவர்கள் வளையாது இருப்பவர்கள் என்று சொன்னார். அதை சிந்தனையிலே கொண்டால்தான் அது தாக்கும் என்று பார்க்கின்றோம். சிந்தனையை கொள்ளாதிருக்கின்ற நிலை வருமா என்று கேட்டால், குருநாதன் கற்பித்த அந்த மனவள கல்வியின் வழி நின்று இறைவனையே சிந்தித்து பழகுவர்களுக்கு தான் அந்த நிலை ஏற்படும். வாளாக நான் சிந்திக்க மாட்டேன் என்று சொன்னால் சிந்தனை வாராதிருந்து விடாது. இந்த மருந்தினை உண்ணும் போது குரங்கினை நினைத்துக் கொள்ளாதேன்னு சொல்றாங்க. மருந்து பாட்டில் எடுத்தவனே குரங்கியா வந்தா வரும், குரங்கினை நினைக்காத நிலை ஒருவனுக்கு வராது. மருந்து பாட்டில் எடுத்தவனே எதை நினைக்க கூடாதோ அது நல்லதாக வரும் உனக்கு. ஆகவே நம்முடைய முயற்சி அது இல்ல, அது குருநாதன் கற்பிக்கின்ற அந்த கல்வியை நன்றாக பயில வேண்டும். அபியாசம் அந்த பயிற்சி இல்லை என்றால் இந்த பயிற்சி கையோங்கும் என்று படிக்கணும். யாயதோ விஷயான் பும்சகா, ஒரு மனிதன் இந்த பொருள்களை நினைப்பதினாலே சங்கஸ்தேஷு உபஜாயதே அந்த பொருளிடத்து பற்று உண்டாகின்றது, முதலிலே மென்மையாக உண்டாகும். அந்த பற்று உண்டானுடனே சங்காத் சஞ்சாயதே காமா பற்றின் காரணமாக விருப்பம் உண்டாகின்றது, ஆர்வம். அதுதான் ஆர்வம் பேர். நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் போல் ஆகினார் ஏனாதிநாதர் புராணத்துல சேக்கிழார் சொல்றார். அதாவது ஏனாதிநாதருடைய கைவாளுக்கு அஞ்சி சிலர் ஓடினார்கள், அந்த வாள் தன் மீது விழுந்தால் உயிர் போய்விடும் என்பதற்காக என்ன பண்ணாங்க, அவங்க சண்டைக்கு வராமலே ஓடினாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கவங்க புறமுதுகிட்டு ஓடினார்கள். அவர்களுக்கு ஓமை தர என்ன, இறைவனே மெய்யான பொருள் என்ற மெய்யுணர்வு ஒரு அடியவருக்கு தோன்றுகின்ற காலத்திலே இதுகாரும் அந்த அடியவரை அழைத்து வந்த ஆர்வம் முதலிய குற்றங்கள், ஆர்வம் என்ன பற்றின் காரணமாக விளைகின்ற ஆசை, அதான் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் இல்ல. சாதாரணமா வந்து ஒன்றில் கான்டாக்ட் தான் இருக்கும். கான்டாக்ட் எப்படி டெவலப் ஆகுது? இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட், ஆசை என்ற அளவிற்கு டெவலப் ஆகிடுது. அது ஹேபிட் ஆயிடுது, அதனால அது ஹேபிச்சுவல் ஆயிடுது. அது இல்லாமல் இவன் இல்லை என்ற நிலைக்கு அது கொண்டு சென்று விடும். அந்த நிலையை தான் ஆர்வம். அந்த ஆர்வம் முதலிய குற்றங்கள், குற்றங்கள் மனிதனுக்கு வந்து உலகத்திலே இருக்கின்ற ஈடுபாடு முதலிய குற்றங்களே குற்றங்கள். அதுல முதல் குற்றம் ஆர்வம் தான், அதனால ஆர்வம் முதல் குற்றம். இந்த ஆர்வம் முதல் குற்றங்கள் இறைவனை தரிசித்த போதுதான் நீங்குகின்றன என்று பார்க்கின்றோம். அப்ப இறைவனே மெய்யான பொருள் என்ற மெய்யுணர்வு, நித்யா நித்திய வஸ்து விவேகம், இது அழிகின்ற பொருள், இது அழியாத பொருள் என்று இறைவனையே நிலையாக பிடித்துக் கொள்கின்ற மெய்யுணர்வு ஒருவனுக்கு ஏற்பட்டால், அந்த மெய்யுணர்வு ஏற்படும் பொழுது ஆர்வம் முதலிய குற்றங்கள் அவனை விட்டு ஓடும். அதே போல ஏனாதிநாதனை விட்டு ஓடினார், ஏனாதிநாதனை விட்டு எல்லாரும் ஓடிட்டார் என்று சொல்றார். ஓமை கொடுக்கும்போது கூட தத்துவ ரீதியான ஓமையை தான் சேர்க்கிறார் கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஏனாதிநாதனுடைய கைவாளுக்கு அஞ்சி அவர்கள் ஓடினார்கள், ஒரு மெய்யுணர்வுக்கு அஞ்சி குற்றங்கள் ஓடுவதை போல என்று பார்க்கின்றோம். மெய்யுணர்வு தலைப்பட வேண்டும், மெய்யுணர்வு தலைப்பட்டும் அதனை இழக்கக்கூடும். இவன் வந்து உலகிலே ஈடுபட்டான் என்று சொன்னான். அப்ப பற்றின் காரணமாக ஆர்வம் உண்டாகும், அதாவது காமம் என்று சொல்வது. சங்கஸ்தேஷுபதாயதே சங்கா சஞ்சாயதே காமம், காமா தோதோபிதாயதே. அந்த ஆர்வம் உண்டான பிறகு அந்த பொருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற பொருள் மீதெல்லாம் சினம் உண்டாகும். இந்த பொருளை பெற்றே தீர வேண்டும் என்ற நிலை அவனுக்கு இருப்பதனால அந்த பொருள் இல்லாமல் தான் இத்துணை நாள் வாழ்ந்தோம். அந்த அறிவு அவனுக்கு வராது, அந்த நேரத்தில் கை கொடுக்காது. இந்த பொருள் இல்லாமல் நம்ம இல்லையா, கரண்ட் அடிக்கடி போகும்போது கடுப்பு வருது. ஆனா கரண்ட் இல்லாமலே பழங்காலத்தில் பெரியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம கடுப்பு ஆகக்கூடாது, நம்ம கரண்ட்டுக்கு அடிமையாயிட்டதுனால கரண்ட் போகும்போது நமக்கு கடுப்பா இருக்கு. அவ்வாறு இல்லாத நிலை வர வேண்டும். அப்ப எதனாலும் மனமானது சலனம் அடையக்கூடாது. அப்ப இறைவன் அடியார்களுக்கு தான் இந்த சலனமே இல்லாத தன்மை என்பது இருக்கின்றது. உலகத்தினை பற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் கோபம் தான் வருது. அப்ப குரோத, அப்ப கோபம் வருகின்றது. ஆர்வம், ஆர்வத்தினாலே கோபம் விளைகின்றது. குரோதா சஞ்சா காமாத் குரோதாபி ஜாயது, குரோதாத் பவதி சம்மோகா. கோபித்துக் கொண்டவருடைய மனமானது மயங்குகின்றது. அப்ப இது எது சரி எது தவறு, எது புண்ணியம் எது பாவம், எது அறிவு எது அறியாமை, எது நல்லது எது தீயது என்று தெளிவான முடிவெடுக்கின்ற அறிவு மழுங்கி போகின்றது. சம்மோகம் மயக்கம். அப்ப கோபித்துக் கொண்டாலுடைய மயக்கம் வராது. ஒருவனுக்கு உலகத்திலே மயக்கம் ஏற்படுகின்றது சொன்னால் அவன் சினக்கின்றான், அவன் சினக்கின்றான் என்று சொன்னால் அவன் ஆசைப்படுகின்றான், அவன் ஆசைப்படுகின்றான் என்று சொன்னால் அவன் பற்று வைக்கின்றான், அவன் பற்று வைக்கின்றான் என்று சொன்னால் அவன் நினைக்கின்றான். எல்லாத்துக்கும் நினைத்தல் தான் குற்றம், நினைப்பதே குற்றம். அவன் நினையாது இருந்தோம் என்று சொன்னால் எந்த குற்றமும் விளையாது. ஆகவே அவன் அவன் மனமானது, அவன் அறிவு மழுங்குகின்றது, மழுங்குகின்றது. குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமகா. இந்த மயக்கத்தினாலே என்ன ஏற்படுகின்றது சொன்னால், ஒருவன் அவனுக்கு தேவையான நல்ல கல்வியை கற்றிருக்கின்றான், அந்த கல்வி மறந்து போகும். மனமானது மழுங்கும் பொழுது, மயங்கும் பொழுது உலகத்தினாலே அறிவு வந்து எது சரி எது தவறு என்று தெளிவான முடிவு எடுக்க முடியாத வண்ணம் ஒரு மயக்கம் ஏற்படும் பொழுது அந்த மயக்கத்தினாலே அவன் இதுவரையிலும் அவனுக்கு உறுதி பயப்பதாக கற்று வந்த கல்வியானது மறந்து போகின்றது. மறதி என்பது அந்த நிலையில தான் ஏற்படும். அப்ப நமக்கு படித்த கல்வி மறக்கின்றது, கை கொடுக்காம போயிடும். அதுதான் கர்ணனுக்கு சாபம் கொடுத்தார். குருநாதரை ஏமாற்றி ஒரு கல்வியை அவன் கற்றான். குருநாதர் ஒரு சாபம் கொடுத்தார், உனக்கு தேவைப்படும் போது கல்வி மறக்கும், மற்ற நேரங்கள் எல்லாம் நீ நல்ல படிச்சதை ஞாபகத்தில் வச்சிருப்பேன். பரீட்சையில தான் மறக்கும், பரீட்சை எழுதும்போது தான் மறக்கும், மற்ற நேரத்துல நல்லா தெளிவா ஞாபகத்தில் இருக்கும். அப்ப அவர் அவர் கற்ற கல்வி யுத்தம். அப்ப ஒருவரோட சண்டை போடும் போது மட்டும்தான் இது மறந்து போகும், மற்ற நேரத்துலலாம் உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எவ்வளவு பெரிய கொடிய சாபம். அந்த சாபத்திற்கு காரணம் குருநாதரை ஏமாற்றி கற்றதுனால. அப்ப இது ஸ்மிருதி விப்ரமம் என்று சொன்னால் கற்ற கல்வி மறந்து போதல், அதுதான் மிகப்பெரிய பாவம்னு பார்க்க. கற்ற கல்வி மறந்து போதலுக்கு காரணம் அறிவு மழுங்குதல், அறிவு மழுங்குதலுக்கு காரணம் சினத்தல், சினத்தலுக்கு காரணம் ஆசைப்படுதல், ஆசைக்கு காரணம் பற்று வைத்தல், பற்று வைத்தலுக்கு காரணம் நினைத்தல். புத்திநாசா புத்திநாசாத் பிரணசதி, ஒருவன் வந்து ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசகா, ஒருவன் தான் கற்ற நல்ல கல்வியை மறத்தல் என்பது அறிவினை முழுவதும் இழத்தல் தான். அறிவிலே ஏனைய பொருளை சுமந்திருத்தல் வெறும் சுமை. எனக்கு இது தெரியும் அது தெரியும் நம்ம சொல்றோம், அந்த உலகியல் கல்வி எல்லாமே சுமைதான். நம்மை இறைவரிடம் கொண்டு செலுத்துகின்ற திருமுறை கல்வி ஆகின்ற கல்விதான் உண்மையில நமக்கு வரப்பிரசாதம். அந்த திருமுறை கல்வியை மறந்துடுறோம், மற்ற கல்விகள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்குன்னு சொன்னா அது அறிவு அழிந்த நிலைதான். ஆகவே தனக்கு தேவையான அது மறக்கக்கூடாத கல்வியை ஒருவன் மறந்தான் என்று சொன்னால், அவன் ஏனையவற்றை அறிவிலே சுமந்திருந்தாலும் அவன் அறிவினை இழந்து விட்டான் என்பதே பொருள். புத்திநாசகா, அவன் அறிவினை இழக்கின்றான். புத்திநாசாத் பிரணசித்தி, அறிவினை இழந்தவன் உயிரையும் இழக்கின்றான். அதாவது உயிரோடு தான் இருப்பான், ஆனால் அவன் நடைபெணம், அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு பயன்படாது. அது அறிவிழத்தலும் உயிரிழத்தலும் ஒன்றுதான். உயிர் இருந்தாலும் கூட அறிவில்லாதவன் உயிரற்றவனைப் போல கருதப்படுவான் என்று பார்க்கின்றோம். இத்துணைக்கும் காரணம் நினைக்கக்கூடாது நினைத்தல் தான். நினைக்கக்கூடாது நினைத்தலுக்கு காரணம் நினைக்க வேண்டியது நினையாது இருத்தல். ஒருவர் செய்யக்கூடாது செய்கிறாரு, அதற்கு காரணம் அந்த நேரத்திலே செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு, அதனை செய்யாதிருப்பதுதான். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று ஒருவன் செய்யக்கூடாதவற்றை செய்வதால் கெடுகின்றான். அதற்கு காரணம் செய்ய வேண்டியவற்றை செய்யாதிருப்பது காரணம். எந்த ஒரு நேரத்திலும் ஒரு மனிதனுக்கு சும்மா இருப்பது விதிக்கப்படல. எந்த ஒரு நேரத்திலும் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. தான் செய்யத்தக்கவற்றையே ஒருவன் செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் செய்யத்தகாதவற்றை செய்வதற்கு அவனுக்கு நேரமே இல்லை. ஆகவே சிந்திக்க வேண்டியது இறைவன் திருவடிதான். அதனால்தான் சிந்தனைக்கு எட்டாததாக இருந்தாலும் அதை சிந்தித்தே ஆக வேண்டும் என்று அப்படி ஒருவன் நமக்கு காட்டுகின்றார். சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து சிந்தேன் முந்திப்பொழிவன. அந்த பெருமான் திருவடிக்கே சிந்தனை ஆக்க வேண்டும். சிந்தனை நின் எனக்காக்கி நின் தனக்கே ஆக்கி இந்த ஏகாரம் வந்து மறைஞ்சிருக்கு. ஆகவே பெருமானை வந்து கைவிடுதல் என்பது பெருமானை கைவிட்ட உடனேயே உலகமாகின்ற பாசி வந்து நம்மை சேர்ந்து கொள்ளும். ஒருவன் கையினாலே பாசி தள்ளி கொண்டு குளத்தில் குளிக்கிறான், அந்த பெருமானை நினைத்தலாகின்ற தியான முறையை அவன் கைவிட்டான் என்று சொன்னால் அவருடைய கண்ணு மூக்கு வாய் எல்லாவற்றுக்கும் பாசி சென்று அடைத்துக் கொள்ளும் என்று பார்க்கின்றோம். உலகத்திலே இருக்கும்பொழுது பெருமானை நினையாது இருக்கவே கூடாது. நினையாருக்கின்ற குற்றம் தான் பெருங்குற்றம் என்று கருதப்படுகின்றது. இலையாய் நின்னடியே நினைந்தேன் நினைதலுமே தலைவா நின்னிணைய பணித்தாய் செலவழிந்தேன். நம்பியாரு, பெருமானே நீயே மெய்ப்பொருள் என்று நான் நினைந்தேன். பெருமானை உள்ளவாறு நினைக்கவில்லை. பெருமானே எனக்கு வேண்டும் ஏனைய வேண்டாம் என்ற முடிவு டெசிஷன் மேக்கிங். பெருமான் தான் நிலையான பொருள், ஏனைய பொருள் நிலையற்ற பொருள். பெருமானே பேரின்ப பொருள், ஏனைய பொருள் நம்ம அழிவுக்கு இட்டு செல்கின்ற பொருள். ஆகவே எனக்கு பெருமான் வேண்டும் ஏனைய வேண்டாம் என்ற முடிவுதான் நிலையாய் நின்னடியே நினைந்தேன். நீதான் எனக்கு வேண்டும் என்று நினைந்தேன். நினைதலுமே தலைவா நீ நினைய பணித்தாய், உன்னை உள்ளவாறு நினைப்பதற்கு நீ பணித்தாய் என்று சொன்னால் வழிவகை காட்டினாய். ஆகவே சலம் ஒழிந்தேன், உலமாகின்ற வஞ்சனையை விட்டு ஒழிந்தேன். கள்ள முழிந்தேன் சில முழிந்தேன் என்று சொல்கின்றான். அவ்வாறு பெருமானை நினைக்க நாம் வந்து நினைக்க முடிவு செய்த உடனேயே பெருமான் உடலிடம் கொண்டு நமக்கு இன்பம் ஊட்டுகின்றான் என்பதை சொன்னார். ஆனேல் நின்னடியே நினைந்தேன் நினைதலுமே ஊனேர் உடலும் புகுந்தாயன் ஒன்றுடரே தேனே இன்னமுதே திரு நெற்றிலையுரியும் கோனே உண்மையெல்லால் குளிர்ந்தெத்த மாட்டேனே என்று சொல். ஆகவே பெருமானை நினைப்பதுதான் கடமை என்று பார்க்கின்றோம். பெருமான் இணையாதிருவது நாம் செய்கின்ற முதல் குற்றம். அது பெருங்குற்றமாக என்னை குற்றங்களுக்கு வழிவகை காட்டுகின்றது என்று கண்ணன் சொல்றாரு.
1: மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே. இவ்வாறு பெருமான் திருவுருளை வழியே வந்து ஊட்டும் பொழுதும் அதனை உண்ண விரும்பாது முகத்தினை திருப்பிக் கொண்டு மறுத்திருக்கின்ற நிலைமைக்கு காரணம் என்னன்னா, பெருமானுடைய அருள் அறிதிற்கிட்டுவது என்பதும் பெருமானுடைய அருள் உலக மயக்கமாகின்ற மருளுக்கு மாற்று என்பதும் பெருமான் அருள் அது சாஸ்வதமான இன்பத்தை தரும் என்பதும் பெருமான் அருளினுடைய இயல்பு அறியாத தன்மையினாலே. பெருமானுடைய அருளுக்கு சில இயல்புகள் உண்டு. என்ன இயல்புனா அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, அது வரும்போதே அந்த பஸ்ஸில் ஏற வேண்டும். பெருமான் அருள் கிட்டும் போதே அதனை நாம் பெற வேண்டும். அந்த பெருமான் அருள் நமக்கு செய்கின்ற நன்மையினை வேறு எந்த எதுவும் செய்யாது. காபி எல்லார் வீட்லயும் கிடைக்கும், ஆனா பெருமான் அருள் நடராஜ பெருமானுடைய சன்னியில தான் கிடைக்கும். அவன் வந்து காபி சாப்பிடுறதுக்காக சாயரிஷை மிஸ் பண்ணக்கூடாது, அது மெதுவாக சாப்பிட்டுக்கலாம். இதுதான் அவன் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருளுக்காக ஒருவன் வந்து இயங்கக்கூடாது. ஒரு இடத்துல தான் கிடைக்கும், ஏன்னா முக்தி பேர் என்பது இறைவிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கு விட்டால் வேறு எங்கும் கிடைக்காது என்பது அந்த அருமையை அறிய வேண்டும்.
2: மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே. வெறுத்தனை நீ விட்டிடுதி கண்டாய் இணையின் தொகுதி ஒருத்து எனையாண்டு கொள் உத்தர கோஷமங்கைக்கரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தொல்லினையே.
0: மறுத்தேன்னு சொன்னார். மறுத்ததற்கு காரணம் சொல்கின்றார். அந்த காரணத்தை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்பதனாலே என்னுடைய அறியாமை நீ மன்னிக்க வேண்டும் என்பது பொருள். நான் ஒரு குற்றம் செய்தேன், அந்த குற்றத்திற்கு இது காரணம் என்று எல்லாவரும் இறைவனிடம் சொல்வது எதற்காக என்று சொன்னால், அந்த குற்றத்தை நான் உணர்கின்றேன், அந்த குற்றத்தை நீ மன்னிக்க கடவாய் என்பதுதான் அதுக்கு பொருள். சாமிக்கு தெரியாதையா சொல்றார் இவர், மறுத்தலன் யான் உன் அருள் அறியாமையில் அப்படின்னு சொல்றது சாமிக்கு தெரியாது இவர் சொல்லல, பெருமானிடத்திலே தன் குற்றத்தை ஒத்துக்கொள்கின்றார் என்பதுதான் அதற்கு பொருள். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே. அறியாமையாகின்ற இருட்டினாலே மறுத்தேன், பெருமானே எனக்குள்ளேயே மணி ஒளி தருகின்ற மணியாக நீ இருக்கின்றாய். ஆகவே மணியாக இருக்கின்ற நீ அந்த ஒளியின உன் ஒளியினாலே அந்த இருட்டினை விரட்டி அருள வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பு. என்னுடைய அறியாமையாகின்ற இருட்டினாலே நான் உன் அருளினை மறுத்தேன், ஆனால் என்னை விட்டு பிரியாத மாணிக்க ஒளியாக இருக்கின்ற நீ உன்னுடைய ஞான ஒளியினாலே அந்த அறியாமையாகின்ற இருளினை போக்கி நான் மீண்டும் அந்த உன்னுடைய திருவுருளை மறாத வண்ணம் எனக்கு அருள் செய்யும். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில், அருள் அறியாமையில் என்று சொன்னார் அருளிய பாங்கு இயல்புகளை அறியாத தன்மையினாலே. அருளிய பாங்குகள் என்னென்ன? அருள் செய்கின்ற அந்த நன்மையினை வேறொன்றும் செய்யாது என்பது அதற்கு ஒரு பாங்கு. இரண்டாவது, அது அரிதிர் பெறுவது, அது கிடைக்கும் பொழுதே அதனை நுகர வேண்டும். அது மீண்டும் என்று கிடைக்குமோ இல்லைன்னா மின்னலை போன்றவன் இறைவனுடைய தன்மைன்னு பார்க்கிறோம். மின்னல் வந்து வெட்டும் போது மின்னலுடைய கொண்டு வழியை பார்த்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மின்னல் எப்போது வெட்டுமோ, அது கைவிளக்கு போன்றது இல்லை. இருட்டிலே செல்கின்ற ஒருவன் மின்னலின் துணை கொண்டு வழியை பார்க்கும் பொழுது மின்னல் வெட்டும் போதே வழியை பார்த்துக்கணும். மின்னல் வெட்டும் போதே வேற எங்கேயும் பார்க்க பார்த்துக்க கூடாது. மின்னல் வெட்டும் போது ரோட பார்த்துடணும் பாத்தீங்களா. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே, வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய். பெருமானே, இந்த இயல்பின என்னுடைய இயல்பே அறியாமையாகின்ற இயல்பு. இவன் இயல்பாகவே நம்முடைய அருளினின் பெருமை, அருளின் பெருமையும் அருமையும் அறியாது மறுக்கின்றான் என்பதை உணர்ந்த நீ அதன் காரணமாக என்னை வெறுத்து விட்டுவிட வேண்டாம். விட்டெழுதி கண்டா என்பதற்கு நீ விடுகின்றாய் பார் என்பது பொருளாக இருக்கும் என்று சொன்னால் வெறுத்தனை நீ விடுகின்றாய் என்பது ஆகும். பெருமான் நம்மை வெறுத்தான் என்று ஒரு முடிவுக்கு வந்ததாக ஆகும். பெருமான் நம்மை வெறுத்தான் என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. என்ன காரணம்? விருப்பு விருப்புகள் அற்றவன் பெருமான். ஆனால் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கும் போது பெருமானை என்னை வெறுக்காதே என்று விண்ணப்பிக்கலாம். பெருமானே என்னை வெறுத்தா என்று பெருமானிடம் சொல்லக்கூடாது. பெருமானிடத்திலே பெருமானே என்னை வெறுக்க வேண்டாம் என்று சொல்லலாம். என்ன காரணம்னா வெறுக்கத்தக்கது என்னுடைய இயல்பு, ஆகவே நீ வெறுக்க வேண்டாம். பெருமானே நீ என்னை வெறுத்து விட்டா என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பெருமானே நீ என்னை வெறுத்து விட்டாய் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் பெருமானே நீ என்னை வெறுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதற்கு உரிமை உண்டு. என்ன காரணம்னா பெருமானை வெறுக்க வேண்டாம், பெருமானே நீ என்னை வெறுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது வெறுக்கத்தக்கது என் இயல்பு என்பதை ஒத்துக்கொள்கிறோம். என்னுடைய இயல்பு எப்படிப்பட்டது? வெறுக்கத்தக்க, ஆகவே நீ வெறுக்க வேண்டாம். ஆனால் பெருமானே நீ என்னை வெறுத்தா என்று சொன்னால் பெருமானிடத்திலே குற்றம் விளையும். பெருமான் யாரையும் வெறுப்பதில்லை. ஆகவே வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டா என்று சொல்லும் பொழுது விட்டெழுதி கண்டா என்றால் விட்டு விடாதே என்பது பொருள். பெருமானே நீ என்னை வெறுத்து ஒதுக்கி விடாதே. நான் இயல்பாகவே உன்னுடைய அருளினை மறுக்கின்றேன் என்ற காரணத்தினாலே நீ என்னை வெறுத்து விட்டுவிட வேண்டும். வெறுத்தனை விட்டெழுதி கண்டாய், வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய். வினையின் தொகுதி ஒருத்து பெருமானே உன் திருவுருளை நான் தூக்க வண்ணா தூக்க முடியாத வண்ணம் என்னுடைய அறிவினை மழுங்கடைக்கு செய்வது என்னன்னு கேட்டா என்னுடைய வினையின் தொகுதி. நான் ஈட்டிருக்கின்ற நல்வினை தீவினையாகின்ற இரு வினை, அதுல தீவினை தான் அதிகம். வினையேன் என்று சொன்னால் தீவினையேன் என்பது பொருள். அப்ப என்னுடைய தீவினையின் தொகுதி என்பது பெரிய மூட்டை. அந்த தொகுப்பானது அது என்னுடைய திருவுளை நான் தூக்க முடியாத வண்ணம் என்னை மழுங்கடிக்கின்றது. ஆகவே என்னுடைய வினையினுடைய தொகுதியை நீ ஒருத்து அடக்கி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அது வலிய அதனை வலியறச் செய்து அது வழி மழுங்கும் முடியாக நீ செய்ய வேண்டும். வினையின் தொகு ஒருத்தல் தான் தண்டித்தல் பொருள். வினையின் தொகுதி காரணமாக என்னை ஒருத்து என்று பொருள் கொள்ளக்கூடாது. இங்கு ஒருத்தல் என்றால் அடக்குதல், அதனுடைய வலியினை நீக்குதல். இப்ப வினையினுடைய முனைப்பாகின்ற வலியினை நீக்க வேண்டும். என்னுடைய வினை உன்னுடைய திருவுருளை நான் தீர்ப்பதற்கு தடையாக வந்து முளைக்கின்றது. அந்த அந்த அதனுடைய வலிமையை நீ போக்கிக்கொள்ள வேண்டும். அது இருந்தாலும் அது பலனற்று இருக்க வேண்டும். வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள் உத்தர கோசமங்கை கரசே. பெருமானே நீ இவ்வாறு என்னை ஆட்கொள்ள வேண்டும். பொறுப்பர் அன்றே, அன்று என்பது ஒரு அசைச்சொல், அது நிச்சயம் பொறுக்க மாட்டார்களா? பொறுப்பார்கள் அல்லவா? பொறுப்பர் அன்றே, பெரியோர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் அல்லவா? திருநாய்கள் தவறு செய்வார்கள், அது அவர்களுக்கு இயல்பு. ஆனால் அவர்கள் எத்துணை தவறு செய்தாலும் பெரியோர்களை பொறுத்துக் கொள்வார்கள். என்ன காரணம்னா பொறுக்க பொறுக்கவே அவருடைய பெருமையானது விளங்கி தோன்றும். ஒரு குற்றம் எவ்வளவு பெரியதோ அதற்கு ஏற்ப அதனை பொறுப்பவருடைய பெருமையானது அதிகம். பெரிய குற்றம் செய்து விட்டாய், ஆகவே உன்னை பொறுக்க மாட்டேன் தண்டிப்பேன் என்று சொன்னால் அதனை பொறுக்கின்ற பெருமை அங்கு இல்லை. சிறிய குற்றத்தை பொறுப்பது பெருமை கிடையாது. பெரிய குற்றத்தை பொறுப்பதே பெருமை என்று பார்க்கின்றோம். ஆகவே பொறுப்பர் என்றே பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினையே. சிறு நாய்கள் என்று சொல்லும்போது சிறு நாய்கள் என்பது நாய்கள் இல்ல, சிறு நாய்களை போன்றவர்கள் என்று ஊமை ஆகுவையர். சிறு நாய்களை போன்றவர்கள் மனிதர்கள் தான். சிறு நாய்களை போன்றவர்களாகின்ற தொண்டர்களை அவர்கள் செய்கின்ற குற்றங்களை அவர்கள் மீது சீராது பெருமான் பொறுப்பான். பொறுப்பிறந்தே பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யினையே. இங்கு பொய் என்பது வஞ்சகம். அதாவது உள்ளொன்று வைத்து புறமன்று ஒழுகுதல். பெருமான் திருவுளை பெற்றிருந்தும் அதை இழக்கும் வண்ணம் உலகிலே ஈடுபடுதல் தான் பொய். மெய்யான அருளை பெற்றும் பொய்யினை நாடுதல் பொய். வேறொரு எண்ணத்திலே இருத்தன். அந்த சிறுநாய்களுக்கு தான் அது இயல்பு உண்டு. சிறுநாயனை போன்றவர்களுக்கு அந்த இயல்பினை, இது நாயின் இயல்பு என்று அறிந்து ஆட்கொண்டவர்கள் இதனை பொறுத்துக் கொள்வார்கள் அல்லவா? ஆகவே அதற்கேற்பனையை பொறுத்துக் கொள்ள வேண்டும். இது வெற்று பொருள் வைப்பணி என்று இந்த அணி த அந்தரன் ஞாசம் வடமொழியில் சொல்வார். தாந்தரன் ஞாசம் உலகியல் நீதி ஒன்றினை தன்னை தன சம்பந்தப்பட்ட பொருளோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுது. அதாவது ஒரு பொருளை விளக்க வருகின்றார்கள், பொதுவான நீதியினையும் அதில் எடுத்து சொல்லி விளக்குது. பெருமானே, நீ என்னுடைய பெரும் பிழையை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று தனக்கும் பெருமானுக்கு தான் இங்கு தன்னுடைய குற்றத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது, உலகத்திலே பெரியவர்கள் சிறு நாயின் இயல்பு கொண்ட அந்த மக்கள் செய்கின்ற குற்றங்கள் எத்துணையாயிருந்தாலும் அதனை பொறுத்துக் கொள்கின்றார்கள் அல்லவா என்று ஒரு பொது நீதியினை எடுத்து சொல்லி, ஒரு பொது நீதியினை பெருமானிடத்திலே தான் தன்னுடைய சிறப்பு வேண்டுகோளை வைக்கும் பொழுது எடுத்து காட்டுகின்றார். இவ்வாறு நீதியினை எடுத்து ஊமையாக காட்டுதல், உலக நீதியினையே ஊமையாக எடுத்து காட்டுதலுக்கு வெற்று பொருள் வைப்பு. இது உலக இயல்பு, உலக நீதி இவற்றினை ஊமையாக காட்டுதல் வெற்று பொருள் வைப்பு. சிறப்பான ஒரு அணி ஊமை அணிகள், ஊமைதான் அணி. அந்த ஊமை அணியில பலவிதமான ஷேடு இருக்கு, அதுல வெற்று பொருள் வைப்பு என்பது ஒரு ஷேடு, ஒரு நிறம். பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே விக்கெடுதி கண்டாய் விட முன்விடற்று மையவனே மன்னும் உத்தர கோஷ மங்கைக்கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே. பெருமானே, உன்னிடத்தில் ஒரு குற்றம் இல்லை. பொய்யவன் என்றால் பொய்யே வடிவமாக இருக்கின்ற என்னை, பொருள் என இவன் மெய்யன் என்று, பொருள் என்பது இவன் ஹிஸ் மெட்டீரியல் ஹி மேட்டர்ஸ் டு மீ, இவன் எனக்கு வேண்டும். இவன் வந்து வஞ்சகன், கடையவன், புல்லறிஞன், கீழானவன், திருத்தவம் திருந்தாதவன், ஆகவே இவனை புறக்கணிக்கலாம் என்று கருதாது. என்னையும் ஓர் பொருளாக் கொண்டு ஹி மேட்டர்ஸ் டு மீ, இவன் எனக்கு வேண்டியவன். பொருள் என இவன் எனக்கு வேண்டியவன் என்று கருதி, பொய்யவனாக இருந்தாலும் இவன் நமக்கு வேண்டியவன் என்று நீ கருதினாய் அல்லவா, அந்த பெருங்கருணை சொல்ற. பொய்யவனேனை பொருள் என இவன் நமக்கு வேண்டியவன் என்று, இவனை இவன் ஒரு பொருட்டு, இவனை ஒரு பொருளாக கருதி, பொய்யவனாக இருந்தாலும் என்னையும் ஓர் பொருளாக கருதி, என்னை ஓர் மெய்யனாக கருதி, மெய்யனாக்கலாம் என்று கருதி. பொய்யவனேனை பொருளென ஆண்டு ஒன்று, ஒன்று ஆண்டு அதை மாத்திக்கணும், ஒன்று என்றால் ஒரு பொழுது, ஒரு காலத்திலே அந்த கருணையை செய்தாய், ஒரு காலத்தில் நீ அவ்வளவு என்னிடத்திலே அன்பு வைத்திருந்தா என்பது பொருள். ஒன்று ஆண்டு ஒரு சமயம் என்னை, என்னுடைய தீமையை அறிந்திருந்தோம் இவன் நமக்கு வேண்டப்பட்டவன் என்று சொல்லி என்னை நீ ஆட்கொண்டாய், அந்த கருணை இன்று இல்லாமல் போய்விட்டதா என்று கேள்வி. ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக்கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் என்ற கேள்விதான் இங்கு வருகின்ற. ஒன்று ஆண்டு கொண்ட பொய்யவனே பொருளன ஆண்டொன்று, ஒன்று ஆண்டு பிறகு பொத்திக் கொண்ட மெய்யவனே, பிறகு தன்னை மறைத்துக் கொண்ட திருமேனியை உடையவனே. பொத்திக் கொள்ளுதல், மறைத்துக் கொள்ளுதல், போர்த்திக் கொள்ளுதல், பொத்திக் கொள்ளுதல், மறைத்துக் கொள்ளுதல். பெருமானே, நின் திருவடியை காட்டி பொய்யவனாக இருக்கின்ற என்னையும் இவன் வேண்டப்பட்டவன் என்று கருதி ஒரு சமயத்திலே ஆண்டு கொண்டு பிறகு, ஒன்று ஆண்டொன்று, ஒன்று ஆண்டும் பிறகு அப்படின்னு ஆண்டும் என்ற உண்மை கூட அங்கு விரித்துக் கொள்ளலாம். ஒரு சமயத்திலே என்னை ஆட்கொண்டும் பிறகு பொத்திக் கொண்ட மெய் என்று சொன்னால் தன் திருவுருவத்தை மறைத்துக் கொண்டவனே, என்னால் இப்போது உன்னை காண முடியவில்லை. மெய் என்பது திருமேனி, திருமேனி என்பது திருவருள் தான், பெருமானுக்கு திருமேனி என்பது திருவுருளே, திருவுருளை மறைத்துக் கொண்டான் என்பது பொத்திக் கொண்ட, தன்னை மறைத்துக் கொண்ட. பொத்திக் கொள்ளுதல் என்பதற்கு சேர்த்துக் கொள்ளுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வாறு ஒன்று ஆண்டு ஒரு காலத்திலே ஆண்டு என்னை உன்னோடு அணைத்துக் கொண்ட மெய்ப்பொருளே என்றும் சொல்லலாம். ஆனால் அதுல சிறப்பு இல்லை. என்ன காரணம்னா, ஆட்கொண்டு பிறகு மறைந்து என்னை வருத்துபவனே என்பதுதான் இங்க வந்து பொருள். ஆட்கொள்ளுதல் என்பதே சேர்த்துக் கொள்ளுதல் தானே, ஆட்கொண்டு என்னை இணைத்துக் கொண்டவனே அணைத்துக் கொண்டவனே என்றும் பொருள் சொல்லலாம். ஆனால் அதுல என்ன சிறப்பு இருக்கு, ஆட்கொண்டு கைவிட்டவனே என்றுதானே சொல்லணும். பொத்திக் கொள்ளுதல் என்பது மறைத்துக் கொள்ளுதல், இந்த போர்த்திக் கொள்ளுதல் பொட்டலம்னு சொல்றோம், பொத்தலம் என்று பொட்டலம் ஆயிருக்கு. எப்படின்னா ஒரு பொருளை பொதிந்து மறைத்து வைத்தல் பொட்டலம், பொத்தலம் பொத்திக் கொள்ளுதல் என்றால் மறைத்துக் கொள்ளுதல். ஆகவே பெருமானை ஆட்கொண்டு பிறகு உன்னுடைய திருவுருளை மறைத்துக் கொண்டாய், பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டுவிட வேண்டாம், நீ என்னை மறைத்து, நீ உன்னை மறைத்துக் கொண்டாய், ஆனால் நீ மீண்டும் உன்னுடைய காட்சியை தரலாம். ஆகவே என்னை மறைத்துக் கொண்டதோடு நீ மறைப்பு நிரந்தரமாக்கி விடாதே, என்னை கைவிட்டு விடாதே, மீண்டும் காட்சி கொடு என்பது பொருள். என்னை ஆண்டு உன்னை மறைத்துக் கொண்ட பெருமானே, அந்த நிலை தொடராமல் என்னை கைவிடாது, மீண்டும் காட்சி தர வேண்டும். கொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டெழுதி கண்டாய், விடம் உன்மிடற்று மையவனே, விடம் உன் மிடற்று, விடத்தை உண்கின்ற மிடற்று கழுத்திலே, மையவனே மை போன்ற கருமை நிறம் பொருந்தியவனே, மை என்பது மையினுடைய கருமை நிறம், மை என்ற பொருளினுடைய கருமை நிறம் அந்த வந்திருக்கு, அது பொருளாக பெயர் சொல்லுவாங்க. பண்பு வந்து பொருளுக்கு வந்ததுன்னா பண்பாக பெயர், பொருள் வந்து பண்பிற்காக இருந்ததுன்னா பொருளாக பெயர். இப்ப மையவனே, மை என்பது ஒரு பொருள், அதனுடைய நிறம் கருமை. அப்ப விடத்தினை உண்கின்ற உண்ட அந்த கழுத்திலே மையினுடைய நிறம் பொருந்த பெற்றவனே, விடத்தினை உண்டதினாலே அந்த திரு கழுத்திலே மைய நிறம் பொருந்த பெற்றவனே. ஆகவே விடம் உண்ட பெருமான், விடமானது ஏனையோரை தாக்காமல் தான் உண்ட பெருமான், அந்த விடத்தினுடைய நிறத்தை தான் பெற்று ஏனையோரை காப்பாற்றினான். பெருமானே, என்னுடைய பொய்யினை நீ பெற்று என்னை ஆட்கொண்டாய், நீ நஞ்சினை நீ வந்து பொய்யவன் என்று அறிந்தும் பொருள் என்ன

0: என்னை பொய்யனென்று அறிந்தும் நீ காத்த அந்த காலத்திலே என்னுடைய பொய் என்னை தாக்கவில்லை. என் பொய்யை மீறி நான் திருவுருளை பெற்றேன். இப்பொழுது அந்த பொய் என்னை தாக்குகின்றது என்று சொன்னால், பெருமானே விடமுண்டு உலகினை காத்த நீ அதை போல் என்னை காக்காது கைவிட்டாயோ அப்படின்னு குறிப்பு. விடமுன் விடற்று மையவனே, மண்ணும் உத்தர கோசம் அருள் மண்ணுகின்ற உத்தர கோசம் கரசே, செய்யவனே நீ வந்து செம்மையான குணம் பொருந்தியவன். ஆகவே ஒரு கண்ணிலே வந்து வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்று நீ இருக்க மாட்டாய். ஆகவே உலகினை காத்தவண்ணமே நீ உன் அடியவனாகிய என்னையும் காத்தருள்வாய். செய்யவனே என்றால் நேர்மையான குணம் பொருந்தியவனே. சிவனே தன்னை அடைந்தோருக்கெல்லாம் இன்பத்தை மட்டும் செய்பவனே, துன்பத்தை செய்யாதவனே. பெருமான் நேர்மையானவன், வேண்டுதல் வேண்டாமையிலான் எல்லோருக்கும் நன்மையே செய்வான் என்ற கருத்திலே இங்கு விளக்க அந்த பெருமானை விளக்கின்றார். ஆகவே உன் திருவுருளை நாடி வருகின்றேன். செய்யவனே சிவனே, திரியேன் பவம் தீர்ப்பவனே என்று சொன்னால், ஒரு ஒவ்வொருவர் தங்களுடைய பவமாகின்ற பிறவினையை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு உபாயத்தை பற்றியிருக்கிறார்கள். ஆனால் மிக கீழமாகிய நான் உன்னை தவிர ஒரு வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. ஏனையோர்கள் வெவ்வேறு வழியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வழியினாலே அவர்களுடைய பிறவினோய் நீங்குகின்றதா என்றால் நீங்கவில்லை. ஆனால் அவரவருக்கு ஒரு தகுதி இருப்பதனாலே ஒவ்வொரு வழி புலப்படுகின்றது. ஒரு தகுதியும் இல்லாத எனக்கு திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஒருவர் படிக்கிறார்கள், ஒரு கல்வி கேள்வி ஒழுக்கம் தானம் தர்மம் போன்றவற்றினாலே நன்மையை பெறலாம் நினைக்கிறார்கள். அதனால பெரிய நன்மை இல்ல, சிறுமை தான். முக்தியாகின்ற பெருநன்மை இறைவன் திருவுருளின்றி பெற முடியாது. ஆனால் ஒவ்வொரு வழியிலே ஒருவர் செல்வதற்கு அவர் தகுதி காரணமாகின்றது. எந்த வழியிலும் நான் செல்ல முடியாது. என்ன காரணம், எனக்கு எதற்குமே வக்கு இல்லை. எனக்கு தகுதி என்பது எந்த வழியில் செல்வதற்கு எனக்கு இல்லை. ஆகவே திக்கத்தோருக்கு தெய்வமே துணை என்பதை போல சிறிய என்பவன் தீர்ப்பவன் நீ என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன். நீ செய்யவன் என்பதையும் நீ சிவன் என்பதையும் திக்கற்ற என்னுடைய பவத்தினை பிறவி நோயினை தீர்ப்பவன் என்பதையும் அறிந்து, பெருமானை விடமுடுமெடுத்து மையவனே விடத்தினை உண்டு உலகத்தினை காத்த பெருமானே என் பொய் உனக்கு சுமையா என்பது கேள்வி. உலகத்தினை நொடிக்கின்ற விடத்தினை உண்டு உலகத்தினை காத்த பெருமானே என்னுடைய பொய் உனக்கு சுமையாக இருந்தால்தானே அந்த பொய்யினை மீண்டும் என்னிடம் தர வேண்டும். ஐயா வந்து நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு வராரு, சுமையா இருந்தா தான் நம்ம வீட்டுக்கு திருப்பி தருவாரு, இல்லைன்னா வீட்டுக்கு வரவரே அதை எடுத்து அவரே வந்துருவாரு. என்னுடைய பொய்யை நீயே சுமந்து கொடுக்கிறார் தாங்கிட்ட. என் பொய்யை மீண்டும் நான் சுமக்கிற மாதிரி எங்கிட்ட கொடுத்துடாத. என் பொய்யை நீயே சுமந்து கொள். பொய்யவனேனை பொருளன ஆண்டு ஒன்று பொத்திக் கொண்டமையவனே விட்டெழுதி கண்டாய் விட முன்விடற்று மையவனே மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே செய்யவனே சிவந்த மேனி கொண்டவனே செம்மையான குணம் பொருந்தியவனே. பெருமானுக்கு மேனி என்பது திருவுருள் தான், நம்மை போல உடம்பு கிடையாது. ஆகவே நிறம் என்பது பண்புதான். சேப்பா பாக்கிறதுக்கு இருக்கார் என்பது பொருள் இல்லை. செம்மை என்பது நேர்மை, நேர்மையான பண்பு கொண்டவன். செய்யவனே சிவனே சேர்ந்தோருக்கு இன்பம் மட்டுமே செய்பவனே. சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே, தகுதியில்லாத என்னுடைய பவத்தினை தீர்ப்பதற்கு, அதாவது மிகவும் மோசமான நிலையில் இருப்பவனை காப்பதற்கு மிகவும் வலிமையான ஒரு பொருள் வேண்டும். ஆகவே மிகவும் கீழான நிலையில் இருக்கின்றவனுக்கு பிறவினை தீர்க்க வேண்டும் என்றால் மிகவும் மேலான பொருளுடைய கருணை வேண்டும் என்று பார்க்கின்றோம். சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என் கொல் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் இரவார் வெறுவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தர கோசம் அங்கைக்கு அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருதலையே.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திருவாரூர் பறவையுள் மண்டலி. சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த பதிகம் பண் பஞ்சமம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: நம் கடம்பன. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ഓം ശിവായ നമ. ശൈവം ഡോട്ട് ഓർഗ് ആത്മീക അൻപുകൾക്ക് വണക്കം. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த பழம்பஞ்சுரப்பண்ணிலை அமைந்த 4வது திருப்பதியும் திருப்புணவாயில் என்னும் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 50வது திருப்பதியம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 42வது திருப்பதிகம் சென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவ விளைவு என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகத்திற்குரிய ராகம் நவரோஸ் என்பதாகும்.

நாம் உண்டோறும் பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டிர் ஆனலே என்றே. பெருமானில் நீ இறைவன் உண்டு, ரெண்டு ரெண்டு குழு இருக்கு, என்னையுமே இருந்தது ஒன்று உண்டுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருப்பான், அது இயற்கை. அதனால அந்த இல்லைங்கிறது என்னமோ இன்னைக்குதான் புதுசா வந்தது. அல்ல நம்ம இதுல கூட மூணாம் சூத்திரம் என்னது, மூணாம் சூத்திரம் என்ன சொல்லியான பார்க்க, உளதிலது என்றலின் உளது அப்படின்னு ஆன்மா உளது. ஏன்னாரு இலது என்றலின் உளது, நீ எப்ப இல்லைங்கிறியோ அது உண்டுடா அப்படின்னாரு. இதெல்லாம் இந்த மூணாம் சூத்திரம் தர்க்கவாதம், ஏழு பேரை மறுக்கிறார் அந்த ஒரு சூத்திரத்துல. உளவிலது என்றலில் எனது உடல் என்றலில் ஐம்புலம் அடிதலின் ஒடுக்க மடிதலின் தன்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணதலின் மாயா இயந்திர தனிவினுள் ஆன்மா உளது. நான்கே வரி அதுக்கெல்லாம் இப்ப எத்தனை சமயங்களுடைய கருத்து சொல்லி மறுக்கிறது, ஆறு ஏழு சமயங்களை கருத்து மறுக்கிறது. அந்த சூத்திரத்தை ஏழு அதிகாரம் இருக்குது, ஏன் ஏழு பேரை மறுக்கிறார் குஸ்தி போடுறார். ஆனா சூத்திரம் நாலே வரி பொக்கு பொக்கு பார்த்தா ஒண்ணு விளங்கல. நீ உரை தெரிஞ்சாதே உலகில நின்றலின் ஐம்பது உலக மனிதனின் கண்மணி உண்டுவினி என்பேன் குணத்த விருதனின் மாயா என்பது தனிமல் ஆன்மா. நல்லாதான் இருந்தார் அருமையை உலகம் நல்லா இருந்தார் மனுஷன் இப்படியே உலருதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான சூத்திரத்தை அதனால இலது என்றலின் உலகு. அது மாதிரி இந்த உண்டுங்கிறது என்னைக்கு இருந்ததோ அன்னைக்கே இல்லைங்கிறது இருந்தது இல்லவா. இதுல கொஞ்சம் கூட குறைச்ச அவ்வளவுதான் இருக்கும், இல்லைங்கிறது கொஞ்சம் இதுல மிக சின்ன குறையும் அவ்வளவுதானே தவிர பாருங்க முன்னெல்லாம் நிறைய இருந்தது, இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு சரிங்களா. இல்லைங்கிறது கூடுமானே குறைஞ்சு போச்சு, வெறும் வாய் சொல்றது வீட்டுக்குள்ள அருமையா குங்குமமும் தண்ணீர் விட்டுக்குது. அதனால ஒண்ணு இப்ப இல்லைங்கிறது இந்த கொஞ்ச நாள் இனிமே உண்மையாவே எல்லாம் கொடுக்குது. ஏன்னா யார் இல்லைன்னாங்களோ அவங்க எல்லாம் நல்லா அருமையா உள்ள வழிபாடு செய்யறாங்க, குங்குமம் வச்சுக்கிறாங்க. யாரு எல்லா தாய்க்குளம் அப்படி ஆற்றுப்படுத்துது, தாய்க்குளம் ஆற்றுப்படுத்துது. ஆமா ஆற்றுப்படுத்துவது யார், தாய் தான். ஆமா நம்ம இதுல பாருங்க தாய்மான தாயுடன் கூடி பின் தந்தையை ஏயுமதே நிட்டை. ஆமா முதல்ல நம்ம யாருன்னு கேட்டா பக்கத்திலே பாருங்க சிவயானமாங்கிறதுல யானாவுக்கு பக்கத்துல என்ன இருக்குது, யானாங்கிற உயிர். அதுக்கு அடுத்தது யானா வானா தான், அதான் அம்மா. வானாங்கிற அம்மாவை கூடிதான் அதுக்கு முன்னால் இருக்கிற சீனாங்கிற அப்பாவை பார்க்கணும். நானே அப்படித்தானே பார்த்தோம். நமக்கு யார் தெரியும், முதல்ல அம்மா தான் தெரியும். அம்மாதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா காலையில இருந்து எல்லாம் பேதிக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து எல்லாம் கொடுத்து சாயந்தரம் 4 மணிக்கு அப்படியே நல்ல சீவ முடித்து சிங்காரித்து சிவந்த நெட்டியில் பொட்டு வச்சு சட்டை போட்டு அப்பா வந்து வாடா அப்படி கூப்பிடுவாங்க. அப்பாடா நம்ம அப்பாடா அப்பாடா அப்படின்னு சொன்னதே அம்மாதானே. அதனால் தாயுடன் கூடி பின் தாதையை ஏயுமதே நிட்டை என்றார் தாய்மான். அதனால உண்டோரொன்பொருள் உண்டு ஓர் ஒன்பொருள், அது உண்டோரொன்பொருள் என்று நாம் படிச்சுக்கிறோம். ஆனா பிரிச்சு படிச்சா ஒன்பொருள் உண்டு, ஓர் ஒன்பொருள் உண்டு, ஒரு ஒப்பற்ற பரம்பொருள் என்பது ஒருத்தன் உண்டு அல்ல என்று உணர்வார்க்கலாம் என்று உணர்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் பெண்டில் ஆனாலி என்ற ஒன்றிலே. ஆனா அப்படி உண்டுன்னு சொல்றவங்களுக்கு கூட ஏயா அவர் ஆனா அப்படின்னாரு தெரியலீங்க, பெண்ணா இருக்குமோ தெரியலீங்க, அல்லது ரெண்டு முன்னாவது ரெண்டு கட்டான அலியா இருக்குமோ

அதில் ஆணாகி பெண்ணாய் அடியாய் திறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேளாள். ஆனால் கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே விளையாடுற ராஜா விளையாடு. இப்பூம்பூ நல்வாய்ந்த ஆடேரோர் என்பாய் இங்கதான் பாடினது அப்படிங்கிறாங்க எல்லாரும். அதனால எல்லாரும் திருவம்பாவை படிக்கிறத விட திருவண்ணாமலை படிக்கிறது அப்படியே எழுத்து கெழுத்து அப்படியே கண்ணீர் தழும்பி படிக்கும் இந்த ஊர்ல பாடுறது. ஆகவே இப்படி பெருமான் ஒருவன் உண்டு என்று உணர்கின்றவர்களுக்கெல்லாம் அவன் ஆனா அல்லது பெண்ணா அழியா என்பது தெரிய முடியல. என இன்னதன்மையன் எந்தறி ஒன்னா எம்மான் கேட்டீங்களா பாருங்க பாருங்க. இப்ப ஆனா பெண்ணா அழியான்னு தெரியலன்னு திருவாசகம் சொல்லிச்சு சுந்தரமூர் சுவாமிகள். இன்ன தன்மையன் எந்த அறிவுன்னா எம்மானே இது இந்த சுருக்கம் அது இது வந்து பதவுற மாதிரி. ஆனா ஆண் இல்ல பெண்ணாவ அழியான்னு தெரியலனு அவர் என்ன சொன்னார்னா இன்ன தன்மையன் எந்த அறிவுன்னா எம்மானே ஆனா எனக்காக எளிவந்த பிரானே எந்த காரண சார்ந்தார் அன்னம் புழையும் வயற்பொடி ஆணி ஆரூரானை திருவாரூர் காரணப்பா மறக்கணுமானே மறக்க முடியுமா என்கிறார் அவருடைய அனுபவம் சுந்தருடைய அனுபவம். ஆகவே ஆண் பெண்ணில் ஆனலி என்ற அறிவுங்கீரை அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆன்மா கடவுளாகிய ஒருவன் உண்டு என்று சொல்கின்றவர்களுக்கு கூட அவன் இன்னதன்மையன் எந்தறிவொண்ணாதவனாக இருக்கிற அப்படி இருக்கிற நீ இந்த கேவலம் என் பொருட்டு என்ன செய்தாய் என்ன செய்தாய் தொண்ட நேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய். இந்த தொண்டனுக்கு அப்படியே உள்ளவா வந்து தோன்றினாய். என்ன உள்ளவா அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதனாக எழுந்தருளிருந்து அப்பா என்று சொல்லி

முடியாது. நேற்று கூட நம்ம மயிலாடுதுறையில ஒரு அன்பர், அதனால இப்படி அந்த தொண்ட நேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய், இந்த தொண்டனுக்கு உள்ளவா வந்து தோன்றினாய், குருநாதனாகவே வந்து எனக்கு அது செய்தாய். ஆனால் கண்டும் கண்டீலன், ஆனா அன்னைக்கு பார்த்து எல்லாம் செய்வீங்க அப்படி அருள்லாம் தந்தப்போ அப்படி இருந்ததா இருந்து ஆகலாம். கண்டும் கண்டிலேன், என்ன கண் மாயமே, ஆனா நீங்க வந்தீர்களா எனக்கு அருள் செய்தீர்களா என்பது கூட எனக்கு தெரியல. இப்ப வந்ததும் தெரியல, என்னோட சொல்லல என்னையா நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்களா, ஆமா வந்ததும் தெரியல போனவும் தெரியல போயிட்டீங்க அப்படிங்கிறமில்ல, இந்த வந்தும் தெரியல போனவும் தெரியலங்கிறதான். கண்டும் கண்டீலன், என்ன கண் மாயமே, உங்களை பார்த்து கொண்டு என்னமோ உபதேசம் எல்லாம் பெற்ற என்னமோ இருந்தேன், ஆனா திடீர்னு மறைஞ்சதுனால பார்த்து நான் பார்க்காத போல ஆயிட்டனே. ஆனா தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய், தொண்டன் பொருட்டு உண்மையான குருநாத வடிவில் வந்து எனக்கு அது செய்தாய், அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையாக சொல்றேன்.

தேவலோகத்தில் இருக்கிறேங்கிறாங்க. நம்ம ஒண்ணு பெருசா கற்பதை வெறுக்காமல் இதெல்லாம் இருக்குது கூட, நல்ல இன்பமா இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் கூட பெருமான இவங்களுக்கு தெரியுமானாரு, சிவசிவ சிவசிவ அதான் எங்களுக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. எனவே வேலைவானவரும் அறியாததோ தேவர்கள் கூட இந்த விதத்தில் அறிய முடியாத கோலமி என்னை ஆட்கொண்ட புத்தனி கோலம் என்னன்னா அவர் மனசுல என்ன வேணும், குருநாதனாகிய கோலம் அப்படியே கண்ட போனா இவர் சொல்றதை படிச்சே அந்த குருநாதன் நம்ம மனசுல நினைச்சு பார்க்கலாம் போல இருக்கு. இதோ திருப்பெரும்புரை கோயில், இதோ பக்கத்துல குடும்ப மரம், அது கீழே ஒரு திருவுருவம், அந்த உருவம் அப்படி சிவப்பா இருக்கு, உடம்பெல்லாம் திருநீர் அணிந்திருக்கு. அதுலயும் இந்த திருநீர் எப்படி தெரியுதுன்னு கேட்டா அன்னைக்கே சொன்னேன், சிவன் திறன் திரள் தோல் மேல் நீர் கண்டனை ஆயினும் நெக்கிலை நெஞ்ச சொல்ற பாவி நெஞ்ச. அந்த குருநாதன் அப்படி உட்கார்ந்தார, உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அப்படியே அருமையா திருநீர் அப்படி விட்டு இருந்தார்தா, சிவன் திரள் தோல் மேல் நீர் கண்டனை ஆயினும் அவன் தோலையும் அந்த மேல இருக்கிற திருநெடியும் பார்த்து கூட உனக்கு உருக்கம் இல்லை. இக்காயம் கீறுகின்றே நீ எழுந்தன்னு செத்தன்ன கெடுவது உன் பரிசு கேட்கும். இவ்வளவு பிடிச்சிட்ட என அந்த சிவன் திரள் தோல் மேல் நீர் நின்றது கந்தனையாயினும் நெக்கிலை என்பது உள்ளத்துல அந்த உருவம் அப்படியே இருந்திருக்கு. உள்ளக்கிணியில் உருவெழுதி அப்படியே இருந்துட்டு. அதனால்தான் எனக்கு இன்னும் தோன்றுதுடா பாவி நீ பாத்தி உனக்கு தெரியலையே சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியுமா, அந்த சிவன் திரள் தோல் மேல் நீர் நின்றது கண்டனை அருமையான திரையில் அடைந்திருந்த கோலத்தை பார்க்க முடியும் திருவாதிரத்தினால. திருவாதிரத்தினால் அப்படி எனக்கு அந்த கோலம் இருக்குதே குருநாதனாக வந்த கோலம், அது மிகச்சிறந்த கோலம். மேலை வானவரும் அறியாததோ, மேலுலகத்தில் இருக்கிற வானவர் கூட அறிய முடியாததாக இருக்கின்ற கோலமே குருநாதனாக இருந்த கோலம். என்னை ஆட்கொண்ட கூத்தனி என்னை அடிமையாக ஆட்கொண்ட பெருமானி, ஞானமே வீசும் பேய்வை வந்து போம் காலமே ஞானமே விசும்பே இவை வந்து போம் காலமே. அருமை அருமை அல்லவா, இந்த இந்த உலகமும் இந்த வானுலகமும் இவை எல்லாம் ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல போயிடும். இந்த வருகின்ற காலம் செல்லின் இருக்கின்ற காலம் செல்கின்ற காலம் எல்லாமாக இருக்கிறவன் நீ. ஆமா, நாமெல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள். பெருமான் ஒருவன் காலம் கடந்தவன், காலம் கடந்த இந்த காலத்தை வச்சு திரு திருமுறைகள் அப்படி விளையாடுது. அப்புறம் சுவாமி நெருநிலையாயி இன்றாகி நாளையாகி பெருமானி நேற்றாக இருந்தாய் இன்றாக இருக்கிறாய் நாளைக்கு நாளையுமாக இருக்கும் நிமிர் புண் சடை அடிகள் நின்றவாரி. இங்க பெருமான் அப்படியே காட்சி கொடுக்கிறது என்னன்னு கேட்டா, நேற்றாய் இன்றாய் நாளையாய் அப்படின்னா இவரு இது இது வந்து நேற்று இன்று நான்ங்கிறது ஒரு குறுகிய கால அனுபவம். இது ஞானமே விசும்பே இவையெல்லாம் வரும் காலமே என்று சொல்வது எப்போ ஒரு காலத்தில் நடக்குது. ஞானமே இன்னை பெரியாது உலகத்தை சொல்றாரு, இது காலத்தை சொல்லுகின்ற பொழுது இவையெல்லாம் வந்துவோம் காலமே என்று சொன்னா வருகின்றது எப்போ நிலை பெற்றிருக்கிறது எப்போ என்னைக்கு அடிய போகுதுன்னா எல்லாமாக இருக்கிறான் பெருமாள். வருங்காலமாய் நிகழ்காலமாய் இனி செல்காலமாய் எல்லாம் இருக்கான். அதான் நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிடம் சலுகைகள் நின்றவாறு அவர் அப்படி அவருடைய காட்சி. அப்புறம் சாமி ரொம்ப அருமை, ஒவ்வொரு திருவிழா ஒருத்தர் பார்க்கும்போது அவரவர்கள் ஒவ்வொரு விதமும் அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறாங்க. அவரே அதே அப்பர் சுவாமிகள். இந்த ஆறு விதமான காலங்கள் நமக்கு பெரும் பெரும் இதில் இருக்கு. ரெண்டு மாசம் ஒரு காலம், எது கார்காலம் கூதிர்காலம், அப்புறம்
இலை வேணிர் காலம், வேணிர் காலம், அப்புறம் என்னது காரே கோதிர், முன்பணி காலம், பின்பணி காலம், இளைவேணிர் காலம், புதுவேணிர் காலம், ரெண்டு மாசம், ஆறு ரெண்டு பன்னெண்டு மாசம். இப்ப என்ன காலம்? கூதிர்காலம். கூதிர்காலம் மழை பெய்யற காலம், கூதிர்காலம். இதுக்கு அடுத்து வரப்போறது என்ன? முன்பணி. சாயந்தரத்துல பணி கொட்டும், காலையில கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு பின்பணி, அப்புறம் லேசான வேணில், இளவேணில், அப்புறம் கடுமையான வெயில், முதுவேணில். தமிழன் இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா தொழுநாப்பியத்துல இந்த ஆறு காலத்தையும் அருமையா பிரிச்சார். அப்பா நீ அனுபவிக்கிற பன்னிரண்டு மாதங்களிலும், பன்னிரண்டு மாதங்களும் இந்த ஆறு காலங்கள் ஆக நின்றிருக்கின்றன. காரே கூதிர், முன்பணி, பின்பணி, சீரல, வேணில், வேணில் தாங்க இரவு உண்டு திறத்தது பெரும்பொழுது சூத்திரம் வாங்கும். இந்த ஆறு காலத்துல ஒரு காலமாக அப்பர் சுவாமிகள் பெருமானை சுவைக்கிறார். அது எந்த காலம்? இந்த ஆறு காலத்தில் ஒரு காலமாக பெருமானை வைத்து சுவைக்கிறார் அப்பர் சுவாமிகள். எங்கே? அத்தில வீசு தென்றலும் வேணிலும். இந்த ஆறு காலத்துல இறைவேணி காலம் தான் சுகமான காலம். ஏன் அப்படின்னா, இந்த மழை பெஞ்சு பனி அடிச்சு முன்பணி பின்பணில வந்து இன்னும் சரியான கொளுத்துற வெயில் வரல, அக்னி தர்மலாம் வரல, அது முதுவேணில். இது இது வரைக்கும் குளிர்ந்தும் இனிமே வெயில் வர மாதிரி இருக்கும் போது அந்த குளிர்ந்த நிலையிலிருந்து இளவெயில் அடிக்கிறது பாருங்க, அந்த இளவெயில் காலம் தான் இளவேணிற் காலம். அதனால எனக்கு நீற்றவை எப்படி இருந்ததுன்னாரு,

எதுன்னு சாமி, ஈசன் எந்தை இதயடி. அருமையான பாடல். அப்போ ஆறு காலத்தில் இந்த இளைவேனிற் காலம் புண்ணியம் பெற்றது. ஏன்? அப்போ சுவாமிகள் வாயிலா சுவாமி உங்களுக்கு நீற்றலை எப்படி இருந்ததுனாரு, அடாரா அப்படியே தெண்டல் அடிக்க இளைவேனிற் காலம் வர பக்கத்துல ஒரு பொய்கை நல்ல பண்டுகள் எல்லாம் முக்கினான் மூசு வந்தரை அப்படின்னு கேட்டா நல்ல அருமையா அந்த தாமரை கூட்டு தடாக முடியும். என்னோட வண்டியை முடிக்குது, வெறும் தண்ணியை முடிக்குமா, பூ இருந்ததுனால, அதனால நல்ல பூ இருப்பதுனால அந்த தாமரை இருந்ததுனால மூசு வந்தரை பொய்கையும் போன்றது. எது சாமி? காலத்தை எப்படி சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா, அவர் நிர்நலையாயின்றாயினாலயாகி, அதான் அப்பர் சுவாமிகள் வாக்கு. இந்த ஆறு விதமான காலத்துல எப்படி சொல்லிக்கிறாருன்னா இளைவேனிற் காலமாக சொல்லிக்கிறார். போலமே ஆட்கொண்ட கூத்தனி இவை வந்து காலமே ஊனை என்று உள் காண்பதே. இன்னைக்கு நான் என்னைக்குப்பா காண்பே, குறுந்த மரத்துல வந்து எனக்கு உபதேசம் பண்ணி தந்தனி, கொஞ்ச நாள் இருன்னு சொன்னேன், இருக்கிறேன், எப்ப எத்தனை நாள் பாருக்கிறது, எத்தனை நாள் பாருக்கிறது, அவர் பாருங்க எத்தனை நாள் சொன்னேன், எத்தனை நாள் பிரிந்து இருக்கேன். உடனே சுந்தர தேவாரம் எத்தனை நாள் இவர் பிரிந்திருக்கீங்கிறாரு, அவர் அதே மாதிரிதான், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனே. ஒருவருக்கு ஒருவர் திருவுரில் அப்படியே 28 ஆசிரியர்மார்கள், இந்த 27ங்கிறத மறந்துடணும், 28 ஆசிரியர்மார்கள். அது வரைக்கும் பாரம்பரியமா 27 சொல்லிட்டு இருந்தோம். இந்த பாரம்பரியமா இருக்கிறத மாற்றும் போது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் படும், இருந்தாலும் அது சத்தியம். ஏன் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் வேற, இந்த பெருந்தேவ பாணி மற்ற இதெல்லாம் பாடின நக்கீரர் வேற. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, சொல்லி பாருங்க ரெண்டையுமே. உலக முவப்ப வலங்கேர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு திருமுருகாற்றுப்படை, இது சங்கலிக்கிய நடன். அடுத்த மாதிரி பெருந்தேவ பாணியெல்லாம் சாதாரண, அதனால அது நக்கீரருடையது, இது நக்கீர தேவர் அருடையது. பெயர் ஒற்றுமையினாலே 27 ஆசிரியர் மாற்றம், ஆனா அந்த ஆசிரியர் பெற்ற 28 ஆசிரியர். போன இப்ப நீங்க என்ன கிழமை, இந்த சனி ஞாயிறு திருநெல்வேலியில 1008 வழிபாடு செய்திருக்கிறாங்க. 1008 வழிபாடு செய்யல, 1008 வழிபாடு நிறைவுன்னு சொல்லி 2 பிரமாதமா கொண்டாடுறாங்க திருநெல்வேலியில. ரொம்ப அருமையா அவர் கொண்டாடும் போது ஆசை அவங்களுக்கு 12 திருமுறையும் பேசணுமா. அதனால என்னன்னா சனிக்கிழமை காலையில ஞானசம்பந்தர் வாக்குல ஒண்ணு, அப்ப சுவாமி வாக்குல ஒண்ணு, 6 திருமுறை. சாயந்தரம் சுந்தரர் மணி வாக்கு 6, 7, 8 ஆச்சா. மறுநாள் காலையில திருவசிப்பாவும் திருமந்திரமும் 9:10, பிற்பகல்ல 11 திருமணி 12. இந்த 6 திருமணி 2 கால மாலையில பேசி விடுங்க. பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மா, அதுக்கும் சொல்லிட்டு இது இப்படியே சொன்னேன், நல்ல ஆட்களை அறிஞ்ச பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மா. எங்க பெருமாள் சொன்னார் என 12 நினைச்சு நல்ல அன்பர், நல்ல அன்பர். அவர்கள் எதுக்கோ சொன்ன சொன்ன, இந்த அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் நாள் 27 ஆசிரியர்களையும் ஆசிரியர்கள் மாதிரி நல்ல இளஞ்சட்டு ஒரு 10 வயசு 12 வயசு பையங்களை இந்த இது அதுக்கு அணி அணிச்சு, இவர் தான் ஞானசம்பந்தர், கொஞ்சம் வயசான கோலமா, அப்பர் சுந்தரர் மாப்பிளையா, மணிவாசகர் ரெண்டும் இல்லாம பாத்தீங்களா, மாப்பிளையும் அல்ல
வயசானவர்கள் மாண்புமிகு அமைச்சராய், மாண்புமிகு அமைச்சராய், இப்படி எல்லாம் போட்டு 27 ஆசிரியர்களையும் அந்த சின்ன பொடுசு பையங்களை வச்சு போட்டு முன்னால ஓதுவார் பாட சொல்லி 4 வீதியிலையும் வளம் வந்திருக்காங்க. நான் நீ போக முடியல, மறுநாள் தான் போனேன், அன்னைக்கு போட்டிருக்காங்க. போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில இந்த மாதிரி, ஐயா நீங்க எங்களுக்கு காலையே மாலை காலை மாலை, அதான் ஒரு வேண்டுகோளியாக 27 ஆசிரியர்கள் இந்த தரம் போட்டீங்க, அடுத்ததுலேருந்து 28 ஆசிரியர்களா போடும். ஏன்னா நீங்க திருமுறை ஆசிரியர் 27 கணக்கு பண்ணி நீங்க இப்ப 27 பேர் இந்த மாதிரி உலாவில கொஞ்சம் விளையாட்டா வந்த அவங்கெல்லாம் வரும்படியா போதவர் பாடம் வச்சீங்க. இனி திருமுறை ஆசிரியர்கள் போட்டீங்கன்னா 27 பிளஸ் 1 போட்டு 28 ஆக்கிங்க. தயவு செய்து மன்னிச்சுங்க, அந்த நைக்கிற வேற இந்த நைக்கிற தேவனாயனார் வேற. நமக்கு முன்னே ஏன் முன்னே இருந்து பெரியவங்க, நான் முன்னே இருந்து பெரியவங்க எல்லாம் காலத்தை பத்தி என்ன காலம் கண்டு மாட்டாங்க. இந்த கால ஆராய்ச்சி போக்குவரத்துல இப்ப ஒரு 15 வருஷத்துக்கு பின்னதான் அதுக்கு முன்னெல்லாம் எங்க தந்தையாரே ஞானசம்பந்தர் காலம் 7 நூற்றாண்டு சொன்னது எவன்டா கண்டா, மகாபிரபு அந்த பிரபு எல்லாம் என்னைக்கு தோன்றினாங்களோ இவன்தான் கண்டானா அப்படின்னு சொன்னாங்க. அப்பாலாம் அதெல்லாம் 7 நூற்றாண்டு சொல்றது இல்லையா, நாங்க சொல்லிட்டு இருக்கோம் 7 நூற்றாண்டு. அப்ப அந்த அந்த பிரபு எல்லாம் பிரபுவும் அங்க அந்த பிரபு எல்லாம் தோண்டி எந்த காலமோ இவன்தான் கண்டானா அப்படின்னு அதே கால ஆராய்ச்சியே பண்ணாத காலம். இப்ப அப்படி எல்லாமே பல ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்க சோதித்து செய்யறான், அதுக்கும் திரும்பல தான். அந்த ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் சோதித்து, ஆனா ஞான சம்பந்தரும் அப்ப சுவாமியிடம் கிபி 7 நூற்றாண்டுங்கிறது சத்தியம். 1 நூற்றாண்டு கழிச்சு 8 நூற்றாண்டுல சுந்தரர் இருந்தது என்பதும் சத்தியம். மாணிக்க வாசகர் முன்னோ பின்னோ தெரியல, திருவாரூர் கோயிலா கொண்ட நாள் முன்னோ பின்னோ, அதுவும் திருமுறை திருமுறைன்னு. ஐயா திருவாரூரை கோயிலா கொண்டது திருமுறை எடுத்த காலத்துக்கு முன்னையா பின்னையான்னு கேக்குறாரு, அப்படி பல கேள்வி கேக்குறாரு. முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட, அது போல மணிவாசர் காலம் இந்த 2 பேருக்கும் முன்னோ பின்னோ என்னமோ தெரியல அப்படி ஆகிறது. சிவ எங்க சுத்தியும் ரெங்கர சேவின்னு வைணவத்துல பெற முடியும் தெரியுமில்ல, எங்க சுத்தியும் ரெங்கர சேவின்னு அரங்கநாதனை சேவிக்கணும். நீ எங்க போனாலும் திருவரங்க ஸ்ரீரங்கத்துல வழிபாடு செய்யணும் உங்களுக்கு, அப்பதான் அது ரொம்ப சிறப்பு. அது போல நம்ம எங்க சுத்தியும் திருமுறையில விழுந்துடும் எங்க போனாலும். எனவே இப்படி எல்லாம் 28 ஆசிரியர்மார்கள் அந்த வகையில. ஆமா காலனே உனை என்று பொல் காண்பதே, உன்னை எப்பப்பா நான் காண்பேன் என்கிறார். காணலாம் பரமே கண் திறந்ததோ வானிலா பொருளே இங்கோர் பார்ப்பன பானனேன் படித்தாக்கையை விட்டு நீ பூணுமாரியேன் பொருள் பொற்றியே. காணலாம் பரமே கண் திறந்ததோ கற்கு இறந்ததோ, கற்குன்னா கண்ணுக்குன்னு அர்த்தம். கண்ணுக்கு இந்த இந்த மாதிரி ஊனக்கண்ணினால உன்னை முடிந்து துவைக்க முடியுமா பெருமானி, அதனால கற்கு இறந்ததோ இந்த கண் என்னுடைய இது போன்று இருக்கிற ஆன்மாக்களுடைய அந்த கண்ணாகிய கண்ணால் காணுகிற காட்சிக்கு மேற்பட்டவன். ஏன்னா இவங்க காட்சி எங்கேயோ நிற்கும், காண முடியாது, முழுது காண முடியாது. இவன் ஏதோ ஒரு பகுதியை காணுவான், அவ்வளவுதான் பகுதியை காணுவான். நம்முடைய திருக்கழுத்துப்படியால ஒரு கருத்து இருக்கு, பெரிய ஞானிகள் கூட இறைவனை பற்றி முழுமையாக உணர முடியாது பெரிய ஞானிகள் கூட. ஏன் அப்படின்னாரு, இதையா ஞான சம்பந்தர், ஆமா அப்பர் சுவாமிகள், இல்லையா அப்பர் சுவாமிகள் சுந்தர போன்றவர்கள் கூட உணர முடியாது என்னாரு, மன்னிக்கணும், ஆமா அப்படின்னு அருள் பெற்றாங்களே இவர் குருநாதர் அருள் பெற்று திருவாசகம் பாடினார். அவர் வந்து ஞானப்பால் உண்டு மூன்று திருமுறை பாடி கல்யாண குலத்தோட சென்றார். அப்புறம் சுவாமிகள் வந்து உடனே நான் கூடவே வர்றேன்ப்பா என்று சொல்லி உன்னுடன் வந்து கூட திருப்பமூரில் அடைஞ்சாரே. ஆமா அவருக்கு தான் யானையெல்லாம் வந்து நேரம் அழைச்சிட்டு போச்சு சுவாமி, அழைச்சிட்டு தான் போச்சு. பின்ன அவங்க கூட ஆண்டவன முழுதும் காணலையா, ஆமா காணல.
எப்படியா ஒத்துக்கிறது? ரொம்ப அருமையானது. திருக்கட்டுப்படியா இருந்தா திருக்கட்டுப்படியா இருந்தா இந்த உண்மையை சொல்றது. நீ அவன் சொன்ன பிறகுதான் ஆம் என்று ஒத்துக்கணும். ஏன் ஐயா நீங்க எல்லாம் வந்து கடல்ல குளிச்சிருக்கீங்களா? ஆதிய சிலவர் குளிச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ராமேஸ்வரத்துல ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தத்துல பல தரம் குளிச்சிருக்க. அப்ப பரவாயில்ல, அக்னி தீர்த்தத்துல பல தரம் குளிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க கடலுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அக்னி தீர்த்தத்துல குளிச்சிருக்கிறேன், திருச்செந்தூர்ல குளிச்சிருக்கிறேன். ஆனா குளிச்சிருக்கிறது உண்மை, ஆனா அதனுடைய ஆழம் அகலம் நீளம் எல்லாம் தெரியுமா? தெரியாது. அதுபோலத்தான் ஞானசம்பந்தர் சுந்தரர் மணிவாசர் போன்றவர்களெல்லாம் இறைவனை கண்டு இறைவனுடைய அருள் பெற்றவர்கள். ஆனால் இறைவனை என்ன தன்மையன் எந்தறி உன்னாயம்மானே என்றுதானே பாடுறாங்க. அப்போ அருள் பெற்றவர்கள் அருள் பெற்றவர்கள் தான். ஆனாலும் பெருமானுடைய அந்த ஆழம் அகலம் நீளம் எல்லாம் முழுமையா தெரியும். எப்படி தெரியும்? ஆனா பெருமான் அருள் பெற்றவர்கள் எது போல? நீ அக்னிதத்துல குளிச்சிருக்கிற, திருச்செந்தூர்ல குளிச்சங்கிற, மெட்ராஸ்லயே சார் நான் போன திருமையிலா போன திருவள்ளிக்கேணி போய் கடல்ல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிற. அது போல பூம்புகார்ல போய் சார் பூம்புகார்லயே நான் குடிச்சிருக்கேன், கடல்ல தங்கம் வாங்குறேன். அப்ப பூம்புகார்ல குடிச்சிருக்கேன், ராமேஸ்வரத்துல குடிச்சிருக்கேன், திருச்செந்தூர்ல குடிச்சிருக்கிறேன், மெட்ராஸ்ல குடிச்சிருக்கிறேன். ஆனா அப்ப உனக்கு எல்லாம் கடல பத்தி தெரியுமோ? குடிச்சது என்னமோ சத்தியம், ஆனா தெரியாதுங்கிறது சத்தியம்தான். அது போலத்தான்

0: எனவே இப்படி இங்கே நம்முடைய அருள் பெற்ற நம்முடைய மணிவாச பெருமான் காணலாம் பரமே கட்டிறந்ததோர் கட்டுனா கண்களுக்கு என்ற பொருள், கண்களுக்கு இறந்ததோர் கண்களுடைய அந்த காட்சிக்கு மேற்பட்டதாக காணலாம் உன்னை கண்டு பகிரலாம் வாழ்நிலா போருடையே வாணிலா வாழ்ந்த ஒளி ஒளி பொருந்திருக்கின்ற பொருளே அப்படின்னா வாழ் என்பதற்கு ஒளி, ஒளி என்பது நல்ல ஒளியா இருக்கிறது. வாழ்த்தடங்கன் மாதிரி வளர்ந்தியோகோ அங்க என்ன வாழ்த்தடங்கன்னா வாழ்ந்த ஒளி பொருந்திய நீண்ட கண். வாழ்த்தடங்கன் மாதிரி வளர்ந்தியோ வஞ்சவியோ நின்றவிதன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திருப்பொன்னூசல்